0: எஃப்எம் ரெயின்போ நிகழ்ச்சிகளை 101.4 MHz அலைவரிசையில் தொடர்ந்து கேட்கலாம்.
1: 102.3 பாட்டுக்கு இதான்.
0: இந்த அலைவரிசையில் தொடர்ந்து நிகழ்ச்சிகளை கேட்கலாம். வந்தே மாதரம்.

0: காலை பொழுது அனைவருக்கும் வெற்றியான நாளாக அமைய வாழ்த்துக்களை தெரிவித்து கொண்டு விடைபெறுவது நான் உங்கள் ஆர்ஜே ராஜா. இணையலாம் மற்றும் ஒரு நல்ல சந்தர்ப்பத்தில்.
1: குருவாயூர் உந்தன் குறை தீர்க்கும் கிருஷ்ணன் குழந்தை.

0: கேட்டுக் கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் FM. மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: அருள்மணி மாலை.

வெற்றிக்குத்தான் எல்லைகள் உண்டு, முயற்சிக்கு எல்லைகள் கிடையாது. உங்கள் இலக்கை அடையும் வரை விடாமுயற்சி செய்து கொண்டே இருங்கள். உங்களை நீங்களே நம்பினால்தான் இந்த உலகம் உங்களை நம்பும். உங்கள் கனவுகளை நிஜமாக்கும் சக்தி உங்களிடம் மட்டுமே உள்ளது. தனித்து விட்டால்தான் நமது பலமும் பலவீனமும் தெரியும். இந்த சிந்தனையோட 6:01:43 நொடிக்கு அருள்மணி மாலை நிகழ்ச்சியில் உங்களோடு இணைவது நான் உங்கள் தோழி கௌசல்யா. 102.3 விபத் பாரதி தமிழ் பண்பலை, 101.6 கும்பகோணம் பண்பலை, 100.4 வேலூர் பண்பலை, 101.1 திருப்பத்தூர் பண்பலை நேயர்களோடு இணைந்து நாம் கேட்டுக்கொண்டிருக்கிறோம். நிகழ்ச்சி தரும் முதல் பாடல் உங்களுக்காக தேனிசை பாடல் தொகுப்பிலிருந்து டாக்டர் சீர்காழி எஸ் கோவிந்தராஜனுடைய குரலில் ஒலிக்க இருக்கிறது. இணைந்திருங்கள் நமது பண்பலை.

நேரம் 6:08:45. பொறுமை ஒரு ஆயுதம், அதை நேர்த்தியாக பயன்படுத்துங்கள். ஒவ்வொரு துயரமும் நமக்கு ஏதோ ஒரு வகையில் ஞானத்தை தருகிறது. சாதிக்கும் எண்ணம் ஆழ்மனதில் தோன்றிவிட்டால் விடாமுயற்சியால் எதையும் சாதிக்கலாம். நிகழ்ச்சி தரும் அடுத்த பாடல் சிவன் பாடல்கள் தொகுப்பிலிருந்து எஸ் ஜானகியினுடைய குரலில் ஒலிக்க இருக்கிறது.

நேரம் 6:13:26. உலகையே நீ திருப்திப்படுத்த வேண்டிய ஒரே ஆள் உன் மனசாட்சி மட்டும்தான். உலகத்திலேயே நாம் திருப்திப்படுத்த வேண்டிய ஒரே ஒரு ஆள் நம் மனசாட்சி மட்டும்தான். வெற்றி மன திருப்தியை கொடுக்கும், தோல்வி மன உறுதியை கொடுக்கும். தோல்வி என்னும் அக்னிக்குள் வெந்து வெற்றி என்னும் அன்னத்தை உண்ணலாம். நிகழ்ச்சி தரும் அடுத்த பாடல் தேனிசை பாடல் தொகுப்பிலிருந்து பி. சுசிலாவின் குரலில் நடமாடும் தில்லை நடராஜரோடு என தொடங்கும் பாடல் ஒலிக்க இருக்கிறது.

நேரம் 6:18:33. ஆறாத இன்பம் அருளும் மலை போற்றி சிவனவன் என் சிந்தையுள் நின்றதனால் சிவன் அருளாலே அவன் தாள் வணங்கி சிந்தை மகிழ்ந்தேன். நிகழ்ச்சி தரும் அடுத்த பாடல் தேனிசை பாடல் தொகுப்பிலிருந்து பி. சுசிலாவின் குரலில் பாடல் ஒலிக்க இருக்கிறது.

ஒளித்த பாடல் சிவன் பாடல்கள் தொகுப்பிலிருந்து டாக்டர் சீர்காழி சிவசிதம்பரம் அவர்களுடைய குரலில் இருந்தது. 6:23. மனநிறைவோடு கூடிய மகிழ்ச்சியும் தன்னடக்கமும் எல்லா வகையான நோய்களையும் குணமாக்கும் சிறந்த மருந்து. நிகழ்ச்சி தரும் அடுத்த பாடல் தேனிசை பாடல் தொகுப்பிலிருந்து பி. சுசிலாவின் குரலில்.

நேரம் 6:29:30. கருணை காட்டுகிறவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். அவர்களுக்கு கருணை காட்டப்படும். நரகத்திற்கு செல்லும் பாதை எளிமையானது, ஏனெனில் நரகத்தின் வாசல் அகன்றது, அதில் பலர் நுழைகிறார்கள். இயேசுவின் இந்த சிந்தனையோடு நிகழ்ச்சியினுடைய அடுத்த பாடல் நமக்காக ஒலிக்க இருக்கிறது. வாணிஜெயராமுடைய குரலில் கிறிஸ்தவ பாடல்கள் தொகுப்பிலிருந்து கேட்கலாம்.

நேரம் 6:33 நாற்பது நொடி. ஒருவர் செய்த நன்மைகளையும் அவரது உழைப்பையும் மறந்துவிட்டு அவரிடம் உள்ள சில குறைகளை மட்டும் வைத்து அவரை தவறாக எடை போடுவதை குர்ஆன் கண்டிக்கிறது. இது நீதியற்ற செயலாகும். இந்த சிந்தனையோடு நாம் அடுத்து கேட்கவிருக்கும் பாடல் இஸ்லாமிய பாடல் தொகுப்பிலிருந்து நாகூர் அனிஃபாவினுடைய குரலில் பாடல் ஒலிக்க இருக்கிறது.

நேரம் 6:38. உன்னை யாரும் புரிந்து கொள்ளாத நாளிலும் உன் கனவுகளை மட்டும் கைவிடாதே. ஒரு நாள் நீ அடையும் உயரம் உன் அமைதியான போராட்டத்திற்கு பதிலாக இருக்கும். நிகழ்ச்சி தரும் அடுத்த பாடல் MS விஸ்வநாதனின் இசையில் கண்ணதாசனின் வரிகளில் ஸ்ரீகிருஷ்ணன் பாடல் தொகுப்பிலிருந்து S. ஜானகியின் குரலில் ஒலிக்க இருக்கிறது.

0: நான் உங்கள் அபிமான பக்தி பாடகர் வீரமணி ராஜு. என்னுடைய வணக்கம் நேயர்களே. நீங்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது விவித் பாரதி தமிழ் பண்பலையின் 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: நேரம் 6:44:45. இன்னும் சில நொடிகளில் தொடரவிருப்பது மாநில செய்திகள்.
2: வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் லட்சுமி ராகவன். தலைப்புச் செய்திகள். தன்னலமின்றி தேசத்திற்கு சேவையாற்ற அனைவரும் உறுதியேற்க வேண்டுமென பிரதமர் திரு நரேந்திர மோடி வலியுறுத்தியுள்ளார். நாடு முழுவதும் இன்று முதல் 3 அறிவிக்கப்பட்டிருந்த வங்கி ஊழியர்கள் வேலைநிறுத்தம் ஒத்திவைக்கப்படுவதாக வங்கி ஊழியர் சங்கங்களின் கூட்டமைப்பு அறிவித்துள்ளது. அதிக கட்டணம் வசூலிக்கும் ஆம்னி மற்றும் தனியார் பேருந்துகளின் உரிமம் ரத்து செய்யப்படும் என மாநில போக்குவரத்துத்துறை அமைச்சர் திரு விஜய் தமிழன் பார்த்திபன் எச்சரிக்கை விடுத்துள்ளார். தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு சீர்குலைந்துள்ளதாக பிஜேபி மீண்டும் குற்றம் சாட்டியுள்ளது. வெஸ்ட் இண்டீஸ் அணிக்கு எதிரான 1வது 1-நாள் கிரிக்கெட் போட்டியில் இந்தியா 8 வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. இனி விரிவான செய்திகள். தன்னலமின்றி தேசத்திற்கு சேவையாற்ற அனைவரும் உறுதியேற்க வேண்டும் என பிரதமர் திரு நரேந்திர மோடி வலியுறுத்தியுள்ளார். விஸ்வ ஹிந்து பரிஷத்தின் முன்னாள் தலைவர் அசோக் சிங்கலின் 100 விழாவையொட்டி நாளிதழ்களுக்கு அவர் எழுதியுள்ள சிறப்பு கட்டுரையில் மற்றவர்களின் நலனுக்காக அர்ப்பணிக்கப்படும் வாழ்க்கை உயர்ந்த மதிப்பை பெறுவதாக கூறியுள்ளார். இதையே நமது சான்றோர்களும் ஞானிகளும் நீண்டகாலமாக போதித்து வந்துள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார். இந்த தத்துவங்களின் அடிப்படையில் தமது வாழ்க்கையை தேசத்திற்காக அர்ப்பணித்தவர் அசோக் சிங்கல் என பிரதமர் குறிப்பிட்டுள்ளார். அவரது மதிப்புகளையும் தேச சேவைக்கான அவரது அர்ப்பணிப்பையும் இளையோர்கள் அறிந்து கொண்டு செயலாற்ற வேண்டும் என திரு நரேந்திர மோடி கேட்டுக் கொண்டுள்ளார். வங்கி ஊழியர்களின் 3 வேலைநிறுத்தம் ஒத்திவைக்கப்படுவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. வாரத்தில் 5 வேலை திட்டத்தை அமல்படுத்துவது உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி அகில இந்திய வங்கி ஊழியர்கள் சங்கம் இன்று முதல் 3 வேலைநிறுத்தத்தில் ஈடுபடுவதாக அறிவித்திருந்தது. இந்நிலையில் கோரிக்கைகள் பரிசீலிக்கப்படும் என்று நேற்று இரவு நடைபெற்ற பேச்சுவார்த்தையின் போது இந்திய வங்கிகள் சங்கம் உறுதியளித்ததை அடுத்து 3 வேலைநிறுத்தத்தை ஒத்திவைப்பதாக ஒருங்கிணைந்த வங்கி ஊழியர் சங்கங்களின் கூட்டமைப்பு அறிவித்துள்ளது. இதையடுத்து வங்கிகள் இன்று வழக்கம் போல் செயல்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதிக கட்டணம் வசூலிக்கும் ஆம்னி மற்றும் தனியார் பேருந்துகளின் உரிமம் ரத்து செய்யப்படும் என மாநில போக்குவரத்துத்துறை அமைச்சர் திரு விஜய் தமிழன் பார்த்திபன் எச்சரிக்கை விடுத்துள்ளார். சேலத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், ஏற்கனவே பொதுமக்களிடம் பெறப்பட்ட புகார்களின் அடிப்படையில் நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக கூறினார். இனியும் இந்த நடவடிக்கைகள் தொடர்ந்து மேற்கொள்ளப்படும் என்றும் திரு விஜய் தமிழன் பார்த்திபன் தெரிவித்தார். தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு சீர்குலைந்துள்ளதாக பிஜேபி மீண்டும் குற்றம் சாட்டியுள்ளது. கோவை விமான நிலையத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அக்கட்சியின் மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன், மாநிலத்தில் கொலை கொள்ளை மற்றும் பாலியல் வன்கொடுமை சம்பவங்கள் தொடர்ந்து அதிகரித்து வருவதாக குற்றம் சாட்டினார். போதைப்பொருள் புழக்கமும் அதிகரித்துக் கொண்டே செல்வதாக அவர் தெரிவித்தார். டாஸ்மாக் மதுபான கடைகள் குறைக்கப்பட்டது தொடர்பாக மாநில அரசு வெள்ளை அறிக்கை வெளியிட வேண்டும் என்று திரு நயினார் நாகேந்திரன் வலியுறுத்தினார். விளையாட்டுப் போட்டிகள் மற்றும் போட்டித் தேர்வுகளில் பங்கேற்கும் ஷெட்யூல்டு வகுப்பு மற்றும் பழங்குடியின மாணவ மாணவிகளுக்கு சிறப்பு பயிற்சி அளிக்கப்படும் என சமூக நீதி

0: செய்தித்துறை அமைச்சர் திரு வன்னி அரசு கூறியுள்ளார். சேலத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் இதனை தெரிவித்தார்.
1: இதுல எங்க துறை ரீதியாக எஸ்எஸ்டி இளைஞர்கள் யாரெல்லாம் வந்து இதுல ஆர்வம் பெறாங்களோ அவங்களை வந்து அது கூடுதல் பயிற்சி கொடுத்து அதுல கொண்டு வரணும் அப்படின்னு நாங்க கேட்டிருக்கோம். அதனால இந்த முறை வந்து எவ்வளவு பேர் மாணவர்கள் அதுல விளையாட்டுல ஆர்வமா இருக்கிறாங்கிறத கண்டறிஞ்சு அவர்களுக்கான ஸ்பெஷல் கோச் நாங்க வந்து பண்ணுவோம். இது குறித்து வந்து விரிவான ஒரு அறிக்கை நாங்க வந்து வெளியிடுறோம். இந்த எஸ்சிஎஸ்டி மாணவர்களுக்கான திறன் மேம்பாட்டு பயிற்சி அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானது. குறிப்பா வந்து டிஎன்பிசி யூபிஎஸ்சி போன்ற அது தனியாகவும் மற்ற இதுல வந்து என்னென்ன அவர்களுக்கான
0: முந்தைய திமுக அரசின் மக்கள் விரோத நடவடிக்கைகளால் அக்கட்சியை மக்கள் ஆட்சியில் இருந்து அகற்றியிருப்பதாக தாவேகா தேர்தல் பிரச்சார மேலாண்மை செயலாளரும் மாநில அமைச்சருமான திரு ஆதோ அர்ஜுனா கூறியுள்ளார். இடைத்தேர்தல் நடைபெற இருக்கும் மதுராந்தகம் தொகுதியில் நேற்று இரவு பிரச்சாரத்தில் ஈடுபட்ட அவர் சாதி மத பாகுபாடு இன்றி மக்கள் தாவேகாவிற்கு வாக்களித்திருப்பதாகவும் அதன் மூலம் தாவேகா வெற்றி பெற்று ஆட்சி அமைத்துள்ளது என்றும் குறிப்பிட்டுள்ளார். இந்த வெற்றி இடைத்தேர்தலிலும் தொடரும் என்றும் திரு ஆதோ அர்ஜுனா நம்பிக்கை தெரிவித்தார். தேர்தல் வாக்குறுதிகளை தாவேகா அரசு நிறைவேற்ற தவறிவிட்டதாக திமுக இளைஞரணி செயலாளர் திரு உதயநிதி ஸ்டாலின் கூறியுள்ளார். மதுராந்தகம் தொகுதியில் பிரச்சாரத்தில் ஈடுபட்ட அவர் மகளிர் உதவித்தொகை உயர்வு, 6 இலவச சமையல் எரிவாயு சிலிண்டர், வேலைவாய்ப்பு இல்லாத இளையோர்களுக்கு உதவித்தொகை, பயிர்க்கடன் தள்ளுபடி என எந்த வாக்குறுதியையும் அறிவித்தபடி முழுமையாக நிறைவேற்றப்படவில்லை என்று கூறினார். இந்த தொகுதியின் இடைத்தேர்தல் தாவேகாவால் திணிக்கப்பட்ட தேர்தல் என்றும் திரு உதயநிதி ஸ்டாலின் குற்றம் சாட்டினார். தமிழகத்தில் விலைவாசி உயர்வை கட்டுப்படுத்த தாவேகா அரசு எந்த நடவடிக்கையும் மேற்கொள்ளவில்லை என்று அஇஅதிமுக பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி குற்றம் சாட்டியுள்ளார். தாராபுரம் சட்டப்பேரவை தொகுதியில் நேற்று இரவு பிரச்சாரத்தில் ஈடுபட்ட அவர் அஇஅதிமுக ஆட்சிக் காலத்தில் விலைவாசி உயர்வை கட்டுப்படுத்த நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டதாகவும் கோவிட் பாதிப்பு காலத்தில் கூட சிறந்த நிர்வாகம் உறுதி செய்யப்பட்டதாகவும் கூறினார். தற்போது தாவேகா ஆட்சியில் மின்வெட்டு அதிகரித்திருப்பதாகவும் மின் கட்டணமும் மறைமுகமாக உயர்ந்துள்ளதாகவும் திரு எடப்பாடி பழனிசாமி குற்றம் சாட்டியுள்ளார். தமிழகத்தில் கொள்கை உறுதியுடன் செயல்படும் கட்சி நாம் தமிழர் மட்டுமே என்று அக்கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் திரு சீமான் கூறியுள்ளார். மதுராந்தகம் தொகுதியில் நேற்று இரவு பிரச்சாரம் மேற்கொண்ட அவர் தமிழ் மொழியையும் பண்பாட்டையும் காக்க நாம் தமிழர் கட்சி தொடர்ந்து செயலாற்றி வருவதாக கூறினார். மக்கள் பிரச்சினைகளுக்காக தமது கட்சி தொடர்ந்து குரல் கொடுத்து வருவதாக திரு சீமான் கூறியுள்ளார். நாகப்பட்டினம் மாவட்டம் காமேஸ்வரம் கடற்கரையில் நடைபெற்ற நாகை காற்றாடி திருவிழா நேற்று மாலை நிறைவடைந்தது. 3 நாட்கள் நடைபெற்ற இந்த விழாவில் பல்லாயிரக்கணக்கானோர் பங்கேற்று காற்றாடிகளை கண்டு ரசித்ததாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
2: நாகை மாவட்டம் கிளையூர் வட்டாரத்தில் உள்ள காமேஸ்வரம் நீலக்கொடி கடற்கரையில் மாவட்ட நிர்வாகத்தின் சார்பில் கடந்த 3 நாட்களாக நடைபெற்ற நாகை காத்தாடி திருவிழா கோலாகலமாக நிறைவு பெற்றது. மாநில சிறுபான்மை நலத்துறை அமைச்சர் ஷாஜகான் அவர்கள் தலைமையில் மாவட்ட ஆட்சியர் கே ஜே பிரவீன்குமார் அவர்கள் முன்னிலையில் நடைபெற்ற நிறைவு விழாவில் 50,000 மேற்பட்ட சுற்றுலா பயணிகளும் பொதுமக்களும் கடலென திரண்டு வந்து வண்ண வண்ண பட்டங்கள் வானில் பறந்த அழகை கண்டு ரசித்தனர். வெளிநாடுகளிலும் பெருநகரங்களிலும் மட்டுமே காண கிடைக்கும் இது போன்ற பிரம்மாண்ட காத்தாடி திருவிழாவை தங்கள் சொந்த மாவட்டத்திலேயே கண்டு கடித்த பொதுமக்கள் பெரும் மகிழ்ச்சியினை அடைந்தனர். போதை இல்லாத தமிழகம் என்பதே அரசின் முக்கிய இலக்கு என்பதை இளைஞர்களையும் மாணவர்களையும் போதைப் பொருள் பழக்கத்திலிருந்து பாதுகாப்பது நம் அனைவரின் சமூக பொறுப்பு என்பது இந்த காத்தாடி திருவிழாவில் வலியுறுத்தப்பட்டது. நாகையில் இருந்து செல்வன் ஜபராஜ்.
0: தமிழகத்தின் சில இடங்களில் இன்று மழை பெய்ய வாய்ப்பிருப்பதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் மற்றும் திருப்பத்தூர், வேலூர், மதுரை, திருச்சி, சிவகங்கை உள்ளிட்ட 19 மாவட்டங்களுக்கு உட்பட்ட சில இடங்களில் மிதமான மழை பெய்ய வாய்ப்பிருப்பதாக அந்த மையம் கூறியுள்ளது. மாநிலத்தின் பிற பகுதிகளில் சில இடங்களில் லேசான மழை பெய்யக்கூடும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சென்னையை பொறுத்தவரை வானம் மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும் நகரின் சில இடங்களில் மாலை அல்லது இரவு நேரங்களில் லேசான மழை பெய்யக்கூடும் எனவும் அந்த மையம் தெரிவித்துள்ளது. இருவரிச் செய்திகள். செர்பிய அதிபர் திரு அலெக்சாண்டர் வோச்சிச் பதவிக்காலம் முடிவடைவதற்கு 7 மாதங்கள் முன்னதாகவே தமது பதவியை ராஜினாமா செய்துள்ளார். இந்தியா சார்பில் ஆப்கானிஸ்தானுக்கு தொடர்ந்து வழங்கப்படும் மனிதாபிமான உதவிகளின் ஒரு பகுதியாக காபூலில் உள்ள அரசு மருத்துவமனைக்கு உயிர்காக்கும் மருந்துகள் நேற்று அனுப்பி வைக்கப்பட்டதாக வெளியுறவு அமைச்சகம் தெரிவித்துள்ளது. நாடு முழுவதும் ரபி பருவ சாகுபடி தொடர்பான முன்னேற்பாடுகள் குறித்த 2 நாள் தேசிய மாநாட்டை வேளாண் துறை அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌகான் புதுதில்லியில் இன்று தொடங்கி வைக்கிறார். 65வது தேசிய கலை கண்காட்சியையொட்டி சிறந்த கலைப்படைப்புகளுக்கு 20 விருதுகளை மத்திய கலாச்சாரத்துறை அமைச்சகத்தின் கீழ் செயல்பட்டு

0: லலித் கலா அகாடமி அறிவித்துள்ளது. தமிழகத்தில் தாய்மாமன் தங்க மோதிரம் திட்டத்தை முதலமைச்சர் திரு விஜய் மதுரையில் இன்று தொடங்கி வைக்கிறார். மதுரையில் நடைபெற்ற சமுதாய வளைகாப்பு நிகழ்ச்சியில் மாநில அமைச்சர் திரு நிர்மல்குமார் பங்கேற்று கர்ப்பிணி பெண்களுக்கு வளைகாப்பு சீர்வரிசைகளை வழங்கினார். ராமநாதபுரம் மாவட்டம் தொண்டியில் இதய விழிப்புணர்வு மாரத்தான் போட்டியை மாவட்ட ஆட்சியர் திரு சிவகுரு பிரபாகரன் கொடியசைத்து தொடங்கி வைத்தார். உலக சுற்றுலா தினத்தையொட்டி கன்னியாகுமரியில் சுற்றுலாத்துறை சார்பில் நேற்று நடைபெற்ற நிகழ்ச்சியில் மாவட்ட ஆட்சியர் திரு மு பிரதாப் பங்கேற்று சுற்றுலா பயணிகளிடம் கலந்துரையாடினார். உலக சுற்றுலா தினத்தை முன்னிட்டு உதகமண்டலத்தில் நீலகிரி உணவக சங்கம் சார்பில் உணவு திருவிழா நடைபெற்றது. நீலக்குடி மெரினா கடற்கரையில் சென்னை மாநகராட்சி சார்பில் நேற்று நடத்தப்பட்ட பாரம்பரிய கலை விழாவை ஏராளமான பொதுமக்கள் பார்வையிட்டு ரசித்தனர். விளையாட்டுச் செய்திகள். வெஸ்ட் இண்டீஸ் அணிக்கு எதிரான முதலாவது ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் இந்தியா 8 விக்கெட் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. திருவனந்தபுரத்தில் நேற்று நடைபெற்ற இப்போட்டியில் முதலில் பேட் செய்த வெஸ்ட் இண்டீஸ் அணி நிர்ணயிக்கப்பட்ட 50 ஓவரில் 7 விக்கெட் இழப்பிற்கு 295 ரன் எடுத்தது. 296 ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் பின்னர் களமிறங்கிய இந்திய அணி 41.4 ஓவரில் 2 விக்கெட்களை மட்டுமே இழந்து 300 ரன் எடுத்து வெற்றி பெற்றது. உஸ்பெகிஸ்தானில் நடைபெற்ற செஸ் ஒலிம்பியட் போட்டியில் பதக்கம் வென்ற இந்திய அணிக்கும் அதில் சிறப்பான பங்களிப்பை வழங்கிய தமிழகத்தைச் சேர்ந்த பிரக்யானந்தா, குகேஷ், வைஷாலி, சவிதாஸ்ரீ ஆகியோருக்கும் முதலமைச்சர் திரு விஜய் வாழ்த்து தெரிவித்துள்ளார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். தன்னலமின்றி தேசத்திற்கு சேவையாற்ற அனைவரும் உறுதியேற்க வேண்டும் என பிரதமர் திரு நரேந்திர மோடி வலியுறுத்தியுள்ளார். நாடு முழுவதும் இன்று முதல் 3 நாட்களுக்கு அறிவிக்கப்பட்டிருந்த வங்கி ஊழியர்கள் வேலைநிறுத்தம் ஒத்திவைக்கப்படுவதாக வங்கி ஊழியர் சங்கங்களின் கூட்டமைப்பு அறிவித்துள்ளது. அதிக கட்டணம் வசூலிக்கும் ஆம்னி மற்றும் தனியார் பேருந்துகளின் உரிமம் ரத்து செய்யப்படும் என மாநில போக்குவரத்துத்துறை அமைச்சர் திரு விஜய் தமிழன் பார்த்திபன் எச்சரிக்கை விடுத்துள்ளார். தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு சீர்குலைந்துள்ளதாக பிஜேபி மீண்டும் குற்றம் சாட்டியுள்ளது. வெஸ்ட் இண்டீஸ் அணிக்கு எதிரான முதலாவது ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் இந்தியா 8 விக்கெட் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
1: 102.3 பாட்டுக்கு இதான் டான்னு.

நேரம் 6:55. இன்று காலை 7 மணியிலிருந்து நமது பண்பலையில் இடம்பெறும் நிகழ்ச்சிகள் பற்றிய ஒரு சிறிய முன்னோட்டம். 7 மணிக்கு வணக்கம் தமிழ்நாடு. உலகளாவிய ரேபிஸ் தினம், தகவல்களுக்கான உலகளாவிய அணுக்களுக்கான சர்வதேச தினம் குறித்த தகவல்கள் இடம்பெறுகின்றது. 7:15 தமிழில் செய்திகள், மறுபடியும் 7:25 வணக்கம் தமிழ்நாடு, 8 மணிக்கு உங்கள் விருப்பம். நேயர்கள் கடிதம் மூலமாக தங்கள் விருப்பமான பாடலை தேர்வு செய்து அனுப்பிய நிகழ்ச்சி. 9 மணிக்கு கலக்கலரங்கம், நேயர்களோடு விளையாடக்கூடிய விளையாட்டு. 10 மணிக்கு என் கேள்விக்கு என்ன பதில். 11 மணிக்கு என்றும் இனியவை, 1950, 60, 70களில் வெளியான திரைப்படங்களில் இடம்பெற்ற பாடல்கள். 12 மணிக்கு ரெட்ரோ நேரம், 80, 90களில் இடம்பெற்ற திரையிசை பாடல்கள். 12:40 தமிழில் செய்திகள். 1 மணிக்கு பாடல் உங்கள் சாய்ஸ். நேயர்கள் தொலைபேசி வழியாக தொடர்பு கொண்டு தங்கள் விருப்பமான பாடலை தெரிவு செய்து கேட்கும் நிகழ்ச்சி. 1:45 மாநில செய்திகள். 2 மணிக்கு எங்கள் ஸ்டைல் தீம் பேஸ்டு ஃபிலிம் சாங்ஸ். 2:55 பாரத பிரதமரின் நலத்திட்டங்கள், மின்னணு வடிவில் ஆவணங்களை சேமித்து வைக்கவும் தேவைப்படும் பொழுது பயன்படுத்தவும் சரிபார்க்கவும் உதவும் திட்டம். 3 மணிக்கு வர்ணஜாலம், 4 மணிக்கு ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் கேம் ஷோ. 5 மணிக்கு பூந்தென்றல், நேயர்களோடு பங்குபெறும் நிகழ்ச்சி. 6 மணிக்கு பக்தி மாலை. 6:30 மாநில செய்திகள். 6:40 என் விருப்பம். 7 மணிக்கு திரைகாணம். 7:15 தமிழில் செய்திகள். 7:25 திரைகாணம். 7:30 நம்மை சுற்றி சூழல் விழிப்புணர்வு தகவல்கள் வழங்குபவர் திரு சரவணன் அவர்கள். 7:35 பாட்டும் பயணமும். 7:55 இன்றொரு தகவல் வழங்குபவர் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்கள். 8 மணிக்கு நீ கோரினால் நேயர்களோடு தொடர்பு கொண்டு பங்குபெறும் நிகழ்ச்சி. 9 மணிக்கு பொன்னியின் செல்வங்கள் வாசிப்பும் ஆய்வும், வாசிப்பவர் ராமசாமி சுதர்சன், ஆய்வினை வழங்குபவர் ஐங்கரன். 9:15 என் இனிய பொன்னிலாவே.

திரையிசையில் ஒலித்த இனிமையான கீதங்கள். 10 மணிக்கு எங்கள் அழைப்பில் உங்கள் தேர்வு. நேயர்களுடைய விருப்பமான பாடல் முகநூல் வழியாகவும் புலனம் வழியாகவும் இடம்பெறும். 11 மணிக்கு மனசு மயங்கும்.

இன்றைய அருள்மணி மாலை நிகழ்ச்சியில் நம்மோடு இணைந்திருந்த நேயர்கள் பொன்னியம்மன்மேடு வண்ணை கணேசன், புரசிவாக்கம் ரீஜா மனோகரன், பிரபாகரன், தேனி ஹரிராம், ராஜமாணிக்கம் சேகர், வாரியங்காவல் கதிரவன் குளஞ்சிநாதன், பன்னீர்செல்வம், சாந்தி ரமேஷ், புரசிவாக்கம் ரீஜா, செங்கல்பட்டு ரமணி வில்வம், ஹரிஹரன், அம்மாப்பேட்டை வைத்தியநாதன், மணலி பெரியசேக்காடு ஜெயக்குமார்,

0: வாரியங்காவல் கதிரவன் குளஞ்சிநாதன், பன்னீர்செல்வம், சாந்தி ரமேஷ், புரசைவாக்கம் ரீஜா, செங்கல்பட்டு ரமணி வில்வம், ஹரிஹரன், அம்மாப்பேட்டை வைத்தியநாதன், மணலி பெரியசேக்காடு ஜெயக்குமார், மந்திரமூர்த்தி, கமலா வரதன், ஆரணி பாப்பாம்பாடி, ஆண்டாள் தேவமணி, மதுரா குளத்தூர் இளங்கோ, ஆற்காடு சாத்தூர் ரமேஷ் ஈஸ்வரி, மயிலை பட்டாபி, நல்ல பெருமாள், வலங்கைமான் ஆட்டோதுரை, முரளிதரன் விழுப்புரம், சரவணன் ராமலிங்கம், மதுரை சோ சண்முக சுந்தரம், ரங்கராஜன், ரமா டி நகர்லிருந்து, புதுச்சேரி கோவிந்தன்பேட்டை வீரமணி வாலன், கலை துரைராஜன், இத்தனை பேரும் நிகழ்ச்சியில் பங்கு பெற்று தங்களுடைய கருத்துக்களை பதிவு செய்திருக்கிறார்கள். தொடர்ந்து இணைந்திருங்கள் நமது பண்பலையோடு.
1: பாட்டுக்கு இட்டா டான்னு.

0: கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: வணக்கம் தமிழ்நாடு.
2: வணக்கம் தமிழ்நாடு.
3: வணக்கம் தமிழ்நாடு.

நேரம் 7:38. வணக்கம் தமிழ்நாடு நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறோம். இன்னைக்கு வணக்கம் தமிழ்நாடு நிகழ்ச்சியில நமக்காக நிறைய விஷயங்கள் காத்துட்டு இருக்குது. உலக ரேபிஸ் தினம், ஸோ அதை பற்றிய தகவல்களும் உங்களுக்காக வர இருக்குது. இந்த தகவல்களுக்கு எல்லாத்துக்கும் முன்னாடி உங்களுக்காக ஒரு இனிமையான பாடல், பாடலை தொடர்ந்து நம்ம நிகழ்ச்சிக்குள்ள பயணிக்கலாம். இணைந்திருங்கள் நமது பண்பலையோடு. நிகழ்ச்சி தரும் முதல் பாடல் ரமேஷ் விநாயகம் குழுவினரோடு இணைந்து பாட வராங்க சாட்டை படத்திலிருந்து. கேட்கலாம், வாங்க.

வணக்கம் அன்பு நண்பர்களே, இன்று உலக வெறி நோய் நாள், அதாவது வேர்ல்ட் ரேபிஸ் டே. இன்றைய நாள் பற்றிய விழிப்புணர்வும் நோய் தடுப்பும் பற்றிய சிற்றுரை கேட்கலாம். மனித சமுதாயத்தை அச்சுறுத்தும் விலங்கு வழி நோய்களில் மிகவும் கொடூரமானது வெறி நோய் எனப்படும் ரேபிஸ் நோய் ஆகும். இந்நோயை பற்றிய விழிப்புணர்வை மக்களிடையே ஏற்படுத்தவும், தடுப்பூசி மூலம் இதை முற்றிலுமாக ஒழிக்க முடியும் என்பதை வலியுறுத்தவும் ஆண்டுதோறும் செப்டம்பர் மாதம் 28 நாள் உலக வெறி நோய் நாள், அதாவது வேர்ல்ட் ரேபிஸ் டே என கடைபிடிக்கப்படுகிறது. வெறி நோய் தடுப்பிற்கான உலகளாவிய கூட்டமைப்பு, அதாவது குளோபல் அலையன்ஸ் ஃபார் ரேபிஸ் கண்ட்ரோல், GARC என்ற அமைப்பினால் 2007 ஆண்டு முதல் இந்நாள் உலக அளவில் முன்னெடுக்கப்பட்டு வருகிறது. வரலாற்று பின்னணி ஒரு பார்வை. செப்டம்பர் 28 நாள் தேர்ந்தெடுக்கப்பட்டதற்கு ஒரு முக்கியமான வரலாற்று பின்னணி உள்ளது. பிரெஞ்சு நாட்டைச் சேர்ந்த மாபெரும் நுண்ணுயிரியலாளரும் வேதியியலாளருமான லூயி பாஸ்டர் அவர்களின் நினைவாகவே இந்நாள் கடைபிடிக்கப்படுகிறது. 1885 ஆண்டு லூயி பாஸ்டர் அவர்கள் தன் மருத்துவ குழுவுடன் இணைந்து வெறி நோய்க்கான உலக உருவில் முதல் தடுப்பூசி, அதாவது ஃபர்ஸ்ட் ரேபிஸ் வேக்சினை கண்டுபிடித்து சாதனை படைத்தார். மருத்துவ உலகிற்கு மாபெரும் கொடை அளித்த அவர் 1895 ஆண்டு செப்டம்பர் 28 அன்று இயற்கை எய்தினார். அவரது அளப்பரிய மருத்துவ பங்களிப்பை போற்றும் வகையில் அவரது நினைவு நாளையே உலக வெறி நோய் நாளாக ஐக்கிய நாடுகள் சபையும் உலக சுகாதார அமைப்பு, அதாவது WHO ஆகியன அறிவித்தன. ரேபிஸ் என்பது வைரஸ் கிருமியால், அதாவது லைசா வைரஸ் என்ற வைரஸ் கிருமியால் மைய நரம்பு மண்டலத்தை தாக்கும் ஒரு கொடிய நோயாகும். இந்நோய் பரவும் முறை. இந்நோயால் பாதிக்கப்பட்ட நாய், பூனை, நரி அல்லது வௌவால் போன்ற விலங்குகள் மனிதர்களை கடிப்பதனாலோ அல்லது அவற்றின் உமிழ்நீர் மனிதர்களின் திறந்த காயங்களில் படுவதனாலோ இது பரவுகிறது. தடுப்பு முறைகள். இந்நோய் ஒருமுறை தாக்கி அறிகுறிகள் வெளிப்பட்டுவிட்டால் அதை குணப்படுத்துவது கடினம். ஆனால் முன் எச்சரிக்கையுடனும் தடுப்பூசி மூலமும் இதை 100% தடுக்க முடியும். விலங்கு கடித்தவுடன் காயத்தை உடனடியாக சோப்பு மற்றும் ஓடும் நீரில் 15 நிமிடங்கள் நன்றாக கழுவ வேண்டும். பின்னர் தாமதிக்காமல் மருத்துவரை அணுகி போஸ்ட் எக்ஸ்போஷர் ப்ரோபோலாக்சிஸ், அதாவது PEP எனப்படும் ரேபிஸ் எதிர்ப்பு தடுப்பூசியை செலுத்திக் கொள்ள வேண்டும். சமூக பொறுப்பும் ஒழிப்பு இலக்கும். உலக சுகாதார அமைப்பு, அதாவது WHO, உலக விலங்கு சுகாதார அமைப்பு WOAH மற்றும் ஐக்கிய நாடுகளின் உணவு மற்றும் வேளாண்மை அமைப்பு, அதாவது

0: புது FAO ஆகியவை இணைந்து 0x30 என்ற இலக்கை நிர்ணயித்துள்ளன. அதாவது 2030 நாய்க்கடியால் மனிதர்களுக்கு ஏற்படும் ரேபிஸ் மரணங்களை உலக அளவில் முற்றிலும் பூஜ்யமாக்க வேண்டும் என்பது இதன் நோக்கமாகும். தெருநாய்கள் மற்றும் வீட்டில் வளர்க்கப்படும் செல்லப்பிராணிகளுக்கு தவறாமல் ரேபிஸ் தடுப்பூசி போடுவதும் விலங்கு பெருக்கத்தை கட்டுப்படுத்துவதும் ஒவ்வொரு குடிமகனின் சமூக கடமையாகும். நிறைவாக, அறியாமையையும் அலட்சியத்தையும் தவிர்த்து சரியான நேரத்தில் தடுப்பூசி செலுத்திக் கொள்வதே ரேபிஸ் நோயிலிருந்து உயிர்களை பாதுகாக்கும் ஒரே வழி. ஒருங்கிணைந்த மனித மற்றும் விலங்கு சுகாதாரம், அதாவது ஒன் ஹெல்த் என்ற கோட்பாட்டை பின்பற்றி வெறி நோய் இல்லாத பாதுகாப்பான உலகத்தை படைக்க இந்நாளில் நாம் உறுதி ஏற்போம். விலங்குகளையும் நலமாக வைப்போம், நாமும் நலமாக இருப்போம். நாம் இதுவரை கேட்டது உலக வெறி நோய் நாள், அதாவது வேர்ல்ட் ரேபிஸ் நோய் பற்றிய விழிப்புணர்வும் நோய் தடுப்பும் பற்றிய சிற்றுரை.
1: உலக ரேபிஸ் தினத்தை பற்றிய கருத்துக்களை நம்மோடு எழுதி வழங்கியவர் ஆர்ஜே சுதாகர்.

0: வணக்கம் மக்களே, நீங்க கேட்டுட்டு இருக்கீங்க 102.3 விவத் பாரதி தமிழ் எஃப்எம். நம்ம டெய்லியும் ஏதாச்சும் ஒரு தகவலை தேடிக்கிட்டே தாங்க இருக்கோம். நியூஸ்ல இருந்து சோசியல் மீடியா வரைக்கும், கூகுள்ல இருந்து கவர்மெண்ட் வெப்சைட்ஸ் வரைக்கும் நம்ம தேடிக்கிட்டே தான் இருக்கோம். ஆனா தகவலை பெறதும் தெரிஞ்சுக்கிறதும் சரியான தகவலை அணுகிறதும் வெறும் ஒரு வசதி கிடையாது, அது நம்மளோட உரிமை. அந்த உரிமையை பத்தி உலகத்துக்கே நினைவுபடுத்துற ஒரு முக்கியமான நாள் தான் செப்டம்பர் 28, இன்டர்நேஷனல் டே ஃபார் யூனிவர்சல் ஆக்சஸ் டு இன்ஃபர்மேஷன். இந்த நாள் ஏன் கொண்டாடப்படுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, உலகத்துல இருக்கிற ஒவ்வொரு மனுஷனுக்கும் தேவையான தகவல்களை பெறத்துக்காகவும் அதை அணுகிறதுக்காகவும் அது சரியான தகவல் தான் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காகவும் சமமான வாய்ப்பு எல்லாருக்கும் இருக்கணும் அப்படின்றதுதான் இந்த நாளோட முக்கியமான நோக்கம். குறிப்பா அரசாங்கம் மற்றும் பொது நிறுவனங்கள் தொடர்பான தகவல்கள் மக்களுக்கு வெளிப்படையா கிடைக்கணும். ஏன்னா நம்ம வாழ்க்கையை பாதிக்கிற முடிவுகள் எப்படி எடுக்கப்படுது, நமக்கான உரிமைகள் என்ன, இதெல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு தகவல் ரொம்ப முக்கியம். இந்த ரைட் டு நோ அப்படின்ற கருத்தை முன்னிறுத்தி 2002 உலக அளவுல முயற்சிகள் நடந்துட்டு வந்துச்சு. 2015 யுனெஸ்கோ செப்டம்பர் 28 இன்டர்நேஷனல் டே ஃபார் யூனிவர்சல் ஆக்சஸ் டு இன்ஃபர்மேஷனா அறிவிச்சாங்க. அதுக்கப்புறமா 2019 ஐக்கிய நாடுகள் சபையும் இந்த நாளை அதிகாரப்பூர்வமா ஏத்துக்கிட்டாங்க. இன்னைக்கு தகவல் நமக்கு கிடைக்கிறது பெரிய விஷயமே இல்லை. ஆனா சரியான தகவல், நம்பகமான தகவல் எல்லாருக்கும் சமமா கிடைக்குதா அப்படின்றதான் இங்க கவனிக்க வேண்டிய விஷயம். அததான் இந்த நாள் நமக்கு நினைவுபடுத்துது. தகவல் தெரிஞ்சுக்கிற உரிமை சில பேருக்கு மட்டும் இல்ல, அது எல்லாருக்குமான உரிமை.
1: தகவல்களுக்கான உலகளாவிய அணுக்களுக்கான சர்வதேச தினம் பற்றிய செய்திகளை நம்மோடு பகிர்ந்து கொண்டவர் ஆர்ஜே சுபாஷினி.
2: உங்கள் விவித் பாரதி தமிழ் 102.3 இன்று காலை 8:30 உங்கள் விருப்பம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் & கோ.
3: கேளுங்க கேளுங்க கேளுங்க கிராம மக்களே, KYC அப்டேட் மெசேஜ் பார்க்காம இருக்காதீங்க. உடனடியா KYC அப்டேட் பண்ணுங்க. அடையாளம் அல்லது முகவரியில் எந்த மாற்றமும் இல்லை என்றால் உங்கள் வங்கி அல்லது ATM அல்லது பிசினஸ் கரஸ்பாண்டன்ட் அதாவது BC இடம் செல்லுங்கள். அல்லது வங்கியில் பதிவு செய்யப்பட்ட மின்னஞ்சல் அல்லது மொபைல் எண் அல்லது மொபைல் வங்கி செயலி அல்லது கடிதம் மூலம் அதன் அறிவிப்பை வழங்கவும். ஒருவேளை ஏதாவது மாற்றம் இருந்தா அடையாள அட்டை மற்றும் முகவரியோட சமீபத்திய ஆதாரத்தை காட்டுங்க. உங்க அக்கவுண்ட செயல்ல வச்சிருப்பதன் மூலம் பேங்கிங் சேவைகளை அனுபவியுங்க. KYC அப்டேட் செய்ய உங்களுக்கு அருகில் உள்ள கிராம பஞ்சாயத்து முகாம் அல்லது வங்கி கிளையை பார்வையிடவும்.
4: RBI சொல்கிறது,
5: விவரமா இருங்க, எச்சரிக்கையா இருங்க.
6: வைப் பண்றேங்கிற பேர்ல வீலிங் பண்ணாதீங்க, அடுத்தவங்க வாழ்க்கையை கெடுக்காதீங்க.
7: பண்ணாதீங்க தம்பிகளா,

0: ரீல்ஸ் பண்றதுக்கு ஓவர் ஸ்பீட் ஓட்டாதீங்க.
1: அந்த ரீல்ஸ் போலீஸும் பார்ப்பாங்க.
0: அடம் பிடிக்கிறாங்களே பசங்க அப்படின்னு சொல்லி ஹை எண்ட் மாடல் வண்டிய உங்க அண்டர் ஏஜ் பசங்களுக்கு வாங்கியே தராதீங்க.
1: பேரண்ட்ஸ் மேலையும் கேஸ் ஃபைல் ஆகும்.
0: சாலை விபத்துகள் பல நடக்கிறது விபத்துல சிக்கின வாகன ஓட்டிகள் தப்புனால மட்டும் இல்ல.
1: பக்கத்துல ஓட்டுறவங்க கவனத்தை சிதறடிக்காதீங்க, பதட்டப்படுத்தாதீங்க.
0: சினிமால ஹீரோ ஹீரோயினுக்கு பாதுகாப்பு தந்து சாகசம் பண்ண வைப்பாங்க.
1: தப்பான சாகசத்தால விபரீதம் நடந்தா விபத்து செலவுக்கு வீட்டையே அடமானம் வைக்க வேண்டி இருக்கும்.
0: போதையில நீங்க ஓட்டுற வண்டி கண்டிப்பா பாதையில போடுறது இல்ல. 40 கீழே வண்டி ஓடுனா வண்டி நம்ம கண்ட்ரோல்ல இருக்கும், 40 மேல போனா வண்டி கண்ட்ரோல்ல நாம போறோம்.
1: சாலை பாதுகாப்பு உயிர் பாதுகாப்பு.
2: இன்னும் சில நொடிகளில் தொடர்வது தமிழில் செய்திகள்.
3: ஆகாஷ்வாணி செய்திகள் வாசிப்பவர் லட்சுமி ராகவன். தலைப்புச் செய்திகள். நாட்டில் கடந்த 12 ஆண்டுகளில் மருத்துவ கல்வியில் பெரிய வளர்ச்சி ஏற்பட்டுள்ளதாக குடியரசுத் துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் கூறியுள்ளார். நாட்டின் அனைத்து கிராம பகுதிகளுக்கும் தரமான சாலை வசதிகளை ஏற்படுத்தி தர மத்திய அரசு உறுதிபூண்டுள்ளதாக ஊரக வளர்ச்சித்துறை அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் கூறியுள்ளார். சுற்றுலா சார்ந்த பொருளாதாரத்தை மேலும் வலுப்படுத்த அரசு பல்வேறு நடவடிக்கைகளை எடுத்து வருவதாக மத்திய சுற்றுலாத்துறை அமைச்சர் திரு கஜேந்திர சிங் ஷெகாவத் கூறியுள்ளார். சீனாவில் நடைபெற்ற திறன் போட்டியில் இந்திய அணி சிறப்பான செயல்திறனை வெளிப்படுத்தி இருப்பதாக மத்திய திறன் மேம்பாட்டுத்துறை அமைச்சர் திரு ஜெயந்த் சௌத்ரி பாராட்டு தெரிவித்துள்ளார். ஆசிய விளையாட்டுப் போட்டியின் ஆடவர் கிரிக்கெட் காலிறுதி ஆட்டத்தில் இந்தியா இன்று ஆப்கானிஸ்தானை எதிர்கொள்கிறது. இனி விரிவான செய்திகள். நாட்டில் கடந்த 12 ஆண்டுகளில் மருத்துவ கல்வியில் பெரிய வளர்ச்சி ஏற்பட்டுள்ளதாக குடியரசுத் துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் கூறியுள்ளார். கேரளம் மாநிலம் திருவனந்தபுரத்தில் மருத்துவ அறிவியல் கல்லூரி ஒன்றின் பட்டமளிப்பு விழாவில் பேசிய அவர், வளர்ச்சியடைந்த இந்தியாவை கட்டமைக்க உடல் ஆரோக்கியம் முக்கியமானது என்று கூறினார். மருத்துவத்துறையில் நவீன தொழில்நுட்பங்கள் இன்றியமையாதது என்று அவர் தெரிவித்தார். நவீன தொழில்நுட்பங்களை பயன்படுத்தும் அதே வேளையில் அறிவியல் முன்னேற்றத்துடன் அறநெறிகளையும் பின்பற்ற வேண்டும் என்று அவர் கூறினார். மருத்துவ கல்வி உட்பட அனைத்து கல்வித்துறைகளிலும் ஆண்களுக்கு இணையாக பெண்கள் முன்னேறுவது மகிழ்ச்சி அளிப்பதாக உள்ளது என்று திரு சி பி ராதாகிருஷ்ணன் தெரிவித்தார். நாட்டின் அனைத்து கிராம பகுதிகளுக்கும் தரமான சாலை வசதிகளை ஏற்படுத்தி தர மத்திய அரசு உறுதிபூண்டுள்ளதாக ஊரக வளர்ச்சித்துறை அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் கூறியுள்ளார். மத்திய பிரதேச மாநிலம் சீகூர் மாவட்டத்தில் 36 புதிய கிராம சாலைகளுக்கு நேற்று அவர் அடிக்கல் நாட்டினார். 106 கிலோமீட்டர் நீளத்திற்கு இந்த சாலைகள் அமைக்கப்படுவதாகவும் இவற்றுக்கான பணிகள் ஓராண்டிற்குள் நிறைவடையும் என்றும் அவர் தெரிவித்தார். இந்த சாலைகள் பயன்பாட்டிற்கு வரும்போது இப்பகுதி மக்களின் வாழ்வாதாரமும் வாய்ப்புகளும் மேம்படும் என்று அவர் குறிப்பிட்டார். பிரதமரின் கிராம சாலைகள் திட்டத்தின் 4வது கட்டத்தில் ஒவ்வொரு குக்கிராமத்திற்கும் சிறந்த சாலை இணைப்பை உறுதி செய்ய அனைத்து முயற்சிகளும் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக திரு சிவராஜ் சிங் சௌஹான் தெரிவித்தார். தேசத்தின் முன்னேற்றத்திற்கு வாழ்க்கையை அர்ப்பணித்த தலைவர்களின் வரலாறுகளை இளையோரிடையே கொண்டு சேர்ப்பது அவசியம் என்று மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார். விஸ்வ ஹிந்து பரிஷத்தின் முன்னாள் தலைவர் மறைந்த அசோக் சிங்கலின் 100வது விழாவையொட்டி புதுதில்லியில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பேசிய அவர், நமது செயல்பாடுகள் சுயநலமற்ற சேவை மனப்பான்மையுடன் கூடியதாக இருக்க வேண்டும் என்றார். அத்தகைய அர்ப்பணிப்புடன் திகழ்ந்தவர் அசோக் சிங்கல் என்று அவர் தெரிவித்தார். அவரது வாழ்க்கை ஒவ்வொரு இளைஞருக்கும் உத்வேகம் அளிக்கக்கூடியது என்றும் திரு அமித்ஷா குறிப்பிட்டார். மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் 3 அரசுமுறை பயணமாக கத்தார் சென்றுள்ளார். அவருடன் நிதியமைச்சகத்தின் உயர் அதிகாரிகள் குழுவும் கத்தார் சென்றுள்ளது. இந்த பயணத்தின் போது இன்று தோஹாவில் நடைபெறவுள்ள ஆசிய உள்கட்டமைப்பு முதலீட்டு வங்கியின் 11வது கூட்டத்தில் அவர் பங்கேற்கிறார். மேலும் அந்த வங்கியின் தலைவருடன் அவர் பேச்சு நடத்தவுள்ளார். அத்துடன் ஜோர்டன், சுவிட்சர்லாந்து, அல்ஜீரியா, சவுதி அரேபியா, நேபாளம் ஆகிய நாடுகளின் நிதி அமைச்சர்களுடனும் அவர் இருதரப்பு பேச்சுவார்த்தை மேற்கொள்கிறார். கத்தார் அரசின் மூத்த தலைவர்களை சந்திப்பதுடன் முதலீடுகளை அதிகரிப்பது குறித்து அந்நாட்டு முதலீட்டாளர்களுடனும் திருமதி நிர்மலா சீதாராமன் கலந்துரையாட உள்ளார். கால்நடைகள் காப்பீட்டிற்கான இணையதளத்தை மத்திய கால்நடை பராமரிப்புத்துறை அமைச்சர் திரு ராஜீவ் ரஞ்சன் சிங் புதுதில்லியில் இன்று தொடங்கி வைக்கிறார். நாட்டில் கால்நடைகளுக்கான காப்பீட்டு சேவைகளை டிஜிட்டல் மயமாக்குவதில் முக்கிய நடவடிக்கையாக இந்த இணையதளம் தொடங்கப்படுகிறது. காப்பீடு தொடங்கப்பட்ட கால்நடைகள் தொடர்பாக இந்த இணையதளம் ஒருங்கிணைந்த டிஜிட்டல் சேவைகளை வழங்கும். காப்பீடு வழங்குதல், கோரிக்கை

0: செயலாக்கம், கண்காணிப்பு ஆகியவற்றை நெறிப்படுத்த இந்த தளம் உதவும் என்று கால்நடை பராமரிப்பு அமைச்சகம் கூறியுள்ளது. இந்த இணையதளத்தின் சேவைகள் ஹிந்தி, ஆங்கிலம் தவிர 11 மாநில மொழிகளிலும் கிடைக்கும் என்றும், இதன் மூலம் கால்நடை விவசாயிகள் தங்களுக்கு வசதியான மொழியில் தகவல்களையும் சேவைகளையும் பெற முடியும் என்றும் அந்த அமைச்சகம் தெரிவித்துள்ளது. பழங்கால சிற்பங்களை கண்டறிந்து அவற்றை இளையோரிடையே கொண்டு சேர்க்கும் முயற்சியில் ஈடுபட்டு வரும் தமது பணிகளை பிரதமர் திரு நரேந்திர மோடி நேற்று மன் கி பாத் உரையில் பாராட்டியது தமக்கு மகிழ்ச்சி அளிப்பதாக தமிழகத்தின் மணப்பாறையைச் சேர்ந்த பேராசிரியர் செல்வராஜ் கூறியுள்ளார். எமது செய்தியாளரிடம் பேசிய திரு செல்வராஜ் இதனை தெரிவித்தார்.
1: மணப்பாறை பகுதியில் கண்டுபிடித்த வீரக்கல் தொடர்பாக பாரத பிரதமர் மனதின் குரல் நிகழ்ச்சியில் சுட்டிக்காட்டினார். மகிழ்ச்சியாக உள்ளது. இது பேராசிரியர் என்ற முறையில் எனக்கு கிடைத்த வெற்றி அல்லது மகிழ்ச்சி என்பதை காட்டிலும் இதற்கெல்லாம் உதவியாக இருக்கக்கூடிய என்னுடைய மாணவர்களுக்கு கிடைத்த வெற்றி மகிழ்ச்சி என்றுதான் நான் கருதுகிறேன். நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன் பாரத பிரதமருக்கு. நன்றி, வணக்கம்.
0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை. சுற்றுலா சார்ந்த பொருளாதாரத்தை மேலும் மேம்படுத்த அரசு பல்வேறு நடவடிக்கைகளை எடுத்து வருவதாக மத்திய சுற்றுலாத்துறை அமைச்சர் திரு கஜேந்திர சிங் ஷெகாவத் கூறியுள்ளார். உள்நாட்டு சுற்றுலாவை ஊக்குவிப்பதற்கான இரண்டாம் கட்ட இயக்கத்தை தில்லியில் நேற்று அவர் தொடங்கி வைத்தார். தேசிய டிஜிட்டல் சுற்றுலா கட்டமைப்பு மற்றும் மாற்று சுற்றுலா தலங்களுக்கான தேசிய இயக்கம் ஆகியவற்றையும் அவர் தொடங்கி வைத்தார். நாட்டின் சுற்றுலாவின் அடுத்த கட்டமாக பிரபலமான சுற்றுலா தலங்களை தாண்டி மண்டல அளவிலான சுற்றுலா தலங்கள் பிரபலம் அடைவதை உறுதி செய்ய வேண்டும் என்றும் அவர் கூறினார். அதிகம் அறியப்படாத சிறந்த இடங்களை ஊக்குவிப்பதே இந்த இயக்கத்தின் நோக்கம் என்றும் அவர் தெரிவித்தார். இது உள்ளூர் மக்கள், தொழில் முனைவோர், இளைஞர்கள் ஆகியோருக்கு வாய்ப்புகளை அதிகரிக்கும் என்றும் அவர் தெரிவித்தார். மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களுடன் இணைந்து தனித்துவமான இடங்கள் அடையாளம் காணப்படும் என்றும் திரு கஜேந்திர சிங் ஷெகாவத் குறிப்பிட்டார். தமிழகத்தின் வேலூர் மாவட்டத்தில் உள்ள உள்ளூர் சுற்றுலா தலங்களை சர்வதேச அளவில் கொண்டு செல்லும் நோக்கில் ஆவணப்படம் வெளியிடப்பட இருப்பதாக மாவட்ட ஆட்சியர் லீலா அலெக்ஸ் தெரிவித்துள்ளார். உலக சுற்றுலா தினத்தை முன்னிட்டு வேலூர் கோட்டையில் நேற்று மாலை நடைபெற்ற நிகழ்ச்சியின் போது அவர் இதனை தெரிவித்தார்.
2: வெள்ளூருக்கு ஒரு அழகான ஒரு டூரிசம் வீடியோ ஒண்ணு வெளியிடலாம் இருக்கும். சோ அந்த வீடியோக்கு வந்து உங்களோட பார்ட்டிசிபேஷன் வந்து எங்களுக்கு தேவைப்படுது. இங்க வெள்ளூர் மக்களுக்கு வந்து எங்களோட அதிகமா வந்து வெள்ளூரோட பெருமைகளும் மருமைகளும் நல்லா தெரியும் உங்களுக்கு. சோ வெள்ளூரோட சிறப்பு என்ன நினைக்கிறீங்களோ அது வந்து நீங்க எங்கேயாவது பாத்துருந்தா அதோட போட்டோகிராபியோ வீடியோவோ எடுத்துருக்க பட்சத்துல இல்ல எடுத்து எங்களுக்காக அழகா நாங்க வந்து ஒரு மெயில் ஐடியா ஒண்ணு ஷேர் பண்றோம், அதுல போஸ்ட் பண்ணுங்க. அதனால எல்லாருமே வந்து உற்சாகமா பார்ட்டிசிபேட் பண்ணுங்க. வெள்ளூரோட டூரிசம் வெறும் வெள்ளூர் போட்டோட நின்னுடாம இன்னும் அதிக அதிகமா நிறைய வந்து ஸ்பிரிச்சுவல் பிளேசஸ் நிறைய நேச்சுரல் பிளேசஸ் நிறைய இருக்கு. அது எல்லாத்தையுமே வந்து கொண்டு வாங்க. அது எல்லாத்தையுமே இன்னும் நம்ம வந்து நேஷனல் லெவல்ல வந்து போர்ட்ரேட் பண்ணோம்.
0: சீனாவின் ஷாங்காய் நகரில் நடைபெற்ற 48வது உலக திறன் போட்டி நேற்று நிறைவடைந்தது. 70 நாடுகள் பங்கேற்ற இப்போட்டியில் இந்தியா 6 வெள்ளி பதக்கங்களையும் 20 உயர் சிறப்பு திறனுக்கான பதக்கங்களையும் வென்றது. கடந்த முறை 13வது இடத்தை பிடித்த இந்தியா இந்த முறை 3 இடங்கள் முன்னேறி 10வது இடத்தை பிடித்துள்ளது. இந்திய அணியின் சிறப்பான செயல்பாட்டிற்கு பாராட்டு தெரிவித்துள்ள மத்திய திறன் மேம்பாட்டுத்துறை இணையமைச்சர் திரு ஜெயந்த் சௌத்ரி, இப்போட்டியில் இந்திய அணி வெளிப்படுத்திய அபார திறன் உலகளாவிய திறன் மேம்பாட்டு பயணத்தில் ஒரு முக்கிய மைல்கல்லாக அமைந்துள்ளது என்று கூறியுள்ளார். முந்தைய சாதனைகளை முறியடித்து நாட்டின் இளம் போட்டியாளர்கள் இந்தியாவின் திறன்மிக்க மனிதவளத்தின் வலிமையை வெளிப்படுத்தியுள்ளனர் என்றும் திரு ஜெயந்த் சௌத்ரி பாராட்டு தெரிவித்துள்ளார். எரிசக்தி பாதுகாப்பை இந்தியா தொடர்ந்து வலுப்படுத்தி வருவதாக மத்திய பெட்ரோலியத்துறை அமைச்சர் திரு ஹர்தீப் சிங் புரி தெரிவித்துள்ளார். தில்லியில் இளம் தொழில் வல்லுநர்களிடையே கலந்துரையாடிய அவர் உலகின் 3வது பெரிய எரிசக்தி நுகர்வு நாடாக இந்தியா திகழ்கிறது என்றார். புவிசார் அரசியல் நிச்சயமற்ற சூழலுக்கு மத்தியிலும் இந்தியா தனது எரிசக்தி ஆதாரங்களை வெற்றிகரமாக பன்முகப்படுத்தியுள்ளது என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். சிக்கலான சூழலிலும் தடையற்ற எரிபொருள் விநியோகத்தை இந்தியா உறுதி செய்துள்ளது என்றும் திரு ஹர்தீப் சிங் புரி குறிப்பிட்டார். பயங்கரவாதத்திற்கு எதிராக இந்தியா நடத்திய துல்லிய தாக்குதலின் 10வது ஆண்டு நிறைவு தினம் இன்று கடைபிடிக்கப்படுகிறது. உரி பயங்கரவாத தாக்குதலில் 19 இந்திய வீரர்கள் வீரமரணம் அடைந்ததற்கு பதிலடி கொடுக்கும் வகையில் 2016 ஆண்டு செப்டம்பர் 28 மற்றும் 29 தேதிகளில் பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு ஜம்மு காஷ்மீர் பகுதியில் பயங்கரவாத முகாம்கள் மீது இந்தியா இந்த துல்லிய தாக்குதல்களை நடத்தியது. உலக ரேபீஸ் தினம் இன்று கடைபிடிக்கப்படுகிறது. வெறிநாய்க்கடி நோய் குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்தவும் அதை கட்டுப்படுத்தவும் இந்த நாள் கடைபிடிக்கப்படுகிறது. இந்த நோய்க்கு மருந்து கண்டுபிடிப்பித்த பிரான்ஸ் விஞ்ஞானி லூயி

0: பாஸ்டரின் நினைவு நாளான செப்டம்பர் 28ஆம் தேதி 2007ஆம் ஆண்டு முதல் ரேபீஸ் தினமாக கடைபிடிக்கப்பட்டு வருகிறது. அந்தமான் நிக்கோபார், தெற்கு உள் கர்நாடகா மற்றும் உத்தராகண்டின் சில இடங்களில் இன்று கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. ஆசிய விளையாட்டுப் போட்டியின் ஆடவர் கிரிக்கெட் காலிறுதி ஆட்டத்தில் இந்தியா இன்று ஆப்கானிஸ்தானை எதிர்கொள்கிறது. இப்போட்டி நிஷினில் இந்திய நேரப்படி காலை 10:30 தொடங்க உள்ளது. இதனிடையே இன்று அதிகாலை தொடங்கவிருந்த ஹாங்காங் பாகிஸ்தான் இடையேயான மற்றொரு காலிறுதி ஆட்டம் மழையால் கைவிடப்பட்டது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். நாட்டில் கடந்த 12 ஆண்டுகளில் மருத்துவக் கல்வியில் பெரிய வளர்ச்சி ஏற்பட்டுள்ளதாக குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் கூறியுள்ளார். நாட்டின் அனைத்து கிராம பகுதிகளுக்கும் தரமான சாலை வசதிகளை ஏற்படுத்தி தர மத்திய அரசு உறுதி பூண்டுள்ளதாக ஊரக வளர்ச்சித்துறை அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் கூறியுள்ளார். சுற்றுலா சார்ந்த பொருளாதாரத்தை மேலும் மேம்படுத்த அரசு பல்வேறு நடவடிக்கைகளை எடுத்து வருவதாக மத்திய சுற்றுலாத்துறை அமைச்சர் திரு கஜேந்திர சிங் ஷெகாவத் கூறியுள்ளார். சீனாவில் நடைபெற்ற திறன் போட்டியில் இந்திய அணி சிறப்பான செயல்திறனை வெளிப்படுத்தி இருப்பதாக மத்திய திறன் மேம்பாட்டுத்துறை அமைச்சர் திரு ஜெயந்த் சௌத்ரி பாராட்டு தெரிவித்துள்ளார். ஆசிய விளையாட்டுப் போட்டியின் ஆடவர் கிரிக்கெட் காலிறுதி ஆட்டத்தில் இந்தியா இன்று ஆப்கானிஸ்தானை எதிர்கொள்கிறது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
1: நேரம் 7:25, 38 ஆகுது. 102.3 விபத் பாரதி தமிழ் பண்பலை, 101.6 கும்பகோணம் பண்பலை, 100.4 வேலூர் பண்பலை, 100.1 திருப்பத்தூர் பண்பலை நேர்களோடு இணைந்து நாம் கேட்டுக்கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி வணக்கம் தமிழ்நாடு. வணக்கம் தமிழ்நாடு நிகழ்ச்சியில் உங்களுக்காக ஒரு எஸ்எம்எஸ் க்வெஸ்சின் காத்துட்ருக்குது. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜப்பானில் நடக்கக்கூடிய ஆசிய விளையாட்டு போட்டிகள் அந்த பதக்கப்பட்டியலில் இந்தியாவினுடைய பெயர் முன்னேறி வர வர நமக்கு இன்னும் கொஞ்சம் கூடுதல் வளம் மகிழ்ச்சி கிடைச்சிட்ருக்குது. ஸோ இன்றைக்கி அதை பற்றி தான் உங்களுக்கான கேள்வி. நிறைய போட்டிகளில் நம்முடைய இந்திய அணி பதக்கங்கள் பெற்றிருந்தாலும் தமிழகத்தை சேர்ந்த வீரர்கள் அதில் வந்து பங்கு பெற்று பதக்கங்கள் வாங்கியிருக்கிறாங்க. அந்த வகையில் தமிழகத்தை சார்ந்த எந்த வீரர் அல்லது வீராங்கனை தடகள போட்டியில் பரிசு பெற்றிருக்கிறாங்க, இதுதான் உங்களுக்கான எஸ்எம்எஸ் கேள்வி. இந்த கேள்விக்கு பதில் தெரியும் அப்படின்னா நீங்கள் 102.3 விபத் பாரதி தமிழ் பண்பலை அப்படின்ற முகநூல் பக்கத்தின் வழியாக உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் பதிவு செய்யலாம். கேள்வியை மறுபடியும் நினைவுபடுத்துகிறேன். 20வது ஆசிய விளையாட்டுப் போட்டியில் தடகள பிரிவில் பதக்கம் என்று தமிழக வீராங்கனைகளுடைய பெயர்களை நீங்கள் பதிவு செய்யலாம். தொடர்ந்து இணைந்திருங்கள் நமது பண்பலையோடு.

0: உங்கள் விவித் பாரதி தமிழ் 102.3 இன்று காலை 8:30 உங்கள் விருப்பம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் & கோ.
1: வணக்கம் தமிழ்நாடு.

நேரம் 7:31:33 ஆகுது. 102.3 விபத் பாரதி தமிழ் பண்பலை, கும்பகோணம் பண்பலை, வேலூர் பண்பலை, திருப்பத்தூர் பண்பலை நேர்களோடு இணைந்து நாம் கேட்டுக்கொண்டிருக்கிறோம். வணக்கம் தமிழ்நாடு. இதுல பதக்கப்பட்டியல்ல இந்தியாவினுடைய இடம் அப்படின்னு பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 10வது இடத்துல நாம இருந்துட்டு இருக்கிறோம். இதுல வந்து 4 தங்கம், 12 வெள்ளி, 14 வெண்கலப் பதக்கம் சொல்லி மொத்தம் 30 பதக்கங்களோட நம்மளுடைய இந்திய அணி ஒரு கம்பீரமான ஒரு தோற்றத்தை கொடுத்துருக்குது. அதுவும் பார்த்தீங்கன்னா கபடியில் இந்தியாவிற்கு 2 தங்கம் கிடைச்சிருக்குது. ஆண்கள் பிரிவுலையும் சரி பெண்கள் பிரிவுலையும் சரி நம்மளுடைய வெற்றி தான் அப்படின்னு நாம் ரொம்ப சந்தோஷப்பட்டுருக்கிறோம். அதே மாதிரி 44 ஆண்டுகளுக்கு பிறகு இந்த மாரத்தான் போட்டியில் நம்மளுடைய இந்திய வீரர் சவான் பர்வால் அவர் வந்து பதக்கம் பெற்றிருக்கிறாரு. ஸோ இதுவும் வந்து ஒரு கூடுதல் சிறப்பு அப்படின்னு தான் சொல்லணும். ஒரு போட்டிகளில் தொடர்ந்து ஒரு நாடு வெற்றி பெற்றுட்டே இருக்கிறத விட இத்தனை ஆண்டுகால இடைவெளிக்கு பிறகு மறுபடியும் அந்த சாதனையை நாம் எட்டி பிடிச்சிருக்கிறோம் அப்படின்றது அந்த வீரர்களுடைய அர்ப்பணிப்பு, அதுக்காக அவங்களுடைய மெனக்கடல், அவங்க தொடர்ந்து மேற்கொண்ட முயற்சிகள், இதை தான் நமக்கு வந்து அறிகுறியாக தெரிஞ்சிட்ருக்குது. ஸோ உங்களுக்கான SMS கேள்வியை மறுபடியும் நான் ஞாபகப்படுத்துகிறேன். இந்த ஆசிய விளையாட்டு போட்டிகளில் தடகள பிரிவில் பதக்கம் வென்ற இந்திய வீரர்களுடைய பெயர்களை நீங்கள் பதிவு செய்யலாம் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ நீங்கள் உங்களுடைய பதில்களை தொடர்ந்து பதிவு செஞ்சுக்கிட்டே இருங்க. இந்த பக்கம் நிகழ்ச்சியில் அடுத்த பாடல் உங்களுக்காக வந்துட்டே இருக்குது, கேட்கலாம் வாங்க. சூரரை போற்று திரைப்படத்திலிருந்து.

நேரம் 7:38:23 வணக்கம். தமிழ்நாடு நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறோம். நான் உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்டிருந்தேன். 20வது ஆசிய விளையாட்டு போட்டிகளில் நிறைய பதக்கங்களை இந்தியா வாங்கியிருந்தாலும் தடகள போட்டியில் குறிப்பாக வெற்றி பெற்ற தமிழக வீரர்களுடைய பெயர்களை பதிவு செய்யுங்கன்னு சொல்லியிருந்தேன். நிகழ்ச்சியில் நிறைய நண்பர்கள் தங்களுடைய கருத்துக்களை பதிவு செஞ்சிட்ருக்கிறாங்க. பொன்னியம்மன் வீடு வண்ணை கணேசன், மேலப்பேட்டிலிருந்து தயாளன், வாரியங்காவல் கதிரவன் கொலஞ்சிநாதன் நிகழ்ச்சியில் இருக்காங்க. அபர்ணா நகர் மூர்த்தி, சூளை ரீஜா மனோகரன், சின்னக்கானூர் கருப்பண்ணன் ரங்கசாமி கோயம்புத்தூர் மாவட்டத்திலிருந்து இணைந்திருக்கிறாரு. ஆற்காடு சாத்தூர் ரமேஷ் ஈஸ்வரி, ஆண்டிமடம் கார்த்திகேயன், ராமகிருஷ்ணன் குழுமம் கொண்டான்லேருந்து நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறார்.

0: இருக்கிறாங்க. திருவாரூர் மாவட்டம் மேட்டுப்பாளையத்திலேருந்து நாகராஜன் நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறாரு. பிரபாகரன் பிரியதர்ஷன் அவரும் நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறாங்க. பிரமிளா தமிழ்செல்வன் யார் வெற்றி பெற்றாங்க அப்படின்ற அந்த இதை வந்து பதிவு செஞ்சுருக்கிறாங்க. ஸோ அது சரியா தவறா அப்படின்றத நம்ம நிகழ்ச்சியோட நிறைவில் பார்த்துடலாம். ஆரணி பாப்பாம்பாடியிலேருந்து ஆண்டாள் தேவமணி நிகழ்ச்சியில் இணைந்திருக்காங்க. புவனகிரியிலேருந்து சுமதி பாபு, வலங்கைமான் ஆட்டோதுரை, பிரகாஷ், ஆனந்த், மன்வீத், ரமேஷ், அஸ்வினி, ஷியாமலா இவங்களும் நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறாங்க. இன்பா, இலக்கியா, மாலினி தேவி அருணாச்சலம், குணாலன் அண்ணாமலை, அடையாளம்பட்டு ஆசீர்வாதம் ராஜேஸ்வரி, நடராஜன் சுப்பையா புத்தகரம், கும்பகோணம் பட்டாளம் ரமேஷ், இத்தனை பேரும் நிகழ்ச்சியில் பங்கு பெற்று தங்களுடைய கருத்துக்களையும் நான் கேட்ட கேள்விக்கான பதில்களையும் சொல்லிட்டு இருக்கிறாங்க. ஸோ தொடர்ந்து நம்ம பயணிக்கலாம். உங்ககிட்ட கேட்டிருந்த கேள்வி இதுதான். 20வது ஆசிய விளையாட்டு போட்டியில் தடகள பிரிவில் பதக்கம் பெற்ற தமிழக வீரர்களுடைய பெயர்களை நீங்கள் பதிவு செய்யுங்கன்னு சொல்லி. ஸோ உங்களுடைய பதில்களை நீங்கள் பதிவு செஞ்சுட்டே இருங்க. இணைந்திருங்கள் நமது பண்பலையோடு.
1: விதித் பாரதி தமிழ் 102.3 இன்று காலை 8:30 உங்கள் விருப்பம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்தன் கோ.

நேரம் 7:45 வணக்கம். தமிழ்நாடு நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறோம். இதில் நிறைய போட்டிகள் நம்மளுடைய பதக்கப்பட்டியலில் இருக்குது. அதில் குறிப்பாக பார்த்தீங்கன்னா, இலங்கை அணியை வீழ்த்தி மகளிர் கிரிக்கெட் போட்டியில் இந்திய அணி வந்து வெற்றி பெற்றுக்குது. அந்த போட்டியிலையும் நம்மளுடைய தமிழகத்தை சார்ந்த மதுரையை சார்ந்த கமலினி இடம்பெற்றிருக்கிறாங்க. இதில் நமக்கு ஒரு பெரிய சந்தோஷம். இந்திய அணியில் தமிழகத்தை சார்ந்த ஒரு பெண் இடம்பெற்று அந்த போட்டியில் நாம் தங்கப்பதக்கம் வாங்கியிருக்கிறோம். ஸோ இவங்களுக்காக தமிழக அரசு பார்த்திங்கன்னா 75 லட்சம் ரூபாய் ஊக்கத்தொகையை வந்து அறிவிச்சிருக்கிறாங்க. அதே மாதிரி துப்பாக்கி சுடுதல் இந்த இதில் வந்து இளவேனில் வாளறிவான் இவங்க வந்து பார்த்திங்கன்னா வெள்ளிப்பதக்கம் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பதக்கங்களை இவங்க வந்து பெற்றிருக்கிறாங்க. அதாவது தனிநபர் பிரிவிலையும், அது மட்டும் இல்லாமல் 100 மீட்டர் ஏர் ரைஃபிள் இந்த இதுலேயும் பார்த்திங்கன்னா ரெண்டு போட்டிலையும் இவங்க வந்து வெள்ளிப்பதக்கமும் வாங்கியிருக்கிறாங்க. ஸோ இதே மாதிரி இந்த உயரம் தாண்டுதல், அதாவது கொம்பு ஊனி தாண்டுறது, இதுலேயும் பார்த்திங்கன்னா நம்முடைய தமிழகத்தை சார்ந்த வீராங்கனை பரிசு பெற்றிருக்கிறாங்க. அதே மாதிரி கலப்பு இரட்டையர் பிரிவில் ஸ்குவாஷ் இதில் நம்மளுடைய தமிழகத்தை சார்ந்த ஜோஷ்னா சின்னப்பா வேலவன் இவங்களும் வந்து வெண்கலப் பதக்கம் வாங்கியிருக்கிறாங்க. அதே மாதிரி பேட்மிண்டன் பிரிவில் வெண்கலப் பதக்கம் இந்திய அணியில் மன்னார்குடியை சேர்ந்த தமிழக வீரர் ஹரிஹரன் இடம் பெற்றிருக்கிறாரு. ஸோ இந்த மாதிரி நிறைய பட்டியல்கள் நீண்டுகிட்டே போகுது. இதில் நான் உங்ககிட்ட கேட்டிருந்த கேள்வி, தடகள போட்டியில் வெற்றி பெற்ற தமிழக வீரர்களுடைய பெயர்கள் என்ன அப்படின்றது தான். ஸோ இதற்கான பதில் தெரியும் அப்படின்னா தொடர்ந்து உங்களுடைய பதில்களை நீங்கள் பதிவு செய்யலாம். 102.3 விவத் பாரதி தமிழ் பண்பலை அப்படின்ற முகநூல் பக்கத்தில். நிகழ்ச்சியினுடைய அடுத்த பாடல் உங்களுக்காக கனா படத்திலிருந்து வந்துட்டு இருக்குது, கேட்கலாம் வாங்க.

0: நிகழ்ச்சிகள் விவித் பாரதி தமிழ் 102.3 இன்று காலை 8:30 உங்கள் விருப்பம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்தன் கோ.
1: வணக்கம் தமிழ்நாடு.

நேரம் 7:51 ஆகுது. வணக்கம், தமிழ்நாடு நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறோம். நம்மளோட சேர்ந்து அலிநகர்லேருந்து எஸ் மகாதேவன், அடையாளம்பட்டு ஆசீர்வாதம் ராஜேஸ்வரி, மயிலாடுதுறை மாவட்டத்திலிருந்து சிவன் அருண், எஃப்எம் மணிமாறன், அதுக்கப்புறம் நிவேதா ராஜு, திருமணிசிலிருந்து அஸ்வினி நாகராஜ், இவங்க எல்லாரும் நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறாங்க. மாலினி தேவி அருணாச்சலம், புருஷவாகத்திலிருந்து சவுந்தரராஜன், மந்திரமூர்த்தி இவங்களும் இணைந்திருக்கிறாங்க. ஸோ பதில்களை நிறைய பேர் பதிவு பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. நிறைய நிறைய போட்டிகள், அதில் இந்தியாவினுடைய பதக்கங்கள் நீண்டுகிட்டே இருக்குது அப்படின்றது நாம் பார்த்துக்கிட்டே இருக்கிறோம். அந்த வகையில் இந்த 20வது ஆசிய விளையாட்டு போட்டியில் தடகள பிரிவில் பதக்கம் பெற்று தமிழகத்தை சார்ந்த வீரர்களுடைய பெயர்கள் இன்னும் ஒரு கூடுதல் சிறப்பாக நான் சொல்லிடுறேன். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ரிலேன்னு சொல்லுவாங்க, 400x4, அதாவது 1600 மீட்டர் அந்த ரிலே பந்தயம் நடக்குது இல்லையா, ஸோ அந்த இதில் வந்து வெள்ளி பதக்கத்தை வந்து இவங்க பெற்றிருக்கிறாங்க. இன்னொன்று அப்படின்றது இன்னொரு ஒரு கூடுதலான ஒரு விஷயம். ஸோ இதை நீங்கள் வந்து பதிவு செய்யலாம். பதில்களை நீங்கள் சொல்லிக்கிட்டே இருங்க. நிகழ்ச்சியில் அடுத்தடுத்த பாடல்களும் வந்துட்டுருக்குது. நிகழ்ச்சியில் அடுத்த பாடல் உங்களுக்காக படையப்பா திரைப்படத்திலிருந்து வர காத்திருக்கிறது. கே.எல். ஸ்ரீராம் குழுவினரோடு பாட வராங்க. வைரமுத்தோட வரிகளில், ஏ.ஆர். ரகுமானுடைய இசையில். இதுவும் அந்த பாடல் உங்களுக்காக.

நேரம் 7:57:15 ஆகுது. நிகழ்ச்சியோட நிறைவு கட்டத்தை நோக்கி நம்ம பயணம் செஞ்சு வந்துட்டே இருக்கிறோம். ஸோ நிறைய போட்டிகளில் இந்திய அணி பரிசு வாங்கியிருக்குது அப்படின்ற அந்த லிஸ்ட்டில் படிக்க படிக்க, ஸோ இன்னும் கூட அந்த பதக்கப்பட்டியலில் நம்ம எப்படியாவது முன்னாடி வந்துட மாட்டோமா? சீனா பார்த்திங்கன்னா 107 தங்கம் அப்படின்னு சொல்லி மொத்தம் 176 பதக்கங்களோடு இருக்குது. ஜப்பான்லேயே நடக்குது, அந்த ஜப்பான் நாடு 129 பதக்கங்களோட இரண்டாவது இடத்துலலாம் இருந்துகிட்ருக்குது. ஸோ குண்டு எறிதலில் சஜீந்தர் பால் சிங் இவரும் வந்து வெள்ளி பதக்கம் வெற்றிருக்கிறாரு. அதே மாதிரி ஹாக்கியில் வந்து இந்திய அணி வந்து அரையிறுதிக்கு முன்னேறி அவங்களும் வந்து பதக்கத்தை பெற்றிருக்கிறாங்க. ஸோ இப்படி நிறைய போட்டிகளில் நம்மளுடைய இந்திய அணி வெற்றி பெற்று பதக்கப்பட்டியலில் இருந்தாலும் குறிப்பாக தமிழகத்தை சார்ந்த அப்படின்ற கேள்வி வந்ததுனால இந்த கேள்விக்கான பதிலை இப்போ நான் சொல்ல வேண்டிய நேரம் வந்தாச்சு. தடகள போட்டியில் அதுவும் குறிப்பாக 400x4 இந்த 1600 மீட்டர் ரிலேல கலப்பு தொடர் ஓட்டப்பந்தயத்தில் இந்திய அணி வெள்ளிப்பதக்கம் பெற்றது. இந்திய அணியில் இடம்பெற்றிருக்கக்கூடிய தமிழகத்தை சார்ந்த 2 வீரர்கள் வித்யா ராம்ராஜ் மற்றும் விஷால் டி கே. இவங்க 2 பேருடைய பங்கு ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஸோ இவங்களுடைய இந்த முயற்சியால் இந்திய அணி வெள்ளிப்பதக்கம் வாங்குச்சு அப்படின்றது நமக்கு இன்னும் கொஞ்சம் கூடுதல் சந்தோஷம். ஸோ இவங்க 2 பேரையும் பாராட்டும் விதமாக தமிழக அரசு இவங்க 2 பேருக்குமே தனித்தனியாக 50 லட்சம் ரூபாய் ஊக்கப்பரிசை வந்து அறிவிச்சிருக்கிறாங்க. ஆசிய விளையாட்டு மட்டுமில்லை, இனி நடக்கக்கூடிய எல்லா போட்டிகளையும் இந்திய அணி வெற்றி பெறணும், அதில் தமிழகத்தினுடைய வீரர்களுடைய பங்கு இன்னும் அதிகமாக இருக்கணும்ன்ற ஒரு பெரிய வாழ்த்துக்களை சொல்லிக்கிட்டு நிகழ்ச்சியில் பங்கு பெற்று கேள்விக்கான பதில்களை சொன்ன நிறைவாக இடம்பெற்ற திருமணிசை அஸ்வினி நாகராஜன், அதுக்கப்புறம் குணாலன் அண்ணாமலை, சிவன் அருண், கிருஷ்ணன், ஆரணி பாப்பாம்பாடி, ஆண்டாள் தேவமணி இவங்க எல்லாருக்கும்

கலை துரைராஜன், நாகராஜ், தேனி ஹரிராம், அலிநகர்லேருந்து எஸ் மகாதேவன், இத்தனை பேரும் மறுபடியும் தங்களுடைய பதில்களை பதிவு செஞ்சுருக்கிறாங்க. ஸோ உங்கள் எல்லாருக்கும் என்னுடைய மனப்பூர்வமான நன்றியையும் வாழ்த்துக்களையும் சொல்லிக்கிட்டு இப்போதைக்கு உங்ககிட்ட இருந்து நிறைவு பெறுவது நான் உங்கள் தோழி கௌசல்யா. மறுபடியும் உங்கள் எல்லாரையும் 10 மணிக்கு வந்து சந்திக்கிறேன். அதுவரை இணைந்திருங்கள் நமது பண்பலையோடு. இது 102.3 விபத் பாரதி தமிழ் பண்பலை மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.

அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். எப்பவுமே சந்தோஷமா இருங்க, சிரிச்சிட்டே இருங்க, உங்களால முடிஞ்சிருக்கும் மற்றவங்களையும் சிரிக்க வச்சுட்டே இருங்க. இந்த நல்ல விஷயத்தோட அப்படியே உங்கள் விருப்பம் நிகழ்ச்சியை ஸ்டார்ட் பண்றது ஆர்ஜியுமா விஜயகுமார். வாழ்க்கையில் சந்தோஷம் அப்படிங்கிறது எப்போவுமே மற்றவங்களை சார்ந்து இருக்கவே கூடாது. நம்மளை நாமலாம் வந்து சந்தோஷப்படுத்திக்கணும். இவங்க இல்லை, அவங்க என்கிட்ட பேசலை, அவங்க இதை சொல்லிட்டாங்க, அதை சொல்லிட்டாங்க, அதனால் நான் நிம்மதியாக இல்லை, சந்தோஷமாக இல்லை அப்படின்னா தயவுசெய்து அதை வந்து விட்டுருங்க. யாரை நம்பியும் யார் மேலேயும் அந்த சந்தோஷம் அப்படின்ற கீயை வந்து கொடுக்காதீங்க. உங்கள் கீயை நீங்களே வச்சுக்கோங்க, அந்த சந்தோஷன்ற கீயை. ஹாப்பியாக இருங்க. ஸோ உங்கள் விருப்பம் நிகழ்ச்சியில் வந்து என்ன அப்படின்னா, நீங்கள் போஸ்ட் கார்டு மூலமாக விரும்பி கேட்ட பாடல் தான் உங்கள் விருப்பம் நிகழ்ச்சியில் வந்து ப்ளே பண்ண போகிறோம். ஸோ அந்த மாதிரி கடிதம் வாயிலாக யார் வந்து பாடலெலாம் கேட்டிருக்காங்க, என்ன பாட்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சித்தா படத்துலேருந்து ஃபர்ஸ்ட்டு சாங் கேட்டிருக்காங்க வில்லிவாக்கம் ஷண்முகவில், கோவலம் வசந்தா, கீர்த்தி, காமராஜ், ராஜேஸ்வரி, அசோக்குமார், தூத்துக்குடி, நாசரித், மோசஸ், ராஜ செல்வகுமாரி, பொன்செல்வன், தென்காசி விஜி, ரோஸ்லின், டேவிட், நாகர்கோவில் மணிகண்டன், அக்ஷரா, சுபாஷ், ஆண்ட்ரூஷா, அப்புறம் வந்து ஐனேஷ். ஸோ இவர்களுக்காக சித்தாப்பட்டிலிருந்து பிவிதாஸ் 102.3 வித் பாரதி தமிழ் எஃப்எம் மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.

வணக்கம், நான் தான் உங்க கலை மாமணி நிழல்கள் ரவி. 102.3 விவித் பாரதி, தமிழ் பண்பலை. இணைந்திருப்போம், இணைப்பிரியாமல் இணைந்திருப்போம்.

வெல்கம் பேக். உங்கள் விருப்பம் நிகழ்ச்சியை கேட்டுட்டு இருக்கீங்க. ஸோ நிகழ்ச்சி நடத்ததா தங்கள் ஆண் படத்தில் வந்து பாடலை விரும்பி கேட்டிருக்காங்க. பேராளம், செந்தில் கண்ணன், ஷோபா, அபர்ணா, பிரவீன், சாந்தா, ஸ்ரீனிவாசன், மயிலாப்பூர் குமார், கஸ்தூரி, அரவிந்த், சித்ரா, சேகர், செல்வி, மோகன், மீனாட்சி, ஸ்ரீனிவாசன், சித்ரா, தாமரம் ராமசாமி, அஞ்சலி, சுரேஷ், பிரியா, நடுவீரப்பட்டு, சுரேஷ், ரேவதி, லோகு, சுந்தரி, கொளத்தூர் சுரேஷ், பவானி, விஜய், பிரியதர்ஷினி. ஸோ இவர்களுக்காக இணைந்திருங்கள்.

0: மக்கள் விவித் பாரதி தமிழ் 102.3 இன்று காலை 8:30 உங்கள் விருப்பம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அண்ட் கோ.
1: சரியான நேரத்துல பரிசோதனை அப்புறம் மருந்து கொடுத்தா HIV தொற்றுள்ள தாயோட குழந்தையோ HIV தொற்றில் இருந்து விடுபடலாம்.
2: என்ன உண்மையாவா?
3: உண்மையில் அதாவது தாய் HIV தொற்றாக இருக்கும் பட்சத்தில் குழந்தை பிறக்கும் ஆஸ்பத்திரியில் பிறப்பிலேயே HIV பாதுகாப்பு சேவைகளின் அடிப்படையில் குழந்தையின் முதல் 6 வாரங்கள் முதல் 2 மாதங்களுக்குள் குழந்தைக்கு முதலாவது HIV பரிசோதனையை செய்வது மிகவும் அவசியமாகும்.
4: மேலும் விவரங்களுக்கு
5: 1-800-419-1800 and 1097.
6: இது தமிழ்நாடு மாநில எய்ட்ஸ் கட்டுப்பாட்டு சங்கத்தின் HIV மற்றும் பால்வினை நோய் குறித்த தீவிர விழிப்புணர்வு பிரச்சாரம் இன்டென்சிஃபைட் IEC கேம்பெயின் 3.0 from 12th August to 12th October.
7: 102.3 பாத்துக்கு தான் தானே. 102.3 பாட்டுக்கு இதான் தானே.
8: போஸ்ட்கார்டு மூலமாக நீங்களும் உங்கள் விருப்ப பாடலை எங்களுக்கு அனுப்பலாம். அதுக்கு நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா, சென்னை வானொலி நிலையம் விவித் பாரதி தமிழ் FM 102.3 உங்கள் விருப்பம் பகுதி, காமராஜர் சாலை, மயிலாப்பூர், சென்னை 604. இந்த முகவரிக்கு உங்களுடைய விருப்ப பாடலை நீங்கள் போஸ்ட்கார்டு மூலமாக நீங்கள் அனுப்புனீங்க அப்படின்னா, நீங்கள் கேட்குற பாடல் இருந்துச்சு அப்படின்னா கட்டாயம் உங்களுக்காக நாங்கள் வந்து ப்ளே பண்ணுவோம். நிகழ்ச்சியில் அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா, ரோமியா படத்துலேருந்து பாடலை விரும்பி கேட்டிருக்காங்க. போலூர், கலசப்பாக்கு, மூர்த்தி, புஷ்பா, சிவகுமார், பாலகுமார், வியாசர்பாடி, ரவி, லதா, சதீஷ், சரண்யா, கோவிந்தராஜ், மாலா, ஹரி, ஈஸ்வரி, ஷர்மிளா, காஞ்சிபுரம், சிவராமன், சரஸ்வதி, முத்து, கீதா, அஜய். ஸோ இவர்களுக்காக 102.3 விவித் பாரதி தமிழ் FM.

0: சென்னை வானொலியின் பண்பலை அலைவரிசைகளில் ஒலிபரப்பாகும் நிகழ்ச்சிகளை தமிழில் தொகுத்து வழங்க பகுதி நேர அறிவிப்பாளர்கள் தேர்ந்தெடுக்கப்பட உள்ளார்கள்.
1: வயது வரம்பு 2026 ஆண்டு செப்டம்பர் மாதம் முதல் தேதி அன்று 20 வயது முதல் 40 வயதுக்கு உட்பட்டவராக இருத்தல் வேண்டும்.
0: கல்வி தகுதி, அங்கீகரிக்கப்பட்ட பல்கலைக்கழகத்திலிருந்து ஏதேனும் ஓர் இளநிலை பட்டம் பெற்றவராகவும் பள்ளி படிப்பில் தமிழை ஒரு பாடமாக படித்தவராகவும் இருத்தல் வேண்டும்.
1: விண்ணப்பதாரர்கள் சென்னை மற்றும் சென்னையை சுற்றியுள்ள பகுதிகளில் வசிப்பவராக இருத்தல் வேண்டும். வானொலி நிலையத்திற்கு அருகில் வசிக்கும் விண்ணப்பதாரர்களுக்கு முன்னுரிமை வழங்கப்படும்.
0: நல்ல குரல் வளமும் தெளிவான உச்சரிப்பும் ஒலிபரப்பில் ஆர்வமும் பொது அறிவு திறன் பெற்றவராகவும் இருத்தல் வேண்டும்.
1: எழுத்து தேர்வு, குரல் தேர்வு, நேர்முகத் தேர்வு ஆகிய 3 அடுக்கு தேர்வு முறையின் மூலம் விண்ணப்பதாரர்கள் தெரிவு செய்யப்படுவார்கள்.
0: தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் நிகழ்ச்சிகளின் தேவைக்கேற்ப பகுதி நேர பணிக்கு அதிகபட்சமாக மாதத்திற்கு 6 நாட்கள் மட்டுமே அழைக்கப்படுவார்கள்.
1: விண்ணப்பிக்க தகுதியுடையோர் இதற்கான விண்ணப்பத்தை facebook.com/AIR Chennai, instagram.com/AIR Chennai மற்றும் twitter.com/AIR Chennai ஆகிய சமூக வலைதளங்களில் தரவிறக்கம் செய்து கொள்ளலாம்.
0: விண்ணப்ப கட்டணம் பொது பிரிவினருக்கு ₹354, SC/ST பிரிவினருக்கு ₹266, GST உட்பட.
1: விண்ணப்ப கட்டணத்தை டிமாண்ட் டிராப்ட் மூலம் In favor of Drawing and Disbursing Officer, All India Radio, Chennai, என்ற பெயரில் மட்டுமே பணம் செலுத்தி விண்ணப்பத்துடன் இணைத்து நேரில் சமர்ப்பிக்க வேண்டும்.
0: விண்ணப்பத்தை முழுமையாக பூர்த்தி செய்து தேவையான சான்றுகளின் நகல்களையும் விண்ணப்பத்தோடு இணைக்க வேண்டும்.
1: பூர்த்தி செய்த விண்ணப்பங்களை சென்னை வானொலி நிலையத்தில் அக்டோபர் 5 தேதிக்குள் காலை 11 மணி முதல் மாலை 4 மணி வரை அலுவலக நாட்களில் திங்கள் முதல் வெள்ளி வரை நேரில் சமர்ப்பிக்க வேண்டிய முகவரி:
0: The Head of Programs, நிகழ்ச்சி பிரிவு தலைவர், Program Coordination Section, நிகழ்ச்சி ஒருங்கிணைப்பு பிரிவு, ரூம் நம்பர் 27, ஆல் இண்டியா ரேடியோ, காமராஜர் சாலை, மயிலாப்பூர், சென்னை 600.

0: 0004.
1: மேலும் விவரங்களுக்கு facebook.com/AIR Chennai, instagram.com/AIR Chennai மற்றும் twitter.com/AIR Chennai ஆகிய சமூக வலைதளங்களை பார்த்து தெரிந்து கொள்ளலாம்.
0: இது பகுதி நேர பணிக்கான அறிவிப்பு மட்டுமே, வானொலியில் நிரந்தர வேலைக்கான அறிவிப்பு அல்ல.
1: வானொலி ஒளிபரப்பில் ஆர்வம் உள்ளவர்களை வரவேற்கிறது சென்னை வானொலி.
0: ஆர்வம் உள்ளவர்கள் இன்றே விண்ணப்பிக்க தொடங்குங்கள்.
2: விவித் பாரதி தமிழ் 102.3 இன்று காலை 8:30 உங்கள் விருப்பம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்தன்கோ.
3: வணக்கம், நான் இசையமைப்பாளர் பரணி பேசுறேன். நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது விவித் பாரதி தமிழ் FM 102.3, மனங்களில் என்றென்று முழுமையான கொண்டாட்டம்.
4: விருப்பம் நிகழ்ச்சியை கேட்டுருக்கீங்க. நிகழ்ச்சி அடுத்ததாக யூத் படத்தில் வந்து பாடலை விரும்பி கேட்டிருக்காங்க. மயிலாடுதுறை மாவட்டம் செம்பனார் கோயில் கண் ஸ்ரீ ராமுலு, பிரபாகரன், லக்ஷ்மணன், மாதேஸ்வரன், செல்வம், அமுதா, யோகேஷ், கனகவல்லி, பலராமன், கௌரி, புருஷோத்தமன், ஷியாமேஸ்வர், நரசிங்கப்பேட்டை ஏஜி ஐயப்பன், திருவேழிமிழலை MS ஷாகுல் அமித், சிதம்பரம் வண்டிகேட், எம் சிலுவை சந்தனராஜ், அம்பத்தூர் SV நகர் MT ரவிச்சந்திரன், திருவள்ளூர் மாவட்டம் புள்ளரம்பாக்கம் மணி சந்திரா, நிர்மல்குமார், சங்கீதா, ஸ்ரீ பிரணவ், ரேவதி, அனிஷா, தர்ஷன். ஸோ இவர்களுக்காக

குமார். நிகழ்ச்சியில் அடுத்ததான் பார்த்தீங்க அப்படின்னா கொடி படத்தில் வந்து பாடலை விரும்பி கேட்டிருக்காங்க. சிதம்பரம், வானக்கார திரு, தங்கராஜ், சரோஜா, பாலாஜி, எஸ்டேட் பேங்க் காலனி, ஷாஃபி ராஃபி, காதர் ஷமீத், காஜா சல்மா, ஷமு அலி, தபுசுன் காதர், பாஷா, ரேஷ்மா, நஸ்ரீன், ஷமீன் பிரதர்ஸ், ஷான் ஷா, ஷிக் ஷியா, த்ரிஸ்வான், ஷம்யா பானு, மதுரை மணிநகரம், சோ சண்முக சுந்தரம், ஐஸ்வர்யா, மித்ரன், அக்ஷயா, மீனாட்சி, கள்ளக்குறிச்சி மாவட்டம், சங்கராபுரம், ஏட்டு தெரு, பொன் ஸ்ரீனிவாசமூர்த்தி, சுமதி, திருமலைவாசன், விஷ்ணுபிரியா, சாதனாஸ்ரீ, ராமகிருஷ்ணன், அபிநயா, நிமலன். ஸோ இவர்களுக்காக கொடி படத்துலேருந்து பாடல் வரப்போகுது. இணைந்திருங்கள், இது 102.3 வித் பாரதி தமிழ் எஃப்எம்.

0: நெளியிற கொடையிற சரியிற அலையிற
1: ஒட்டி கொழையிற என சக்க புழியிற ஒரு பக்கம் நிறையிற பெறப்பட்டு கலையிற
0: நெளியிற என குத்தி கொடையிற கொடி கொத்தா சரியிற ஒரு பித்த

பொங்கல் விருப்பம் நிகழ்ச்சியில் அடுத்ததான் கனிமொழி படத்துலேருந்து பாடலை விரும்பி கேட்டிருக்காங்க. நாகை மாவட்டம் குருக்கத்தி முகமது இஸ்மாயில் முகமது ஆசிக் ஆசிபா ஜெரினா, கலவை வட்டம் தேவராஜ் இந்துமதி தட்சிணாமூர்த்தி பாஸ்கரன் பெருமாள் கார்த்திக் ரமேஷ் ஆனந்தி, பொன்னிமேடு வண்ண கணேசன் கஸ்தூரி சுகன்யா பரத் விஜயசங்கர் சுமலதா ஜிஷ்ணு ஆகாஷ் சுஷ்மிதா ஸ்ரீ பரமக்குடி அலங்கார ராஜ் அந்தோனி மெர்சி ஜெர்லின். ஸோ இவர்களுக்காக கனிமொழி படத்துல இருந்த விவிதாஸ் 102.3 பாதி தமிழ் ஃபேம்.

0: செல்ல குட்டி, செல்லம் ஊருக்கு கிளம்பிட்டீங்களா?
1: அம்மா, நம்ம ஊருக்கு போயிட்டு வரதுக்கு ஒரு 3 நாள் ஆகும்ல, அதுக்கு தகுந்த மாதிரி தான் எல்லாத்தையும் பெர்ஃபெக்ட்டா பேக் பண்ணி வச்சிருக்கேன்.
0: 3 நாளைக்கு குழந்தைக்கு தேவையானதெல்லாம் எடுத்து வச்சுக்கிட்டியா? அப்புறம் ட்ரெயின்ல வந்து அம்மா இது இல்ல அது இல்லைன்னு புலம்பாத. அப்பா வேற கீழே வெயிட் பண்ணிட்டு இருக்காரு, மாப்பிள்ளையும் கீழே கிளம்பி போயாச்சு. சீக்கிரம் கிளம்பு குழலி.
1: வீட்டை லாக் பண்ணிட்டு கிளம்ப வேண்டியது மட்டும்தான் பாக்கி.
0: அப்புறம் லைட்டு, ஃபேனு, டிவி எல்லாத்தையும் ஆஃப் பண்ணிட்டியா?

0: செக் பண்ணிட்டியா ஒரு தடவை? கேஸ் சிலிண்டர் ரெகுலேட்டரி ஆஃப் பண்ணியா குழி?
1: எல்லாத்தையும் ஆஃப் பண்ண, அதை மட்டும் மறந்துட்டேன். இதோ ஒரு செகண்ட்ல ஆஃப் பண்ணிட்டு வந்துடுறேமா. ஓகே, ஆஃப் பண்ணியாச்சு, கிளம்பலாமா?
0: வெளியே செல்லும் முன் கேஸ் சிலிண்டர் ரெகுலேட்டரை அணைப்பது மிகவும் அவசியம். பாதுகாப்பும் சேமிப்பும் நம் கைகளில்.
2: பிரபகரன், அன்னைக்கு மத்திய அரசோட பசுமை ஆற்றல் திட்டங்கள் பத்தி படிச்சேன், ஆனா சரியா புரியல. உங்களுக்கு அதை பத்தி ஏதாவது தெரியுமா?
3: தெரியும் கௌதம், நிச்சயமா. மத்திய அரசு இந்தியா வந்து தொடர்ச்சியான கிளீன் எனர்ஜி சக்தியான நாடாக மாற்ற பல திட்டங்களை செயல்படுத்துது. அதுல வந்து நான் ஒரு முக்கியமான திட்டத்தை பத்தி சொல்றேன். பிஎம் சூர்யாகர், அதாவது வீடுகளின் கூரைகளில் சோலார் பேனல் அமைச்சு மின்சார செலவை குறைச்சு பசுமை ஆற்றலை ஊக்குவித்தல் தான் இந்த திட்டத்தோட முக்கியமான நோக்கம். நடுத்தர மற்றும் ஏழை குடும்பங்களுக்கான மின்சார சேமிப்பு என்பது இந்த திட்டத்தின் முக்கியமான ஒரு அங்கம்.
2: அப்போ எல்லாருக்குமே ரொம்ப பயனுள்ளதா இருக்கும் இந்த திட்டம். இது அமைக்கணும்னா பணம் செலவாகும் இல்லையா?
3: அதுக்கு தான் இந்த திட்டத்திற்கு மத்திய அரசு மானியம் வழங்குறாங்க.
2: அப்ப கண்டிப்பா இது எல்லாருக்குமே ரொம்பவே பயனுள்ளதா இருக்கும்.
4: மக்கள் பயன்பெற மத்திய அரசின் பசுமை ஆற்றல் திட்டங்கள்.
5: வணக்கம், நான் சிவகார்த்திகேயன் பேசுறேன். இது 102.3 தமிழ் எஃப்எம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
6: நம்பி வாங்க, சந்தோஷமா போங்க.
7: 8:36 ஆயிட்டுருக்கு. நிகழ்ச்சியில் அடுத்ததாக உங்கள் விருப்பமில் அமரன் படத்தில் வந்து பாடலை விரும்பி கேட்டிருக்காங்க. ஆற்காடு, சாத்தூர், ரமேஷ், ஈஸ்வரி, பூவரசி, சந்தோஷ்குமார், கீர்த்தனா, லோஹித், உதயகுமார், ரேவதி, மகிழினி, மணி, துளசி, ஆரணி, சங்கீதவாடி, தசரதன், பிரபாவதி, செய்யார்வட்டம், குர்காத்தூர், பாரிவளல், மாலதி, அண்ணாமலை, முல்லை, சுரேஷ், சந்தியா, குரும்பேட்டை, என் சத்யநாராயணன், பத்மா, அனன்யா, ஆத்யா, அனிதா, வாசுதேவ கிருஷ்ணா, விஸ்வா, எஸ் ஆர்த்தி, வருண் படைப்பை, கரசங்கால், வி தியாகராஜன், மேற்கு நடவகரை, ஜெய்மாரி முத்து, ஜெயலட்சுமி, இவர்களுக்காக.

0: கன்கோ.
1: உங்கள் விருப்பம் நிகழ்ச்சியை கேட்டுட்ருக்கீங்க. நிகழ்ச்சி நடத்ததா தலைவன் தலைவி படத்துலேருந்து பாடல் விரும்பி கேட்டிருக்காங்க. நாச்சியார் கோவில், ஞானசேகரன், தமிழ் செல்வி, சித்தார்த்தன், பத்மினி, சீரலாதன், சண்முகப்பிரியா, எடப்பாடி, வெள்ளாண்டி வலசு, துரைபாண்டியன், காந்திமதி, ஜமாலியா, ஹவுசிங் போர்ட், ஃபாத்திமா பகதூர் சகோதரர்கள், ஷேக் மாஃபு, பர்வீன் பானு, ஹசினாஷ், ஹயாத் பாஷா, தாரா பேகம், ஃபர்சானா, தஸ்பியா கவுசர், நஃபீசா, இர்ஃபானா, ஹயாத் பாஷா பாய், பெரம்பூர் எம்எச் ரோடு, ரிக்ஷாக்காரன், பகதூர் பாய், ராஃபி பாய், சிதம்பரம், சிவஜோதி நகர், தனக்கோடி, அமுதா, உமய பார்வதி, ராஜமாணிக்கம், பரமேஸ்வரி இவர்களுக்காக.

8:45 ஆயிட்டுருக்கு. உங்கள் விருப்பம் நிகழ்ச்சி கேட்டுட்ருக்கீங்க 102.3 பாரதி தமிழ் ஃபேவ்ல. நிகழ்ச்சியில் அடுத்ததான் இட்லி கடை படத்துலேருந்து பாடல விரும்பி கேட்டுருக்காங்க. வல்லாத்தூர் பரமசிவம், விஜயா, மோனிகா, கணேஷ்குமார், சுபாஷினி, கலைச்செல்வன், ஷாலினி, துகிலன், ஆடுதுறை, காம்னா, தீரன், மகாலட்சுமி, வில்லிவாக்கம், குபீந்திரன், மகேஸ்வரி, வெற்றி செல்வி, இந்துமதி, கலையரசி, தமிழரசி, விஷால், சோபனா, கார்த்தி, அஸ்வினி, பாலாஜி, ஆகாஷ், ஆஷிகா, கனிமொழி, மலர்வழி, தாமரை, சாதனா, ஸ்ரீமதி, தாருண்யா, தேவதர்ஷினி, திவ்யதர்ஷினி, அவந்திகா, அக்ஷயா, சாய்தன்யா இவர்களுக்காக

0: வணக்கம், நான் டி எல் தியாகராஜன். தமிழ் திரை உலகின் முதல் பின்னணி பாடகர் இசை தென்றல் திருச்சி லோகநாதன் அவர்களின் இசை வாரிசுகளில் ஒருவர். விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3.
1: உங்கள் விருப்பம்ல அடுத்த கடைசி பாடல் அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன். ஸோ அடுத்த பாடல் வந்து ஜனநாயகன் படத்தில் வந்து கேட்டிருக்காங்க. ஐயப்பாக்கம், அப்பநாநகர், மூர்த்தி, கமலா, பாலாஜி, பூபதி, கொடிமலர், கவிப்பிரியா, குண்டுமல்லி, செண்டுமல்லி, பெருமாள், வெடியம்மாள், ஜிதின், தர்ஷன், மலையம்பாக்கம் வெங்கடேசன், குன்றத்தூர், பெரியார் நகர், முருகேசன், தேவி ஆறுமுகம், சுதா, தஞ்சை மாவட்டம், ரை சிட்டி, ஆடுதுறை, மாணிக்கம், அற்புதராஜ், கிறிஸ்டி, ஏஞ்சல், ஃபிட்ரிக் ஜோ, குடந்தை மனோகரன், பாபு ராஜபுரம், முகமது இக்பால், வேளாக்குடி, ரமணா, சிகாதேவன், வைத்தீஸ்வரன் கோவில், தமிழ் தாமரை செல்வி. ஸோ இவர்களுக்காக ஜனநாயக பணத்திலிருந்து பாடல் அப்படியே கேட்க போகிறீங்க. இணைந்திருங்கள் 102.3 பாரதிய தமிழ் ஃபேம்.

ஸோ காந்தாரா சாப்டர் 1 படத்தில் இருந்தால் அடுத்து ஃபைனல் சாங் உங்கள் விருப்பம்ல அப்படியே கேட்க போகிறீங்க. இந்த பாட்டோட அப்படியே நான் வந்து க்ளோசிங் கொடுத்துக்கிறேன். மறுபடியும் 9:02 அப்படின்னு சொல்ல மாட்டோம், 9 மணிக்கு தான் நம்ம மீட் பண்ண போகிறோம். கலக்கலரங்கம்ல கேம் ஷோ விளையாட போகிறோம். ஸோ அதில் நீங்கள் வந்து பங்கெடுக்கலாம். நிகழ்ச்சியில் வந்து ஃபைனல் சாங் கேட்டு அப்படியே என்ஜாய் பண்ணுங்கள். வித்து 102.3 பாரதி தமிழ் FM நிகழ்ச்சியில் நேரம் வழங்கிட்டு இருந்ததா ஜிவ்மா விஜயகுமார்.

0: கேட்டுக்கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: கலக்கல் அரங்கம்.

0: கலக்கல் அரங்கம் கலக்கல் அரங்கம்
1: கலக்கல் அரங்கம்ல கேம் ஷோ விளையாட போறோம். எஸ், 10 வினாடியில் 10 வார்த்தைகள். நான் வந்து ஏதாவது ஒரு வார்த்தை சொல்லுவேன், அந்த வார்த்தை தொடர்பான 10 வார்த்தைகள் வந்து நீங்கள் 10 வினாடிக்குள்ளே சொல்லணும், ஓகேவா? ஸோ இதுதான் கேமுக்கான ரூல். நீங்கள் வந்து நான் டைம் ஸ்டார்ட்ஸ் நவ் அப்படின்னு சொன்னோன்னே ஸ்டார்ட் பண்ணிவிடுங்க. அதுக்கப்புறம் நீங்கள் எனக்கு கேள்வி கேட்டீங்க அப்படின்னா அதுலேயே 10 வினாடி ஓடி போயிடும். ஸோ அதனால் வந்து நான் டைம் ஸ்டார்ட்ஸ் நவ் அப்படின்னு சொன்னால் டக்கு டக்குன்னு ஆன்சரை சொல்லிடுங்க. நிகழ்ச்சியில் நீங்கள் கலந்துக்கணும்னு ஆசைப்பட்டீங்க, நீங்கள் அழைக்க வேண்டிய எண் 044 அப்படின்ற முன் இணைப்பை இணைத்து 2952085353. இன்னொரு நம்பர் சொல்கிறேன், 2838987171. இந்த 2 எண்களில் ஏதாவது எண்ணுக்கு நீங்கள் தொடர்பு கொண்டு என்னிடம் பேசலாம். மறுபடியும் எண்களை வந்து நான் ரிப்பீட் பண்ணுறேன், 044 அப்படிங்கிற ப்ரிஃபிக்ஸ் டயல் பண்ணி 2952085353, அப்படி இல்லைனா 2838987171. இந்த எண்களுக்கு நிகழ்ச்சியில் தொடர்பு கொண்டு நீங்கள் பேசலாம். நிகழ்ச்சியை உங்களுக்காக வழங்கி கொண்டிருப்பது ஆர்ஜே உமா விஜயகுமார். நிகழ்ச்சியோட முதல் பாடல் அரசாட்சி படத்திலிருந்து வரப்போகுது, பி வித் அஸ்.

0: முதல் காதல் முதல் ஸ்பரிசம் எப்பொழுதுமே மறக்கிறது இல்ல. ஆமால முதல் அப்படின்னாவே ஆல்வேஸ் ஸ்பெஷல் தான் இல்ல. நம்ம முதன் முதல்ல ஒரு சமைச்சதா இருக்கட்டும், முதன் முதல்ல நம்ம காசு சேர்த்து வச்சு வாங்கின பொருளா இருக்கட்டும், முதன் முதல் சம்பாத்தியத்துல ஏதாவது நம்ம மத்தவங்களுக்கு வாங்கி கொடுத்ததா இருக்கட்டும், முதன் முதல்ல நான் வாங்கின ஒரு பைக்கா இருக்கட்டும் இல்ல காரா இருக்கட்டும், முதல் அப்படிங்கிறது ஆல்வேஸ் ஸ்பெஷல் தான். அதே மாதிரி முதன் முதல்ல நீங்கள் ஒரு ரேடியோ எஃப்எம்ல வந்து நீங்கள் பேசுனீங்க அப்படின்னாலும் அதுவும் மறக்க முடியாத தருணமாக இருக்கும். ஸோ அதனால் நேயர்கள் வந்து புது நேயர்கள் நாங்கள் வந்து வரவேற்கிறோம். புது நேயர்கள் நீங்களும் வந்து முதன் முதல்ல பேசி அப்பாடா நான் ஃபர்ஸ்ட் டைம் பேசினேன் அப்படின்னு ஆல்வேஸ் நீங்கள் வந்து லைஃப்பில் வந்து நீங்கள் ஞாபகம் வச்சுக்கலாம். பழைய நேயர்கள் வந்து புது நேயர்களுக்கு வாய்ப்பு அளிக்கலாம். நிகழ்ச்சியில் நீங்கள் தொடர்பு கொள்ள கேம் ஷோவில் 044 அப்படிங்கிற ப்ரிஃபிக்ஸ் டால் பண்ணி 2952085392052853 அப்படி இல்லைனா 2838987128389871 இந்த ரெண்டு எண்கள் ஏதாவது எண்ணுக்கு நீங்கள் தொடர்பு கொண்டு நிகழ்ச்சியில் என்னுடன் பேசலாம். நிகழ்ச்சியை வழங்கி கொண்டிருப்பது அஜிவுமா விஜயகுமார். நிகழ்ச்சியோட முதல் நேயர் யாருன்னு பார்ப்போம். என்ன கேம் ஷோ அப்படின்னா 10 வினாடியில் 10 வார்த்தை நான் ஒரு வார்த்தை சொல்லுவோம், அது தொடர்பான 10 வார்த்தைகள் நீங்கள் வந்து சொல்லணும். வணக்கம். ஹலோ,
1: திருத்தணி தமிழேந்தி பேசுகிறேன்.
0: திருத்தணி தமிழேந்தி அவர்களே,
1: சொல்லுங்கள்.
0: ஓகே, உங்களுக்கான வார்த்தை சொல்லமா? இருங்க இருங்க, நான் ஸ்டாப் வாட்ச் வந்து ஆன் பண்ணல, ஸ்டாப் வாட்ச் ஆன் பண்ணிக்கிறேன், அதுக்குள்ள உங்களுக்கான வார்த்தையும் வந்து நான் சொல்லிடுறேன். ஓகே, உங்களுக்கான வார்த்தை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது உங்களுக்கு கேம் புரிஞ்சதுல மழை. இந்த மழை தொடர்பான 10 வார்த்தைகள் வந்து நீங்க சொல்லணும். உங்களுக்கான நேரம் துவங்குகிறது.
1: குடை, நீர், மின்னல், இடி, ஆகாயம், காற்று, ரெயின்கோட்.
0: நேரம் முடிந்து விட்டது. நீங்க அந்த கொஞ்ச நேரம் யோசிக்காம சட்டன் சொல்லீங்கன்னா 10 வார்த்தை சொல்லிருப்பீங்க. நன்றிகள்.
1: நன்றி. வெள்ளம் சொல்லிட்டேன் கல்.
0: நன்றிகள் நன்றிகள். வணக்கம்.
2: வணக்கம்.
0: யார் இங்க இருந்து?
2: ஆலத்தம்பாடியிலிருந்து பன்னீர்செல்வம் பேசுறேம்மா.
0: எந்த ஊரு?
2: ஆலத்தம்பாடி.
0: எங்க இருக்குது?
2: திருவாரூருக்கும் திருச்சிராப்பள்ளிக்கும் இடையில இருக்கு.
0: ஓகே ஓகே ஓகே சார், போலாமா?
2: போலாம்.
0: சரி, உங்களுக்கான வார்த்தை வந்து சினிமா. நேரம் துவங்குகிறது.

0: சினிமா திரைப்படம் நடிகர்களெல்லாம் சேர்ந்து நடிக்கின்ற ஒரு காட்சி கூடம், அந்த காட்சியிலே அனைவரும் சென்று.
1: நேரம் முடிஞ்ச நேரம் முடிஞ்சிருது, நீங்க வார்த்தைகள் சொன்னா போதும், அதை வந்து வாக்கியமா சொல்லணும் அவசியம் இல்லை சார். நன்றிகள் நன்றிகள். நிகழ்ச்சியில் அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா வேட்டைக்காரன் படத்துலேருந்து உங்களுக்காக பாடல் வரப்போகுது. 102.3 வித் பாரதி, தமிழ் FM, கலக்கல் அரங்கம்.

உங்கள் பவத் பாரதி தமிழ் பண்பலை 102.3 தொலைபேசி வழி நிகழ்ச்சிகளில் நீங்களும் இணைய வேண்டுமா? இதோ தொடர்பு எண்கள் 0444-295-2-0853 மற்றும் ஒரு எண்

0: 8383891. நேர்களே, உங்கள் வருகை எங்கள் பெருமை.
1: ஒன்பது மணி 15 நிமிஷம் ஆயிட்டு 102.3 வித் பாரதி. தமிழ் எஃப்எம்ல கலக்கல் அரங்கம் நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்க. கேம் ஷோ விளையாடிட்டு இருக்கும். 10 வினாடியில் 10 வார்த்தைகள், அதாவது ஒரு வார்த்தையை சொல்லுவோம், அந்த வார்த்தையில அதாவது அந்த வார்த்தை தொடர்பான 10 வார்த்தைகள் சொல்லணும். 10 வினாடி மட்டும்தான் உங்களுக்கான நேரம். நிகழ்ச்சியில அடுத்த நேயர் யாருன்னு பார்க்கலாம். வணக்கம். வணக்கம். வணக்கம். யார் இங்க இருந்து?
2: கும்பகோணம்
1: இயற்கை. இது தொடர்பான 10 வார்த்தை சொல்லணும். நேரம் துவங்குகிறது.
2: இயற்கை,
1: நேரம் முடிந்து விட்டது. அது மட்டும் இல்லாமல் உங்களது லைனும் ஏதோ வந்து அப்படியே டிஸ்டர்பன்ஸா இருக்கு. நன்றிகள். வணக்கம். வெரி நைஸ். வணக்கம். வணக்கம், லைன்ல இருக்கீங்க, பேசலாம்.
3: வணக்கம் மேடம்.
1: வணக்கம். யார் இங்க இருந்து
3: சார்? கும்பகோணம்.
1: சார், கும்பகோணம்.
3: கும்பகோணம். மோகன்.
1: மோகன், உங்க ரேடியோ வால்யூம் குறைச்சிருங்க. ஓகே, போலாமா? சரி, உங்களுக்கான வார்த்தை வந்து என்ன சொல்லலாம்? ஓகே, விளையாட்டு. நேரம் துவங்குகிறது.
3: கபடி, கிரிக்கெட், ஃபுட்பால், பல்லாங்குழி, கோலிகுண்டு, கோகோ, சிட்டிப்பு.
1: நேரம் முடிந்து விட்டது. நேரம் முடிந்து விட்டது. நன்றிகள். 7 வார்த்தை சொல்லிருக்கீங்க. வணக்கம்.
4: உங்களுக்கான
1: வார்த்தை வந்து என்ன சொல்லலாம்? ஓகே, உணவு. இது தொடர்பான 10 வார்த்தை. நேரம் துவங்குகிறது.
4: உணவு, சாப்பாடு, இட்லி, தோசை, பொங்கல், வடை, இடியாப்பம், தோசை.
1: தோசையை 2 தடவை சொல்லிட்டீங்க. 6 வார்த்தை சொல்லிருக்கீங்க. நன்றிகள். நன்றிகள். ஐ சோ நிகழ்ச்சியில் அடுத்ததான் பார்த்தீங்க அப்படின்னா, திருவிளையாடல் ஆரம்பம் படத்துலேருந்து உங்களுக்காக பாடல் வரப்போகுது. பிவிதாஸ் 102.3 பாரதி தமிழ் எஃப்எம்.

கேட்டுட்டு இருக்கீங்க விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.

0: ஒன்பது மணி 28 ஆயிற்று 102.3 வித் பாரதி தமிழ் எஃப்எம் கேட்டுட்ருக்கீங்க. ஸோ இந்த நிகழ்ச்சி கேம் ஷோ. ஸோ 10 வினாடியில் 10 வார்த்தைகள் வந்து சொல்லணும். நிகழ்ச்சியில் அடுத்த நேயர் ஹலோ. ஹலோ,
1: வணக்கம் மேடம்.
0: வணக்கம், யார் இங்கேருந்து?
1: மேட்டுப்பாளையம் நாகராஜன்.
0: மேட்டுப்பாளையம் நாகராஜன், ஓகே, போகலாமா? கேம் புரிஞ்சுதா?
1: ஆ, சொல்லுங்கள் மேடம்.
0: ஓகே, உங்களுக்கான வார்த்தை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிறந்த நாள். இது தொடர்பான 10 வார்த்தை, நேரம் துவங்குகிறது.
1: ஏக்கு, வெடி, பேப்பர் வெடி, அலங்காரம், குழந்தைகள், சாக்லேட், பிஸ்கட், ஸ்வீட்.
0: நேரம் முடிந்து விட்டது, நேரம் முடிந்து விட்டது. நன்றிகள். வணக்கம்.
2: வணக்கம் தோழி.
0: வணக்கம், யார் இங்க இருந்து?
2: சுமதி.
0: சுமதி ஃப்ரம்
2: சுமதி.
0: எங்க இருந்து?
2: பாக்கம்பருத்தியூர்.
0: பாக்கம் பருத்தியலா?
2: பருத்தியூர்.
0: பருத்தியூர் எங்க இருக்கு?
2: திருவாரூர் மாவட்டம், நன்னிலம் வட்டம்.
0: ஓகே ஓகே, போலாமா சுமதி? கேம் புரிஞ்சுதா? உங்களுக்கான வார்த்தை வந்து சந்தை, அதாவது மார்க்கெட் சொல்வல, அது தொடர்பான 10 வார்த்தை. இருங்க, நேரம் தூங்குகிறது.
2: காய், கனி, கருவாடு, மீன், கீரை, பழம், காய்.
0: ஓகே, நேரம் முடிந்து விட்டது. 7 வார்த்தை சொன்னீங்க, நன்றிகள். ஐசோ நிகேஷ்ல அடுத்ததா வினை தாண்டி வருவாயா படத்துல வந்து பாடல் வரப்போகுது. 102.3 வித் பாரதி தமிழ் எஃப்எம் நிகழ்ச்சி வழங்கி கொண்டிருப்பது ஆர்ஜி உமா விஜயகுமார்.

0: ஒன்பது மணி 41 நிமிஷம் ஆயிற்றுக்கு 102.3 பாரதி தமிழ் எஃப்எம்ல கலக்கலரங்கம் நிகழ்ச்சியை கேட்டுட்ருக்கீங்க. கலக்கலரங்கம்ல கேம் ஷோ விளையாடிட்டு இருக்கோம். நிகழ்ச்சி அடுத்த நேர் யாருன்னு பார்க்கலாம். வணக்கம், ஹலோ, லைன்ல இருக்கீங்க, பேசலாம். ஹலோ,
1: வணக்கம்.
0: வணக்கம், யார், எங்க இருந்துமா?
1: நான் புவனேர்ல இருந்து சுமதி பேசுறேம்மா.
0: எந்த ஊரு?
1: புவனகிரி. புவனகிரி, சிதம்பரம்.
0: ஓகே, புவனகிரியில இருந்து சுமதியா? உங்களுக்கான வார்த்தை தோட்டம். நேரம் துவங்குகிறது.
1: சரிம்மா, என்னமா சரியா கேக்கலீங்களா?
0: தோட்டம், தோட்டம், கார்டன் சொல்வோம்ல, நேரம் துவங்குகிறது.
1: மண்ணுட்டி, கடப்பாறை, அந்த செடி, மலர், மண், தண்ணீர், விதை, உரம், இலை, மரக்கன்று, தோட்டக்காரர்.
0: சூப்பர் சூப்பர் சூப்பர் சூப்பர், 10 வார்த்தை சொல்லிட்டீங்க. வெரி குட், வெரி குட், நன்றிகள்.
1: நன்றி.
0: வணக்கம். வணக்கம்.
2: வணக்கம் மேடம். வணக்கம்.
0: யார், இங்க இருந்து?
2: பழனி வட்டம் பணம்பட்டியில இருந்து ஜேசிபி மணி பேசுறேன் மேடம்.
0: ஓகே, மணியா?
2: ஆமாங்க மேடம், ஆமாங்க.
0: ஓகே, உங்களுக்கான வார்த்தை போலாமா? சரி, உங்களுக்கான வார்த்தை வந்து என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, சரி, ஓகே, ஆறு. இது தொடர்பான வார்த்தைகள். நேரம் தூங்குகிறது.
2: ஆறு, குளம், குட்டம், சைல, தென்னை மரம், வாய்க்காலுங்க, வரப்புங்க, செட்டாமுக, டேமுக, வரப்புங்க, தென்னை மரம் இருக்குங்க, சைல மாமரம் இருக்குங்க.
0: நேரம் முடிந்து விட்டது. நீங்க தென்னை மரம், டேம்ன்றது ரெண்டு தடவை சொல்லிட்டீங்க, ஆனா 9 வார்த்தைக்கு சொல்லியிருக்கீங்க. ரொம்ப நன்றிகள். நிகழ்ச்சியில அடுத்ததான் பாத்தீங்க அப்படின்னா ருத்ரன் படத்துல இருந்து உங்களுக்காக பாடல் வரப்போகுது. பிவிதாஸ், 102.3 பாரதி தமிழ் எஃப்எம்.

0: 102.3 வித் பாரதி தமிழ் ஃபேம் கேட்டுட்ருக்கீங்க. ஸோ புது நேயர்களை வரவேற்கிற விதமாக ஒரு நாளைக்கு ஒரு நேயர் மட்டும்தான் ஒரு நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள அனுமதிக்கப்படுவீங்க. புதிய குரல் புதிய வரவு நம்மோடு இணையட்டும். கலக்கலரங்கம்ல கேம் ஷோ விளையாடிட்டு இருக்கோம். 10 வினாடியில 10 வார்த்தைகள் சொல்லணும். நான் ஒரு வார்த்தையை சொல்லுவேன், அந்த வார்த்தை தொடர்பான 10 வார்த்தைகள் சொன்னா போதும். ஸோ நிகழ்ச்சியில் நீங்க கலந்துக்க, நீங்க அழைக்கலாம். 044 அப்படிங்கிற ப்ரிஃபிக்ஸ் டயல் பண்ணி 2952 0853 2838 9871 நிகழ்ச்சி அடுத்த நேயர் யாருன்னு பார்க்கலாம். வணக்கம். வணக்கம். உங்க ரேடியோ வால்யூம் குறைச்சிருங்க. நேரம் முடிந்து விட்டது. நன்றிகள் சார். வணக்கம். வணக்கம். வணக்கம். யார் இங்க இருந்து?
1: நான் ரதிபாலாஜி பேசுறேன்.
0: எங்க இருந்து?
1: மடுமநகர்.
0: ஓகேமா, போலாமா? சரி, உங்களுக்கான வார்த்தைகள் என்ன? உங்களுக்கான வார்த்தை என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, பள்ளி ஸ்கூல் சொல்றோம்ல, அது தொடர்பான 10 வார்த்தை நேரம் துவங்குகிறது.
1: அப்புறம் அந்த மாணவன், மாணவி, பாதியாரு, டீச்சரு, ஹெட் மாஸ்டர்.
0: நேரம் முடிந்து விட்டது. வாத்தியாருன்னு வேற சொல்லிட்டீங்க, டீச்சர்னு வேற சொல்லிட்டீங்க. நன்றிகள் வா, நன்றிகள். 7 வார்த்தையும் சொல்லியிருக்கீங்க. ஐ ஸோ நிகேஷ்ல அடுத்ததான் பார்த்தீங்க அப்படின்னா, 3 படத்துல இருந்து உங்களுக்காக பாடல் வரப்போகுது. பிபிதா

ஸோ இவ்வளோ நேரம் கலக்கல் அரங்கம் நிகழ்ச்சி கேட்டீங்க. இவ்வளோ நேரம் ஷோவில் ஃபோன் பண்ணி பேசினா அத்தனை நேர்களுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. நிகழ்ச்சியோட இறுதி பாடல் சுப்பிரமணியபுரத்துலேருந்து அப்படியே ப்ளே பண்ணிவிட்டு நான் வந்து இந்த ஷோக்கு ஒரு ரெண்டு கார்ட் போட்டுக்கிறேன். மறுபடியும் நான் உங்களை 12 மணிக்கு ரெட்ரோ நேரம் நிகழ்ச்சியில் வந்து மீட் பண்ணுறேன். டடபாபா சொல்கிறது ஆர்ஜி உமா விஜயகுமார் பிவதாஸ்.

0: எஸ் ஹூ இஸ் இட்
1: டான்
2: 102.3
3: பாட்டுக்கு டான்
4: பூவே பூவே பெண் பூவே என் பூஜைக்கு வர வேண்டும்.
5: வணக்கம், நான் பிளேபேக் சிங்கர் டப்பிங் ஆர்டிஸ்ட் எஸ் என் சுரேந்தர்.

0: பண்றதுக்குள்ள
1: என் கேள்விக்கு என்ன பதில்?
2: வணக்கம் நேர்களே, நேரம் சரியாக 10:01 ஆகுது. 102.3 விவத் பாரதி தமிழ் பண்பலை, 101.6 கும்பகோணம் பண்பலை, 100.4 வேலூர் பண்பலை, 100.1 திருப்பத்தூர் பண்பலை நேர்களோடு நாம் இணைந்து கேட்டுக்கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி என் கேள்விக்கு என்ன பதில். கேள்விகளோடு இந்த பக்கம் நான் தயாராக இருக்கிறேன், பதில் சொல்கிறதுக்கு அந்த பக்கம் நீங்கள் தயாராக இருந்தால் என்னோடு நீங்கள் பேச வேண்டிய தொலைபேசி எண் இதுதான். 2952-08-53-2-8-3-8-9-8-7-1 விளையூர் நேரில் இருந்தால் சென்னையினுடைய கோட் நம்பரான 044 இந்த எண்ணையும் இணைத்து நீங்கள் என்னோட அழைப்பில் இணையலாம். ஒருவேளை உங்களுக்கு கால் இணைப்பு கிடைக்கல அப்படின்னா ஃபேஸ்புக் முகநூல் வழியாக உங்களுடைய பதில்களை நீங்கள் பதிவு செய்யலாம். 102.3 விவத் பாரதி தமிழ் பண்பலை அப்படின்ற முகநூல் பக்கத்தின் வழியாக உங்களுடைய பதில்களை நீங்கள் பதிவு செய்யுங்க. தொடர்ந்து

இணையும் இணைத்து நீங்கள் என்னோட அழைப்பில் இணையலாம். ஒருவேளை உங்களுக்கு கால் இணைப்பு கிடைக்கல அப்படின்னா ஃபேஸ்புக் முகநூல் வழியாக உங்களுடைய பதில்களை நீங்கள் பதிவு செய்யலாம். 102.3 விவத் பாரதி தமிழ் பண்பலை அப்படின்ற முகநூல் பக்கத்தின் வழியாக உங்களுடைய பதில்களை நீங்கள் பதிவு செய்யுங்க. தொடர்ந்து பயணிக்கலாம். முதல் பாடல் உங்களுக்காக இதோ, ஐயனார் படத்திலிருந்து.

0: நேரம் 10:06 ஆகுது. என் கேள்விக்கு என்ன பதில் நிகழ்ச்சியில இந்த பக்கம் கேள்விகளோட நான் தயாரா இருக்கிறேன், அந்த பக்கம் பதில் சொல்றதுக்கு நீங்க தயாரா இருக்கிறீங்களா அப்படின்றது தான் கேள்வி. ஸோ தயாரா நேயர்கள் அழைப்புல வர காத்திருக்கிறாங்க. ஸோ அந்த வகையில நம்மளோட இணைய போற முதல் நேயர் யாரு அப்படின்றத பாத்திரலாம். வணக்கம். வணக்கம். வணக்கம். ஐரோப்பாவின் விளையாட்டு மைதானம் அப்படின்னு எந்த நாட்டை வந்து சொல்றாங்க? ஐரோப்பாவின் விளையாட்டு மைதானம் என்று எந்த நாட்டை சொல்கிறார்கள்? பதில் தெரியுமா? அழைப்பில் இருக்கிறாங்க, ஆனால் பதில் சொல்லலை. இருந்தாலும் பரவாயில்ல, முயற்சி செய்யுங்க. அந்த நாட்டினுடைய இயற்கை அழகு, அங்கே இருக்கக்கூடிய மலைப்பகுதிகளை அடிப்படையாக வச்சு தான் இந்த நாடை வந்து ஐரோப்பாவினுடைய விளையாட்டு மைதானம்னு சொல்கிறாங்க. ஸோ அது எந்த நாடு அப்படின்றது தான் கேள்வி. வணக்கம்.
1: வணக்கம்மா. வாழ்க வளத்துடன்.
0: ஐயா சொல்லுங்க. கொடமாண்டப்பட்டிலேருந்து ஜெயசீலன் சொல்லுங்க. ஐயா
1: ஆஸ்திரேலியா இருக்குமா?
0: ஆஸ்திரேலியாவா? ஆஸ்திரேலியான்னு சொல்கிறீங்களா? ரொம்ப நன்றி, ஆனா அது சரியான பதில் இல்ல. அடுத்த நேருக்கு வாய்ப்பு கொடுக்கலாம்ப்பா. ரொம்ப நன்றி. கொடமண்டப்பட்டிலிருந்து கே வி ஜெயசீலன் ஆஸ்திரேலியாவா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கிறாரு, ஆனா அது கிடையாது. அடுத்த நேரம் இணைப்பு இணைறாங்க. வணக்கம்.
2: வணக்கம். மந்தவெளியிலிருந்து எம்பெருமாள் பேசுறேன். சுவிட்சர்லாந்து.
0: மந்தவெளியிலிருந்து எம்பெருமாளா?
2: எம்பெருமாள்.
0: ஆமா. சொல்லுங்க, பதில் என்ன சொன்னீங்க?
2: சுவிட்சர்லாந்து.
0: சுவிட்சர்லாந்து. சரி சரி, ரொம்ப சரியான பதில், ரொம்ப நன்றி. எம்பெருமாள் சொன்ன மாதிரி ஐரோப்பாவினுடைய விளையாட்டு மைதானம் என்று அழைக்கக்கூடிய நாடு சுவிட்சர்லாந்து. இந்த நாட்டினுடைய இயற்கை அழகு, அங்க இருக்கக்கூடிய முக்கியமான மலைப்பகுதியான ஆல்பின் இந்த மலைப்பகுதி, இது ரெண்டத்தையும் அடிப்படையா வச்சுதான் இந்த நாட்டு ஐரோப்பாவினுடைய விளையாட்டு மைதானம்னு சொல்லியிருக்காங்க. சோ சரியான பதில் சொல்லியிருக்க எம்பெருமான் அவர்களுக்கு நிலையத்தின் சார்பாக ஒரு மிகப்பெரிய நன்றியை தெரிவிச்சுக்கலாம். தொடர்ந்து இணைந்திருங்கள். நமது பண்பலையோட நிகழ்ச்சியுடைய அடுத்த பாடல் உங்களுக்காக இதோ.

நல்ல நல்ல தமிழ் பாடல்களை பிளே பண்ற தமிழ் ஃபோக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். வணக்கம், நான் சிபிராஜ் பேசுறேன். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 102.3 தமிழ் FM. மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.

0: ஹாய் நிஷா, ரேடியோல என்ன கேட்டுட்டு இருக்க?
1: வா நிறை, விவத் பாரதி தமிழ் எஃப்எம் தான் கேட்டுட்டு இருக்கேன். உனக்கு ஒண்ணு தெரியுமா, இன்னைக்கு நான் ஒரு க்வெஸ்சனுக்கு கரெக்ட்டா ஆன்சர் பண்ணிட்டேன்.
0: அட அப்படியா? அவங்க டாபிக்ஸ், கேக்குற க்வெஸ்சன் எல்லாம் சூப்பரா இருக்கும். எனக்கும் கலந்துக்கணும்னு ஆசையா இருக்கு.
1: அப்ப கலந்துக்க வேண்டியது தானே?
0: நானும் நிறைய தடவை ஃபோன் பண்ணி ட்ரை பண்ணிட்டேன், எங்க ஃபோன் லைனே கிடைக்க மாட்டேங்குது. என்ன பண்றது, எனக்கும் பேசணும்னு ஆர்வமா இருக்கும்ல.
1: விவத் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3
2: அனைவரையும் வரவேற்போம்,
1: வாய்ப்பளித்து மகிழ்வோம்,
2: புதியவர்களும் நம்மோடு இணையட்டும்.

0: நேரம் 10:15 ஆகுது. என் கேள்விக்கு என்ன பதில் நிகழ்ச்சியில நம்மளோட இணைய போற அடுத்த நேயர் யாருன்றத பாத்துடலாம். வணக்கம்.
1: வணக்கம்.
0: வணக்கம், யார் பேசுறீங்க?
1: நான் ராமநாதபுரம் சாத்தன்குடியில இருந்து முருகன்.
0: முருகன் சார், உங்களுக்கான கேள்வி ரெடியா இருக்கு, கேட்கலாமா?
1: கேட்கலாமா.
0: தமிழகத்தில் பெட்ரோலியம் அதிகமாக கிடைக்கக்கூடிய மாவட்டம் எது?
1: பெட்ரோலியம் அதிகமாக கிடைக்கக்கூடிய மாவட்டமா? அதிகம்
2: சொல்லுங்க
0: சார், பதில் தெரியுமா? தமிழகத்தில் பெட்ரோலியம் அதிகமாக கிடைக்கக்கூடிய மாவட்டம்
2: ராமநாதபுரம்.
0: ராமநாதபுரம் கொஞ்சம் கிட்ட வந்துட்டீங்க, ஆனால் சரியான பதில் இல்லை. அடுத்த நேருக்கு வாய்ப்பு கொடுக்கலாம். வணக்கம். வணக்கம்.

0: காலை வணக்கம். ரேவதி அம்பச்சொல்லும் பேசுறேன். திருவாரூர் மாவட்டம் நாகப்பட்டினம். திருவாரூர் நாகப்பட்டினம் மாவட்டம்.
1: நாகப்பட்டினம் மாவட்டம். பதில் சொன்னது பேரு, உங்க பேர் சார்?
0: ரேவதி அம்பத்தூர்ல இருந்து சொன்னேன்.
1: அம்பத்தூர்ல இருந்து ரேவதிங்களா? ஓகே, ரொம்ப நன்றி சார்.
0: வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் மேடம்.
1: அம்பத்தூர்ல இருந்து ரேவதி. குரல் ஆண் குரலா இருக்குது, ஆனா பேர் ரேவதினு சொல்லியிருக்காங்க. இருந்தாலும் பரவாயில்ல, நமக்கு தேவை சரியான பதில் தான். பதில கரெக்டாக சொல்லியிருக்கிறாங்க. ஸோ தமிழ்நாட்டில் பெட்ரோலியம் அதிகமாக கிடைக்கக்கூடிய மாவட்டம் நாகப்பட்டினம் அப்படின்றத சரியான பதில். முயற்சி செய்கிறவங்க எல்லாருக்கும் என்னுடைய மனப்பூர்வமான நன்றியும் வாழ்த்துக்களும். நிகழ்ச்சியினுடைய அடுத்த பாடல் இதோ உங்களுக்காக.

0: நேரம் 10:21 28 நொடி ஆகுது. நிறைய நண்பர்கள் நான் முதல்ல கேட்டிருந்தேன், தமிழகத்தினுடைய பெட்ரோல் பெருவாரியாக கிடைக்கக்கூடிய மாவட்டம் எது அப்படின்னு சொல்லி கேள்வி கேட்டிருந்தேன். இந்த பக்கம் நண்பர்கள் முகநூல் வழியாக நிறைய பேர் பதில் சொல்லியிருக்காங்க. அதில் ஹரிஹரன் நரிமணம் அப்படின்ற அந்த ஊரையும் சேர்த்து சொல்லியிருக்காங்க. மீரா வெங்கட்ராமன் நாகப்பட்டினம் சொல்லியிருக்காங்க. சத்யநாராயணன் நாகப்பட்டினம். மாலினி தேவி அருணாச்சலம். பிரமிளா தமிழ்ச்செல்வன். அதுக்கப்புறம் வந்து வித்யா ரவிசங்கர், விக்னேஷ் ஓசூர், மேலப்பேடு தயாளன், இவங்க எல்லாரும் நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறாங்க. கோபால் சாமல்பட்டியிலிருந்து நிகழ்ச்சியில் இணைந்திருக்காரு. ஆண்டிமடம் கார்த்திகேயன், சத்யநாராயணன், அடையாளம்பட்டு ஆசீர்வாதம் ராஜேஸ்வரி, மாலினி தேவி அருணாச்சலம், செல்வநாதன், வேளங்குடி குணசுந்தரி, புலிவளம் நூர் ஐன், அஜீஸ் ரஹ்மான், வீரராகவன் மாதவரத்திலிருந்து, வாரியங்காவல் கதிரவன் கொளஞ்சிநாதன், இத்தனை பேரும் நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறாங்க. ஸோ இவங்க எல்லாரும் கேள்விகளுக்கான பதில்களையும் சொல்கிறதுக்கு தயாராகவும் இருந்திருக்கிறாங்க. அழைப்பு கிடைக்கல அப்படின்றதுனால முகநூல் வழியாக தன்னுடைய பதில்களை பதிவு செஞ்சுருக்கிறாங்க. ஸோ நாம் நம்முடைய நிகழ்ச்சிகளை பயணத்தை தொடங்கலாம். நம்முடைய நிகழ்ச்சியினுடைய அடுத்த கேள்விக்கு பதில் சொல்ல யார் தயாராக இருக்கிறாங்க அப்படின்றத பார்த்துடலாம். வணக்கம்.
1: வணக்கம் கோபிகிருஷ்ணன்.
0: கோபிகிருஷ்ணன் எங்கேருந்து பேசுகிறீங்க? தஞ்சாவூர்லேருந்து. சார் உங்களுக்கு என்ன கேள்வி கேட்கலாமா?
1: சொல்லுங்க மேடம்.
0: உலக பணக்கார நாடுகளில் இந்தியாவிற்கு எத்தனாவது இடம்?
1: 10வது இடம் நினைக்கிறேன்.
0: 10வது இடம். நீங்களாம் சும்மா குத்து மதிப்பாக சொல்லிட்டீங்க, ரொம்ப நன்றி. அடுத்த நேருக்கு வாய்ப்பு கொடுக்கலாம். வணக்கம். ஹலோ. வணக்கம். வணக்கம்.
2: வணக்கம் மேம், நான் சந்திரசேகர், வேலூர் கட்பாடியிலிருந்து.
0: ரொம்ப நன்றி மேடம், அடுத்த நேருக்கு வாய்ப்பு கொடுக்கலாம். முதலே இணைஞ்சிட்டீங்களே அதனால அடுத்த நேருக்கு வாய்ப்பு கொடுத்துடலாம். வணக்கம்.
3: வணக்கம் மேடம்.
0: யார் பேசுறீங்க சார்?
3: நாகப்பட்டினம் மாவட்டம் வேதாரண்யம் வட்டம் கத்திரிப்பளத்திலிருந்து பாக்யராஜ் பேசுறேன் மேடம்.
0: ஓகே ஓகே. உங்க ஊர் பத்தி தான் போன கேள்வி கேட்டிருந்தேன், நீங்க அடுத்த கேள்விக்கு பதில் சொல்ல வந்திருக்கீங்க. உங்க பேர் என்ன சொன்னீங்க சார்?
3: கத்திரிப்பளம் பாக்யராஜ்.
0: பாக்யராஜ். பாக்யராஜ், கேள்வி தெரியுங்களா? உலக பணக்கார நாடுகள்ல இந்தியாவிற்கு எத்தனையாவது இடம்? அழைப்புல வராங்க, ஆனா அந்த பதில் சரியா இல்லையான உங்களுக்கு ஒரு டவுட் வந்துருது. சோ நீங்க இந்த பாடலை கேட்டுட்டு அதுக்கப்புறமா யோசிச்சுட்டு மறுபடியும் இணைப்புல வாங்க. உங்களுக்கான அடுத்த பாடல் இதோ.

எல்லாருக்கும் வணக்கங்க. நான் அட்டகத்தி கெத்து தினேஷ் பேசுகிறேன். இசையோடு பயணிக்கிறது எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச விஷயம். இசையை நம்ம எல்லாருமே கேட்டு அனுபவிச்சிட்ருக்கோம். ஸோ நம்ம எல்லாரும் விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 எஃப்எம் கேட்கலாம், கேட்டு மகிழலாம்.

102.3 பாட்டுக்கு இதான் டான்னு.

நேரம் 10:30 ஆகுது. என் கேள்விக்கு என்ன பதில் நிகழ்ச்சியில் உங்ககிட்ட தொடர்ந்து நான் மூன்றாவதாக ஒரு கேள்வியை முன் வச்சிருக்கிறேன். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உலக பணக்கார நாடுகளில் இந்தியாவிற்கு எத்தனாவது இடம்னு சொல்லிட்டு, முதல் கேள்வி, ஐரோப்பாவினுடைய விளையாட்டு மைதானம் எது அழைக்கப்படுது? சுவிட்சர்லாந்து. அங்கே அதனுடைய இயற்கை அழகு மற்றும் அங்கே இருக்கக்கூடிய ஆல்பைன் மலைத்தொடர், இதை வச்சு தான் சுவிட்சர்லாந்து சொல்கிறாங்கன்றது. தமிழ்நாட்டில் பெட்ரோலியம் அதிகமாக கிடைக்கக்கூடிய மாவட்டம் நாகப்பட்டினம், இதற்கும் சரியான பதில் சொல்லியிருக்காங்க. ஸோ அடுத்ததான் நான் கேட்டிருந்த கேள்விகளுக்கு நம்மளுடைய நேயர்கள் மாலினி தேவி அருணாச்சலம் பதில் சொல்லியிருக்காங்க, நடராஜன் சுப்பையா புத்தகத்திலேருந்து பதில் சொல்லியிருக்காங்க, விக்னேஷ் ஓசூர்லேருந்து, சத்யநாராயணன் அடையாளம்பட்டு ஆசீர்வாதம் ராஜேஸ்வரி, வனஜா பெரும்பாக்கம்,

0: இதுக்கப்புறம் கலீல் அகமது நாகப்பட்டினத்துலேருந்தும் முகமது பிலால் ஐனாவரத்துலேருந்தும் நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறாங்க. ஸோ இவங்க சொன்ன பதிலெல்லாம் சரியா தவறா அப்படின்றத நாம் நேயர்களோட தொடர்பு கொண்டு பேசிட்டு அதுக்கப்புறமா உறுதிப்படுத்திக்கலாம். நம்மளோட இணைய போகிற அடுத்த நேயர் யார் அப்படின்றத பார்த்துடலாம். வணக்கம். வணக்கம்.
1: ஹலோ. வணக்கம்.
0: யார் பேசுறீங்க?
1: மன்னார்குடி செல்வி பேசுறேன்.
0: மன்னார்குடி செல்வி, சொல்லுங்க, பதில் தெரியுமா?
1: பதில் தெரியும்.
0: சொல்லுங்க. என்னங்க?
1: ஆறாவது இடம் மேடம்.
0: ஆஹா, எப்படி இப்படி சரியா சொல்லிட்டீங்க, ரொம்ப நன்றி. ஆறாவது இடம் தான் சரியான பதில். அஞ்சா ஆறாவது, அப்புறமா சரி பரவாயில்ல, அஞ்சு விட ஆறு பெருசு இல்லையா, அதனால ஆறுக்கே கொடுத்துடலாம்னு கொடுத்துட்டீங்க. ரொம்ப நன்றி செல்வி, அதுதான் சரியான பதிலும் கூட. உலக பணக்கார நாடுகளுடைய பட்டியலில் இந்தியாவிற்கு ஆறாவது இடம் கிடைச்சிருக்குது அப்படின்னு சொல்லி மன்னார்குடியிலேருந்து செல்வி சரியான பதில் சொல்லியிருக்காங்க. அவங்களுக்கு நம்முடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கலாம். தொடர்ந்து இணைந்திருங்கள் நமது பண்பலையோடு.

0: நேரம் 10:43 நிமிடம் ஆகுது. என் கேள்விக்கு என்ன பதில் நிகழ்ச்சியில கவிதா பாப்பாரப்பட்டியிலிருந்து நிகழ்ச்சியில இணைந்திருக்கிறாங்க. வழங்குமானிருந்து ஆட்டோதுறை லைன் கிடைக்கல மேடம் அப்படின்னு சொல்லி இந்தியாவிற்கு 6வது இடம் அப்படின்னு பதில் பதிவு செஞ்சிருக்காரு. மேட்டுப்பட்டியிலிருந்து கண்ணன், தேனியிலிருந்து ஹரிஹரன், இத்தனை பேரும் நிகழ்ச்சியில இணைந்திருக்காங்க. நம்மளோட பேச போற அடுத்த நேர் யாருன்னு கேட்டுடலாம். வணக்கம்.
1: வணக்கம் மேடம்.
0: யார், எங்கிருந்து பேசுறீங்க? அதாவது ஒரு ரயில் நிலையம் முழுக்க முழுக்க பெண்களால் மட்டுமே இயக்கப்படுகிறது, அனைத்து மகளிர் ரயில் நிலையம் எங்க இருக்குது?
1: ரயில் நிலையம்
0: முழுக்க முழுக்க பெண்களாலேவே இயக்கப்படுதுங்க. அந்த ரயில்வே ஸ்டேஷன்ல ஒர்க் பண்றவங்க எல்லாருமே பெண்கள்
1: தான்.
0: ரொம்ப நன்றி, ரொம்ப நன்றி. வணக்கம். வணக்கம், யார் பேசுறீங்க? வணக்கம், வணக்கம், யார் பேசுறீங்க சார்?
2: நான் வளங்கைமான் ஆட்டோதுறை.
0: ஓ, இப்பதான் லைன் கிடைக்கலன்னு சொன்ன லைன் கிடைச்சிருச்சிங்களா? சொல்லுங்க சார், வலங்கை மண்டல ஆட்டோதுறை பதில் தரீங்களா?
2: மாதுங்கா ரயில் நிலையம், மும்பை.
0: மும்பை, சூப்பர் சூப்பர், சரியான பதில் சொல்லிருக்கீங்க, ரொம்ப நன்றிங்க. வலங்கை மண்டல ஆட்டோதுறை யோசிப்பாருன்னு பார்த்தா இல்லைங்க, டப்பு நடிச்சுட்டு போயிட்டே இருந்துட்டாரு. எஸ், மும்பையில இருக்கக்கூடிய மாதுங்கா அப்படின்ற இந்த ரயில் நிலையம் முழுக்க முழுக்க பெண்களாலேயே இயக்கப்படுது. அந்த ரயில் நிலையத்தில் வேலை செய்கிற அந்த டிக்கெட்டை பரிசோதிக்கிற பரிசோதகர், டிக்கெட் கொடுக்குறவங்க, ஸோ அந்த ரயில் நிலையத்தில் இருக்கக்கூடிய எல்லா வேலைகளையுமே முழுக்க முழுக்க பெண்கள் மட்டுமே பார்த்துட்ருக்குறாங்க. ஸோ இந்த ஒரு சிறப்பு வந்து மும்பையில் இருக்கக்கூடிய இந்த இடத்துக்கு கிடச்சிருக்குது. ஸோ பதில் சொன்ன துரை அவர்களுக்கும் பதில் சொன்ன முயற்சி செய்கிறவங்களுக்கும் மாலினி தேவி அருணாச்சலம், பிரமிளா தமிழ்ச்செல்வன், நடராஜன் சுப்பையா, அடையாளம்பட்டு ஆசீர்வாதம், வனஜா, இவங்க எல்லாருமே பதில்களை பதிவு செஞ்சிட்ருக்கீங்க. ஸோ உங்களுடைய முயற்சிக்கு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். தொடர்ந்து இணைந்திருங்கள் நமது பண்பலையோடு.

0: நேரம் 10:50 ஆகுது. நம்ம இப்போதான் நிகழ்ச்சிக்குள்ளே தொடங்கின மாதிரி இருக்குது, ஆனால் அதுக்குள்ளே பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட நேரம் ஓடி போய் நிகழ்ச்சியோட நிறைவு கட்டத்தையும் நோக்கி நம்ம பயணம் செஞ்சுட்டு வந்துட்டோம். ஸோ நம்மளுடைய நிகழ்ச்சியில் பங்கு பெற்று நீங்கள் பேச போகிற அல்லது பதில் சொல்லக்கூடிய நிறைவு கேள்வி இதுவாக தான் இருக்கும் அப்படின்றத நினச்சிக்கி இந்த கேள்வியை மட்டும் நான் கேட்கறதுக்கு தயாராக இருக்கிறேன். சரி, யார் அழைப்பை வந்திருக்காங்கன்னு பார்த்துடலாம். வணக்கம். வணக்கம், யார் பேசுறீங்க?
1: வணக்கம் வணக்கம், மாவட்டம் பன்னீர்செல்வம்.
0: பன்னீர்செல்வம் எந்த ஊர் சார்?
1: ஆயத்தம்பாடி.
0: ஆயத்தம்பாடியா? எந்த பக்கத்துல?
1: ஆயத்தம்பாடி.
0: ஓகே சார். சார், உங்களுக்கான கேள்வி கேட்கட்டுமா?
1: திருவள்ளிக்கும் திருவாரூருக்கும் இடையில இருக்கு.
0: திருவாரூர் பக்கத்துல இல்லீங்களா?
1: ஆமா.
0: ஓகே சார், ஓகே சார். சரி, உங்களுக்கான கேள்வி கேட்டுறேன். எந்த மாநிலம் வின் ஆம்புலன்ஸ் வசதியை ஏற்படுத்தி இருக்கிறது? ஏர் ஆம்புலன்ஸ். நம்ம வந்து தரையில் தான் நம்ம ஆம்புலன்ஸ் போய் பார்த்துருக்குறோம், ஆனால் இவங்க வந்து பறந்து போய் உதவி செய்யக்கூடிய ஏர் ஆம்புலன்ஸை உருவாக்கியிருக்கிறாங்க. அது எந்த மாநிலம்? குஜராத். குஜராத் என்பது தவறான பதில். ரொம்ப நன்றி பன்னீர்செல்வம் சார். வணக்கம். வணக்கம், யார் பேசுறீங்க?

0: ரகுபதி சென்னையிலிருந்து சொல்லுங்க சார், பதில் தெரியுமா? மத்திய பிரதேஷ் என்பதும் தவறான பதில். ரொம்ப நன்றி ரகுபதி சார் நிகழ்ச்சியில பங்கு பெற்றதுக்கு. வணக்கம்.
1: இனிய கால வணக்கம் கௌசல்யா மேம்.
0: யார் பேசுறது?
1: நான் சிங்கச்சோன், சென்னை ஆர்கே நகர். ரொம்ப நாளுக்கு அப்புறம் உங்களுக்கு பேசாமல் தோணுது. எனக்கு ஐ திங்க் டெல்லி தான் மேம் நினைக்கிறேன்.
0: டெல்லியா? ரொம்ப தப்பான பதில் சொல்லிருக்கீங்க. ரொம்ப நன்றி, ரொம்ப நன்றி, நன்றி. வணக்கம்
2: மேடம். மேம் சீக்கிரம் ஆன் பண்ண மேடம்.
0: இப்பதான் ஆன் பண்ணீங்களா? சரி, பதில் கேள்வி நான் கேட்டுறேன். எந்த மாநிலம் வின் ஆம்புலன்ஸ் வசதியை ஏற்படுத்தியுள்ளது?
2: ராஜஸ்தான்.
0: ராஜஸ்தான் என்பது சரியான பதில் அல்ல. சரி, நீங்க உங்க பேர் எதுவுமே சொல்லவே இல்லையே. யாரு?
2: ஹரி.
0: ஹரி எங்க இருந்து பேசுறீங்க? ஓகே ஓகே ஓகே, ரொம்ப நன்றி சார். வணக்கம். பரவாயில்ல, வேணாங்க, தேவையில்லாமல் முயற்சி பண்ணி நீங்கள் இப்படி நேரம் தப்பு தான் பதில் சொல்ல போகிறீங்க. ஸோ அதுக்கு எதுக்கு நாங்கள் வந்து முயற்சி பண்ணணும்னு சொல்லிட்டு நேர்களே ரொம்ப பெருந்தன்மையாக ஒதுக்கிட்டீங்க. ஸோ நான் கேள்வியை மறுபடியும் ஞாபகப்படுத்துகிறேன். எந்த மாநிலம் வின் ஆம்புலன்ஸ் வசதியை ஆரம்பித்துள்ளது அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தேன். இதில் வந்து நடராஜன் சுப்பையா புத்தகத்திலிருந்து ஆந்திராவில் தொடங்கியிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. பிரமிளா தமிழ்செல்வன் கர்நாடக மாநிலம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்தோனி ராஜ் நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறாரு. விக்னேஷ் ஓசூர்லேருந்து போன கேள்விக்கு பதில் சொல்லியிருக்கிறாரு. ஸோ நான் பதில் சொல்ல வேண்டிய நேரத்தில் இருக்கிறேன். முதல் முதல்ல வின் ஆம்புலன்ஸ் வசதியை ஏற்படுத்திய மாநிலம் அசாம். ஸோ இந்த அசாம் அப்படின்றது, ஒருவேளை அசாமுக்கு அப்புறம் பின்னாடி வேணால் ஆந்திரா கர்நாடகா இவங்கெல்லாம் உருவாக்கியிருக்கலாம், ஆனால் ஃபஸ்ட்டு வின் ஆம்புலன்ஸை உருவாக்கின மாநிலம் அசாம் அப்படின்றது தான் சரியான பதில். நேர்கள் பங்கு பெற்று உங்களுடைய பதில்களை எல்லாம் ரொம்ப அழகாக பதிவு பண்ணியிருக்கிறீங்க. ஸோ உங்கள் எல்லாருக்கும் என்னுடைய மனப்பூர்வமான வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் தெரிவிச்சுக்கிறேன். மறுபடியும் இன்னொரு நாள் இதே மாதிரி உங்களோட கேள்விகளோடு வந்து சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து நன்றிகள் கூறி விடைபெறுவது நான் உங்கள் தோழி கௌசல்யா. இணைந்திருங்கள் நமது பண்பலையோடு. நிகழ்ச்சியினுடைய அடுத்த பாடல் உங்களுக்காக ஹரிஹரன் குரலில் ஒலிக்க இருக்கிறது, கேட்கலாம் வாங்க.

நான் உங்கள் பாடலாசிரியர் பழனி பாரதி பேசுகிறேன். காற்றில் வருவது வானொலி அல்ல, நம் செவிகளை நினைக்கும் தேனொளி. திசைகள் இனிக்க மனம் சிறகுகள் விரிக்க கேளுங்கள் 102.3 விவித் பாரதி தமிழ் பண்பலை.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: என்றும் இனியவை.

நேரம் 11:01 102.3 விபத் பாரதி தமிழ் பண்பலை, 101.6 கும்பகோணம் பண்பலை, 100.4 வேலூர் பண்பலை, 100.1 திருப்பத்தூர் பண்பலை நேர்களோடு இணைந்து நாம் கேட்டுக்கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி என்றும் இனியவை. காலத்தால் அழியாத 1950, 60, 70களில் வெளியான திரைப்படங்கள்

0: தான் இந்த ஒரு மணி நேரம் நம் பாடல்களை கேட்க போகிறோம். ஸோ பழைய பாடல் என்னுடைய விருப்பம், நான் கேட்டே ஆகணும் அப்படின்னு நிறைய பேர் அந்த விஷயத்துக்காக காத்திருப்பீங்க இல்லையா, அவங்களுக்கான நேரம் தான் இந்த ஒரு மணி நேரம். தொடர்ந்து நாம் கேட்கலாம் நிகழ்ச்சியினுடைய முதல் பாடல் உங்களுக்காக பஞ்சவர்ணகிளி திரைப்படத்திலிருந்து ஒலிக்க இருக்கிறது, கேட்கலாம் வாங்க.
1: கண்ணே வாடா, கண்மணி வாடா, பொன்னே வாடா, பொன்மணி வாடா, புன்னகை புரியும் கண்ணா வாடா, புல்லாங்குழலின் மன்னா வாடா, அழகே வாடா, அருகே வாடா, அன்பே வாடா, முத்தம் தாடா.

நேரம் 11:12:44 நொடி. என்று மினியவை நிகழ்ச்சியில் டிஎம்எஸ் மற்றும் பி சுசிலா இணைந்து பாடிய பாடல் பஞ்சு அருணாச்சலத்தினுடைய வரிகளில் எம் எஸ் விஸ்வநாதனுடைய இசையில் கலங்கரை விளக்கம் திரைப்படத்திலிருந்து ஒலித்தது. நிகழ்ச்சி தரும் அடுத்த பாடல் உங்களுக்காக 1001 திரைப்படத்திலிருந்து ஒலிக்க இருக்கிறது. டிஎம்எஸ் உடைய குரலில் கண்ணதாசனுடைய வரிகளில் விஸ்வநாதன் ராமமூர்த்தியினுடைய இசையில் கேட்கலாம்.

0: சரியான நேரத்துல பரிசோதனை, அப்புறம் மருந்து கொடுத்தா எச்ஐவி தொற்றுள்ள தாயோட குழந்தையோ எச்ஐவி தொற்றில் இருந்து விடுபடலாம்.
1: என்ன உண்மையாவா?
2: உண்மையில், அதாவது தாய் எச்ஐவி தொற்றாக இருக்கும் பட்சத்தில் குழந்தை பிறக்கும் ஆஸ்பத்திரியில் பிறப்பிலேயே எச்ஐவி பாதுகாப்பு சேவைகளின் அடிப்படையில் குழந்தையின் முதல் 6 வாரங்கள் முதல் 2 மாதங்களுக்குள் குழந்தைக்கு முதலாவது எச்ஐவி பரிசோதனையை செய்வது மிகவும் அவசியமாகும். மேலும் விவரங்களுக்கு
3: 1-800-419-1800 and 1097.
4: இது தமிழ்நாடு மாநில எய்ட்ஸ் கட்டுப்பாட்டு சங்கத்தின் எச்ஐவி மற்றும் பால்வினை நோய் குறித்த தீவிர விழிப்புணர்வு பிரச்சாரம் இன்டென்சிஃபைட் IEC கேம்பெயின் 3.0 from 12th August to 12th October.
5: என்றும் இனியவை.
6: நேரம் 11:21:35. என்றும் இனியவை நிகழ்ச்சியின் அடுத்த பாடல் TMS மற்றும் சுசிலா இணைந்து பாட வராங்க. வாலியோட வரிகளில் MS விஸ்வநாதன், ராமமூர்த்தி இவங்களுடைய இசையில் பாடல் ஒலிக்க இருக்கிறது. கேட்கலாம் எங்கள் வீட்டு பிள்ளை திரைப்படத்திலிருந்து.

ஆயிரத்தில் ஒருவன் திரைப்படத்திலிருந்து பாடல் கேட்டு வரும்பொழுது நேரம் சரியா 11:32, 102.3 விபத் பாரதி தமிழ் பண்பலை, 100.4 வேலூர் பண்பலை, 100.1 திருப்பத்தூர் பண்பலை, 101.6 கும்பகோணம் பண்பலை நேர்களோடு இணைந்து நாம் கேட்டுக்கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி என்றும் இனியவை. நிகழ்ச்சியினுடைய அடுத்த பாடல்

கல்யாண மண்டபம் திரைப்படத்திலிருந்து பாடல் கேட்டு வரும்பொழுது நேரம் சரியா 11:40. பி பி ஸ்ரீனிவாஸ், பி சுசீலா குரலில் வாலியோட வரிகளில் பார்த்தசாரதியுடைய இசையில பாடல் கேட்டு வந்திருக்கோம். நிகழ்ச்சி தரும் அடுத்த பாடல் உங்களுக்காக இரவும் பகலும் திரைப்படத்திலிருந்து ஒழிக்க இருக்கிறது. டிஎம்எஸோட குரலில் ஆலங்குடி சோமு அவருடைய வரிகளில் டிஆர் பாப்பா இவர்களுடைய இசையில கேட்கலாம்.

நேரம் 11:48 ஆகுது. என்றும் இனியவை நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறோம். நிகழ்ச்சியினுடைய அடுத்த பாடல் உங்களுக்காக எல்ஆர் ஈஸ்வரியுடைய குரலில் ஒலிக்க இருக்கிறது. கார்த்திகை தீபம் திரைப்படத்திலிருந்து கேட்கலாம், வாங்க.

நேரம் 11:52 ஆகுது. என்றும் இனியவை நிகழ்ச்சியில் கார்த்திகை தீபத்தினுடைய பாடல் ரொம்ப கேட்டதில்லை அப்படின்னு சொல்லி மீரா வெங்கட்ராமன் நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறாங்க. அதே மாதிரி மேட்டுக்குடியிலேருந்து கண்ணன், ஏழுகிணர் தேவா, அலிநகர்லேருந்து எஸ் மகாதேவன், முகமது பிலால் டெய்லர் ஐனாவரம், நடராஜன் சுப்பையா புத்தகரம், புஷ்பா, மெலப்பேடு தயாளன், கிருஷ்ணராஜ் மேகலா, கே எம் கார்டன் எம்ஜி செல்வகுமார், அந்தோனிராஜ் காட்டுப்பாக்கம், கலை துரைராஜன் சுந்தர பெருமாள் கோயில், குடமாண்டப்பட்டியிலேருந்து கே வி ஜெயசீலன், கார்த்திகா ராஜசேகர், ஜோதிகா வேல்முருகன், சரவணன் அமுதா, கண்டாச்சி மங்கலம் கள்ளக்குறிச்சியிலேருந்து நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறாங்க.

ரவி அம்பத்தூர்லேருந்தும் வாரியங்காவல் கதிரவன் குளஞ்சிநாதன் இவங்களும் நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறாங்க. ஸோ இத்தனை பேரும் இந்த நிகழ்ச்சியில் இணைந்து அவங்களுடைய பிடித்தமான பாடல்கள் ஒவ்வொன்றத்துக்குமே வந்து ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணி தங்களுடைய கருத்துக்களை பதிவு செஞ்சுருக்கீங்க. ரொம்ப நன்றி. தொடர்ந்து நம்மளுடைய நிகழ்ச்சிகளை நீங்கள் இணைந்திருங்க அப்படின்னு மட்டும் சொல்லிக்கிறேன். நிகழ்ச்சியினுடைய அடுத்த பாடல் உங்களுக்காக கன்னித்தாய் திரைப்படத்திலிருந்து வர ஒளி இருக்கிறது. டிஎம்எஸ் மற்றும் சுசிலாவினுடைய குரலில், கண்ணதாசனுடைய வரிகளில், கே வி மகாதேவனுடைய வரிகள் இசையில் இதோ அந்த பாடல்.

என்றும் இனியவை நிகழ்ச்சியுடைய நிறைவு கட்டத்தை நோக்கி நாம் பயணம் செஞ்சு வந்துட்டுருக்கிறோம். நிகழ்ச்சியினுடைய நிறைவு பாடல் எம் எஸ் விஸ்வநாதன் மற்றும் பி சுசிலாவோட குரலில், வாலியோட வரிகளில் எம் எஸ் விஸ்வநாதனுடைய இசையில் ஒலிக்க இருக்கிறது குழந்தையும் தெய்வமும் திரைப்படத்திலிருந்து. இந்த பாடலோட உங்களிடமிருந்து நன்றிகள் சொல்லி விடைபெறுவது நான் உங்கள் தோழி கௌசல்யா. மீண்டும் இன்னொரு நாள் இன்னொரு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். அதுவரை இணைந்திருங்கள் நமது பண்பலையோடு.

ரெட்ரோ நேரம். நூற்றி 2.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம்ல ரெட்ரோ நேரம் நிகழ்ச்சியை கேட்க போறீங்க. ரெட்ரோ நேரம்ல உங்களுக்காக இனிமையான பாடல்கள் வளம் வரப்போகுது. நிகழ்ச்சியோட முதல் பாடல் கூட்டத்திலே கோவில் புறா பாடல் வரப்போகுது. இதய கோயில் படத்திலிருந்து எஸ்பி பாலசுப்ரமணியம் அவர்களது குரலில் இணைந்திருங்கள். நிகழ்ச்சியை உங்களுக்காக வழங்கி கொண்டிருப்பது ஆர்ஜி உமா விஜயகுமார்.

கூட்டத்திலே கோயில் பூரா கம கமக சார் கம பமக சார் பாப்பா நின்னிதாத சாச நின்னிக்காக பத நிசகம பாப்பா கூட்டத்திலே கோயில் பூரா தித்தகதிமி தளாங்கு தகதிமி தகதித்தகதிமி தூம் தித்தோம் தித்தகிட தகிட தகிட தகிட தகிட ததிமி தஜனு தனு தஜம் தஜம் தஜம் தகிட தகதாம் தத்தகிட தகிட தகிட திருகிட தகிட தூம் கடக தகிட தூம் தகதிமி தகதிமி தகத் திருகிடும் திருகிடும்.

102.3 பாரதி தமிழ் எஃப்எம்ல ரெட்ரோ நேரம் கேட்டுட்டு இருக்கீங்க. 1980 மற்றும் 90களில் வெளிவந்த பாடல்களை உங்களுக்காக ப்ளே பண்ணிட்டு இருக்கோம். நிகழ்ச்சியில் அடுத்த பாடல் பார்த்தீங்க அப்படின்னா கீதாஞ்சலி படத்துலேருந்து வரப்போகுது. அதனைத் தொடர்ந்து பார்த்தீங்க அப்படின்னா பந்தம் படத்துலேருந்து உங்களுக்காக பாடல் வரப்போகுது. பிவிதாஸ்

இங்கு கண்ணீரும் விழ வேண்டாம், உன்னையே எண்ணியே வாழ்கிறேன்.

0: பிக்கு அங்கிள், யான கதை சொல்லுங்க. அங்கிள் அங்கிள், பிக்கு அங்கிள், யான கதை சொல்லுங்க. தூங்காமே தான் ஜோரா கேட்பேன், யான நான் ரொம்ப தான் பிடிக்கும்.
1: பேபி பேபி, ஓ மை பேபி, குட்டி கதை சொல்லவா?
0: சொல்லுங்க.

Ha ha ha ha!

0: Rick Ugly. Jonathan the Jordan.
1: La la la la la la la la la
0: la la la la la la la
1: la la la la la la la la la la la
2: la la la la la la la la la la la la la la ரெட்ரோ நேரம் நிகழ்ச்சி கேட்டுட்ருக்கீங்க. நிகழ்ச்சியில் அடுத்ததான் பார்த்தீங்க அப்படின்னா பூவே பூச்சிருவா படத்துலேருந்து பாடல் கேட்க போகிறீங்க. அதனைத் தொடர்ந்து இந்த படத்துலேருந்து அப்படின்னா ஸ்ரீராகவேந்திரர், இந்த ரெண்டு படங்கள்லேருந்து உங்களுக்காக பாடல் வரப்போகுது. பிவிதாஸ்

அனைவருக்கும் வணக்கம். நான் கலைமாமணி சின்ன பொண்ணு குமார் பேசுறேன், நாட்டுப்புற பாடகி. நீங்க கேட்டுக்கொண்டிருப்பது விவித் பாரதியின் தமிழ் பண்பலை 102.3. மனங்களில் என்றென்றும்

ரேட்சோ நேரம் நிகழ்ச்சியை கேட்டுட்ருக்கீங்க. 12:27 ஆயிட்டுருக்கு. நிகழ்ச்சி நடத்துதா முதல் மரியாதை திரைப்படத்துலேருந்தும் கோடை மழை திரைப்படத்துலேருந்தும் பேக் டு பேக் உங்களுக்காக பாடல் வரப்போகுது. பிவிதாஸ்.

ரெட்ரோ நேரம். பன்னெண்டு மணி 36 நிமிஷம் ஆயிட்டு இருக்கு. பாடம் பறவைகள் படத்தில் உங்களுக்காக பாடல் வரப்போகுது.

0: நான் உங்கள் பாடலாசிரியர் பழனி பாரதி பேசுகிறேன். காற்றில் வருவது வானொலி அல்ல, நம் செவிகளை நினைக்கும் தேனொளி. திசைகள் இனிக்க மனம் சிறகுகள் விரிக்க கேளுங்கள் 102.3 விவித் பாரதி தமிழ் பண்பலை.
1: வணக்கம். ஆகாஷவாணி செய்திகள் வாசிப்பவர் ரங்கநாதன். தலைப்புச் செய்திகள். நாட்டிலுள்ள 100 கோடிக்கும் மேற்பட்டோர் மத்திய அரசின் சமூக பாதுகாப்பு திட்டங்களின் பயன்களை பெற்று வருவதாக மத்திய அமைச்சர் டாக்டர் மன்சுக் மாண்டவியா தெரிவித்துள்ளார். அரசியல் சாசன மற்றும் தன்னாட்சி அமைப்புகளுக்கு பாதிப்பை ஏற்படுத்தும் வகையில் எதிர்க்கட்சிகள் செயல்பட்டு வருவதாக பிஜேபி மூத்த தலைவர் திரு JP நட்டா குற்றம் சாட்டியுள்ளார். சுதந்திர போராட்ட தியாகி பகத்சிங்கின் பிறந்த தினத்தை முன்னிட்டு பிரதமர் உள்ளிட்ட தலைவர்கள் புகழாரம் சூட்டியுள்ளனர். நேபாளத்தில் பெய்து வரும் கனமழையால் ஏற்பட்ட நிலச்சரிவு காரணமாக 21 பேர் உயிரிழந்துள்ளனர். ஆசிய விளையாட்டுப் போட்டியில் இன்று இந்தியா 1 வெள்ளி 1 வெண்கலப் பதக்கம் வென்றது. இனி விரிவான செய்திகள். நாட்டிலுள்ள 100 கோடிக்கும் மேற்பட்டோர் மத்திய அரசின் சமூக பாதுகாப்பு திட்டங்களின் பயன்களை பெற்று வருவதாக மத்திய அமைச்சர் டாக்டர் மன்சுக் மாண்டவியா தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர், சுகாதார காப்பீட்டுத் திட்டத்தின் கீழ் 60 கோடி பேர் பயனடைந்து வருவதாக கூறினார். 80 கோடி பேருக்கு இலவச உணவு தானியங்கள் வழங்கப்பட்டு வருவதாகவும் அவர் தெரிவித்தார். நாட்டின் நிலையான வளர்ச்சியை கருத்தில் கொண்டு தொழிலாளர்களின் நலன்களை பாதுகாப்பதற்கான திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு வருவதாக டாக்டர் மன்சுக் மாண்டவியா கூறினார். நாட்டின் தன்னாட்சி அமைப்புகள் மற்றும் அரசியல் சாசன அமைப்புகளுக்கு எதிரான தகவல்களை எதிர்க்கட்சிகள் கூறி வருவது கண்டனத்திற்குரியது என்று பிஜேபி மூத்த தலைவரும் மத்திய அமைச்சருமான திரு JP நட்டா தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், தன்னிச்சையான அமைப்புகளுக்கு அவப்பெயர் ஏற்படுத்தும் வகையிலும் அதன் செயல்பாடுகளை பாதிக்கும் வகையிலும் எதிர்க்கட்சிகள் மேற்கொண்டு வரும் நடவடிக்கைகள் கண்டனத்திற்குரியது என்றும் கூறினார். தவறான தகவல்களை நாடு முழுவதும் பரப்பி மக்களிடையே குழப்பத்தை ஏற்படுத்தும் முயற்சியில் அவர்கள் ஈடுபட்டு வருவதாகவும் அவர் குற்றம் சாட்டினார். எதிர்க்கட்சிகள் தெரிவித்த அவதூறு கருத்துக்களுக்கு முற்றுப்புள்ளி வைக்கும் வகையில் தேர்தல் ஆணையம் தெளிவான விளக்கத்தை அளித்திருப்பதாகவும் அவர் கூறினார். ஆட்சி அதிகாரத்தை பிடிப்பது, வாரிசு அரசியலை உருவாக்குவது போன்ற நோக்கங்களுடன் எதிர்க்கட்சிகள் செயல்பட்டு வருவதாகவும் அவர் தெரிவித்தார். மக்களுக்கு சேவை செய்யாமல் சொந்த ஆதாயத்திற்காக எதிர்க்கட்சிகள் செயல்பட்டு வருவது வேதனைக்குரியது என்றும் திரு JP நட்டா கூறினார். சுதந்திர போராட்ட தியாகி பகத்சிங்கின் 119வது பிறந்த தினம் இன்று கொண்டாடப்படுகிறது. பஞ்சாப் மாகாணம் லியால்பூர் மாவட்டத்தில் உள்ள பங்கா கிராமத்தில் 1907ஆம் ஆண்டு பிறந்த அவர் சுதந்திர போராட்டத்தில் ஈடுபட்டு நாட்டிற்காக இன்னுயிர் ஈந்தார். இந்நாளையொட்டி பிரதமர் திரு நரேந்திரமோடி வெளியிட்டுள்ள சமூக வலைதளப் பதிவில், பகத்சிங்கின் தைரியம் சுதந்திர போராட்டத்திற்கு உத்வேகம் அளித்ததாக குறிப்பிட்டுள்ளார். நாட்டிற்காக அனைத்தையும் தியாகம் செய்வதற்கான பகத்சிங்கின் நாட்டுப்பற்று இளைஞர்களுக்கு இப்போதும் ஊக்கமளிப்பதாக அவர் தெரிவித்துள்ளார். பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் வெளியிட்டுள்ள பதிவில், பகத்சிங் நாட்டிற்காக இளம் வயதிலேயே இன்னுயிர் ஈந்ததாக கூறியுள்ளார். பகத்சிங்கின் வாழ்க்கை தேசப்பற்றுக்கு எடுத்துக்காட்டாக இருப்பதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் L.முருகன் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், பகத்சிங்கின் தைரியம் தியாகம் நாட்டுப்பற்று நமக்கு உத்வேகம் அளிப்பதாக கூறியுள்ளார். ஆசிய உட்கட்டமைப்பு முதலீட்டு வங்கியின் ஆண்டு கூட்டத்தில் பங்கேற்பதற்காக நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் இன்று கத்தார் நாட்டின் தோஹா சென்றடைந்தார். இதனையொட்டி இந்த வங்கியின் முதலீட்டாளர்களையும் அவர் சந்தித்து பேசவுள்ளார். உலகம் முழுவதிலும் உள்ள பல்வேறு அமைப்புகளில்

0: உறுப்பினர் பிரதிநிதிகள், கொள்கை வகுப்பாளர்கள் உள்ளிட்டோர் இந்த வங்கியின் வளர்ச்சி, செயல்பாடுகள் மற்றும் எதிர்கால திட்டங்கள் குறித்து இந்த கூட்டத்தில் விவாதிக்க உள்ளனர். உத்தராகண்டில் வானிலை சீரானதை அடுத்து சார்தாம் புனித யாத்திரை மீண்டும் தொடங்கியது. இது தொடர்பாக செய்தியாளர்களிடம் பேசிய கார்வால் ஆணையர் திரு ஆனந்த் ஸ்வரூப், இது தொடர்பாக மாவட்ட ஆட்சியர்களுக்கு அறிவுறுத்தப்பட்டிருப்பதாக கூறினார். இப்பகுதியில் கனமழை காரணமாக கடந்த 2 நாட்களாக இந்த புனித யாத்திரை தற்காலிகமாக நிறுத்தி வைக்கப்பட்டிருந்தது. இதனிடையே கேதார்நாத் புனித வழித்தடத்தில் சீரமைப்பு பணிகள் நடைபெற்று வருகின்றன. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
1: நாடு போற்றும் நல்லாட்சி, பிரதமர் திரு நரேந்திர மோடியின் 25 ஆண்டுகால பொது வாழ்வே சாட்சி. சரக்கு மற்றும் சேவை வரி விதிப்பு செயலாக்கம், வருமான வரி சீர்திருத்தங்கள், உற்பத்தியுடன் இணைந்த ஊக்கத்தொகை திட்டங்கள், தேசிய கல்விக் கொள்கை, நேரடி பண பரிமாற்றம், தேசிய மருத்துவ ஆணையம், புதிய குற்றவியல் சட்டங்கள் மற்றும் புதிய தொழிலாளர் நலச்சட்டங்கள், விண்வெளி மற்றும் பாதுகாப்பு துறை சீர்திருத்தங்கள், செமிகண்டக்டர் இயக்கம், இது மட்டுமின்றி சாதனைகள் பல. நாட்டு நலன் மற்றும் மக்கள் சேவை, இதுவே பிரதமரின் தாரக மந்திரம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சாதனைகள்.
0: மக்கள் நலனே தேசத்தின் நலன் என்பதை தாரக மந்திரமாக கொண்டு செயல்பட்டு வரும் பிரதமர் திரு நரேந்திர மோடி 25 ஆண்டுகள் பொது சேவையை நிறைவு செய்துள்ள நிலையில், அவரது தொலைநோக்கு பார்வையின் கீழ் வளர்ச்சியடைந்த இந்தியாவை உருவாக்க வேண்டும் என்ற நோக்கில் மத்திய அரசு செயல்பட்டு வருகிறது. இதன் காரணமாக மக்களின் வாழ்க்கையில் பெரும் மாற்றங்கள் ஏற்பட்டுள்ளன. இது தொடர்பான இன்றைய தொகுப்பில் குஜராத் மாநிலம் லோத்தாலில் அமைக்கப்பட்டுள்ள தேசிய கடல்சார் பாரம்பரிய வளாகத்தின் சிறப்புகள் குறித்த தகவல் இடம்பெறுகிறது.
2: பிரதமர் திரு நரேந்திர மோடியின் சீரிய தொலைநோக்கு பார்வையில் உருவாகியுள்ளது லோத்தல் தேசிய கடல்சார் பாரம்பரிய வளாகம். நாட்டில் 4500 ஆண்டுகளுக்கு மேல் பாரம்பரியமாக நடைபெற்று வரும் கடல்சார் வர்த்தகத்தின் அடையாளமாக இந்த வளாகம் அமைந்துள்ளது. இதன் முதற்கட்ட பணிகள் 1238 கோடி ரூபாய் செலவில் மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது. இரண்டாவது கட்டமாக கலங்கரை விளக்க அருங்காட்சியகம் 266 கோடி ரூபாய் செலவில் மேற்கொள்ளப்பட உள்ளது. உலக தரத்திலான பாரம்பரிய சின்னமாக இதனை உருவாக்க வேண்டும் என்ற முயற்சியில் பணிகள் நடைபெற்று வருகின்றன. இந்திய கடற்படையின் சிறப்புகளை எடுத்துரைக்கும் வகையிலும் இந்த அருங்காட்சியகத்தில் பாதுகாப்புத்துறை, INS நிஷாங் கடற்படை விமானம், UH-3 ஹெலிகாப்டர் உள்ளிட்டவைகளும் காட்சிப்படுத்தப்பட்டுள்ளன. மிகப்பெரிய மாற்றத்திற்குரிய நவீன தொழில்நுட்பத்தில் இந்த பாரம்பரிய வளாகம் வடிவமைக்கப்பட்டுள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். தொன்மை சிறப்புமிக்க இந்திய வரலாற்றையும் நவீன தொழில்நுட்பத்தையும் பிரதிபலிப்பதாக குஜராத் முதலமைச்சர் திரு பூபேந்திர பட்டேல் குறிப்பிட்டுள்ளார். எதிர்கால சந்ததியினர் நாட்டின் பாரம்பரிய சிறப்புகளை அறிந்து கொள்வதற்கு லோத்தல் தேசிய கடல்சார் பாரம்பரிய வளாகம் அடையாளமாக திகழும் என்றும் திரு பூபேந்திர பட்டேல் கூறியுள்ளார்.
0: உத்தரப்பிரதேச மாநிலம் வாரணாசியில் உலகின் பிரம்மாண்டமான கிரிக்கெட் விளையாட்டு அரங்கம் அமைக்கும் பணிகள் முடிவடையும் தருவாயில் உள்ளன. காசியை அடையாளப்படுத்தும் விதமாக சிவனை மையமாக கொண்ட தனித்துவமான வடிவமைப்புடன் இந்த கிரிக்கெட் விளையாட்டு அரங்கம் அமைக்கப்பட்டு வருவதாக எமது செய்தியாளர் கூறுகிறார்.
3: உத்தரப்பிரதேசத்தில் உள்ள வாரணாசியின் சிவபெருமானை கருப்பொருளாக கொண்டு கிரிக்கெட் அரங்கம் அமைக்கப்பட்டு வருகிறது. சுமார் 450 கோடி செலவில் கட்டப்பட்டு வரும் கட்டுமான பணிகள் இறுதி கட்டத்தில் உள்ளன. இந்த விளையாட்டு மைதானத்தில் 32,000 பார்வையாளர்கள் அமர்ந்து பார்க்கும் அளவிற்கு அமைக்கப்பட்டுள்ளன. பல்வேறு விவரங்களை வாரணாசி மண்டல ஆணையர் ராஜலிங்கம் அவர்கள் பேசுகையில்,
4: அடுத்த ப்ராஜெக்ட் வந்து கிரிக்கெட் ஸ்டேடியம். இந்த கிரிக்கெட் ஸ்டேடியம் வந்து ரிங் ரோட்ல ஸ்டேடியம் வர்றதால் அது ரிலேட்டட் சப்போர்டிங் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அண்ட் அங்க ஒரு டவுன்ஷிப்பும் இப்போ அக்விசிஷன் போய்கிட்டு இருக்கு. ஒரு பக்கம் கங்கை நதி இருக்கிறதால உலகின் மிக பழமையான வாழும் நகரம் அந்த ஹெரிட்டேஜை வந்து டிஸ்டர்ப் பண்ணாம, ஸோ இதுவும் ஒன் ஆஃப் த டவுன்ஷிப். அந்த ஸ்டேடியத்தை சுத்தி அதுக்கான ஈகோ சிஸ்டம் கொண்டு வரும்.
3: ஆகாஷவாணி செய்திகளுக்காக வாரணாசியிலிருந்து ஜி சுரேகா.
0: உத்தரப்பிரதேசத்தில் கடந்த 2 நாட்களாக பெய்து வரும் கனமழை காரணமாக 56 பேர் உயிரிழந்தனர். மழை நிவாரணப் பணிகள் தொடர்பாக முதலமைச்சர் திரு யோகி ஆதித்யநாத் தலைமையில் இன்று ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. மழையால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு தேவையான நிவாரண உதவிகளை உடனடியாக வழங்க அதிகாரிகளுக்கு அவர் உத்தரவிட்டுள்ளார். லக்கிம்பூர், அயோத்தியா, கோரக்பூர் உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களில் 1000க்கும் மேற்பட்ட வீடுகள் மழை வெள்ளத்தால் சேதமடைந்துள்ளன. காக்ரா, ராப்தி, மந்தாகினி உள்ளிட்ட ஆறுகளில் வெள்ளம் பெருக்கெடுத்துள்ளது. 8 மாவட்டங்களில் வெள்ள அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. நேபாளத்தில் பெய்து வரும் கனமழையால் ஏற்பட்ட நிலச்சரிவு காரணமாக 21 பேர் உயிரிழந்துள்ளனர். கடந்த 4 நாட்களாக பெய்த கனமழையால் பல்வேறு இடங்களில் நிலச்சரிவு ஏற்பட்டதால் அங்கு இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளது. காணாமல் போன 5 பேரை தேடும் பணியில் தேசிய பேரிடர் மீட்புப் படையினர் ஈடுபட்டுள்ளனர். இந்த மழையால் 260 வீடுகள்

0: முற்றிலும் சேதமடைந்துள்ளதாக அந்நாட்டு அரசு தெரிவித்துள்ளது. 250 மேற்பட்ட குடும்பங்கள் மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நேபாள நாட்டில் உள்ள பல்வேறு ஆறுகளில் வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடுவதால் தாழ்வான பகுதிகளில் வசிக்கும் 3000 மேற்பட்டோர் பாதுகாப்பான இடங்களுக்கு அப்புறப்படுத்தப்பட்டுள்ளனர். ஜாஜர்கோட், மியாக்டி உள்ளிட்ட மலை மாவட்டங்களில் சிக்கியுள்ளவர்களை ஹெலிகாப்டர் மூலம் மீட்கும் பணிகள் நடைபெற்று வருகின்றன. ஆசிய விளையாட்டுப் போட்டியில் இந்தியா இன்று 1 வெள்ளி, 1 வெண்கலப் பதக்கம் வென்றது. ஜப்பானில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் மகளிர் 25 மீட்டர் துப்பாக்கிச் சுடும் போட்டியில் இந்தியாவின் ஈஷா சிங் வெள்ளிப் பதக்கத்தை கைப்பற்றினார். குராஷ் பிரிவில் இந்தியா வெண்கலப் பதக்கம் வென்றுள்ளது. இப்போட்டியின் அரையிறுதி ஆட்டத்தில் இந்தியாவின் பிங்கி பால்ஹாரா தென்கொரியாவின் மோ சூமினிடம் தோல்வியடைந்ததை அடுத்து வெண்கலப் பதக்கத்தை கைப்பற்றியுள்ளார். ஆடவர் கிரிக்கெட் பிரிவில் இந்தியா அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது. இந்தியா ஆப்கானிஸ்தான் இடையே இன்று நடைபெற இருந்த காலிறுதிப் போட்டி மழையால் கைவிடப்பட்டதை அடுத்து டி20 தரவரிசை அடிப்படையில் இந்தியா அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது. முன்னதாக பாகிஸ்தான் ஹாங்காங் இடையேயான காலிறுதி ஆட்டமும் மழையால் கைவிடப்பட்டதை அடுத்து பாகிஸ்தான் அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது. இப்போட்டியின் ஆடவர் வாலிபால் லீக் ஆட்டத்தில் இந்தியா 25-22, 25-19, 25-21 என்ற கணக்கில் ஹாங்காங்கை வென்றது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். நாட்டில் உள்ள 100 மேற்பட்டோர் மத்திய அரசின் சமூக பாதுகாப்பு திட்டங்களின் பயன்களை பெற்று வருவதாக மத்திய அமைச்சர் டாக்டர் மன்சுக் மாண்டவியா தெரிவித்துள்ளார். அரசியல் சாசனம் மற்றும் தன்னாட்சி அமைப்புகளுக்கு பாதிப்பை ஏற்படுத்தும் வகையில் எதிர்க்கட்சிகள் செயல்பட்டு வருவதாக பிஜேபி மூத்த தலைவர் திரு JP நட்டா குற்றம் சாட்டியுள்ளார். சுதந்திர போராட்ட தியாகி பகத்சிங்கின் பிறந்த தினத்தை முன்னிட்டு பிரதமர் உள்ளிட்ட தலைவர்கள் புகழாரம் சூட்டியுள்ளனர். நேபாளத்தில் பெய்து வரும் கனமழையால் ஏற்பட்ட நிலச்சரிவு காரணமாக 21 உயிரிழந்துள்ளனர். ஆசிய விளையாட்டுப் போட்டியில் இன்று இந்தியா 1 வெள்ளி, 1 வெண்கலப் பதக்கம் வென்றது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைந்தது.
1: 12:50 ஆயிட்டு இருக்கு. 102.3 தமிழ் ஃபேம்ல நிகழ்ச்சி. அடுத்ததான் சம்சாரம் அது மின்சாரம் பற்றி பாடலை கேட்க போறீங்க.

பன்னெண்டு மணி 55 நிமிஷம் ஆகும்போது நிகழ்ச்சியோட இறுதி பாடல் எந்த படத்துலேருந்து கேட்க போறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிப்பிக்குள் முத்து படத்துலேருந்து உங்களுக்காக பாடல் வரப்போகுது. அப்படியே ரெட்ரோ நேரத்தோட இறுதி பாடல் பிவிதாஸ்.

0: கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: பாடல் உங்கள் சாய்ஸ்.
2: பாடல் உங்கள் சாய்ஸில் உங்கள் விருப்ப பாடல் தான் நீங்கள் வந்து தொலைபேசி மூலமாக கேட்க போகிறீங்க. நீங்கள் அழைக்க வேண்டிய எண் 044 அப்படிங்கிற ப்ரிஃபிக்ஸ் டயல் பண்ணி 2952 0853 அப்படி இல்லைனா 2838 9871 இந்த இரண்டு எண்களில் ஏதாவது ஒரு எண்ணுக்கு தொடர்பு கொண்டு நிகழ்ச்சியில் உங்களுடைய விருப்ப பாடலை கேட்கலாம். ஸோ நிகழ்ச்சியில் வந்து காலையிலேருந்து வேறு எது நிகழ்ச்சியில் பங்கெடுத்தீங்க அப்படின்னா நேயர்கள் மற்ற நேயர்களுக்கு வாய்ப்பளிங்க. ஏன்னா ஒரு நாளைக்கு ஒரு நேயர் மட்டும்தான் அனுமதிக்கப்படுவீங்க. அதே மாதிரி இந்த நிகழ்ச்சியில் கடந்த 7 நாட்களில் நீங்கள் பங்கெடுத்திருந்தீங்க அப்படின்னா மற்ற நேயர்களுக்கு வாய்ப்பில்லைங்க. மறுபடியும் சொல்கிறேன், காலையிலிருந்து நேயர்கள் வேறு ஏதேனும் நிகழ்ச்சியில் பங்கெடுத்திருந்தால் மற்ற நேயர்களுக்கு வழிவிடுங்கள். அதே மாதிரி இந்த நிகழ்ச்சியில் பாடல் உங்கள் சாய்ஸில் கடந்த 7 நாட்களில் நீங்கள் பங்கெடுத்திருந்தீங்க அப்படின்னாலும் மற்ற நேயர்களுக்கு வாய்ப்பில்லைங்க. நிகழ்ச்சியோட முதல் பாடல் கோச்சடையான் படத்திலிருந்து வரப்போகுது. நிகழ்ச்சியை உங்களுக்காக வழங்கி கொண்டிருப்பது ஆர்ஜிவுமா விஜயகுமார்.
3: எதிரிகளை ஒழிக்க எத்தனையோ வழிகள் உண்டு. முதல் வழி மன்னிப்பு.

மாறுவதெல்லாம் உயிரோடு, மாறாததெல்லாம் மண்ணோடு. பொறுமைகள் தண்ணீரை கூட சல்லடையில் அள்ளலாம், அது பனிக்கட்டி ஆகும் முறை பொறுத்திருந்தால். பணத்தால் சந்தோஷத்தை வாடகைக்கு வாங்கலாம், விலைக்கு வாங்க முடியாது. பகைவனின் பகையை விட நண்பனின் பகையே ஆபத்தானது. சூரியனுக்கு முன் எழுந்துக்கொள், சூரியனையே ஜெயிப்பாய். நீ என்பது உடலா உயிரா பெயரா மூன்றுமில்லை.

என்பவன் எஜமான், வா போகலாம் என்பவன் தலைவன். நீ எஜமான தலைவன், நீ ஓட்டம் பிடித்தால் துன்பம் உன்னை துரத்தும், எதிர்த்த நில் துரத்திய துன்பம் ஓட்டம் பிடிக்கும்.

தடிங்கிடக்கதா.

0: நடிகர் திலகம் சிவாஜி கணேசனின் 98வது பிறந்த நாளை முன்னிட்டு
1: புரிந்தது புரியாதது தெரிந்தது தெரியாதது பிறந்தது பிறவாதது அனைத்து அறிவோம். அது பற்றி உமது அறிவுரை தேவையில்லை, எல்லாம் எவக்கு தெரியும்.
0: நடித்தி முன் பெயர் சிவாஜியா?
2: ஆறு மனமே ஆறுன்னு அவர் டைரக்டர் கே சங்கர், அதுதான் டைரக்டர். அவர் வந்து எம்ஜிஆர் சாரோட சம்பந்தி. அவர் சொல்கிறார் உங்ககிட்ட என்கிட்ட ஒரு வாட்டி, யோ வாத்தியார் வந்து மூட் அவுட்டாக இருந்தால் எந்த பாட்டு தெரியுமா கேட்பார், நம்ப பாட்டதான் கேட்பார். எது சாருங்க, நான் டைரக்ட் பண்ண உங்கள் அப்பா வச்சு ஆறு மனமே ஆறு. மக்கள் தலைவர் எம்ஜிஆர் வந்து மூட் டவுனாக இருக்கும்போது அவர் கேட்குறது வந்து சிவாஜியோட பாட்டு. இல்லை எனிபடி இமேஜினிங் இமேஜின் பண்ணுவீங்களா? ஆறு மனமே ஆற போட்டு கேட்கிறார். Select that to look at the world.
0: சிறப்பு விருந்தினர் ராம்குமார் கணேசன் அவர்கள்.
2: நடிகர் திலகத்தின் 98வது பிறந்த நாள் அன்று 102.3 யுவத் பாரதி தமிழ் எஃப்எம் இல் நடிப்பே உன் பெயர் சிவாஜியா.

0: பாடல் உங்கள் சாய்ஸ் நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்க. நிகழ்ச்சியில் அடுத்த நேயர் யாருன்னு பார்க்கலாம். வணக்கம்.
1: ஹலோ மேடம்.
0: வணக்கம். யார் இங்க இருந்து?
1: அரியலூர்ல இருந்து மேலப்பலூர் நினைக்கிறேன்.
0: அரியலூர்ல இருந்து யார் பேசுறீங்க?
1: பெரியசாமி.
0: பெரியசாமி, என்ன பாடல் வேணும்?
1: சின்ன
0: கண்ணன் நாளைக்கு உங்களுக்காக வந்துகிட்டே இருக்கு சார். நன்றிகள்.
1: தேங்க்யூ மேடம்.
0: தேங்க்யூ.

0: வணக்கம், நான் சிவகார்த்திகேயன் பேசுறேன். இது 102.3 தமிழ் எஃப்எம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: நம்பி வாங்க, சந்தோஷமா போங்க.
2: 1:13 ஆயிட்டிருக்கு. 102.3 வித் பாரதி. தமிழ் ஃபேம்ல பாடல் உங்கள் சாய்ஸ் நிகழ்ச்சி கேட்டு இருக்கீங்க. நிகழ்ச்சி அடுத்த நேயர் யாருன்னு பார்க்கலாம். வணக்கம்.
3: வணக்கம் மேடம்.
2: யார், இங்க இருந்து?
3: கோயம்புத்தூர்ல இருந்து ரவி.
2: ஓகே ரவி அவர்களே, என்ன பாடல் வேண்டும்?
3: வந்து அறுவடை நாள். பாடல் வந்து தேவனின் கோவில் மூடிய பின்ன நான் என்ன செய்வேன்.
2: ஓகே, அந்த பாடல் உங்களுக்காக வந்து கொண்டே இருக்கிறது. நன்றிகள்.
3: தேங்க்யூ மேடம்.

0: ஒரு மணி 18 நிமிஷம் ஆயிட்டிருக்கு. 102.3 பாரதி தமிழ் எஃப்எம்ல பாடல் உங்கள் சாய்ஸ் நிகழ்ச்சியை கேட்டுட்ருக்கீங்க. ஸோ பாடல் உங்கள் சாய்ஸில் நீங்களும் உங்கள் விருப்ப பாடலை வந்து ஃபோன் பண்ணி கேட்கலாம். அதுக்கு நீங்கள் என்ன செய்ய முடியும்னா 044 அப்படிங்கிற ப்ரிஃபிக்ஸ் டால் பண்ணி 2952 0853 2838 9871 இந்த இரண்டு எண்களில் ஏதாவது ஒரு எண்ணுக்கு நீங்கள் டால் பண்ணி பேசலாம். ஸோ ஒரு நாளைக்கு ஒரு நேயர் அப்படிங்கிற விதமாக காலையிலேருந்து வேறு ஏதேனும் நிகழ்ச்சி நேயர்கள் பங்கெடுத்திருந்தீங்க அப்படின்னா தயவு கூர்ந்து மற்ற நேயர்களுக்கு வாய்ப்பு அளிங்க. அதே மாதிரி இந்த நிகழ்ச்சியில் கடந்த 7 நாட்களை பங்கெடுத்திருந்தாலும் மற்ற புது நேயர்களுக்கு வாய்ப்பு அளிங்க. நிகழ்ச்சியோட அடுத்த நேயர் யாருன்னு பார்க்கலாம். வணக்கம்.
1: வணக்கம் மேடம்.
0: வணக்கம். யார் இங்கிருந்து?

0: நலமா இருக்க வாழ்த்துக்கள் மேடம்.
1: நன்றிகள். கூறுங்கள் உங்களது பெயர், ஊர்.
0: தஞ்சை மாவட்டத்தின் பட்டுமா நகரத்திலிருந்து திருபுவனம் உதயா மேடம்.
1: உதயா அவர்களை என்ன பாடல் வேண்டும்?
0: எனக்கு பிடித்தமான பாடல் மேடம், கொஞ்சம் சலங்கையிலிருந்து அம்மா ஜானகியுடைய குரலோடு காரைக்குறிச்சி அருணாசலத்தின் நாதஸ்வரத்தோடு பின்னி பிணைந்து அந்த பாடல் வரும் காலம் பொற்காலம். அதை கேட்க நாங்க கொடுத்து வைத்தவர்கள். உண்மையிலே இந்த பாடல் அடாடாடாடா, காலத்தால் அழிக்க முடியாத காவிய பாடல் மேடம். வாய்ப்புக்கு நன்றி மேடம்.
1: நன்றிகள். கொஞ்சம் சலங்கை பாடத்துல இருந்து

0: சாந்தா, உட்கார். ஏன் பாட்டை நிறுத்திவிட்டாய்? உன் இசை என்ற இன்ப வெள்ளத்திலே நீந்துவதற்கு ஓடோடி வந்த என்னை ஏமாத்தாதே சாந்தா.
1: என் இசை உங்கள் நாதஸ்வரத்திற்கு முன்னால்
0: தேனோடு கலந்த தெள்ளமுதல், கோல நிலவோடு சேர்ந்த குளிர் தென்றல், இந்த சிங்காரவேலன் சந்நிதியிலே நமது சங்கீத அறிவுகள் ஒன்று கலக்கட்டும். பாடு பாடு சாந்தா, பாடு.

ஒரு மணி 26 நிமிஷமாக 102.3 பாரதி தமிழ் ஃபிலிம்ல பாடல் உங்கள் சாய்ஸ் நிகழ்ச்சி கேட்டுட்ருக்கீங்க. நிகழ்ச்சியை வழங்கிக் கொண்டிருப்பது ஆர்ஜி உமா விஜயகுமார். நிகழ்ச்சியில் பங்கெடுக்கணும் அப்படின்னா 044 அப்படிங்கிற ப்ரிஃபிக்ஸ் டயல் பண்ணி 2952-08-53-28-38-9871 இந்த எண்களுக்கு தொடர்பு கொண்டு நிகழ்ச்சியில் பேசலாம். ஸோ ஒரு நாளைக்கு ஒரு நேயர் மட்டும்தான் அனுமதிக்கப்படுவீங்க. அதனால் காலையிலிருந்து வேறு ஏதேனும் நிகழ்ச்சியில் பங்கெடுத்திருந்தீங்கன்னா மற்ற நேயர்களுக்கு வாய்ப்பில்லைங்க. அதே மாதிரி இந்த நிகழ்ச்சியில் கடந்த 7 நாட்களில் பங்கெடுத்திருந்தாலும் மற்ற நேயர்களுக்கு வாய்ப்பில்லைங்க. நினைக்கிறேன் பாடல் உங்களுக்காக வரப்போகுது.

0: இந்த கஸ்டமர் கேர் எங்க இருக்கு? மேடம்
1: சொல்லுங்க.
0: கேஒய்சி அப்டேட்டுக்காக எனக்கு ஏன் திரும்ப திரும்ப மெசேஜ் வருது?
1: ஏன்னா பேங்கிங் சேவைகளுக்காக சரியான நேரத்துல கேஒய்சி அப்டேட் பண்ணனும்.
0: ஆனா அதை எப்படி பண்ணனும்?
1: அடையாளம் அல்லது முகவரியில் எந்த மாற்றமும் இல்லை என்றால் உங்கள் வங்கி அல்லது ஏடிஎம் அல்லது பிசினஸ் கரஸ்பாண்டன்ட் பிசி இடம் செல்லுங்கள். அல்லது வங்கியில் பதிவு செய்யப்பட்ட மின்னஞ்சல், மொபைல் எண், மொபைல் வங்கி செயலி அல்லது கடிதம் மூலம் அதன் அறிவிப்பை வழங்கவும்.
0: அப்படியா? ஒருவேளை ஏதாவது மாற்றம் இருந்தா?
1: அப்ப சமீபத்திய அடையாள அட்டை மற்றும் முகவரி சான்றுகளை கொடுத்து கேஒய்சி அப்டேட் செய்யலாம்.
0: அவ்வளவுதானா?
1: அவ்வளவுதான்,
0: புரிஞ்சிடுச்சு.
1: கேஒய்சி அப்டேட் செய்ய உங்கள் அருகில் உள்ள கிராம பஞ்சாயத்து முகாம் அல்லது வங்கி கிளையை பார்வையிடவும்.
2: ஆர்பிஐ சொல்கிறது,
3: விவரமா இருங்க, எச்சரிக்கையா இருங்க.
4: 102.3 FM 102.3 விவித் பாரதி தமிழ் ஃபிம்ல பாடல் உங்கள் சாய்ஸ் நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்க. புது நேயர்களை வரவேற்கிற விதமா ஒரு நாளைக்கு ஒரு நேயர் தான் ஒரு நிகழ்ச்சியில மட்டும்தான் கலந்து கொள்ள அனுமதிக்கப்படுவீர்கள். ஸோ அதனால நிகழ்ச்சியில காலையில இருந்து வேறு ஏதேனும் நிகழ்ச்சியில பங்கெடுத்திருந்தீங்க அப்படின்னா நேயர்கள் மற்ற நேயர்களுக்கு வாய்ப்பு இல்லைங்க. அதே மாதிரி இந்த நிகழ்ச்சியில பாடல் உங்கள் சாய்ஸ் நிகழ்ச்சியில கடந்த

0: 7 நாட்களில் நீங்கள் பங்கெடுத்திருந்தீங்க அப்படின்னாலும் மற்ற நேயர்களுக்கு வாய்ப்பளிங்க. நிகழ்ச்சி நடத்த நேயர் யாருன்னு பார்க்கலாம். வணக்கம்.
1: வணக்கம்மா.
0: யார், எங்க இருந்தம்மா?
1: அரியலூர் மாவட்டம் மேலின கோயிலேருந்து கலாவதி பேசுறேன்.
0: கலாவதி அவர்களை கூறுங்கள்.
1: நல்லா இருக்கீங்களா?
0: நலமாக இருக்கிறேன். என்ன பாடல் வேணுமா?
1: படம் வந்து இருவர் உள்ளம்மா.
0: என்ன பாட்டு?
1: இளைய வீணை தூங்கும் போது பாட முடியுமா? அந்த பாட்டு,
0: அந்த பாடல் உங்களுக்காக வந்துகிட்டே இருக்குமா? நன்றிகள்.

0: ஒரு மணி 38 நிமிஷம் ஆயிற்றுக்கு 102.3 பாரதி தமிழ் ஃபேமில பாடல் உங்கள் சாய்ஸ் நிகழ்ச்சி கேட்டு இருக்கீங்க. நிகழ்ச்சி நடத்த நேயர் ஹலோ.
1: வணக்கம். வணக்கம் மேடம். வணக்கம். முருகையா பேசுறேன்.
0: முருகையா அவர்களே, என்ன பாடல் வேண்டும் கூறுங்கள்.
1: மேடம், எனக்கு வந்து கடலோர கவிதைகள்ல கொடியிலே மல்லிகைப்பூ அப்படின்றத தொடங்குற ரொம்ப இசை நேர்த்தியா இருக்கும். அந்த பாடல் வரி ரொம்ப அற்புதமா இருக்கும். இந்த நேரத்துல அதை கேட்கிறேன். ஏன்னா இந்த வாய்ப்பு இப்பதான் எனக்கு கிடைச்சிருக்கு, அதனால இந்த பாடலை நான் கேட்கிறேன்.
0: இந்த பாடல் உங்களுக்காக வந்துகிட்டே இருக்கு சார். நன்றிகள்.
1: தேங்க்யூ.

0: நடிகர் திலகம் சிவாஜி கணேசனின் 98வது பிறந்த நாளை முன்னிட்டு
1: புரிந்தது புரியாதது தெரிந்தது தெரியாதது பிறந்தது பிறவாதது அனைத்து அறிவோம்.
0: நடிகை முன் பெயர் சிவாஜியா,
2: ஆறு மனமே ஆறுன்னு அவர் டைரக்டர் கே சங்கர், அவர்தான் டைரக்டர். அவர் வந்து எம்ஜிஆர் சாரோட சம்பந்தி. அவர் சொல்றாரு உங்ககிட்ட, என்கிட்ட ஒரு வாட்டி, யோ வாத்தியார் வந்து மூட் அவுட்டா இருந்தா எந்த பாட்டு தெரியுமா கேட்பாரு, நம்பப்பட்டதான் கேட்பாரு. எது சாருங்க, டைரக்ட் பண்ண உங்க அப்பா வச்சு ஆறு மணி ஆறு மக்கள் திலகம் எம்ஜிஆர் வந்து மூட் டவுனா இருக்கும் போது அவர் கேட்கறது வந்து சிவாஜியோட பாட்டு. இல்ல எனிபடி இமேஜினிங் இமேஜின் பண்ணுவீங்களா, ஆறு மணி ஆறு போட்டு கேட்கிறார். Select that too. Look at the world.
0: சிறப்பு விருந்தினர் ராம்குமார் கணேசன் அவர்கள்.
2: நடிகர் திலகத்தின் 98வது பிறந்த நாள் அன்று 102.3 யூத் பாரதி தமிழ் எஃப்எம் இல் நடிப்பே உன் பெயர் சிவாஜியா.

வணக்கம். ஆகாஷ்வாணி திருச்சிராப்பள்ளி மாநில செய்திகள் வாசிப்பவர் சாந்தி ரமேஷ். தலைப்புச் செய்திகள். மக்கள் தொகை கணக்கெடுப்பிற்கு உரிய நேரம் ஒதுக்குவதை நாட்டு மக்கள் உறுதி செய்ய வேண்டும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி வலியுறுத்தியுள்ளார். எல்நினோ தாக்கத்தால் சாகுபடி பரப்பளவு குறைய நேரிடும் என்று மத்திய வேளாண் அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் கூறியுள்ளார். தமிழக அரசின் தங்க மோதிர திட்டத்தை முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் மதுரை ராஜாஜி அரசு மருத்துவமனையில் இன்று தொடங்கி வைத்தார். மின்வெட்டு சட்டம் ஒழுங்கு பிரச்சனைகளுக்கு தீர்வு காணப்பட வேண்டும் என்று பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் முதலமைச்சரை வலியுறுத்தியுள்ளார். ஆசிய விளையாட்டுப் போட்டிகளில் மகளிர் 25 மீட்டர் பிஸ்டல் பிரிவில் வெள்ளிப்பதக்கம் வென்ற இஷா செங்கிற்கு குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு வாழ்த்து தெரிவித்துள்ளார். இனி விரிவான செய்திகள். மக்கள் தொகை கணக்கெடுப்பிற்கு உரிய நேரம் ஒதுக்குவதை நாட்டு மக்கள் உறுதி செய்ய வேண்டும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி வலியுறுத்தியுள்ளார். மக்கள் தொகை கணக்கெடுப்பில் பங்கேற்பது குடிமக்களின் கடமை என்று அறிவுறுத்தியுள்ள பிரதமர், நாட்டின் எதிர்கால துல்லிய வரைபடத்தை உருவாக்க இது வழிகோலுவதாக எடுத்துரைத்தார். நாட்டின் சுதந்திர போராட்ட இயக்கத்திற்கு தன்னிகரற்ற துணிச்சலாலும் வீரத்தாலும் புதிய எழுச்சியை ஏற்படுத்தியவர் பகத்சிங் என்றும் பிரதமர் பாராட்டியுள்ளார். சுதந்திர போராட்ட வீரர் பகத்சிங்கின் பிறந்த நாளையொட்டி பிரதமர் விடுத்த வலைதள செய்தியில், தேசத்திற்காக அனைத்தையும் துறந்த அன்னாரின் தியாகம் இளையோருக்கு என்றும் உந்து சக்தியாக திகழும் என்று கூறியுள்ளார். பகத்சிங்கிற்கு அஞ்சலி செலுத்தும் வகையில் ஒளிப்பதிவை ஒன்றையும் பிரதமர் சமூக வலைதளத்தில் பகிர்ந்துள்ளார். பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் விடுத்த செய்தியில், இளம் வயதிலேயே தாய் நாட்டிற்காக தமது இன்னுயிர் ஈந்தவர் பகத்சிங் என்று புகழஞ்சலி செலுத்தியுள்ளார். எல்நினோ தாக்கத்தால் சாகுபடி பரப்பளவு குறைய நேரிடும் என்று மத்திய வேளாண் அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் கூறியுள்ளார். புதுடெல்லியில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், நாட்டின் கரீஃப் சாகுபடி இலக்கு ஏறத்தாழ எட்டப்பட்டு விட்டதாக குறிப்பிட்டார். விவசாயிகளுக்கு உரம் கிடைப்பதை அரசு முழுமையாக உறுதி செய்து வருவதாகவும் அவர் கூறினார். மண்வள அட்டை பரிந்துரைகளின் அடிப்படையில் உர பயன்பாடு குறித்த பிரச்சார இயக்கம் விரைவில் தொடங்கப்படும் என்றும் அமைச்சர் தெரிவித்தார். ஆசிய உள்கட்டமைப்பு முதலீட்டு வங்கியின் 11வது வருடாந்திர கூட்டம் மற்றும் முதலீட்டாளர் கலந்துரையாடல் நிகழ்வில் பங்கேற்பதற்காக மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் கத்தார் தோஹா சென்றடைந்தார். 2 நாட்கள் நடைபெறும் இந்நிகழ்ச்சியில் வங்கி செயல்பாடுகள் எதிர்கால திட்டங்கள் குறித்து விரிவாக விவாதிக்கப்பட உள்ளது. இந்த பயணத்தின் ஒரு பகுதியாக சுவிட்சர்லாந்து, அல்ஜீரியா, ஜோர்டான், சவுதி அரேபியா, நேபாள நாட்டு நிதியமைச்சர்களுடன் இருதரப்பு பேச்சுவார்த்தைகளை மேற்கொள்ளும் திருமதி நிர்மலா சீதாராமன் கத்தார் தலைவரையும் சந்தித்து ஆலோசனைகளை மேற்கொள்கிறார். நாட்டில் உள்ள 100 கோடிக்கும் மேற்பட்ட மக்கள் சமூக பாதுகாப்பு கட்டமைப்பின் கீழ் கொண்டுவரப்பட்டுள்ளதாக மத்திய தொழிலாளர் நலன் மற்றும் வேலைவாய்ப்புத்துறை அமைச்சர் டாக்டர் மன்சுக் மாண்டவியா கூறியுள்ளார். புதுடெல்லியில் தொழிற்சாலை சார்ந்த தொழிலாளர்கள் உறவு நிகழ்ச்சியில் இன்று உரையாற்றிய அமைச்சர், 60 கோடிக்கும் மேற்பட்ட மக்களுக்கான 5 லட்சம் ரூபாய் சுகாதார காப்பீடும் இதில் அடங்கும் என்றார். நாட்டின் நிலையான வளர்ச்சியை கருத்தில் கொண்டு தொழிற்சாலைகள் மற்றும் தொழிலாளர்கள் நல மேம்பாட்டை முன்னெடுத்து செல்வது குறித்து அரசு தொடர் நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருவதாக குறிப்பிட்டார். 2047 ஆம் ஆண்டு வளர்ச்சியடைந்த இந்தியாவை உருவாக்க அனைத்து தரப்பினரும் ஒருங்கிணைந்து செயலாற்றுவதன் அவசியத்தையும் டாக்டர் மாண்டவியா எடுத்துரைத்தார். தேசத்தின் தனித்துவத்திற்கும் அரசியல் சாசன அமைப்புகளுக்கும் எதிர்கட்சிகள் மாசு கற்பிக்க முயல்வதாக மூத்த பிஜேபி தலைவரும் மத்திய அமைச்சருமான திரு J.P. Nadda குற்றம் சாட்டியுள்ளார். புதுடெல்லியில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், பொய்யான தகவல்கள் மூலம் மக்களை திசை திருப்பி குழப்பத்தை எதிர்கட்சிகள் ஏற்படுத்தி வருவதாக குறை கூறினார். தேர்தல் ஆணையத்திற்கு எதிரான புகார்களை ஆணையம் மறுத்துள்ள நிலையிலும் எதிர்கட்சிகள் தொடர்ந்து நெருக்கடியை ஏற்படுத்தி வருவதாக அவர் குற்றம் சாட்டினார். 2000 ரூபாய்க்கும் மேற்பட்ட UPI பரிவர்த்தனைக்கு 2% வர்த்தக கட்டணம் விதிக்கும் மத்திய அரசின் முடிவிற்கு தடை விதிக்க உச்சநீதிமன்றம் மறுத்துள்ளது. இது தொடர்பான மனுவை விசாரித்த நீதிமன்றம் அடுத்த

0: மாதம் 15ஆம் தேதியிலிருந்து நடைமுறைக்கு வரவுள்ள இந்த வணிக கட்டண முறை தொழில்நுட்பத்தை சார்ந்ததாக உள்ளது என்று கூறியுள்ளது. இது தொடர்பாக மத்திய அரசும் இது சார்ந்தவர்களும் 4 வாரங்களுக்குள் பதிலளிக்க நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்துள்ளது.
1: பிரதமர் திரு நரேந்திரமோடி 25 ஆண்டுகள் பொது வாழ்க்கையை நிறைவு செய்துள்ள நிலையில் வளர்ச்சியடைந்த பாரத பாதை என்ற பிரதமரின் தொலைநோக்கு பயணத்தில் மக்கள் சேவை உறுதிமொழி இயக்கத்தின் ஒரு பகுதியாக முத்தலாக் தடை சட்டம் தொடர்பான செய்தி தொகுப்பு இன்று இடம்பெறுகிறது. முத்தலாக் நடைமுறையால் ஏராளமான இஸ்லாமிய மகளிர் பாதிக்கப்பட்ட நிலையில் அப்பெண்களின் வாழ்க்கையில் நம்பிக்கையையும் பாதுகாப்பையும் ஏற்படுத்தும் வகையில் திரு நரேந்திரமோடி தலைமையிலான அரசு முத்தலாக் தடை சட்டத்தை அறிமுகம் செய்தது. இதனால் இந்திய அரசியல் சாசன அமைப்பிற்கு ஏற்ப இஸ்லாமிய பெண்களுக்கு சம உரிமை உறுதி செய்யப்பட்டது. முத்தலாக் தடை சட்டத்தால் இஸ்லாமிய மகளிரின் வாழ்க்கையில் ஆக்கப்பூர்வமான மாற்றங்கள் ஏற்பட்டதோடு இம்மகளிரின் ஆளுமை உறுதி செய்யப்பட்டதுடன் சமூக நீரோட்டத்தில் இணைந்து செயலாற்றவும் வழிவகை செய்யப்பட்டுள்ளது. முத்தலாக் தடை சட்டம் அறிமுகம் செய்யப்படுவதற்கு முன்னர் சமூக நெருக்கடியால் குரல் கொடுக்க முடியாமல் இருந்த இஸ்லாமிய பெண்களுக்கு இந்த சட்டம் இயற்றப்பட்டதன் மூலம் நீதி நிலைநாட்டப்பட்டதோடு அவர்களது உரிமைகளும் பாதுகாக்கப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது.
0: நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் மாநில செய்தி அறிக்கை.
2: நாடு போற்றும் நல்லாட்சி. பிரதமர் திரு நரேந்திர மோடியின் 25 ஆண்டுகால பொதுவாழ்வே சாட்சி. சரக்கு மற்றும் சேவை வரி விதிப்பு செயலாக்கம், வருமான வரி சீர்திருத்தங்கள், உற்பத்தியுடன் இணைந்த ஊக்கத்தொகை திட்டங்கள், தேசிய கல்விக் கொள்கை, நேரடி பணப்பரிமாற்றம், தேசிய மருத்துவ ஆணையம், புதிய குற்றவியல் சட்டங்கள், புதிய தொழிலாளர் நலத்திட்டங்கள், விண்வெளி பாதுகாப்புத்துறை சீர்திருத்தங்கள், செமிகண்டக்டர் இயக்கம், இது மட்டுமன்றி சாதனைகள் பல. நாட்டு நலன் மற்றும் மக்கள் சேவை, இதுவே பிரதமரின் தாரக மந்திரம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சாதனைகள்.
0: தமிழக அரசின் தங்க மோதிரம் திட்டத்தை முதலமைச்சர் திரு விஜய் மதுரை ராஜாஜி அரசு மருத்துவமனையில் இன்று தொடங்கி வைத்தார். மாநிலம் முழுவதும் 102 மையங்களில் 1,28,000 குழந்தைகளுக்கு 1 கிராம் தங்க மோதிரம் இன்று வழங்கப்பட்டு வருகிறது. கடந்த June 22 முதல் அரசு மருத்துவமனைகளில் பிறந்த அனைத்து குழந்தைகளும் இந்த திட்டத்தின் கீழ் பயன்பெறுவர். தமிழகத்தில் மின்வெட்டு பிரச்சினை, சட்டம் ஒழுங்கு, போதைப் பொருள் புழக்கம் உள்ளிட்ட பிரச்சினைகளுக்கு தீர்வு காண முதலமைச்சர் உரிய நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என்று பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் வலியுறுத்தியுள்ளார். நெல்லையில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், மாநில மக்களுக்கான எந்த திட்டம் குறித்து முதலமைச்சர் சட்டப்பேரவையில் பேசவில்லை என்று குற்றம் சாட்டினார். முதலமைச்சர் அலுவலகம் புதுப்பிக்கும் பணிக்கு முறையாக டெண்டர் விடப்படவில்லை என்றும் அவர் குறிப்பிட்டார். சங்க இலக்கியங்களில் குறிப்பிடப்படும் தமிழர்களின் பண்பாட்டு சின்னங்கள் குறித்து திருச்சி மாவட்டம் மணப்பாறை அருகே கல்லூரி பேராசிரியர் திரு செல்வராஜ் தலைமையில் கள ஆய்வுகள் நடைபெற்று வரும் நிலையில் பிரதமர் திரு நரேந்திர மோடி மனதின் குரல் நிகழ்ச்சியில் இதுகுறித்து எடுத்துரைத்துள்ளார். இந்த கள ஆய்வில் மொட்டைமலை பகுதி சமணர் படுக்கைகள், புத்தானத்தம் பெருமாமலையில் கல்வெட்டு எச்சங்கள், கீழ்பொய்கைப்பட்டியில் பிற்கால சோழர் கால கல்வெட்டுகள் உள்ளிட்ட பல்வேறு வரலாற்று சான்றுகள் பதிவு செய்யப்படுவதாக பேராசிரியர் திரு செல்வராஜ் எமது செய்தியாளரிடம் கூறியுள்ளார்.
3: ஒரே வீரனுக்கு எடுக்கப்பட்ட ஒரு 3 சிலைகளை நாங்க பார்த்தோம். இது வந்து ஒரு அரிதான சிலை. வீரர்களுக்கு எடுக்கக்கூடிய சிலை, ஒரு சிலை இருக்கும், ஒரு கல்வெட்டு இருக்கும், அது மாதிரிதான் கிடைச்சிருக்கு. ஆனா இந்த பகுதியில கிடைத்த இந்த கல்வெட்டு வந்து 3 கல்ல ஒரே வீரனுடைய சிலை இருக்கிறத நாங்க பார்த்தோம். அதே மாதிரி புத்தானத்தம் பகுதியில பெருமாமலைன்னு ஒரு மலை, அங்க சிதைந்து போன கல் வந்து கல்வெட்டு மேல இருந்ததை பார்த்தோம். அதையும் போய் நாங்க காட்சிப்படுத்தி இருக்கிறோம். இன்றைய தலைமுறை இதை தெரிந்து கொள்ள வேண்டும் அப்படிங்கிற ஆர்வத்தின் காரணமாகவும், நம்மளுடைய பண்பாடு என்ன அப்படிங்கறத தெரியப்படுத்துறதுக்கு
0: தென்காசியில் கோப்டெக்ஸ் தீபாவளி சிறப்பு விற்பனை கண்காட்சியை மாவட்ட ஆட்சித்தலைவர் திரு ரஞ்சித் சிங் இன்று தொடங்கி வைத்தார். நடப்பாண்டு 50 லட்சம் ரூபாய் விற்பனை இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளதாக எமது செய்தியாளர் கூறுகிறார்.
4: தீபாவளி பண்டிகையை முன்னிட்டு தமிழக அரசின் 30% சிறப்பு தள்ளுபடி விற்பனை திட்டம் செயல்படுத்தப்படுகிறது. இந்த ஆண்டு கோவை, காஞ்சிபுரம், ஆரணி, தஞ்சாவூர் உள்ளிட்ட பகுதிகளில் தயாரிக்கப்பட்ட பல்வேறு வகையான பட்டுப்புடவைகள், திருப்புவனம் பட்டுச்சேலைகள், பருத்தி சேலைகள், வேஷ்டிகள், படுக்கை விரிப்புகள், தலையணை உரைகள் உள்ளிட்ட பல்வேறு கைத்தறி ரகங்கள் விற்பனைக்கு அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளன. தென்காசி மாவட்ட கோஆப்டெக்ஸ் விற்பனை நிலையத்தில் ரூபாய் 50 லட்சம் வரை விற்பனை இலக்கு நிர்ணயம் செய்யப்பட்டுள்ளது. தென்காசி மாவட்டத்திலிருந்து சா செந்தில்.
0: நீலகிரி மாவட்டத்தில் சுற்றுலா பயணிகளை கவரும் வகையில் தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களில் உற்பத்தி செய்யப்படும்

0: ஆடை ரகங்கள் கொண்ட கோப்டிக்ஸ் தீபாவளி சிறப்பு தள்ளுபடி விற்பனையை ஆட்சித்தலைவர் திருமதி லட்சுமி பவ்யா இன்று தொடங்கி வைத்தார். திருவண்ணாமலையில் இன்று இவ்விற்பனையை தொடங்கி வைத்த ஆட்சித்தலைவர் திருமதி வந்தனா கார்க், நடப்பாண்டு 125,000 ரூபாய் விற்பனை இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளதாக கூறினார். விழுப்புரம் மாவட்டத்தில் உலக ரேபிஸ் நோய் தினத்தை முன்னிட்டு மாவட்ட ஆட்சித்தலைவர் அலுவலகத்திலிருந்து தொடங்கிய விழிப்புணர்வு பேரணியில் ஏராளமான கல்லூரி மாணவ மாணவிகள் பங்கேற்று துண்டு பிரசுரங்களை வழங்கினர். ஆசிய விளையாட்டுப் போட்டிகளில் மகளிர் 25 மீட்டர் பிஸ்டல் பிரிவில் வெள்ளிப்பதக்கம் வென்ற இஷா சிங்கிற்கு குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு வாழ்த்து தெரிவித்துள்ளார். குத்துச்சண்டை காலிறுதியில் மகளிர் 75 கிலோ எடைப்பிரிவில் இந்தியாவின் லவ்லினாவும் 60 கிலோ எடைப்பிரிவில் பிரியா கங்காஸும் 90 கிலோ எடைப்பிரிவில் கபில் பொக்காரியாவும் இன்று களமிறங்க உள்ளனர். மீண்டும் தலைப்புச் செய்திகள். மக்கள் தொகை கணக்கெடுப்பிற்கு உரிய நேரம் ஒதுக்குவதை நாட்டு மக்கள் உறுதி செய்ய வேண்டும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி வலியுறுத்தியுள்ளார். எல்நினோ தாக்கத்தால் சாகுபடி பரப்பளவு குறைய நேரிடும் என்று மத்திய வேளாண் அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் கூறியுள்ளார். தமிழக அரசின் தங்கமோதிரம் திட்டத்தை முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் மதுரை ராஜாஜி அரசு மருத்துவமனையில் இன்று தொடங்கி வைத்தார். மின்வெட்டு சட்டம் ஒழுங்கு பிரச்சினைகளுக்கு தீர்வு காணப்பட வேண்டும் என்று பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் வலியுறுத்தியுள்ளார். ஆசிய விளையாட்டுப் போட்டிகளில் மகளிர் 25 மீட்டர் பிஸ்டல் பிரிவில் வெள்ளிப்பதக்கம் வென்ற இஷா சிங்கிற்கு குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு வாழ்த்து தெரிவித்துள்ளார். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை முடிவடைந்தது. 102.3 FM.
1: சென்னை வானொலியின் பண்பலை அலைவரிசைகளில் ஒலிபரப்பாகும் நிகழ்ச்சிகளை தமிழில் தொகுத்து வழங்க பகுதி நேர அறிவிப்பாளர்கள் தேர்ந்தெடுக்கப்பட உள்ளார்கள்.
2: வயது வரம்பு 2026 செப்டம்பர் மாதம் முதல் தேதி அன்று 20 முதல் 40 வயதுக்கு உட்பட்டவராக இருத்தல் வேண்டும்.
1: கல்வி தகுதி, அங்கீகரிக்கப்பட்ட பல்கலைக்கழகத்திலிருந்து ஏதேனும் ஓர் இளநிலை பட்டம் பெற்றவராகவும் பள்ளி படிப்பில் தமிழை ஒரு பாடமாக படித்தவராகவும் இருத்தல் வேண்டும்.
2: விண்ணப்பதாரர்கள் சென்னை மற்றும் சென்னையை சுற்றியுள்ள பகுதிகளில் வசிப்பவராக இருத்தல் வேண்டும். வானொலி நிலையத்திற்கு அருகில் வசிக்கும் விண்ணப்பதாரர்களுக்கு முன்னுரிமை வழங்கப்படும்.
1: நல்ல குரல் வளமும் தெளிவான உச்சரிப்பும் ஒலிபரப்பில் ஆர்வமும் பொது அறிவு திறன் பெற்றவராகவும் இருத்தல் வேண்டும்.
2: எழுத்து தேர்வு, குரல் தேர்வு, நேர்முக தேர்வு ஆகிய 3 அடுக்கு தேர்வு முறையின் மூலம் விண்ணப்பதாரர்கள் தெரிவு செய்யப்படுவார்கள்.
1: தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் நிகழ்ச்சிகளின் தேவைக்கேற்ப பகுதி நேர பணிக்கு அதிகபட்சமாக மாதத்திற்கு 6 நாட்கள் மட்டுமே அழைக்கப்படுவார்கள்.
2: விண்ணப்பிக்க தகுதியுடையோர் இதற்கான விண்ணப்பத்தை facebook.com/AIR Chennai, instagram.com/AIR Chennai மற்றும் twitter.com/AIR Chennai ஆகிய சமூக வலைதளங்களில் தரவிறக்கம் செய்து கொள்ளலாம்.
1: விண்ணப்ப கட்டணம் பொது பிரிவினருக்கு 354 ரூபாய், SC/ST பிரிவினருக்கு 266 ரூபாய், GST உட்பட.
2: விண்ணப்ப கட்டணத்தை டிமாண்ட் டிராப்ட் மூலம் In favor of Drawing and Disbursing Officer, All India Radio, Chennai, என்ற பெயரில் மட்டுமே பணம் செலுத்தி விண்ணப்பத்துடன் இணைத்து நேரில் சமர்ப்பிக்க வேண்டும்.
1: விண்ணப்பத்தை முழுமையாக பூர்த்தி செய்து தேவையான சான்றுகளின் நகல்களையும் விண்ணப்பத்தோடு இணைக்க வேண்டும்.
2: பூர்த்தி செய்த விண்ணப்பங்களை சென்னை வானொலி நிலையத்தில்
3: அக்டோபர் 5ஆம் தேதிக்குள்
2: காலை 11 மணி முதல் மாலை 4 மணி வரை அலுவலக நாட்களில் திங்கள் முதல் வெள்ளி வரை நேரில் சமர்ப்பிக்க வேண்டிய முகவரி:
1: The Head of Programs, நிகழ்ச்சி பிரிவு தலைவர், Program Coordination Section, நிகழ்ச்சி ஒருங்கிணைப்பு பிரிவு, ரூம் நம்பர் 27, ஆல் இண்டியா ரேடியோ, காமராஜர் சாலை, மயிலாப்பூர், சென்னை 600004.
2: மேலும் விவரங்களுக்கு facebook.com/AIR Chennai, instagram.com/AIR Chennai மற்றும் twitter.com/AIR Chennai ஆகிய சமூக வலைதளங்களை பார்த்து தெரிந்து கொள்ளலாம்.
1: இது பகுதி நேர பணிக்கான அறிவிப்பு மட்டுமே, வானொலியில் நிரந்தர வேலைக்கான அறிவிப்பு அல்ல.
2: வானொலி ஒலிபரப்பில் ஆர்வம் உள்ளவர்களை வரவேற்கிறது சென்னை வானொலி.
1: ஆர்வம் உள்ளவர்கள் இன்றே விண்ணப்பிக்க தொடங்குங்கள்.

0: வணக்கம், நான் கலைமாமணி புஷ்பவனம் குப்புசாமி பேசுறேன். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3.
1: மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம், மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம். விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3. விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3.

0: 102 புள்ளி 3 பாட்டுக்கு இதான் டாலர்.
1: 102 புள்ளி 3 பாட்டுக்கு இதான் டாலர்.

0: நேரம் 2 மணி.
1: கண்ணா, இது எங்கள் ஸ்டைல். புரியல? இது விவித் பாரதி தமிழ் எஃப்எம் ஸ்டைல்.
2: எங்கள் ஸ்டைல்.
0: நேர்கள் அனைவருக்கும் இனிமையான பிற்பகல் வணக்கம். இது எங்கள் ஸ்டைல் நிகழ்ச்சி. எங்கள் ஸ்டைல் நிகழ்ச்சியில எப்பொழுதும் போல இனிமையான பாடல்கள் உங்களுக்காக காற்றலையும் நேரலையில் வலம் வர காத்து கொண்டிருக்கிறது. நேர்களே, உங்களோடு இணைந்திருப்பது ஆர்ஜே கனிமொழி. எங்கள் ஸ்டைல் நிகழ்ச்சியில் எப்பொழுதும் போலவே உங்களுக்கு அழகான பாடல்கள் காத்து கொண்டிருக்கிறது. நிகழ்ச்சியின் தொடக்கமாக ஒரு அருமையான பாடல் வருகிறது. பொன்மன செல்வன் திரைப்படத்திலிருந்து மனோ மற்றும் சித்ரா இணைந்து பாடிய பாடல். கவிஞர் வாலி எழுதியது. இளையராஜாவின் இசையில் ஒலிக்க கேட்கலாம். இணைந்திருப்போம், இன்பம் நிறைந்திருப்போம். இது விவத் பாரதியின் தமிழ் பண்பலை 102.3.

நானும் ஒரு தொழிலாளி திரைப்படத்திலிருந்து அந்த பாடலை கேட்டோம். எஸ் பி பாலசுப்ரமணியம் மற்றும் எஸ் ஜான்கி இணைந்து பாடிய பாடல். கவிஞர் வாலி எழுதியது, இளையராஜாவின் இசையில் ஒலித்தது அந்த பாடல்.

எங்கள் ஸ்டைல் நிகழ்ச்சியில் இணைந்து இருக்கிறோம். நேர்களே, வழங்கி கொண்டிருப்பது வித் பாரதியின் தமிழ் பண்பலை 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டத்தோடு. நேரம் 2:12:25 ஆயிட்டுருக்கு. நம்முடைய நேர்கள்லாம் முகநூலில் சில பதிவுகளை போட்டிருக்காங்க. யார் யார் போட்டிருக்காங்க அப்படிங்கிறத கேட்டு தெரிஞ்சுப்போம். ராமகிருஷ்ணன் கோவிந்தராஜன், இனிய மதிய வணக்கம் அப்படின்னு போட்டிருக்காரு. மேற்கு மாம்பலத்திலேருந்து ராமகிருஷ்ணன். அதே போல் முரளிதரன் விழுப்புரத்துலேருந்து ஒரு பெரிய போஸ்டர் போட்டிருக்காங்க, நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் வணக்கங்கள் சொல்லி. முகமது மியான், இனிய மதிய வணக்கம், நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காங்க. நாகராஜன் கலமருதூர்லேருந்து, நாகராஜன் அவரும் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் போட்டிருக்காரு. மேலப்பேடு தயாளன், இனிய மதிய வணக்கம், நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் போட்டிருக்காங்க. வாரியங்காவல்லேருந்து கதிரவன் கொளஞ்சிநாதன், இனிய மதிய வணக்கம், எங்கள் ஸ்டைல் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் அப்படின்னு போட்டிருக்காங்க. இன்பா இலக்கியா இவரும் வந்து வாழ்த்து தெரிவிச்சிருக்காங்க. பாரிவள்ளல் அரியலூர் மாவட்டத்திலேருந்து, அதே போல் கருப்பண்ணன் ரங்கசாமி அவரும் வந்து கோயம்புத்தூர் மாவட்டத்தில் இருந்து, கருப்பண்ணன் ரங்கசாமி இவங்களும் வந்து நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்களையும் வணக்கங்களையும் போட்டிருக்காங்க. நம்ம நேயர்கள்லாம் வானொலி பெட்டி வழியாக நம்முடைய விவித் பாரதி நிகழ்ச்சிகளை கேட்டுட்டு கருத்துக்களை முகநூல் பக்கத்துலேயும் பகிர்ந்துருக்கிறாங்க. இந்த மாதிரி நீங்களும் உங்களுடைய பதிவுகளை போடலாம். விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3 நிகழ்ச்சிகளை கும்பகோணம் பண்பலை 101.6, வேலூர் பண்பலை 100.4, திருப்பத்தூர் பண்பலை 100.1 கேட்டு ரசித்து கொண்டிருக்கிறீர்கள். நேயர்களே, புதிய நேயர்களை வரவேற்கும் விதமாக நம்முடைய நிகழ்ச்சியில் தொலைபேசி வழி நிகழ்ச்சிகளுக்கு புதிய நேயர்களுக்கு முக்கியத்துவம் முன்னுரிமை கொடுக்கும் வகையில் புதிய நேயர்களை நம்ம வந்து வரவேற்கிறோம். புதிய குரல் புதிய வரவு நம்மோடு இணையட்டும், அவங்களுக்கும் நம்ம வாய்ப்புகளை கொடுக்கோம். இன்று 4 ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் நிகழ்ச்சி, அதில் வந்து தமிழ்ச்சொல்லோடு விளையாடு அப்படிங்கிற நிகழ்ச்சி வருது. அதில் தொலைபேசி வழியாக நேயர்கள் பங்கேற்று நிகழ்ச்சியை சிறப்பிக்கலாம். நம்முடைய இந்த எங்கள் ஸ்டைல் நிகழ்ச்சியில் அடுத்ததாக வர ஸ்டைலான பாட்டு என்ன அப்படின்னா, வாய்க்கொழுப்பு அப்படிங்கிற திரைப்படத்திலேருந்து வருது. டிஎல் தியாகராஜன் அண்ட் லலிதா சாகரி இவங்க பாடியிருக்காங்க. சந்திரபோஸ் இசையில் வருது. கேட்போம்.

வாய்க்கொழுப்பு திரைப்படத்திலேருந்து ஒரு அருமையான பாடல் கேட்டோம். நிகழ்ச்சியில் இடைக்கால பாடல்கள் எல்லாம் வலம் வந்து கொண்டிருக்கிறது. நேரம் 2:19:35. நம்முடைய நிகழ்ச்சியை பற்றின கருத்துக்களை வந்து முகநூல் பக்கத்தில் நேயர்கள் போட்டுட்ருக்காங்க. யார் யார் போட்டுட்ருக்காங்க அப்படின்னு ஏற்கனவே பார்த்தோம், தொடர்ந்து பார்ப்போம். குணசேகரன் ஏலகிரியிலிருந்து குணசேகரன் நிகழ்ச்சிக்கு வாழ்த்து போட்டிருக்கார். காட்டுப்பாக்கம் அந்தோனிராஜ் அவரும் பார்த்திங்கன்னா இடைக்கால பாடல்கள் தொடக்கத்திலருந்தே வந்து நிகழ்ச்சி தொடக்கத்திலருந்தே பாடல்கள் அருமை அப்படின்னு போட்டிருக்காரு. குமார் உதயகுமார் அவரும் வந்து வாழ்த்துக்களை போட்டிருக்காரு. அவர் எங்கேருந்து போட்டிருக்காருன்னா கோவில்பட்டியிலேருந்து.

உதயகுமார் அவரும் வாழ்த்துக்களை போட்டிருக்காரு. மாதவரம் வீரராகவன் அவரும் வந்து நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்களை போட்டிருக்காரு. டி நகர்லேருந்து ரங்கராஜன், டிஎல் தியாகராஜனுடைய பாடல், வித்தியாசமான பாடல், அதையும் போட்டிருக்கீங்க, நிகழ்ச்சி அருமை அப்படின்னு போட்டிருக்காரு. அடையாளம்பட்டு ஆசீர்வாதம் நிகழ்ச்சிக்கு வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் தெரிவிச்சிருக்காரு. வலங்கை மாநிலிருந்து ஆட்டோ துரை, எங்கள் ஸ்டைல் நிகழ்ச்சியில் வர பாடல்கள் எல்லாமே அருமையாக இருக்குது அப்படின்னு போட்டிருக்காரு. வலங்கை மாநிலிருந்து ஆட்டோ துரை பிரகாஷ், அவர் வந்து நைஸ் அப்படின்னு ஒரு ஒரு இதை போட்டிருக்காங்க, ஒரு போஸ்டர் போட்டிருக்காங்க. அது அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா திருச்சி தென்றல் நகர்லேருந்து நான் பெரியசாமி, அவரும் வந்து நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்களை போட்டிருக்காங்க. இன்னும் நிறைய பேர் வந்து முகநூல் வழியாக வாழ்த்துக்களையும் வணக்கங்களையும் போட்டு நிகழ்ச்சியில் வரக்கூடிய பாடல்களை பற்றின கருத்துக்களை போட்டுட்ருக்காங்க. நீங்களும் இந்த நிகழ்ச்சியில் இந்த மாதிரி கலந்துக்கணுன்னா முகநூல் பக்கத்தில் பதிவுகளை இடுங்க. தொலைபேசி வழி நிகழ்ச்சிகளில் கலந்துக்கிட்டு நீங்கள் வந்து உங்களுடைய பங்களிப்பை இந்த நிகழ்ச்சியில் கொடுக்கணும் அப்படின்னு கேட்டுக்கிறேன். 4 மணிக்கு ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம், அதில் தமிழ்ச்சொல்லோடு விளையாடு நிகழ்ச்சி, விளையாட்டு நிகழ்ச்சி அது இடம்பெறுகிறது. அந்த நிகழ்ச்சியில் நீங்கள் பங்கேற்க 0444-29-52-0853 மற்றும் ஒரு எண் 0444-28-38-971 இந்த 2 எண்களுக்கும் தொடர்பு கொண்டு நீங்கள் நிகழ்ச்சியில் பங்கேற்று சிறப்பிக்கலாம். புதிய நேயர்களுக்கு முன்னுரிமை வழங்கப்படும் என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறோம். நிகழ்ச்சியின் காற்றலையில் நேரலையில் உலா வரும் பாடல்கள் அனைத்தும் விவித் பாரதியின் தமிழ் பண்பலை 102.3 கேட்டுட்ருக்கீங்க நேர்களே. உங்களுக்காக அழகான பாடல் அடுத்ததாக வருது, கேளுங்கள்.

கண்கள் இமை மூடும் போதும் உனதன்பு எனதன்பை தேடும், மஞ்சம் இரண்டான போதும் நம் எண்ணம் ஒன்றாக தூங்கும், தூர இருந்தும் அருகில் இருப்போம்.

0: பந்தலிட்டு பரிசம் போட்டு சொந்தம் கூடி நாள் குறிக்க.
1: பந்தலிட்டு பரிசம் போட்டு சொந்தம் கூடி நாள் குறிக்க.
0: அம்மி மிதித்து அருந்ததி பார்த்து அழகாக மங்கைக்கு மாலை அணிந்து மங்கள வாத்தியம் மந்திரம்.

என்னுயிர் தோழன் திரைப்படத்திலிருந்து அந்த பாடலை கேட்டோம். மலேசியா வாசுதேவன் மற்றும் பாரதி ராஜா இணைந்து பாடிய பாடல். கங்கையமரன் எழுதியது இளையராஜாவின் இசையில் ஒலிக்க கேட்டோம். நேர்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி எங்கள் ஸ்டைல். இடைக்காலத்தில் வெளிவந்த ஸ்டைலான சாங்ஸ் உங்களுக்காக காற்றலையின் நேரலையில் வலம் வந்து கொண்டிருக்கிறது. நேரம் 2:27 இருக்கிறோம். இது விவித் பாரதியின் தமிழ் பண்பலை 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டத்தோடு. நிகழ்ச்சியில் தொடரும் பாடல் ராசாவே உன்னை நம்பி அப்படிங்கிற திரைப்படத்திலிருந்து மீண்டும் மலேசியா வாசுதேவன் பாடிய பாடலை கேட்கலாம். மலேசியா வாசுதேவன் மற்றும் சித்ரா இணைந்து பாடிய பாடல் கங்கையமரன் எழுதியது இளையராஜாவின் இசையில் வருகிறது. இணைந்திருங்கள், இன்பம் நிறைந்திருங்கள். இது விவித் பாரதியின் தமிழ் பண்பலை.

ரொம்ப அழகான பாடல் கேட்டோம் இல்லையா. இந்த மாதிரியான பாடல்கள்லாம் நம்ம பேருந்து பயணத்தில் போகும்போது, குறிப்பாக பார்த்திங்கன்னா கிராமப்புறங்களில் நம்ம பேருந்து பயணத்தில் போகும்போது இந்த மாதிரியான பாடல்கள் தான் தொடர்ச்சியாக வந்து கேட்கும். அந்த பயணத்தையே நமக்கு ரொம்ப அழகானதாக மாற்றக்கூடிய பாடல்களாக இந்த மாதிரியான இடைக்கால பாடல்கள் அமையும். அது ஒரு வகையான ஸ்டைல், தனித்துவமான பாடல்கள் அப்படின்னே சொல்லலாம். இடைக்காலத்தில் வெளிவந்த அந்த பாடல்கள் பசுமை மாறா நினைவுகளையும் மகிழ்ச்சியையும் எப்பொழுதுமே கொடுக்கக்கூடிய அந்த காலகட்டத்து பாடல்களை தான் நம்ம எங்கள் ஸ்டைல் நிகழ்ச்சி ஸ்டைலான சாங்ஸ் லிஸ்ட்ல கேட்டுக்கிட்டே இருக்கிறோம் நேர்களே. அந்த வகையில் அடுத்ததாக வரக்கூடிய பாடலும் ரொம்ப ஒரு அழகான பாடல், கேட்க கேட்க திகட்டாத பாடல் அப்படின்னே சொல்லலாம். இதை பாடினவங்க குரல் அப்படிங்கிறது நம்முடைய மனதையும் நெஞ்சையும் விட்டு என்றைக்குமே நீங்காது. அந்த குரலை கேட்டாலே நிறைய காட்சிகள் நமக்கு வந்து கனவுகளாக தோற்றம் கொடுக்கும். அந்த மாதிரியான ஒரு குரல் தான் இது. பி சுசிலா அவர்கள் பாடிய பாடலை தான் கேட்க போகிறோம். கவிஞர் நா காமராசன் எழுதியது. இளையராஜாவின் இசையில் வருகிறது இணைந்திருப்போம் இன்பம் நிறைந்திருப்போம் நேர்களே.

ரொம்பவே இனிமையான பாடல் கேட்டோம் எங்கள் ஸ்டைல் நிகழ்ச்சியில். தொடர்ந்து இதே மாதிரியான இனிமையான பாடல்கள் உங்களுக்காக காற்றலையின் நேரலையில் வளம் வர காத்து கொண்டிருக்கிறது. இணைந்திருங்கள். நேரம் 2:37:35. நிகழ்ச்சி தரும் அடுத்த பாடல் தண்டனை திரைப்படத்திலேருந்து வருது. ஆனால் அதில் வரக்கூடிய பாடல் நமக்கு தண்டனை கிடையாது, தண்டனை கிடையாது, அது ஒரு மகிழ்ச்சியான தண்டனைனே சொல்லலாம். அந்த மாதிரியான ஒரு பாடல் தான் எஸ்வி பாலசுப்ரமணியம் மற்றும் எஸ் ஜானகி இணைந்து பாடிய பாடல். கவிஞர் புலமை பித்தன் எழுதியது அந்த பாடலுக்கு. மேலும் அழகூட்டியவர் இசையமைத்து சந்திரபோஸ் அவர்கள். ரொம்ப அழகான பாடல். கேட்போமா நேர்களே, என்ன பாடல் அது அப்படின்றத கேட்டு தெரிஞ்சுப்போம். இணைந்திருங்கள், இன்பம் நிறைந்திருங்கள். இது பாரதியின் தமிழ் மண்பலை 102.3.

0: நடிகர் திலகம் சிவாஜி கணேசனின் 98th பிறந்த நாளை முன்னிட்டு
1: புரிந்தது புரியாதது தெரிந்தது தெரியாதது பிறந்தது பிறவாதது அனைத்து அறிவோம். அது பற்றி உமது அறிவுரை தேவையில்லை, எல்லாம் எமக்கு தெரியும்.
0: நடித்தே முன்பெயர் சிவாஜியா?
2: ஆறு மனமே ஆறுன்னு அவர் டைரக்டர் கே சங்கர், அதுதான் டைரக்டர். அவர் வந்து எம்ஜிஆர் சாரோட சம்பந்தி. அவர் சொல்கிறார் உங்ககிட்ட, என்கிட்ட ஒரு வாட்டி, யோ வாத்தியார் வந்து மூட் அவுட்டாக இருந்தால் எந்த பாட்டு தெரியுமா கேட்பார், நம்ப பாட்டதான் கேட்பார். எது சாருங்க, யோ நான் டைரக்ட் பண்ண அவங்க அப்பா வச்சு ஆறு மணிமே ஆறு. மக்கள் தலைவர் எம்ஜிஆர் வந்து மூட் டவுனாக இருக்கும்போது அவர் கேட்குறது வந்து சிவாஜியோட பாட்டு. இல்லை எனிபடி இமேஜினிங் இமேஜின் பண்ணுவீங்களா, ஆறு மணிமே ஆறு போட்டு கேட்குறார். Like that too. Look at the world.
0: சிறப்பு விருந்தினர் ராம்குமார் கணேசன் அவர்கள்.
2: நடிகர் திலகத்தின் 98th பிறந்த நாள் அன்று 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம் இல் நடிப்பே உன் பெயர் சிவாஜியா.

0: காட்சி வீதியில் கவிதை உலா வர,
1: கற்பனை தேரினில் கனவுகள் வளம் வர,
0: இசையோடு ஓர் இனிய பயணம்.
1: இது 102.3
0: விவித் பாரதியின் தமிழ் பண்பலை.

நேரம் 2:45 ஆக போகுது. இன்னும் ஒரு சில நொடிகள் தான் இருக்குது. 2:45 ஆகிடுச்சு. நம்முடைய நேயர்கள்லாம் வந்து எங்கள் ஸ்டைல் நிகழ்ச்சியுடைய பாடல்கள்லாம் கேட்டு கருத்துக்களை முகநூலில் பதிவிட்டிருக்காங்க. செல்வநாதன் மா செல்வநாதன்

குணசுந்தரி, சுசீலா, மாரிமுத்து இவங்கெல்லாம் வேலங்குடியிலேருந்து மெசேஜ் போட்டிருக்காங்க. அதே போல் பார்த்திங்கன்னா நிவேதா ராஜன் நிகழ்ச்சியை வந்து அருமையாக இருக்குது அப்படின்னு போட்டிருக்காங்க. கொடமாண்டிப்பட்டியிலேருந்து கே வி ஜெயசீலன், ஆண்டி மடம்லேருந்து கார்த்திகேயன் இவங்களும் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்களை போட்டிருக்காங்க. கேஎம் கார்டன் எம்ஜி செல்வகுமார் இணைய பிற்பகல் வணக்கம் அப்படின்னு போட்டிருக்காரு. வைத்தியநாதன் எங்கள் ஸ்டைல் நிகழ்ச்சி, அம்மாப்பேட்டையிலேருந்து வைத்தியநாதன் எங்கள் ஸ்டைல் நிகழ்ச்சி அருமையாக உள்ளது அப்படின்னு போட்டிருக்காரு. திருவாரூர் கொடிக்கால் பாளையத்துலேருந்து சாகுல் அமித் ராஜா நிகழ்ச்சிக்கும் வானொலிக்கும் வந்து வணக்கங்களையும் வாழ்த்துக்களையும் தெரிவிச்சிருக்காரு. கும்பகோணம் குமரன் எங்கள் ஸ்டைல் நிகழ்ச்சி சிறக்க வாழ்த்துக்கள் அப்படின்னு போட்டிருக்காரு. மாதவரத்துலேருந்து வீரராகவன் அவரும் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்களை போட்டிருக்காரு. இன்னும் நிறைய பேர் வந்து அதே போல் பார்த்திங்கன்னா பன்னீன் செல்வம் செங்கல்பட்டுலேருந்து அவரும் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்களை போட்டிருக்காரு. நிறைய பேர் வந்து முகநூல்லையும் பதிவுகளை போட்டிருக்காங்க, மகிழ்ச்சியாக இருக்குது. நிறைய பேர் கும்பகோணம் பண்பலையிலையும் வேலூர் பண்பலையும் திருப்பத்தூர் பண்பலை இந்த பண்பலைகள்லையும் வந்து விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3 நிகழ்ச்சிகளை கேட்டு மகிழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள் நேயர்களே, ரொம்பவே மகிழ்ச்சியாக இருக்குது. நிறைய நேயர்கள் புதிய நேயர்கள் வந்து நம்முடைய வானொலி நிகழ்ச்சிகளை கேட்டுட்ருக்காங்க, அதுவும் வந்து ஒரு மகிழ்ச்சியான விஷயம். இந்த மகிழ்ச்சியோடு சேர்த்து நம்ம வந்து அருமையான பாடலை மகிழ்ச்சியோடு கேட்போம். அலையோசை திரைப்படத்திலேருந்து வருது அந்த பாடல். எஸ்பி பாலசுப்ரமணியம் மற்றும் எஸ் ஜானகி இணைந்து பாடிய பாடல், இளையராஜாவின் இசையில் ஒலிக்கிறது

அழகான அருமையான பாடல் கேட்டோம். நேரம் 2:50. நேர்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி எங்கள் ஸ்டைல் உங்களுக்காக வழங்கி கொண்டிருப்பது விவித் பாரதியின் தமிழ் பண்பலை 102.3. நிகழ்ச்சியில் தொடரும் பாடல் வேதம் புதிது திரைப்படத்திற்காக சித்ரா பாடிய பாடல், கவிஞர் வைரமுத்து எழுதியது, தேவேந்திரன் இசையில் வருகிறது.

0: நேரம் 2:55. நேர்களை நீ கேட்கலாம் பாரத பிரதமரின் நலத்திட்டங்கள்.
1: பாரத பிரதமரின் நலத்திட்டங்களின் வரிசையில் இன்று நாம் டிஜிலாக்கர் திட்டம் பற்றி தெரிந்து கொள்வோம். டிஜிட்டல் இந்தியா திட்டத்தின் ஒரு கிளைதான் இந்த டிஜிலாக்கர் திட்டம். அதாவது காகித பயன்பாட்டினை குறைப்பதே இந்த திட்டத்தின் முக்கிய நோக்கம். மேலும் டிஜிட்டல் வடிவில் அரசு துறைகளுக்கு இடையேயும் அரசு முகமைகளுக்கு இடையேயும் விரைவான ஆவண பகிர்வுக்கு வழி செய்கிறது. இதனால் ஆவணங்களின் உண்மைத்தன்மையை எளிதாக ஆன்லைனிலேயே சரிபார்த்துக் கொள்ள வசதி கிடைக்கிறது. இதனை மத்திய அரசு 2015 அறிமுகப்படுத்தியது. அரசு அலுவலர்கள், அதிகாரிகள், துறைகள் என அவர்களுக்காக மட்டுமின்றி பொதுமக்களுக்கும் பயன்படும் வகையில் இந்த திட்டம் உருவாக்கப்பட்டுள்ளது. அது எப்படி என்றால், மக்கள் அனைவரும் தங்களிடம் உள்ள ஆவணங்களை பாதுகாக்கும் ஒரு டிஜிட்டல் லாக்கரை உருவாக்கிக் கொள்ளலாம். இதனால் ஆவணங்கள் பாதுகாப்பாக இருப்பதோடு தனிநபர் பொக்கிஷமாக சேமிக்கப்படுகின்றது. இந்திய குடிமக்கள் யார் வேண்டுமானாலும் இந்த திட்டத்தின் பயனை அடைந்து கொள்ளலாம். எலக்ட்ரானிக் வடிவில் தங்கள் ஆவணங்களை பாதுகாப்பாக வைத்துக் கொள்ளலாம். அரசு செயல்முறைகளை எளிமையாக்குவதால் நல்லாளுமைக்கு வழிவகுக்கிறது. இந்திய சமூகம் டிஜிட்டல் தொழில்நுட்ப ரீதியாக மேம்பாடடைந்த சமூகமாகவும் தற்சார்பு சமூகமாகவும் மாற வேண்டும் என்பதே பிரதமர் நரேந்திர மோடி அவர்களின் தலைமையிலான மத்திய அரசின் ஒரே நோக்கம். டிஜிட்டல் பயன்பாடு சார்ந்த அறிவாற்றலை அனைவரும் பெற்று அதனை முழுமையாக பயன்படுத்தி வெளிப்படைத்தன்மைக்கு வித்திட வேண்டும் என்பதே கொள்கையாக கொண்டு இந்த திட்டம் செயல்படுகிறது. இதன் மூலமாக பொதுமக்கள் எந்த ஒரு ஆவணத்தையும் இணைய வாயிலாக ஒரு மெய்நிகர் லாக்கர் ஒன்றை தங்களுக்கென பிரத்யேகமாக உருவாக்கி அதில் எல்லாவற்றையும் சேமித்துக் கொள்ளலாம். இதனால் ஆவணங்கள் தொலைந்து விடுமோ, அழிந்து விடுமோ போன்ற அச்சங்களின்றி பத்திரமாக வைத்துக் கொள்ளலாம். ஒவ்வொரு முறையும் நிஜத்தில் உள்ள ஆவணங்களை தேடி எடுத்து அதனை நகல் செய்யும் தேவை குறைவதோடு நேர விரயமும் தவிர்க்கப்படுகிறது. இதனால் ஏதேனும் ஆவணம் ஏதாவது காரணத்திற்காக தேவைப்படுமே ஆயின் அதனை உடனடியாக தேவையான இடத்திற்கு பகிர்ந்து கொள்ளும் வாய்ப்பும் கிடைக்கிறது. ஒருவரது பல்கலைக்கழக சான்றிதழ்கள், பான் அட்டை, வாக்காளர் அடையாள அட்டை, பல்வேறு அரசு துறைகளிடமிருந்து பெறப்பட்ட ஆவணங்கள் எதுவாகினும் அதனை பாதுகாப்பாக சேமித்து வைத்துக் கொள்ளலாம். வெள்ளம், தீ விபத்து உள்ளிட்ட ஏதேனும் பேரிடர் நேரிட்டாலோ, பயணத்தின் போது தொலைந்து விட்டாலோ எந்த ஒரு சந்தர்ப்பத்திலும் ஆவணங்களை பாதுகாக்கும் கவலை இருக்காது. இதனால் ஒரு ஆவணத்தின் உண்மைத்தன்மையையும் உடனடியாகவும் எளிதாகவும் சரிபார்த்துக் கொள்ள முடிகிறது. அரசு அலுவலகங்களிலிருந்து பெறப்பட்ட முக்கியமான ஆவணங்கள் இனி பாதுகாப்பாக எந்நேரமும் நம்மிடமே இருக்கும். மேலும் பயணங்களின் போதோ, பிற இடங்களுக்கு பணி நிமித்தமாக சென்றுவிட நேரிட்டாலோ எல்லா நேரங்களிலும் ஆவணங்களை கூடவே எடுத்து செல்ல இயலாது. அந்த சமயங்களில் இந்த டிஜிலாக்கரின் பயன்பாடு பெருமளவு நமக்கு உதவுகின்றது. ஒவ்வொரு முறையும் ஒவ்வொரு தேவைக்காக காகித நகல்கள் பலமுறை எடுக்கப்படுவதும் அது ஒவ்வொரு இடத்திலும் பலமுறை அளிக்கப்படுவதும் பெரும் சிரமங்களை ஏற்படுத்துகிறது. அரசு துறை அலுவலர்களுக்கும் டிஜிட்டல் ஆவணங்கள் பகிரப்படுவதால் அதனை உடனடியாக சரிபார்த்து ஏற்றுக்கொள்ள முடிகிறது. இதனால் பெருமளவில் அலைச்சலும் நேரமும் மிச்சமாகிறது. டிஜிட்டல் தொழில்நுட்பத்தில் சக்தி படைத்தவர்களாக பொதுமக்கள் மாற வேண்டும். ஆவணங்கள் டிஜிட்டல் வடிவில் இருப்பதால் அதனை இணைய வழியிலேயே அனுமதி அளித்து உடனடியாக பகிரும் வாய்ப்பு கிடைக்க வேண்டும். பொதுமக்கள், அரசாங்கம் என அனைத்து மட்டங்களிலும் வெளிப்படைத்தன்மை வர வேண்டும். பொதுமக்கள், அரசாங்கம் என அனைத்து மட்டங்களிலும் நேர பயன்பாடு குறைய வேண்டும். காகித பயன்பாட்டினை குறைத்து சூழல் ஆரோக்கியத்திற்கு வழி செய்ய வேண்டும். ஆவணங்களின் உண்மைத்தன்மையை அதிகரிப்பதோடு ஆவண நகல்களின் எண்ணிக்கை வெகுவாக குறைக்கப்பட வேண்டும். இணையதளங்கள் ஆவணங்கள் எளிதாக அணுகக்கூடிய வகையில் இருக்க வேண்டும் என இந்த திட்டத்தின் நோக்கங்கள் நீண்டு கொண்டே செல்கின்றன. ஒவ்வொரு தனிநபரின் ஆவணங்களுக்கான பாதுகாப்பை அரசாங்கம் உறுதி செய்கிறது. ஒவ்வொரு தனிநபரின் ஆதார் எண்ணின் அடிப்படையில் 10 MB அளவில் டிஜிட்டல் இடம் ஒதுக்கப்படுகிறது. இது விரைவில் 1 GB என்ற அளவிற்கு விரிவுபடுத்தப்பட உள்ளது. இந்த திட்டம் அறிமுகப்படுத்தப்பட்ட சில நாட்களிலேயே 20 லட்சத்திற்கும் அதிகமான பயன்பாட்டாளர்கள் இதில் இணைந்து கொண்டனர். இன்று 500,000 ஆவணங்கள் இந்த திட்டத்தின் வாயிலாக சேமிக்கப்பட்டுள்ளன. பாரத பிரதமரின் நலத்திட்டங்களின் வரிசையில் இன்று நாம் டிஜிலாக்கர் திட்டம் பற்றி தெரிந்து கொண்டோம்.

0: விவித் பாரதி தமிழகமின் வர்ணஜாலம்.
1: இது வர்ணஜாலம் நிகழ்ச்சி. வர்ணஜாலம் நிகழ்ச்சியில் எப்பொழுதும் போல அழகான பாடல்கள், வண்ணமயமான பாடல்கள், நம்முடைய எண்ணங்களை அழகாக்கக்கூடிய, மனதை மென்மையாக்கக்கூடிய இனிமையான பாடல்கள் இந்த நிகழ்ச்சியில் காத்து கொண்டிருக்கிறது. நேர்களே, நாம் வந்து ஒரே பாடலை நிறைய தடவை கேட்குறோம், மீண்டும் மீண்டும் கேட்கிறோம். அந்த ஒரே பாடலை மீண்டும் மீண்டும் ஏன் நாம் கேட்கிறோம், எதனால் அது அப்படி கேட்க தோன்றுகிறது என்றெல்லாம் நமக்கு வந்து சில நேரங்களில் நினைப்பு தோன்றும். ஒரு சின்ன கேள்வியோடு இன்று நம்முடைய நிகழ்ச்சியை, இந்த வர்ணஜாலம் நிகழ்ச்சியை ஆரம்பிப்போம். ஒரே பாடலில் பாடலை வந்து காலையிலையும் கேட்குறோம், மதியமும் கேட்குறோம், மாலையிலையும் கேட்குறோம். ஆனாலும் இன்னொரு முறை போடுங்க, இன்னொரு முறை கேட்டாலும் அந்த இன்பம் என்பது தீராது அப்படிங்கிற மாதிரியான நிறைய பாடல்கள் இருக்குது. அது பழைய பாடல்களாக இருந்தாலும் சரி, இடைக்கால பாடல்களாக இருந்தாலும் சரி, புதிய பாடல்களில் கூட நம்ம வந்து அந்த உணர்வை வந்து நம்ம அனுபவிக்கிறோம். அந்த பாடலுடைய வரிகள் அப்படி நம்மை தூண்டுகிறதா, அதில் இருக்கக்கூடிய இசை நம்மை தூண்டுகிறதா, அல்லது அதில் வரக்கூடிய குரல் நம்மை தூண்டுகிறதா, அல்லது அந்த பாடலில் இடம்பெற்றிருக்கக்கூடிய காட்சிகள் நம்மை அந்த உணர்வுக்கு தூண்டுகிறதா என்றெல்லாம் நமக்கு நிறைய கேள்விகள் எழுகின்றது. இந்த கேள்வியோடு நம் வந்து இந்த நிகழ்ச்சியில் நிறைய பாடல்களை கேட்போம். அப்படியா அப்படியா என்று யோசித்து கொண்டே இன்று கொஞ்சம் இசையையும் கொஞ்சம் அறிவியலும் நிறைய சுவாரஸ்யமான நினைவுகளையும் கலந்து நாம் இசையோடு பாடல்களை கேட்டுக்கொண்டு நாம் இந்த நிகழ்ச்சியை வந்து கடத்த போகிறோம். இசை காதுகளுக்கு மட்டும் கேட்பது அல்ல, அது நம்முடைய மூளையோடும் நினைவுகளோடும் உணர்வுகளோடும் பயணம் செய்யக்கூடிய ஒரு அழகான உணர்வு. அந்த உணர்வை நாம் மீண்டும் இந்த பாடல் இடம்பெறக்கூடிய, வர்ணஜாலம் நிகழ்ச்சியில் இடம்பெறக்கூடிய பாடல்களோடு நாம் பயணப்படுவோம். நேர்களே, நேரம் 3:02 ஆயிற்றுக்கு. இந்த நேரத்தில் உங்களுக்காக ஒரு அழகான பாடல், நம்ம கிட்டத்தட்ட இந்த நிகழ்ச்சியில் 2000 பிறகு வெளிவந்த திரைப்படங்கள்லேருந்து அந்த மாதிரியான உணர்வுகள் தரக்கூடிய பாடல்களை கேட்போம். இணைந்திருங்கள், இன்பம் நினைந்திருங்கள். இது விவித் பாரதியின் தமிழ் பண்பலை 102.3, கும்பகோணம் பண்பலை 100.16, 101.6, வேலூர் பண்பலை 100.4, திருப்பத்தூர் பண்பலை 100.1. நம்முடைய விவித் பாரதியின் நிகழ்ச்சிகளை கேட்டு ரசித்து கொண்டிருக்கும் நேயர்களுக்கும் நாங்கள் வந்து மகிழ்ச்சியான வணக்கத்தையும் வரவேற்பையும் அளித்து நிகழ்ச்சியின் தொடக்கமாக அருமையான பாடல் கேட்போம்.

சிங்கம் திரைப்படத்தில் இருந்த அந்த பாடலை கேட்டோம். சுசித்ரா மற்றும் திப்பு இணைந்து பாடிய பாடல், நாமுத்துக்குமார் எழுதியது, தேவி ஸ்ரீ பிரசாத் அவர்களுடைய இசையில் அந்த பாடலை கேட்டோம். நம்முடைய வர்ணஜாலம் நிகழ்ச்சியினுடைய தொடக்கமே வண்ண மயமான பாடல், இதயம் பறக்கிறதே அப்படின்னு நம்முடைய இதயமும் அந்த பாடலோடு சேர்ந்து பறந்தது. அந்த அளவிற்கு அழகான பாடல் அது. இந்த மாதிரி நிறைய பாடல்கள் வந்து மீண்டும் மீண்டும் கேட்கக்கூடிய ஒரு ரிதத்துலேயும் ஒரு பாடல் அந்த வரிகள்லேயும் வந்து நம்மை வந்து அப்படியே நம் ஈர்க்கக்கூடியதாக அமையும் அந்த மாதிரியான பாடல்கள் தான். அதுவும் 2000க்கு வெளிவந்த 2000க்கு பிறகு வெளிவந்த திரைப்படங்கள்லேருந்து அந்த பாடல்கள்லாம் இடம்பெறுகிறது. நம்முடைய விவத் பாரதி தமிழ் பண்பலையின் 102.3 காட்சலையின் நேரலையில் உங்களுக்காக வலம் வர காத்து கொண்டிருக்கிறது நேயர்களே. அடுத்ததாக வரக்கூடிய பாடல் அதே மாதிரி ஒரு உணர்வை தரக்கூடிய பாடல் தான். இந்த பாடல் என்ன திரைப்படத்திலேருந்து வருது அப்படின்னா, காவலன் திரைப்படத்திலேருந்து அந்த பாடல் வருது. கே மற்றும் ரீட்டா இணைந்து பாடிய பாடல், வித்யாசாகர் இசையில் வருது. என்ன பாடல் அப்படின்னு கேட்டு தெரிஞ்சுப்போமா?

நேரம் 3:13. இது விவித் பாரதியின் தமிழ் பண்பலை 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டத்தோடு. வண்ணஜாலம் நிகழ்ச்சியை கேட்டுட்டு இருக்கீங்க. வண்ணமயமான பாடல்கள் இடையிடையே வந்து நம்முடைய எண்ணத்தை அழகாக்கக்கூடிய சில தகவல்கள். இசை என்பது ஒரு பொழுதுபோக்கு மட்டுமே கிடையாது, அந்த பொழுதுபோக்கையும் தாண்டி நம்முடைய மனங்களை பண்படுத்தக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஆற்றல் இந்த இசைக்கு இருக்கிறது. இந்த இசையோடு நாம் பயணம் செய்யும்போது நம்முடைய மற்ற வேலைகள்லாம் பாதிக்குமா அப்படிங்கிற கேள்விகள் வந்து பொதுவாக எழும். ஏன்னா ஒரே நேரத்தில் பல வேலைகளை செய்யவே முடியாது. இரண்டு வேலைகள் செய்தால் கூட அதில் வந்து ஏதாவது ஒரு வேலை பாதிக்கப்படும். ஆனால் இந்த இசையோடு சேர்ந்து வேறு ஒரு பணியை நம்ம செய்யும்போது அந்த பணி வந்து பாதிக்கப்படுறதே இல்லை அப்படின்ட்டு நான் சொல்லலைங்க, அறிவியல் பூர்வமாக நிறைய பேர் ஆய்வு பண்ணி இந்த தகவலை சொல்கிறாங்க. யார் யாரெல்லாம் இசையை கேட்குறாங்களோ அவங்க வந்து தங்களுக்கு கொடுக்கப்பட்டுள்ள வேலையை வந்து ரொம்பவே சீக்கிரமாகவும் மற்றவங்களை விட அதிகமாகவும் அதே மாதிரி நிறைய கருத்துக்களை வந்து சிறப்பான கருத்துக்களையும் எண்ணங்களையும் கொண்டு அந்த வேலையை வந்து ரொம்ப திறம்பட முடிக்கிறார்கள் அப்படின்னு நிறைய ஆய்வுகள் வந்து அவங்களுடைய முடிவுகளில் சொல்லியிருக்கிறாங்க. இது ரொம்பவே வியப்பான விஷயம். ஏன்னா இந்த பாடல் அப்படிங்கிறது நம்ம ஒரு துக்கமான நேரத்திலையும் சரி மகிழ்ச்சியான நேரத்திலையும் சரி நம்முடைய மனநிலையை சீராக வச்சுக்கிறதுக்கு உதவுது அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த மாதிரி பாடல் வரிகளோடு அந்த இசையை கேட்கும்போது என்ன வந்து சில நேரங்களில் வந்து அந்த கவனம் செதறுது அப்படின்னு சொல்கிறாங்க. இருந்தாலும் கூட அந்த பாடல் வரிகளில் இருக்கக்கூடிய விஷயங்களை கவனித்தால் அந்த கவனச்சிதறல் கூட இல்லாமல் போகுது அப்படின்னு சொல்கிறாங்க. ரொம்பவே அழகான பாடல் வரிகளோடு அருமையான இசையும் சேரும்போது நம்முடைய கவனம் வந்து சிதறாமல் அந்த பணி வந்து ரொம்பவே அழகாக சிறப்பாக செஞ்சு முடிக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த மாதிரி நிறைய தகவல்கள் இருக்குது இந்த நிகழ்ச்சியில், வர்ணஜாலம் நிகழ்ச்சியில். வண்ணமயமான பாடல்கள் அழகழகான எண்ணங்களோடு உங்களுக்காக வளம் வந்து கொண்டிருக்கிறது. நிகழ்ச்சி தரும் அடுத்த பாடல் பிரிவோம் சந்திப்போம் திரைப்படத்திலிருந்து கார்த்திக் மற்றும் ஸ்வேதா இணைந்து பாடிய பாடல். யுகபாரதி எழுதியது, வித்யாசாகர் இசையில். நேரம் 3:15.

நேரம் 3:19:35. இது விவித் பாரதியின் தமிழ் பண்பலை 102.3. நேர்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி வர்ணஜாலம், வண்ணமயமான பாடல்கள் எண்ணத்தின் அழகோடு இசைத்து கொண்டிருக்கிறது நம்முடைய விவித் பாரதியின் தமிழ் பண்பலையில். நிகழ்ச்சியில் தொடரும் அடுத்த பாடல் வேட்டைக்காரன் திரைப்படத்திலேருந்து வருது. கிரிஷ் மற்றும் சுசித்ரா இணைந்து பாடிய பாடல், கவிஞர் விவேகா எழுதியது, விஜய் ஆண்டனி இசையில். கேட்போமா?

0: Just.
1: வேட்டைக்காரன் திரைப்படத்திலிருந்து அந்த பாடலை கேட்டோம். நேர்களை, நாம் கேட்டுக்கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி வர்ணஜாலம். வண்ணமயமான பாடல்கள் உங்களுக்காக காட்சலையின் நேரலையில் பலம் வந்து கொண்டிருக்கிறது. நிகழ்ச்சியில் வந்து இதே போல் வந்து அருமையான பாடல்கள், 2000 பிறகு வெளிவந்த திரைப்படங்கள்லேருந்து ஒழிக்கக்கூடிய பாடல்கள் கேட்டுட்ருக்கீங்க. இசையை பற்றி நம்ம வந்து பேசிக்கிட்டு இருக்கோம். இசை அப்படிங்கிறதுக்கு இன்னும் நிறைய சிறப்புகள்லாம் இருக்குது. நம்முடைய மனதை வந்து பக்குவப்படுத்துறது, அதாவது ரொம்ப மகிழ்ச்சியில் வந்து இருக்கும்போது அந்த மகிழ்ச்சியும் வந்து நமக்கு பிரச்சனையாக கூடாது, துன்பமும் வந்து நமக்கு பிரச்சனையாக கூடாது. அப்போ வந்து ரொம்ப சீராக பேலன்ஸ்டாக வச்சுக்கிறதுக்கு இந்த மியூசிக் அப்படிங்கிறது ரொம்பவே உதவியாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இது மட்டும் கிடையாது, ஒரு சில ஆராய்ச்சியாளர்கள்லாம் வெளிநாடுகளில் இருக்கக்கூடிய சிலர்லாம் பார்த்திங்கன்னா நிறைய ஆய்வுகள் பண்ணியிருக்காங்க. அவங்க எந்த மாதிரி ஆய்வு பண்ணியிருக்காங்க அப்படின்னா, இசையை வச்சே வந்து நம்முடைய உடலில் இருக்கக்கூடிய நோய்களை வந்து தீர்க்கிறதுக்கான ஒரு ட்ரீட்மெண்ட் மாதிரி சொல்லலாம், இசை வந்து ட்ரீட்மெண்ட்டாக வந்து செய்யலாம் அப்படின்ற ஆராய்ச்சி முடிவுகள்லாம் வந்திருக்காங்க. அந்தளவுக்கு இசை அப்படிங்கிறது ரொம்ப ஒரு மருந்து மாதிரி, நம்ம கஷ்டத்தில் இருக்கும்போது எப்படி அது நமக்கு வந்து அந்த நம்முடைய மைண்டை வந்து டைவர்ட் பண்ணுறதுக்கு ஒரு கருவியாக இருக்கும் அந்த

மாதிரி நோய்களை வந்து அகற்றுறதுக்கும் வந்து அது சிறந்த ஒரு மருத்துவ நிவாரணி மாதிரி செயல்படுது அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த மாதிரியும் வந்து பார்த்திங்கன்னா இசை வந்து நமக்கு ஒரு நன்மையை தான் தருது. எப்பொழுதுமே இசை என்பது நம்முடைய பயணத்தில் எப்பொழுதுமே அது ஒரு ஒரு பெரிய அரிய மருந்து அப்படின்னே சொல்லலாம். அப்போ கூடுதலாக வந்து நம்ம வந்து இசை கேட்காமல் இருக்கவங்க கூட இசையை கேட்குறதுக்கு முயற்சி பண்ணணும். இசையை வந்து தொடர்ந்து நம்ம கூட வந்து வாழ்க்கையில் நம்முடைய ஒரு ஒரு நாளினுடைய அந்த நேரங்களில் வந்து கொஞ்சம் பகுதியாவது இசையை கேட்கணும் அப்படிங்கிறது தான் நிறைய ஆய்வாளர்களுடைய கருத்தாக இருக்குது. இசை நல்ல மருந்து அப்படிங்கிறத நம்ம மனசில் வச்சுக்குவோம். நிகழ்ச்சியில் தொடரக்கூடிய பாடலை கேட்போம். உன்னாலே உன்னாலே திரைப்படத்திலேருந்து வருது. ஹரிச்சரன் மற்றும் மதுஸ்ரீ இணைந்து பாடியிருக்காங்க. வாலி எழுதியது. ஹாரிஸ் ஜெயராஜ் இசையில்

உன்னாலே உன்னாலே திரைப்படத்திலேருந்து அந்த பாடல் கேட்டும் ஹரிச்சரன் மற்றும் மதுஸ்ரீ இணைந்து பாடிய பாடல். வாலி எழுதியது ஹாரிஸ் ஜெயராஜ். இசையில் கேட்டு மகிழ்ந்தோம். நேரம் 3:32:25 ஆயிட்டுருக்கு. இது வர்ணஜாலம் நிகழ்ச்சி. வண்ணமயமான பாடல்களும் எண்ணத்தில் அழகான நினைவுகளும் தங்கிய மாதிரி ரொம்பவே அருமையான பாடல்கள் உங்களுக்காக காற்றலையின் நேரலையில் வளம் வந்து கொண்டிருக்கிறது. விவித் பாரதியின் தமிழ் பண்பலை 102.3. விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3 நிகழ்ச்சிகளை வந்து கும்பகோணம் பண்பலை 101.6, வேலூர் பண்பலை 100.4, திருப்பத்தூர் பண்பலை 100.1 கேட்டு ரசித்து கொண்டிருக்கிறீர்கள் நேர்களை. உங்களுக்காக அடுத்து ஒரு அழகான பாடல் வருது. என்ன திரைப்படத்திலிருந்துன்னா சத்தம் போடாதே என்கிற திரைப்படத்திற்காக நேஹா பேசின் இணைந்து பாடிய பாடல். நாமுத்துக்குமார் எழுதியது, யுவன் சங்கர் ராஜா இசையில்.

சத்தம் போடாதே அப்படிங்கிற திரைப்படத்திலேருந்து ஒரு பாடல் கேட்டோம். ஆனால் அந்த பாட்டினுடைய வரிகளும் அந்த பாட்டினுடைய இசையும் வந்து நம்முடைய மனசில் பேசிக்கிட்டே இருக்குது அப்படின்னே சொல்லலாம். அந்த சத்தம் வந்து நமக்கு வந்து நல்ல ஒரு அழகான உணர்வை கொடுத்தது அப்படின்னே சொல்லலாம். நிகழ்ச்சியில் வந்து தொடரக்கூடிய அடுத்த பாடலும் அதே மாதிரியான ஒரு உணர்வை தரும். மாஸ்கோவின் காவிரி அப்படிங்கிற திரைப்படத்திற்காக கார்த்திக் மற்றும் சுசித்ரா இணைந்து பாடிய பாடல் கவிஞர் வைரமுத்து எழுதியது. எஸ் தமன் அவர்களுடைய இசையில் வருகிறது. நேரம் 3:39 ஆகிறது. இது விவித் பாரதியின் தமிழ் பண்பலை 102.3.

மாஸ்கோவின் காவேரி அப்படிங்கிற திரைப்படத்திலேருந்து ஒரு சூப்பரான பாடல் கேட்டும் கார்த்திக் மற்றும் சுசித்ரா இணைந்து பாடிய பாடல். கவிஞர் வைரமுத்து எழுதியது, எஸ் தமன் இசையில் ஒலித்தது அந்த பாடல். பாட்டு அப்படிங்கிறது ஒரு ஒழுங்கான ஒலி வடிவமைப்பு அப்படின்னு சொல்கிறாங்க. மனிதன் வந்து முதன் முதல்ல வந்து தன்னை வந்து மெய்மறந்து ஒரு உணர்வை கண்டடைந்த ஒரு புதிய விஷயம் அப்படின்னால அது இசை அப்படின்னு தான் சொல்கிறாங்க. ரொம்ப ஆதிகாலத்திலேருந்தே இந்த இசை அப்படிங்கிறது மனிதருக்கு ஒரு ஈர்ப்பு மிகுந்த விஷயமாக இருக்குது அப்படின்னே சொல்கிறாங்க. இசை கேட்டு புவி அசைந்தாடும் அப்படின்னு கேள்விப்பட்டிருக்கோம் நம்ம. என் இசை கேட்டு எழுந்தோடி வருவார் என்றோ அப்படின்னு நிறைய திரைப்பட பாடல்களில் இந்த இசை அப்படிங்கிறது நம்மை ஆட்கொள்கின்ற ஒரு ஒரு ஆற்றலாக இருக்குது அப்படிங்கிறத நம்மளால் வந்து கேட்க முடியுது. அந்த மாதிரியான இசையை வந்து எப்பொழுதுமே நம்ம பயணத்தின் ஒரு வாழ்க்கையினுடைய ஒரு பகுதியாகவே வச்சுக்கணும். அப்போ தான் வந்து நம்முடைய மனமும் உடலும் ஆரோக்கியமாக இருக்கும் அப்படின்னு ஆய்வு முடிவுகள்லாம் நிறைய சொல்லுது. அதனால் இசையை கேட்போம், இனிமையாக நம்முடைய வாழ்க்கை பயணத்தை தொடர்வோம். அதுலேயும் குறிப்பாக நம்முடைய விவத் பாரதி தமிழ் பண்பலை 102.3 வரக்கூடிய இசை, அந்த பாடல் வரிகளும் சரி இசையும் சரி நம்முடைய எல்லாமே வந்து அருமையான பாடல்களாக தான் விவத் பாரதியின் எஃப்எம்மில் வந்து கேட்டுட்ருக்கீங்க. தொடர்ந்து கேளுங்க, நம்முடைய மனசையும் உடம்பையும் ரொம்ப ஆரோக்கியமாக வச்சுக்கலாம். நேரம் 3:45

நிகழ்ச்சியில் அடுத்ததாக வரக்கூடிய பாடல் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, கும்கி திரைப்படத்துலேருந்து வருது. ரொம்பவே அருமையான பாடல். ஹரிச்சரண் பாடியது, யுகபாரதி எழுதியது, டி இமான் இசையில்.

கும்கி திரைப்படத்திலேருந்து ரொம்ப அழகான பாடல் கேட்டோம். தொடர்ந்து நம்முடைய நிகழ்ச்சியில் அழகழகான பாடல்கள், வண்ணமயமான பாடல்கள், எண்ணத்தின் அழகாக அழகையெல்லாம் வெளிப்படுத்தக்கூடிய ஒரு அற்புதமான பாடல்கள்லாம் இந்த நிகழ்ச்சியில் கேட்டுட்ருக்கீங்க. இது வர்ணஜாலம் நிகழ்ச்சி வழங்கி கொண்டிருப்பது விவித் பாரதியின் தமிழ் பண்பலை 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டத்தோடு. ஈவன் வேற மாதிரி அப்படிங்கிற திரைப்படத்திலேருந்து வேற மாதிரியான சாங் வருது. மது

இந்த பாட்டை கேட்டு வந்து நம்மளும் நம்மளை வந்து மெய் மறந்துட்டோம் அப்படின்னே சொல்லலாம். நம்முடைய துக்கம் துன்பம் எல்லாத்தையுமே மறந்துட்டு இந்த பாடலோடு பயணப்பட்டோம் அப்படின்னே சொல்லலாம். ரொம்ப அழகான பாடல்கள் தொடர்ச்சியாக உங்களுக்காக விவித் பாரதியின் தமிழ் பண்பலை 102.3 வந்துட்டே இருக்குது. இதே மாதிரி உங்களுக்கு பிடித்த பாடல்கள் அடுத்த நிகழ்ச்சியிலும் தொடரும். அடுத்த நிகழ்ச்சி ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் தமிழ் சொல்லோடு விளையாடு நிகழ்ச்சி. இந்த நிகழ்ச்சியில் பங்கெடுத்துக்கணும் அப்படின்னா நான் சொல்கிற நம்பருக்கு நீங்கள் ஃபோன் பண்ணுங்கள். 04929925253 மற்றும் ஒரு எண் 04428389871 இந்த நம்பருக்கு 4 மணிக்கு நீங்கள் வந்து அந்த நிகழ்ச்சியில் பங்கேற்கலாம். நிகழ்ச்சியின் நிறைவு பகுதிக்கு வந்துட்டோம்.

வர்ணஜாலம் நிகழ்ச்சியினுடைய நிறைவாக வரக்கூடிய பாடல் கோவா திரைப்படத்திலேருந்து வருது. அஜீஷ் மற்றும் ஆண்ட்ரியா இணைந்து பாடிய பாடல், கங்கை அமரன் எழுதியது, யுவன் சங்கர் ராஜா இசையில். தொடரும் அந்த பாடலோடு நிறைவு பெறுகிறது வர்ணஜாலம் நிகழ்ச்சி.

0: கேட்டுக்கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: நேரம் 4 மணி. இது ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் நிகழ்ச்சி.
2: ஆட்டம் பாட்டம்.

0: கொண்டாட்டம்.
1: ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறோம். எப்பொழுதும் போலவே வந்து பார்த்திங்கன்னா கொண்டாட்டமான பாடல்கள் இந்த நிகழ்ச்சியில் உங்களுக்காக புதிய படங்கள்லேருந்து வர காத்துக்கிட்டு இருக்கேன். இந்த நிகழ்ச்சியோடைய சிறப்பு என்ன அப்படின்னு தெரியும். இன்றைக்கி ஏதாவது விளையாட்டு நிகழ்ச்சி வந்து நம்ம நடத்துவோம். அந்த வகையில் இன்றைக்கு என்ன மாதிரியான நிகழ்ச்சி இருக்குது அப்படின்னா, சொல்லோடு விளையாடு, குறிப்பாக தமிழ்ச்சொல்லோடு விளையாடு நிகழ்ச்சி. நம்முடைய தமிழில் இருக்கக்கூடிய பாரம்பரியமான சொற்கள் அதெல்லாம் வந்து இன்றைக்கி வழங்கக்கூடியது மறந்து போயிட்டது, மாறி போயிட்டது. இந்த மாதிரி தமிழ் தொடர்பான சொற்கள் தொடர்பான நிகழ்ச்சி தான் இன்னைக்கு நம்ம விளையாட போறோம். அதிலும் குறிப்பா இன்னைக்கு என்ன சிறப்பு அப்படின்னு பாத்தீங்கன்னா, பழமொழிகள்லாம் நிறைய இருக்கு. இப்பெல்லாம் யாரும் அதிகமா பழமொழி சொல்றது கிடையாது. அந்த காலத்துல பெரியவங்கெல்லாம் வீட்டில் இருக்கக்கூடிய பெரியவங்கள்ல இருந்து சின்னவங்க வரைக்கும் எந்த ஒரு விஷயத்த சொல்லணும் அப்படின்னாலும் நேரா சொல்லாம ரொம்ப சுருக்கமா ஒரு 5 நிமிஷம் சொல்லக்கூடிய விஷயத்தை ரொம்ப சுருக்கமாக ஒரே வரியில் சொல்லிட்டு போயிடுவாங்க. அதுக்கு பயன்படுறது தான் பழமொழி. அந்த பழமொழிகளில் சில வார்த்தைகள் மாறி போய் இன்றைக்கி நம்ம பயன்படுத்திக்கிட்டு இருக்கோம். அந்த மாதிரியான சில பழமொழிகளில் இருக்கக்கூடிய வார்த்தைகள் என்னென்ன அப்படின்னு உங்ககிட்ட நான் கேட்க போகிறேன். சரியாக விடைய சொல்வீங்க அப்படின்ற நம்பிக்கையில் இன்றைக்கி நான் இந்த டாபிக் எடுத்திருக்கேன். சொல்லோடு விளையாடில் நம்முடைய பழைய அந்த மரபுன்னு சொல்லக்கூடிய அந்த பழமொழிகளை பற்றி தான் இன்றைக்கி நம்ம பேசுவோமா. தொடர்ந்து இணைந்திருங்கள். பாரதியின் தமிழ் பண்பலை 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டத்தோடு ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் நிகழ்ச்சியுடைய முதல் பாடலே பார்த்தீங்கன்னா கொண்டாட்டமான பாடல் தான். நிகழ்ச்சியை தொடங்குவோம் இந்த சரவெடி பாடலோடு.

0: ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் நிகழ்ச்சியுடைய தொடக்கமே பார்த்திங்கன்னா அமக்கலமான ஒரு சாங் RRR திரைப்படத்திலேருந்து கேட்டோம். ராகுல் யாசின், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மதன் கார்கி எழுதின பாடல் மரதமணி இசையில் வந்து கேட்டோம். ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் நிகழ்ச்சியில் இதே போல் கொண்டாட்டமான பாடல்கள் உங்களுக்காக காற்றலையின் நேரலையில் வளம் வர காத்து கொண்டிருக்கிறது. இப்போ நிகழ்ச்சியில் வந்து இணையக்கூடிய முதல் நேயர் யார், எங்கேருந்து பேசுகிறாங்க அப்படின்னு கேட்போம். வணக்கம்.
1: இனிய மாலை வணக்கம்.
0: மாலை வணக்கம். யார் பேசுறீங்க
1: சகோதரிக்கு? மாலை வணக்கம் கூறுவது ராஜேந்திரன், மணக்குடி.
0: மணக்குடியில இருந்து ராஜேந்திர சார், சொல்லுங்க, உங்ககிட்ட கேக்கலாங்களா?
1: கேளுங்கம்மா. தெரிஞ்சா சொல்றேன், சொல்லுங்க.
0: தெரிஞ்சிருக்கோம். சரி, ஸ்டார்டிங் அப்படிங்கறதால ரொம்ப ஈஸியா கேக்குறேன், சரிங்களா? 1000 பேர்

0: சகோதரிக்கு மாலை வணக்கம் கூறுவது ராஜேந்திரன் மணக்குடி.
1: மணக்குடியிலேருந்து ராஜேந்திர சார், சொல்லுங்க, உங்ககிட்ட கேட்கலாங்களா? ஆயிரம் பேரை கொன்றவன் அரை வைத்தியன், இந்த பழமொழியை கேட்டிருப்பீங்க இல்லையா?
0: ஆயிரம் பேரை கொன்றவன்
1: அரை வைத்தியன்,
0: அரை வைத்தியன்.
1: ஆமா, இதுல வந்து ஒரு வார்த்தை பாத்தீங்கன்னா மாறி இப்ப நம்ம எல்லாரும் பயன்படுத்துறோம், மாத்தி பயன்படுத்துறோம். அதோடைய அந்த பழைய சொல் என்ன அப்படின்னு நீங்க சொல்லணும்.
0: ஆயிரம், அதாவது ஆயிரம் நெல்லுக்கு ஆயிரம் சோற்றுக்கு ஒரு சோறு பதம் சொல்லுவோம்.
1: இல்ல இல்ல இல்ல இல்ல, தவறானது. நம்ம வேற நேயர்கிட்ட கேட்டு முயற்சிப்போம், சரிங்களா?
0: நன்றிமா.
1: நன்றி, நன்றி ஐயா. வணக்கம். வணக்கம் வணக்கம், இணைப்புல இருக்கீங்க, யார் பேசுறீங்க? கண்ணன் சார், சொல்லுங்க. கேட்டீங்களா நான் சொன்ன பழமொழி? கேட்டீங்களா? ஆயிரம் பேரை கொன்றவன் அரை
0: வைத்தியன்.
1: இல்ல, ஒரு வார்த்தை மட்டும் மாறி போயிட்டு நம்ம பயன்படுத்திருக்கோம். இந்த இந்த பழமொழி சொன்ன இல்லையா, இதுல ஒரு வார்த்தை மாறி போயிருக்கு. அந்த மாறின வார்த்தை எதுன்னு சொல்லணும் நீங்க. ஆமா, அந்த வார்த்தையை, சரியான வார்த்தையை நீங்க கண்டுபிடிக்கணும்.
0: ஆயிரம் பேரை கொண்டான் அரவைத்தியன்.
1: கேள்விப்பட்ட மாதிரி இருக்கா? சரி, நீங்க யோசிச்சுட்டே இருங்க, நம்ம வேற நேயர்கிட்ட கேட்டுறோம், சரிங்களா? நன்றி, நன்றி. ஆயிரம் பேரை கொன்றவன் அரை வைத்தியன். வணக்கம் வணக்கம்
2: வணக்கம் மேம். வணக்கம் வணக்கம்
1: வணக்கம், யார் பேசுறீங்க?
2: நான் சென்னை முத்தமிழ்ல இருந்து பேசுறேன்.
1: உங்க பேர் சொல்லுங்க.
2: என் பேர் சதாசிவம்.
1: சதாசிவம் சார், சொல்லுங்க. ஆயிரம் பேரை கொன்றவன் அரை வைத்தியன், இதுல ஒரு வார்த்தையை மட்டும் மாத்தி நம்ம
2: பயன்படுத்தவன். ஆயிரம் பேரை அறிந்தவன் வைத்தியன் சொல்லுவாங்க. ஆயிரம் பேர்,
1: ஆயிரம் பேரை அறிந்தவன்.
2: ஆமா, ஆமா,
1: சரியா சொல்லிட்டீங்க. மகிழ்ச்சி, மகிழ்ச்சி. நன்றி, நன்றி.
2: ரொம்ப சந்தோஷம்.
1: நன்றி. ஆயிரம் பேரை கொன்றவன் அரை வைத்தியம் அப்படின்னா, ஆயிரம் மக்களை கொன்றவன் எப்படா வைத்தியன் ஆக முடியும் அப்படின்னு நம்ம யோசிக்கணும். அந்த பழமொழியை சொல்லும் போதே அது ஆயிரம் வேரை கொண்டவன் அரை வைத்தியன் அப்படிங்கிறது தான். அந்த காலத்தில் வந்து மூலிகைகள், வேர்கள் இதை தான் வந்து மருந்து பொருளாக பயன்படுத்தியிருக்காங்க. அதனுடைய உண்மையான பழமொழினா ஆயிரம் வேரை கொண்டவன் அரை வைத்தியன் அப்படிங்கிறது தான் இன்றைக்கி மாறிப்போச்சு. இந்த மாதிரி நிறைய பழமொழிகளில் சில வார்த்தைகள் மாறிப்போய் அதனுடைய அர்த்தமும் மாறிப்போய் நம்ம பயன்படுத்திகிட்ருக்கோம். அந்த மாதிரியான வார்த்தைகளை தான் நம்ம நிகழ்ச்சியில் தெரிஞ்சுக்க போறோம். இணைந்திருங்கள். இது விவத் பாரதியின் தமிழ் பண்பலை 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டத்தோடு. அடுத்த பாடல் என்னன்னா டான் திரைப்படத்தில இருந்து வருது, கேட்போம்.

0: டான் திரைப்படத்திலேருந்து அந்த பாடல் கேட்டோம். யார் பாடியிருந்தா அப்படின்னா அனிருத் ரவிச்சந்தர் வந்து இசையமைத்து பாடின பாடல் அது. ரோகேஷ் எழுதியது. கேட்டு மகிழ்ந்தோம் நேயர்களே, இது விவித் பாரதியின் தமிழ் பண்பலை 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டத்தோடு.
1: நடிகர் திலகம் சிவாஜி கணேசனின் 98வது பிறந்த நாளை முன்னிட்டு,
2: புரிந்தது புரியாதது, தெரிந்தது தெரியாதது, பிறந்தது பிறவாதது அனைத்து அறிவோம். அது பற்றி உமது அறிவுரை தேவையில்லை, எல்லாம் எமக்கு தெரியும்.
1: நடிப்பே முன் பெயர் சிவாஜியா?
3: ஆறு மனமே ஆறுனு அவர் டைரக்டர் கே சங்கர், அதுதான் டைரக்டர். அவர் வந்து எம்ஜிஆர் சாரோட சம்பந்தி. அவர் சொல்கிறார் உங்கள்கிட்ட, என்கிட்ட ஒரு வாட்டி, யோ வாத்தியார் வந்து மூட் அவுட்டாக இருந்தால் எந்த பாட்டு தெரியுமா கேட்பார், நம்ப பாட்டதான் கேட்பார். எது சாருங்க, நான் டைரக்ட் பண்ண உங்கள் அப்பா வச்சு ஆறு மணி ஆறு மக்கள் திலகம் எம்ஜிஆர் வந்து மூட் டவுனாக இருக்கும்போது அவர் கேட்குறது வந்து சிவாஜியோட பாட்டு. இல்லை எனிபடி இமேஜினிங் இமேஜின் பண்ணுவீங்களா, ஆறு மணி ஆறு போட்டு கேட்குறாரு. It's like that too. Look at the world.
1: சிறப்பு விருந்தினர் ராம்குமார் கணேசன் அவர்கள்.
3: நடிகர் திலகத்தின் 98வது பிறந்த நாள் அன்று 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம் இல் நடிப்பே உன் பெயர் சிவாஜியா.

0: திருவாரூர் காமராஜ் ஃபுட்ஸ். கடலை மிட்டாய், எள்ளு மிட்டாய், கமல்கட்டு மிட்டாய், பொரி உருண்டை, மசாலா பொரி, குழந்தைகளை கவரும் ஏராளமான மிட்டாய் ரகங்களுடன் காமராஜ் ஃபுட்ஸ், புலிவளம், திருவாரூர்.
1: காட்சி வீதியில் கவிதை உலாவர,
2: கற்பனை தேரினில் கனவுகள் வளம் வர,
1: இசையோடு ஓர் இனிய பயணம்.
2: இது 102.3
1: விவித் பாரதியின் தமிழ் பண்பலை.

0: நேரம் 4:16. நேர்களே, நம்முடைய புதுமை படைக்கக்கூடிய விவத் பாரதி தமிழ் பண்பலையில் புது நேர்களை வரவேற்கும் விதமாக ஒரு நாளைக்கு ஒரு நேயர் மட்டுமே ஒரு நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள அனுமதிக்கப்படுகிறீர்கள் என்பதை பணிவோடு தெரிவித்துக் கொள்கிறோம். புதிய குரல் புதிய வரவு நம்மோடு இணையட்டும், புதிய நேர்களுக்கு முன்னுரிமை வழங்கப்படும் என்பதை மீண்டும் கூறிக்கொள்கிறோம். நேர்களே, நம்முடைய நிகழ்ச்சி ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் தமிழ்ச்சொல்லோடு விளையாடு நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறோம். நிகழ்ச்சியில் இணையும் அடுத்த நேயர், வணக்கம்.
1: வணக்கம்
0: வணக்கம்
1: வணக்கம் மேடம்.
0: யார் பேசுறீங்க?
1: நாகலூர்ல இருந்து சேக்

0: ஆகுது மேடம்.
1: ஐயா சொல்லுங்க.
0: மேடம் என்ன க்வெஸ்சன் மேடம் சொல்லுங்க.
1: க்வெஸ்சன் உங்களுக்கு வந்து புதுசா கேக்குறேன் சரிங்களா. களவும் கற்று மர அப்படிங்கிற பழமொழி இருக்கு இல்லையா, அந்த பழமொழியில ஒரு வார்த்தை வந்து நம்ம வந்து மாத்தி சொல்லிக்கிட்டு இருக்கோம், அதோடைய பழைய வார்த்தை என்ன?
0: மேடம் ஆக்சுவலாக நான் ஃபஸ்ட்டு போன க்வெஸ்சனுக்கு தான் நான் ஆன்சர் தெரிஞ்சது.
1: அது அவுட் ஆஃப் க்வெஸ்சனுங்க.
0: ஆமாம் ஆமாம்
1: சொல்லுங்க. அதுக்கு ஆன்சர்லாம் சொல்லிட்டாங்க.
0: சொல்லிட்டாங்க.
1: சரி இது முயற்சி பண்றீங்களா, நம்ம வேற நேயர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாங்களா?
0: நேயருக்கு வழி விடலாம்.
1: சரிங்க சரிங்க.
0: ஓகே
1: நன்றி நன்றி. வணக்கம்.
2: கட்டது கையளவு கையாதது உலகளவு.
1: யார் பேசுறீங்க?
2: மீனாட்சி.
1: மீனாட்சி அம்மா சொல்லுங்க, நிகழ்ச்சியில் இன்னைக்கு பேசுனீங்களா நீங்க?
2: இல்ல மேடம் இப்பதான் வரேன்.
1: இப்பதான் வரீங்களா, சரி மகிழ்ச்சி. சொல்லுங்கம்மா. களவும் கத்து மர கற்று மர
2: கட்டது உலகளவு கல்லாதது உலகளவு, கட்டது கையளவு கல்லாதது உலகளவு.
1: அது வேற பழமொழி இல்லையா? அது நான் சொன்ன பழமொழி வேற, நீங்க சொல்ற பழமொழி வேற இல்லையா? இது களவும் கற்று மர அப்படிங்கிறத நான் கேட்டுட்டு இருக்கேன். சரிம்மா நம்ம வேற நேர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம் சரிங்களா. மகிழ்ச்சிமா நன்றி. வணக்கம்.
3: வணக்கம் மேடம்.
1: வணக்கம் சொல்லுங்க, யார் பேசுறீங்க?
3: மதுரையிலிருந்து புஷ்பலதா பேசுறேன் மேடம்.
1: புஷ்பலதா அம்மா சொல்லுங்க. களவும் கற்று மர இந்த பழமொழியுடைய பழைய வடிவம் வேற, அதை நம்ம இப்ப மாத்தி சொல்லிக்கிட்டு இருக்கோம் இல்லையா?
3: ஆமா மேடம். அந்த இது சொல்லிட்டாங்களோ அந்த முன்னாடி கேட்டீங்களே அந்த ஒரு பழமொழி,
1: களவும் கற்று மர,
3: அதாவது தப்பான வார்த்தை வந்து களவாங்கிறதும் கற்று மரன்ற மாதிரி சொல்றாங்க. ஆனா அதுக்கு உண்மையான அர்த்தம் வந்து களவும்னா எல்லாமே கத்துக்கணும் அர்த்தமா மேடம்.
1: எல்லாத்தையும் கத்துக்கணுமாங்கறது அர்த்தம் கிடையாது. நீங்க நிகழ்ச்சியை கேட்டுட்டே இருங்க சார் சரிங்களா. மகிழ்ச்சிமா நன்றி நன்றி. வணக்கம்.
4: ஹலோ.
1: வணக்கம், யார் பேசுறீங்க?
4: வணக்கம், அரியலூர் மாவட்டம்.
1: அரியலூர் மாவட்டத்தில இருந்து யார் பேசுறீங்க?
4: அரியலூர் மாவட்டத்தில இருந்து குமார்.
1: குமார் சொல்லுங்க, களவும் கற்று மர அப்படிங்கறது அந்த அதுல என்ன உண்மையான பொருள் இருக்கு, நம்ம என்ன மாத்தி சொல்லிக்கிட்டு இருக்கோம்
4: இதுல? களவும் கற்று மர.
1: களவும் கற்று மர கவனிங்க, நம்ம வேற நேயர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுப்போம் சரிங்களா. மகிழ்ச்சி நன்றி நன்றி. நேயர்கள்லாம் தொடர்ந்து முயற்சி பண்ணிட்டே இருக்கிறாங்க. அப்படியே யோசிச்சோம் அப்படின்னா ரொம்ப பெரிய விஷயம், பெரிய மாற்றம்லாம் கிடையாது. ஓ இதுதானா அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும். களவும் கற்று மர நீங்களும் யோசிச்சுக்கிட்டே இருங்க. தொடர்ந்து ஒரு பாடல் கேட்போம்.

0: பீஸ்ட் திரைப்படத்திலேருந்து அந்த பாடல் கேட்டோம். அனிருத் ரவிச்சந்தர் இசையமைத்து ஜொனிட்டா காந்தி அவர்களோடு இணைந்து பாடிய பாடல், சிவகார்த்திகேயன் எழுதிய பாடல் அது, கேட்டு மகிழ்ந்தோம். நேயர்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம். இந்த நிகழ்ச்சியில் புதிய நேயர்களும் பங்கு பெறலாம். அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா 0444295205 3 மற்றும் ஒரு எண் 0444283891 இந்த இரண்டு எண்களுக்கும் நீங்கள் வந்து தொலைபேசி வழி தொடர்பு இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்று சிறப்பிக்கலாம். கும்பகோணம் பண்பலை 101.6 வேலூர் பண்பலை 100.4 திருப்பத்தூர் பண்பலை 100.1 விவித் பாரதி தமிழ் பண்பலையின் நிகழ்ச்சியை கேட்டுட்டு இருக்க ரசிகர்களும் நேயர்களும் வந்து நம்முடைய நிகழ்ச்சியில் பங்கேற்கலாம். நான் சொன்ன நம்பருக்கு கால் பண்ணி இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்று சிறப்பிக்கலாம். நம்முடைய நிகழ்ச்சியில் இணையம் அடுத்த நேயர், வணக்கம்.
1: ஒரு
0: நாள் கூட வர முடிய மாட்டீங்களா? சரி சரி சரி சரி, உங்ககிட்ட கேக்கலாங்களா? கேட்டீங்களா? நான் ஏற்கனவே சொன்னது கேட்டீங்களா?
1: கலவும் சற்று மர சொன்னீங்க
0: மேடம். ஆமா சொல்லுங்க.
1: பல கலைகள்ல கலவும் ஒண்ணு மேடம், அதனால கற்று மர சொல்றாங்கன்னு நான் நினைக்கிறேன் மேடம்.
0: கலவும் கற்று மர அப்படிங்கறது அதையும் கத்துக்கணும் அப்படின்னு சொல்றாங்களா?
1: ஆமா மேடம், கத்துக்கிட்டு
0: மறந்துடணும் அப்படின்னு சொல்றாங்களா? கிடையாது கிடையாது, சரிங்களா? நீங்க கேட்டுட்டே இருங்க, நம்ம வந்து வேற நேரம் யாராவது சொன்னா தெரிஞ்சுப்போம். நன்றிங்க, நன்றி மகிழ்ச்சி. வணக்கம். வணக்கம்
2: வணக்கம் மேடம். கேட்குதான் ராஜசேகர் மேடம்.
0: ராஜசேகரையா சொல்லுங்க.
2: கலவும் கற்று மறந்தது எல்லாத்தையும் கத்துக்கணும், மறக்காம இருக்கணும், அதுக்குதான் கற்று மற
0: மறக்காம இருக்கணுமா?

0: ஆமா, மரம்னா மறக்காம இருக்கணும், அழிச்சு கத்துக்கணும், அளவு கட்டுற மரம்னா அதான் பொருள்.
1: ஓ, அது கிடையாது, அது கிடையாது. கலவையும் கற்று மறக்கணும் அப்படிங்கிறத அவங்க சொல்லலை, அது மாறி போச்சு. அந்த மாதிரி நம்ம நினச்சிக்கிட்டு இருக்கோம், அது கிடையாது. ஆமாம், மகிழ்ச்சிங்க, நீங்கள் வந்து
0: நீங்களே சொல்லுங்க அப்புறமா.
1: ஆ, சொல்லிடுறேன். நன்றி, நன்றி, நன்றி.
0: தேங்க்யூ மேடம்,
1: நன்றி. வணக்கம். வணக்கம். ஆ, வணக்கம். யார் பேசுறீங்க?
2: மேடம், சக்தியை பேசுகிறேன்.
1: சொல்லுங்க சார், சொல்லுங்க.
2: அதாவது கலவும் கற்றுங்கன்னா எல்லாமே தெரிஞ்சு வச்சுக்கணும். எல்லாம் தெரிஞ்சு வச்சுன்னா அதுதான் விஷயம். அதுல முன்னாடி சொல்லுவாங்க, கலவும் கற்று மறக்கண்டான்னு, எல்லா வேலையும் தெரிஞ்சு வச்சுக்கணும் அப்படின்னா அதுல ஒரு அர்த்தம்.
1: அதுதான் ஒரு அர்த்தம்னு நீங்க சொல்றீங்களா? மகிழ்ச்சி சார், நீங்க நிகழ்ச்சியில வந்ததுக்கான அது கிடையாது அப்படி நினைச்சுக்கிட்டு இருக்கோம். நன்றி சார், நீங்க வந்ததுக்கு.
2: ஓகே, ஓகே, நீங்க சொல்லுங்க பாப்போம்.
1: நன்றி. வணக்கம். வணக்கம்.
3: வணக்கம்மா.
1: வணக்கம். யார் பேசுறீங்க சொல்லுங்க?
3: வணக்கம்.
1: உங்க பேர் சொல்லுங்க.
3: சென்னையே ஏழு கிணறு தேவா.
1: ஏழு கிணறு தேவா சார், சொல்லுங்க. களவும் கற்று மர,
3: அதாவது திருக்குறது தேவை. அதை மறந்துடணும்.
1: களவும் கற்று மர, ஆனா வந்து நேரடியா நம்ம என்ன பொருள் எடுத்துக்கிறோம் அதை?
3: ஆமாங்க, தேவை தானே. திருக்குறது தேவை.
1: ஆமா,
3: அது வந்து மறந்துடணும். அதை நினைக்கவே கூடாது.
1: நினைக்கவே கூடாது.
3: கற்றும் மறக்க கூடாது. இல்ல, நினைக்கவே கூடாது.
1: நினைக்கவே கூடாது அப்படிங்கறது ஓரளவு கிட்டத்தட்ட சரியா சொல்லிட்டீங்க. மகிழ்ச்சி. நன்றி சார், நன்றி,
3: நன்றி,
1: நன்றி. களவும் கற்று மர அப்படிங்கிறது, களவு வந்து மறந்துடணும் அப்படின்னு சொன்னார். ஆனால் உண்மையான பழமொழி என்ன அப்படிங்கிறத சொல்கிறேன். களவும் கற்று மர, அந்த கற்றுன்னு இருக்கு இல்லையா, அது வந்து கத்தும் அப்படின்னு சொல்லணும். களவும் கத்தும் மர. களவுனா திருடுறது, கத்துனா பொய் சொல்கிறது அப்படின்னு அந்த காலத்தில் வழங்கியிருக்காங்க. இந்த திருடுறதையும் பொய் சொல்கிறதையும் சுத்தமாக மறந்துடணும். அதாவது அதை கற்றுக்கிட்டு மறக்கணுன்றதா நாம் நினச்சிக்கிட்டு இருக்கோம். இந்த திருடுறதையும் பொய் சொல்கிறதையும் வந்து சுத்தமாக நம்ம நினப்பிலே வைக்கக்கூடாது. களவும் கத்தும் மர அப்படிங்கிறது தான் வந்து நம்ம முன்னோர்கள் சொன்னது. அதை நம்ம மாற்றி களவுனா அதையும் கற்றுக்கிட்டு அதுக்கப்புறம் மறந்துடணும் அப்படிங்கிற மாதிரி நம்ம யோசிச்சுக்கிட்டு இருக்கோம். அதை வந்து அப்படி சொல்லலை. ஒரு எழுத்து மாறினா, ஒரு வார்த்தை மாறினா அர்த்தமே மாறி போயிடுது. நம்முடைய பழமொழிகள் சிலதும் பார்த்திங்கன்னா அந்த மாதிரி மாற்றம் அடைஞ்சு இன்றைக்கி நம்ம வழங்கிட்டுருக்கோம். அந்த மாதிரியான பழமொழிகளை தான் வந்து தொடர்ச்சியாக இந்த நிகழ்ச்சியில் நம்ம வந்து கேட்டு மகிழ்ந்து கொண்டிருக்கிறோம். நேர்களே, நேர்களும் வந்து பார்த்திங்க அப்படின்னா அதுக்கும் வந்து முயற்சி பண்ணி நிறைய நேர்கள் ஃபோன் பண்ணி ஃபோன் மூலமாக வந்து அந்த கருத்துக்களை வந்து அவங்க பதிவுகளாக போட்டுக்கிட்டு இருக்காங்க. மகிழ்ச்சி இணைந்திருப்போம், இன்பம் நிறைந்திருப்போம். இது விவித் பாரதியின் தமிழ் பண்பலை 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டத்தோடு.
4: காட்சி வீதியில் கவிதை உலா வர,
5: கற்பனை தேரினில் கனவுகள் வளம் வர,
4: இசையோடு ஓர் இனிய பயணம்.
5: இது 102.3
4: விவித் பாரதியின் தமிழ் பண்பலை.

0: நேரம் 4:30.
1: திருவாரூர் காமராஜ் ஃபுட்ஸ், கடலை மிட்டாய், எள்ளு மிட்டாய், கமர்கட்டு மிட்டாய், பொரி உருண்டை, மசாலா பொரி, குழந்தைகளை கவரும் ஏராளமான மிட்டாய் ரகங்களுடன் காமராஜ் ஃபுட்ஸ், புலிவளம், திருவாரூர்.
0: ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறோம். நேர்கள்லாம் வந்து பழமொழியை சொல்கிறாங்க, அந்த பழமொழிக்கு பழைய அர்த்தம் என்ன அப்படிங்கிறதையும் முயற்சி பண்ணி கண்டுபிடிச்சி ஃபோன் வழியாக சொல்லிக்கிட்டு இருக்காங்க. நம்ம வந்து தொடர்ந்து இந்த நிகழ்ச்சியை கேளுங்க. நிறைய பழமொழிகள் இந்த மாதிரி மாறிப்போன பழமொழிகள்லாம் நம்ம வந்து என்ன மாதிரி வழங்கிட்டுருக்கோம் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்குவோம். நிகழ்ச்சியில் தொடரும் பாடல் அண்ணாத்தே திரைப்படத்திலேருந்து வருது, கேட்போம். மணியமுதன் எழுதிய பாடல், டி இமான் இசையில் வருது. ஸ்ரீனிவாசன், வந்தனா, ஆண்டனிதாசன் இவங்கெல்லாம் இணைந்து ஒரு கூட்டமாக சேர்ந்து பாடி இருக்காங்க. அந்த பாடலை கேட்டு மகிழ்வோம் நேயர்களே.
2: மஞ்சள் விழா, மன கொஞ்சல் விழா, பந்தல் விழா, மலர் சிந்தல் விழா, இசையார வாரங்களா இரு நெஞ்சங்கள் கூடும் விழா. கல்யாணம் கல்யாணமே, தங்க மீனாட்சி கல்யாணமே.

0: அண்ணாத்தே திரைப்படத்திலேருந்து அந்த பாடலை கேட்டோம். நிகழ்ச்சியில் இணையும் அடுத்த நேயர் யார், எங்கேருந்து பேசுகிறாங்க அப்படின்னு கேட்போம். வணக்கம்.
1: வணக்கம்.
0: வணக்கம், யார் பேசுறீங்க?
1: மனோகர் அண்ணானு. திருச்சி மாவட்டம் முசிறி தாலுக்கா தேவானூர் நேஷனல் நெசவாளக்காரிலிருந்து மனோகரம் பேசுகிறேன்.
0: மகிழ்ச்சி சார். கேட்கலாங்களா உங்ககிட்ட ஒரு பழமொழி சொல்லலாங்களா?
1: கேளுங்க கேளுங்க, எனக்கு ஏற்ற கேள்வியா கேளுங்க.
0: மண் குதிரையை நம்பி ஆற்றில் இறங்கலாமா? மண் குதிரையை நம்பி ஆற்றில் இறங்கலாமா? கேள்விப்பட்டிருக்கீங்க இல்லையா? சொல்லுங்க, அது அதனுடைய டைரக்டான பொருள் என்ன, நம்ம என்ன மாதிரி இப்போ பயன்படுத்திக்கிட்டு இருக்கோம்? ஓ, மண்ணால செஞ்ச குதிரை ஆத்துல கரைஞ்சு போயிடும். அதுதான் அதான் நம்ம யோசிச்சுக்கிட்டு இருக்கோம் இல்லையா? ஆனா அது கிடையாது, வேற பொருள் இருக்கு. நம்ம நேர்கள்கிட்ட கேட்டு தெரிஞ்சுப்போம் சரிங்களா? மகிழ்ச்சி சார், நன்றி. வணக்கம்.
2: ஹலோ.
0: வணக்கம், யார் பேசுறீங்க?
2: வணக்கம், நான் தாம்பரம் விஜயேஸ்வரன் பேசுறேன்.
0: விஜயேஸ்வரன்

0: ஜாஸ்மின் சொல்லுங்க.
1: மகிழ்ச்சி
0: சொல்லுங்க சொல்லுங்க. நான் பழமொழி ஒண்ணு சொன்னேன் இல்லையா, மண் குதிரையை நம்பி ஆற்றில் இறங்கலாமா.
1: இதுல எனக்கு சரியா தெரியலையே அது, தெரியல சரியா. ஆனா கேள்விப்பட்டிருக்கேன் டிவில, அவங்க பேசும்போது ஒருத்தர்
0: சொல்லிருந்தாங்களா. ஆமா, அதுல வந்து ஒரே ஒரு வார்த்தையில ஒரு எழுத்து மட்டும்தான் நம்ம வந்து மாத்தி போட்டு பயன்படுத்துறோம், அதனால மீனிங்கே மாறிடுச்சு. மகிழ்ச்சி மகிழ்ச்சி தொடர்ந்து கேளுங்கம்மா சரிங்களா.
1: மூணுல இருந்து நாலு மணி வரையும் போட்டு பாடல ஒரு பாட்டு, என்னை மறந்தே இதற்கு மறந்த இவன் வேற மாதிரி, அந்த பாடல் ரொம்ப ரொம்ப பிடிச்ச பாடல்.
0: சரிம்மா மகிழ்ச்சி மகிழ்ச்சி, நீங்க தொடர்ந்து கேளுங்க, நம்ம புதிய நேயர்களுக்கும் வாய்ப்பு கொடுக்கணும் சரிங்களா.
1: நன்றி நன்றி
0: நன்றிம்மா நன்றி. வணக்கம் வணக்கம்
2: வணக்கம்
0: வணக்கம். யார் பேசுறீங்க?
2: மாணிக்கம் டெய்லர் பேசுறமா.
0: மாணிக்கம் சார் சொல்லுங்க, மண் குதிரையை நம்பி ஆற்றில் இறங்கலாமா?
2: சீர்காழி சரியா கிடைக்க மாட்டேதுமா?
0: சீர்காழியில சரியா சிக்னல் கிடைக்கலீங்களா? யார்கிட்ட சொல்லணும்ன்றீங்களா? நாங்க சொல்றோம் நாங்க சொல்றோம் நாங்க தெரிவிக்கிறோம், நீங்க சொல்லுங்க. மண் குதிரையை நம்பி ஆற்றில் இறங்கலாமா அப்படிங்கிற பழமொழி.
2: நீச்சல் நீச்சல் தெரிஞ்சவங்களோட இறங்கினா நம்ம தப்பிக்கலாம். நீச்சல் தெரியாதவங்க இறங்கினா மண்புரை நம்பி இறங்கலாம்.
0: ஓ அந்த மாதிரி, ஓ எக்ஸாம்பிள் மாதிரி நீங்க நினைச்சுக்கிறீங்க சரிங்களா.
2: ஆத்துல இறங்கும்போது தெரிஞ்சவங்களை வச்சு இறங்கணும். எல்லாமே தெரியும் இறங்கணும்னா அது வந்து அது வந்து ஆபத்துல தான் முடியாது.
0: மகிழ்ச்சி சார் நன்றி நன்றி நன்றி. மண் குதிரையை நம்பி ஆத்துல இறங்கலாமா அப்படிங்கறது அவர் சொல்றதையும் ஒரு மீனிங்கா எடுத்துக்கலாம், இருந்தாலும் வந்து வேற ஒரு அர்த்தமும் இருக்கு என்ன அப்படிங்கறத தெரிஞ்சுப்போம். வணக்கம் வணக்கம்
3: வணக்கம்.
0: சொல்லுங்க சார் சொல்லுங்க. மண் குதிரையை நம்பி ஆற்றில் இறங்கலாமா?
3: அது வந்து மண் குதிர் குதிர்.
0: மண் குதிர்.
3: ஆமா, குதிரை நம்பி ஆற்றில் இறங்கலாமா?
0: மண் குதிர் அது கூட ஒரு ஐய சேர்த்து அந்த குதிரை நம்பி இறங்க கூடாது அப்படிங்கறது ரொம்ப சரியான சொன்னீங்க. மகிழ்ச்சி சார் நன்றி
3: நன்றி
0: நன்றி சார் நன்றி. ரொம்ப அழகா சொன்னாரு, மண் குதிர் அந்த அந்த குதிரை நம்பி வந்து நம்ம ஆத்துல இறங்கக்கூடாது அப்படிங்கிறதாம். குதிர்னா மணல் திட்டு அப்படின்னு சொல்லுவாங்க, மணல் மேடு, ஆத்துக்கு நடுவில் இருக்கக்கூடிய ஒரு பகுதி. அதை மட்டும் நம்ம வந்து நம்பவே கூடாது, அது எந்த நேரத்துலையும் நம்ம வந்து நம்மளை வந்து அதில் சிக்க செய்யும் அப்படிங்கிறதால அந்த மண் குதிர் அப்படிங்கிறத நம்பி ஆத்துல இறங்கக்கூடாது அப்படிங்கிறது. குதிரைன்னு சொன்னதால குதிர் கூட்டல் ஐ அப்படிங்கிறது ஒரு வேற்றுமை உருபு சேர்ந்து அந்த விஷயத்த சொல்லக்கூடிய விஷயம். ஆனால் அந்த குதிரைக்கும் சேர்த்து ஒரு ஐயை போட்டு குதிரையை நம்பி அப்படின்னு நம்ம குதிரையை சொல்ல ஆரம்பிச்சிட்டோம். இதுதான் இப்படி தான் மாறுச்சு. மண் குதிரையை கிடையாது, மண் குதிரை நம்பி ஆற்றில் இறங்கலாமா அப்படிங்கிறது தான் அந்த பழமொழி. ரொம்பவே சரியாக அந்த நேயர் சொன்னார். தொடர்ந்து இணைந்திருங்கள், இன்பம் நிறைந்திருங்கள். இது பாரதியின் தமிழ் பண்பலை 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டத்தோடு.

0: என்ன மாமா, உங்க ஆட்டத்துக்கு ஊரே ஆடுவேன், அதுக்கு ஒரு அடிய போட்டு விடுவோம்
1: அப்படின்ற.

0: ரொம்பவே ஒரு சூப்பரான பாடல் கேட்டோம். வாரிசு திரைப்படத்திலேருந்து அந்த பாடல் இடம்பெற்றிருந்தது. விஜய், எம்எம் மானசி இவங்கெல்லாம் சேர்ந்து பாடின பாடல். விவேக் எழுதியது, எஸ் தமன் இசையில் கேட்டோம். நேரம் 4:45:30. இது விவித் பாரதியின் தமிழ் பண்பலை 102.3 மனங்களில் என்றென்று முழுமையான கொண்டாட்டத்தோடு ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் நிகழ்ச்சியில் சொல்லோடு விளையாடு நிகழ்ச்சி விளையாடிட்டுருக்கோம். நம்முடைய நிகழ்ச்சியில் இணையக்கூடிய அடுத்த நேயர் யார் அப்படின்னு கேட்போம். வணக்கம். ஹலோ, வணக்கம். யார் பேசுறீங்க? வணக்கம். பேசுங்க.
1: என்னோட
0: பேரு கனிமொழி. உங்க பேர் என்ன குட்டி?
1: என் பேர் நிவிஷா.
0: நிவிஷாவா? நிவிஷாக்கு என்ன வயசு? அது என்ன படிக்கிறீங்க?
1: மெய்ப்பருளி.
0: என்னமா?
1: மெய்ப்பருளி.
0: என்ன, சரியா புரியல. எத்தனாவது படிக்கிறீங்க நீங்க?
1: 4வது வகுப்பு.
0: 4வது வகுப்பு படிக்கிறீங்களா? மகிழ்ச்சி மகிழ்ச்சி. ரேடியோலாம் கேட்குறீங்களா நீங்க? ரேடியோ கேட்குறீங்களா? விபத் பாரதியெல்லாம் கேட்குறீங்களா? சரி சரி சரி, மகிழ்ச்சி மகிழ்ச்சிம்மா. நிவிஷம்மா, யார் ஃபோன் பண்ணி கொடுத்தா உங்களுக்கு, அம்மாவா அப்பாவா?

0: அப்பா ஃபோன் பண்ணி கொடுத்தாங்களா? சரிடாம்மா, சரி சரி. மகிழ்ச்சி, அப்பாட்ட கொடுக்குறீங்களா? ம், அப்பாட்ட கொடுக்குறீங்களா? கேள்வி கேட்கலாம். வணக்கம் சார். யா சார், எங்கேருந்து பேசுகிறீங்க?
1: தெரிய
0: வாய்ப்பு இல்ல. சரி சரி சரி. உங்ககிட்ட கேக்கலாங்களா? சரி கேக்குறேன். விருந்தும் மருந்தும் மூணு நாளைக்கு அப்படின்னு சொல்லுவாங்க, அந்த பழமொழி கேள்விப்பட்டிருக்கீங்களா? கேள்விப்பட்டது இல்லை, கேள்விப்பட்டிருக்க வாய்ப்பு இல்லை. அப்பாட்ட கொடுங்க, சரியா? ஹலோ சார், ஹலோ சார், கேக்குதுங்களா சார்? குழந்தைக்கு பழமொழியெல்லாம் தெரியறதுக்கு வாய்ப்பு இல்லை, அதனால நீங்களே சொல்லுங்க. அழகா பேசுறாங்க அவங்க. விருந்தும் மருந்தும் மூணு நாள், இதுக்கான மீனிங் வந்து இப்ப மாறி போச்சு இல்லையா?
1: விருந்தும் மருந்தும் மூணு நாள்.
0: ஆமா, தெரியுங்களா? ஏதாவது ஐடியா இருக்கா?
1: விருந்து மருந்துன்னா நிரந்தரமா போய் ஒரு வீட்டுல தங்க கூடாதுங்கிறதுக்கு அர்த்தம்.
0: அப்படி அர்த்தம் எடுத்துக்கிட்டீங்களா? மகிழ்ச்சி சார், வேற நேர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுப்போம், சரிங்களா?
1: சரிங்க மேடம்,
0: நன்றி சார், நன்றி நன்றி.
1: சரிங்க மேடம், சரிங்க மேடம்.
0: ரொம்ப அழகாக அந்த குழந்தையும் அழகாக பேசினாங்க. தொடர்ந்து நேர்கள்லாம் வந்து பழமொழிகளுக்கான பழைய அந்த மீனிங் என்ன, பொருள் என்ன அப்படிங்கிறதெல்லாம் பேசிகிட்ருக்காங்க. இணைந்திருங்கள், இன்பம் நிறைந்திருங்கள். இது விவித் பாரதியின் தமிழ் பண்பலை.
2: திருவாரூர் காமராஜ் ஃபுட்ஸ், கடலை மிட்டாய், எள்ளு மிட்டாய், கமல்கட்டு மிட்டாய், பொரி உருண்டை, மசாலா பொரி, குழந்தைகளை கவரும் ஏராளமான மிட்டாய் ரகங்களுடன் காமராஜ் ஃபுட்ஸ், புலிவளம், திருவாரூர்.
0: நிகழ்ச்சியில் இணையக்கூடிய அடுத்த நேயர், வணக்கம்.
3: வணக்கம்.
0: யாருங்க?
3: ஹரி.
0: ஹரி, சொல்லுங்க ஹரி. கேட்டீங்களா, நான் சொன்ன பழமொழி கேட்டீங்களா?
3: வாரத்துல மூணு நாள் அதாவது மருந்து சாப்பிடறதுக்கு உகந்தது, மீதி மூணு நாள் வந்து விருந்து
0: சாப்பிடறதுக்கு உகந்தது. என்னென்ன நாள் சொல்ல முடியுமா?
3: அது வந்துட்டு சனிக்கிழமை வந்து மத்தியமா, ஞாயிறு, புதன், வெள்ளி வந்து மருந்து விருந்துக்கு, திங்கள், செவ்வாய், வியாழன் வந்து மருந்து அப்படிங்கிற
0: மருந்து அப்படிங்கிற மாதிரி சொல்றேன். ஒரு ஒரு ஒரு கிழமை மட்டும் மாத்தி சொல்லிட்டீங்க, அதை நான் சரியா சொல்றேன். ஆனா சரியா சொல்லிட்டீங்க, விருந்து மருந்து மூணு நாளுக்கு விடை வந்து சரியா சொல்லிட்டீங்க. மகிழ்ச்சி, நன்றி சார், நன்றி. அந்த நேயர் வந்து சரியான விடையை சொல்லிட்டாங்க. விருந்து மருந்து மூணு நாள் அப்படின்னா, ஒரு வீட்டுக்கு போனோம் அப்படின்னா விருந்தாடியாக வந்து மூணு நாள் தான் இருக்கணும். அதே போல் வந்து மருந்தெல்லாம் மூணு நாளைக்கு மேலே சாப்பிடக்கூடாது அப்படின்னு நம்ம நினச்சிக்கிட்டு இருக்கோம், அது கிடையாது. வாரத்தில் ஞாயிறு, திங்கள், புதன் இந்த மூணு நாளில் வந்து நல்ல சாப்பாடு சாப்பிடணும் அப்படி சொல்கிறாங்க. செவ்வாய், வெள்ளி, வியாழன் இந்த நாட்களில் வந்து உணவை குறைச்சிக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி சீரான இயற்கை உணவு மருந்துகளை வந்து நம்ம சாப்பிட்ணும் அப்படிங்கிறது தான் அந்த காலத்தில் சொன்ன பழமொழி. நேயர் ரொம்ப சரியாக சொல்லிட்டாங்க. இணைந்திருப்போம், இது விவித் பாரதியின் தமிழ் பண்பலை 102.3 நிகழ்ச்சியில் தொடரும் பாடல். ஜெயிலர் திரைப்படத்திலேருந்து வருது. யார் பாடியிருக்காங்க அப்படின்னா, ஷில்பா ராவ், அனிருத் ரவிச்சந்தர் சேர்ந்து பாடியிருக்காங்க. அனிருத் ரவிச்சந்தரே இசையமைச்சிருக்காரு, எழுதியும் இருக்கிறாரு. கேட்போம்.

0: நிகழ்ச்சியினுடைய நிறைவு பகுதிக்கு வந்துட்டோம் நேர்களே. நம்முடைய நிகழ்ச்சியில் நிறைவாக கலந்துக்கிட்டு நிகழ்ச்சியை நிறைவடைய செய்ய போகிற நேர் யார், எங்கேருந்து பேசுகிறாங்க அப்படின்னு கேட்போம். வணக்கம். வணக்கம் மேடம். யார் பேசுகிறீங்க?
1: மயிலாடுதுறை மாவட்டம் குற்றாலம் கே சிவசுப்பிரமணியன்.
0: மணியன்,
1: சிவசுப்பிரமணியன்.
0: சிவசுப்பிரமணியன் சார், கேட்கலாங்களா உங்ககிட்ட ஒரு பழமொழி கேட்கலாங்களா?
1: கேளுங்க மேடம்.
0: புண்பட்ட மனதை புகை விட்டு ஆத்து.
1: என்ன மேடம்?
0: புண்பட்ட மனதை புகை விட்டு ஆத்து அப்படின்னு சொல்றாங்க இல்லையா, ஒரு பழமொழி.
1: ஆமா,
0: கேட்டுக்கீங்களா? அந்த பழமொழியுடைய உண்மையான அர்த்தம் என்ன? ஒரு வார்த்தை மட்டும் அதில் மாறி போச்சு, அதனால நாம வந்து அதை வந்து வேற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கோம். அது என்ன வார்த்தை?
1: மனசுல ஏதாச்சும் ஒரு ஏதாவது தவறான ஒரு கருத்தை நினைச்சிட்டு
0: இருந்தாங்கன்னா
1: அந்த கருத்தை வந்து மற்றவர்கள் மூலமா தெளிவுபடுத்துக்கிறதுன்னு அர்த்தம்.
0: தெளிவுபடுத்துக்கிறதுன்னு அர்த்தங்களா? வந்துட்டீங்க, சரியா வந்துட்டீங்க. வேற நேயர்கிட்ட கேட்டு முடிச்சா தெரிஞ்சுப்போம் சரிங்களா? மகிழ்ச்சி சார், நன்றி. நன்றி,
1: நன்றி, வாய்ப்புக்கு நன்றி. வணக்கம்.
0: வணக்கம். வணக்கம், யார் பேசுறீங்க? இனி வணக்கம், யார் பேசுறீங்க?
2: நான் கிருஷ்ணகிரி மாவட்டம் சாமல்பட்டி கோபால்.
0: கோபால் சார் சொல்லுங்க. புண்பட்ட மனதை புகை விட்டு
2: நினைச்சுக்கிட்டாங்க. அது புண்ணா இருக்கிற இதை வந்து ஆத்திரத்துக்கு புகை போடுவாங்கன்னு சொல்லுவாங்கம்மா.
0: ஓ, அந்த மாதிரி சொல்றீங்களா?
2: அந்த மாதிரிலாம் இருக்கணும்னு நினைக்கிறேன் நானு.
0: ஓ, அது இல்லன்றத சரியா சொல்லிட்டீங்க, ஆனா சரியான விடைய சரியா சொல்லல. மகிழ்ச்சி முயற்சி பண்ணதுக்கு நன்றி சார். நன்றி, நன்றி. நிகழ்ச்சியினுடைய நிறைவு பகுதிக்கு வந்துட்டோம். நேரம் 4:55:45. இதுக்கான விடையை சொல்கிறேன். மனசு வந்து புண்பட்டு இருந்தால் புகைவிட்டு, அதாவது இப்போ சொல்ல அந்த வார்த்தையெல்லாம் பயன்படுத்தக்கூடாது, புகையிலை போட்டு அதாவது சிகரெட்லாம் பிடிச்சி மாற்றிக்கணும் அப்படிங்கிற மாதிரி இப்போ சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதெல்லாம் கிடையாது. மனசு வந்து புண்பட்டு இருக்கும்போது நமக்கு பிடித்த வேறொரு செயலில் நம்முடைய மனதை புகைவிட்டு ஆற்றிக்கொள்ள வேண்டும் அப்படிங்கிறது தான் சரி. அதாவது வேறொரு விஷயத்தில் நம்முடைய நாட்டத்தை, நம்முடைய மனதை வந்து புகுத்த வேண்டும் அப்படிங்கிறத சொல்லி தான் வந்து புண்பட்ட மனதை புகவிட்டு ஆத்து அப்படிங்கிற பழமொழி தான் புகைவிட்டு ஆத்து அப்படின்ட்டு மாறிப்போச்சு. இந்த மாதிரி நிறைய வார்த்தைகள், தமிழில் இருக்கக்கூடிய வார்த்தைகள் ஒரு எழுத்து மாறினாலும் அர்த்தம் மாறி இன்றைக்கி நம்ம வேறு மாதிரி பயன்படுத்திக்கிட்டு இருக்கோம். ஆனால் பழமொழிகள் எல்லாமே நல்ல விஷயத்தை எடுத்து சொல்கிற மாதிரி தான் அந்த காலத்தில் நம்முடைய ஆட்கள்லாம் பயன்படுத்தி இருக்கிறாங்க. இந்த மாதிரி தொடர்ச்சியாக வந்து சொல்லோடு விளையாட

நிகழ்ச்சியில் குறிப்பாக தமிழ் சொல்லோடு விளையாடு அப்படிங்கிற இந்த விளையாட்டு நிகழ்ச்சியில் நம்முடைய தமிழ் பாரம்பரியம் சார்ந்த, மரபு சார்ந்த, பண்பாடு சார்ந்த சொற்கள் அன்றைக்கி எப்படி இருந்தது, இன்றைக்கி அது எப்படி மாறிப்போச்சுங்கிறதெல்லாம் தொடர்ந்து நம்ம மற்றும் ஒரு வாய்ப்புகளில் கேட்கலாம். தொடரக்கூடிய ஒரு பாடலோடு நிறைவு பெறுகிறது ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் நிகழ்ச்சியில் சொல்லோடு விளையாடு நிகழ்ச்சி. நிறைவாக வரக்கூடிய பாடல் லபர் பந்து திரைப்படத்திலிருந்து. அடுத்த நிகழ்ச்சி 5 மணிக்கு பூந்தென்றல் நிகழ்ச்சி. இதை தொகுத்து வழங்கிறதுக்காக குழலி வந்திருக்காங்க. நான் மீண்டும் வந்து 6 மணிக்கு உங்களோடு பக்தி மாலையில் இணைகிறேன். நேர்களே இணைந்திருங்கள், இன்பம் நிறைந்திருங்கள். இது வித் பாரதியின் தமிழ் பண்பலை 102.3.

உபத் பாரத நேர்கள் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம் அண்ட் குட் ஈவினிங் சொல்லிக்கிறது. நான் உங்கள் அர்ஜி குழலி. நீங்கள் இணைஞ்சிருக்கிறது பூந்தென்றல் நிகழ்ச்சியில். உபத் பாரதி 2.3 மட்டும் இல்லாமல் கும்பகோணம் பண்பலை 101.6, வேலூர் பண்பலை 100.4, திருப்பத்தூர் பண்பலை 100.1 நேர்கள் கேட்டு மகிழ்ந்துக்கிட்டு இருக்கீங்க. இன்றைக்கி நீங்கள் இணைஞ்சிருக்கிறது பூந்தென்றல் நிகழ்ச்சி. ஓகே, பூந்தென்றல் நிகழ்ச்சியில் இன்றைக்கி என்ன பண்ண

வழக்கம் போல் உங்களுக்காக ஒரு சூப்பரான க்வெஸ்சன் ஒன்று எடுத்துட்டு வந்திருக்கேன். அந்த க்வெஸ்சனுக்கு நீங்கள் எங்களுக்கு பதில் சொல்லணும் அப்படின்னா 044-9952-0852-3838-9871 நம்பர்ஸ்க்கு கால் பண்ணி நீங்கள் உங்களுடைய பதில்களை என் கூட பகிர்ந்துக்கலாம். கால் பண்ண முடியாதவங்க வித் பாரதி தமிழகம் 2.3 அப்படின்ற ஃபேஸ்புக் பேஜில் இப்போ ஒரு போஸ்ட் ஒன்று போட்டிருப்பேன், அந்த போஸ்ட்டு கீழே கமெண்ட்ஸாகவும் உங்களுடைய பதில்களை பதிவிடலாம். சரி, என்னம்மா கேள்வி அப்படின்னா, உங்கள் லைஃபுக்கு இல்லை உங்களுக்கு ஒரு பிஜிஎம் போட்டுக்கணும்னா என்ன பிஜிஎம் போடுவீங்க அப்படின்றது தான் இன்றைக்கான கேள்வி. ஒரு பின்னணி இசை, நம்ம வந்து ஒரு திரைப்படம் பார்க்குறோம் இல்லை ஏதாச்சும் ஒரு வீடியோ பார்க்குறோம் அப்படின்னா இசை அங்கே வந்து ஒரு பெரிய ரோல் ப்ளே பண்ணுது. அந்த ஒரு ஒரு நார்மல் சீனை கூட ரொம்ப மாஸாக காட்டுறது அதில் அதில் ஓடுற பின்னணி இசை, இல்லை சோகமாக காட்டுறதோடைய பின்னணி இசை தான் இல்லையா? ஸோ அப்படி உங்களுடைய வாழ்க்கைக்கு இல்லைனா உங்களுக்கு ஒரு ஒரு சினாரியோவில் ஒரு பிஜிஎம் போட்டுக்கணும் அப்படி இல்லைனா ஒரு பின்னணி இசை போட்டுக்கணும்னு நினச்சிங்கன்னா அது பின்னணி இசையா இருக்கும் அப்படின்றதான் இன்னைக்கான கேள்வி. உங்களுடைய பதில்களை பகிர்ந்துக்க என்கிட்ட நான் நம்பர்ஸ் ஆல்ரெடி சொல்லிட்டேன், மறுபடியும் ஒரு முறை சொல்றேன், 044-9952-0852-3838-9871. அதுக்கு நடுவில் நீங்க பதிலாம், அதாவது என்ன பிஜிஎம் நம்பருக்கு போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சு வைங்க. அதுக்குள்ள ஒரு பாடல் கேட்டு வந்துடலாம். பரிமளான் கோ திரைப்படத்திற்காக வாட்சா விடாத அப்படின்னு ஒரு பாட்டு வந்துட்டு இருக்கு. எல்ஆர்சியுடைய வரிகள்ல ஃபாக்ஸினுடைய இசையில கேட்டு தமிழகம் 103.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.

0: போன்ஜென்ட்ரல் நிகழ்ச்சியில் இணைஞ்சிருக்கீங்க. நம்ம இன்னைக்கு கேட்ட கேள்வி என்னன்னா, உங்க லைஃப்க்கு இல்லை உங்களுக்கு ஒரு பீஜியம் போட்டுக்கணும், பின்னணி இசை போட்டுக்கணும் அப்படின்னா எந்த பாடலை இல்லை எந்த இசையை போட்டுப்பீங்க அப்படின்றதான் கேள்வி. நம்ம கிட்ட பேச போற முதல் நேயர், வணக்கம்.
1: வணக்கம் மேடம்.
0: வணக்கம், யார் இங்க இருந்து பேசுறீங்க?
1: வேதாரண்யம் வட்டம் கருப்பம்புளம் தெற்கிலிருந்து சா சிவகுமார். நலமா இருக்கீங்களா?
0: நலமா.

0: ஓகே சார், நல்லா இருக்கீங்களா நீங்க?
1: ஆ, நலமா இருக்கேன் மேடம்.
0: சொல்லுங்க சார், என் கேள்வி தெரியுமா?
1: ஆ, தெரியும் தெரியும். அதாவது எனக்கு வந்து பாத்தீங்கன்னா, எனக்கு வந்து வயலின் இசை ரொம்ப பிடிக்கும் மேடம்.
0: ஓகே,
1: அந்த வயலின் இசையை எனக்கு பின்னணி இசையா நான் போட்டுக்குவேன் மேடம்.
0: சூப்பர், வயலின் இசை தான் உங்களுக்கு பின்னணி இசையா போட்டுப்பீங்க இல்லையா?
1: ஆமா மேடம்.
0: ஓகே சுகுமார் சார், கால் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி, வாழ்த்துக்கள்.
1: வாய்ப்புக்கு நன்றி, வணக்கம்.
0: வணக்கம். நல்லா இருக்கீங்களா மேம்? நல்லா இருக்கீங்களா? சூப்பர். அவங்கள ஹீரோயின் மாதிரி ஊஞ்சல் கேக்கணும்னு ஆசையா?
2: எனக்கு பாட்டு நல்லா இருக்கும். சூப்பரா சூப்பரா பாருங்க.
0: ஆமா, கண்டிப்பா. ஓகே கலாம், கால் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி, வாழ்த்துக்கள்.
2: தேங்க்யூ மேடம்.
0: வணக்கம். வணக்கம், யார் எங்க இருந்து பேசுறீங்க சார்?

0: கேக்கணும்னு ஆசையா?
1: எனக்கு பாட்டுலாம் சூப்பரா ஜானிங்க, உனக்கு சூப்பரா பாடுங்க உங்களுக்கு.
0: ஆமா கண்டிப்பா. ஓகே கலா மேம், கால் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி, வாழ்த்துக்கள்.
1: தேங்க்யூ மேடம்.
0: வணக்கம்
2: ஹலோ,
0: வணக்கம், யார் எங்க இருந்து பேசுறீங்க சார்?
2: நாங்க திருவங்கிலியில இருந்து பிரதாப் பேசுறேன் மேடம்.
0: வணக்கம் சார், சொல்லுங்க.
2: நம்ம பின்னணி இசைங்கிறது வந்து முதல் மரியாதையும் அந்த அலைகள் ஓய்வதையும் என் வாழ்க்கையில எப்போதுமே
0: சூப்பர். அலைகள் ஓய்வதில்லை காதல் என்ன பண்ண சொன்னீங்க?
2: மரியாதை மரியாதை அலைகள் ஓய்வதில்லை. இது சந்தோஷமா இருந்தாலும் உனக்கு அந்த பிஜிஎம் தான், சோகமா இருந்தாலும் அந்த பிஜிஎம் தான்.
0: ஓகே, மொத்த ஆல்பத்தையும் தூக்கிட்டீங்க.
2: ஆமா, அந்த இளையராஜா சாரோட பிஜிஎம் எனக்கு ரொம்ப பிடிக்கும் மேடம்.
0: சூப்பர் சூப்பர் சார்.
2: இந்த அலைகள் ஓய்வதெல்லாம் பிஜிஎம் தனியா கேட்டீங்க, பாட்டோட வேணாம், அந்த பிஜிஎம் மட்டும் கேட்டீங்கனாலே அது எங்கேயா போயிடும். அது சுகம் சந்தோஷமா இருந்தாலும் சரி, துக்கமா இருந்தாலும் சரி, அதை போட்டீங்கனாலே மனசுக்கு ஒரு நிறைவான அமைதி வந்துடும் மேடம்.
0: நம்மளுக்கே போட்ட மாதிரி இருக்கும்ல?
2: ஆமா மேடம், அதை நான் ரொம்ப உணர்ந்திருக்கேன் நிறைய வாட்டி.
0: சூப்பர் சார், ரொம்ப ரொம்ப அழகா ஷேர் பண்ணிக்கிட்டீங்க, நன்றி.
2: ஓகே மேடம், நன்றி மேடம்.
0: வணக்கம், பாரதி தமிழ் எஃப்எம்.
3: இனிய மாலை வணக்கம், ராஜேந்திரன் மணக்குடி. தலைப்பு சொல்லுங்கம்மா.
0: இன்னைக்கு தலைப்பு என்ன அப்படின்னா, உங்களுக்கு நீங்களே ஒரு பிஜிஎம் அதாவது பின்னணி இசை போட்டுக்கணும்னா என்ன போட்டுப்பீங்க?
3: நாயகனுடைய ஒரு ஒரு ஆரம்பத்தில இருந்து கடைசி வரைக்கும் அந்த கதை முடிகிற வரைக்கும் பாத்தீங்கன்னா பின்னணிதான், அந்த கதைக்கு பின்பலமே அந்த
0: பேக்ரவுண்ட் மியூசிக் தான் இல்லையா? சூப்பர் சூப்பர் சார், அழகா சொன்னீங்க, கால் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி.
3: நன்றிமா,
0: ரொம்பவே அருமை. நம்ம காலர்ஸ்லாம் கால் பண்ணி அவங்க லைஃபுகள் அவங்களுக்கு ஒரு பிஜிஎம் என்ன போட்டுவேன் அப்படின்னு சொல்லி ஷேர் பண்ணிகிட்டு இருக்காங்க. பிஜிஎம் வந்து எப்போவுமே ரொம்ப ஒரு பெரிய இடத்தை ப்ளே பண்ணும். நீங்கள் வேணாச்சும் ஒரு காட்சி பார்க்கும்பொழுது அதை மியூட் பண்ணிட்டு பாருங்களேன், அதோடைய உணர்வையும் நம்மளுக்கு கடத்த முடியாது. ஸோ இப்போ வந்து ஒரு மியூசிக்ன்றது ஒரு பயங்கரமான ரோல் ப்ளே பண்ணுது இல்லையா? நிகழ்ச்சியில் ஒரு பாடல் ஒன்று கேட்டு வந்துட்டு தொடர்ந்து நேர்களுக்கிட்ட பேசலாம். என்ன பாட்டு அப்படின்னா, முட்டைக்கலக்கி வந்துகிட்டே இருக்கு. யூத் திரைப்படத்திற்காக கென் கருணாஸ் அவர்கள் எழுதி பாடின பாடல், ஜீவ பிரகாஷ் குமாருடைய இசையில். கேட்டு நினைந்தனுங்க, இது ஒரு பாரதி தமிழ் 102.3.

0: விவித் பாரதி தமிழ் எஃப்எம் நேயர்களே, நம்மளுடைய தொலைபேசி வழி நிகழ்ச்சிகள்ல கலந்துக்கணுமா? அப்படின்னா இந்த தொலைபேசி எண்களை நோட் பண்ணிக்கோங்க. 2952-08-53, மற்றொரு எண் 2838-98-71. 044 முன்னிணைப்பு எண்ணை யூஸ் பண்ணி நம்ம தொலைபேசி நேரலை நிகழ்ச்சிகள் கலந்துக்கோங்க. உங்கள் புதுவரவை எதிர்பார்க்கும் 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம்.
1: நேரம் 5:13. நீங்க நினைச்சிருக்கிறது போன் சென்ட்ரல் நிகழ்ச்சியில. நேயர்கள் கிட்ட தொடர்ந்து பேசி தெரிஞ்சுக்கலாம். வணக்கம். வணக்கம், யார் எங்க இருந்து பேசுறீங்க?
2: வணக்கம்மா.
1: வணக்கம் சார்.
2: தஞ்சை மாவட்டம் திருபுவனம் அன்னை சேவியர் மனாலம் அறிக்கலாமா?
1: நல்லா இருக்கே சார், நீங்க நல்லா இருக்கீங்களா?
2: நல்லமா இருக்கம்மா.
1: நீ கேள்வி
2: பிடிச்ச எனக்கு பிடிச்சதுமா இது இந்த இளையராஜா இசை தான் நல்லா ஒரு வயலின் எல்லாமே அதுல வந்து அடங்கியிருக்குமா.
1: இளையராஜா
2: வந்து எப்படி பேர் வாங்கினாங்க என்னன்னு தெரியலம்மா. அந்த அந்த ஒவ்வொரு இசையிலும் ஒவ்வொரு பாட்டுக்கும் அவங்க வந்து அந்த இசை இருக்கு உழுகுறாங்க பாருமா. அந்த இசையானது மக்களை வந்து கவர் ஒவ்வொரு பாட்டுலயுமா மக்களை கவர்ந்துருச்சுமா.
1: ஓகே சூப்பர் சார், நன்றி நன்றி நன்றி. வணக்கம். வணக்கம் விவித் பாரதி தமிழ் எஃப்எம். வணக்கம்.
2: வணக்கம் மேடம்.
1: வணக்கம், யார் இங்க இருந்து பேசுறீங்க சார்?
2: அரியலூர் மாவட்டம் வந்து ராமாஞ்சம் பேசுறேன் மேடம்.
1: வணக்கம் சார், சொல்லுங்க, நீ கேள்வி தெரியுமா?
2: தெரியும் மேடம்,
1: சொல்லுங்க.
2: எனக்கு பிடிச்சது இளையராஜா மியூசிக் தான் மேடம்.
1: அவர் மியூசிக் தான் உங்களுக்கும் பிடிக்குமா? அந்த பாடு தான் உங்களுடைய பின்னணி செய்ய போட்டுப்பீங்களா?
2: ஆமா மேடம், ரொம்ப சூப்பரா இருக்கும் மேடம்.
1: சூப்பர் சூப்பர் சார், நன்றி கால் பண்ணதுக்கு.
2: நன்றிங்க மேடம்.

0: திருவாரூர் காமராஜ் ஃபுட்ஸ். கடலை மிட்டாய், எள்ளு மிட்டாய், கமர்கட்டு மிட்டாய், பொரி உருண்டை, மசாலா பொரி, குழந்தைகளை கவரும் ஏராளமான மிட்டாய் ரகங்களுடன் காமராஜ் ஃபுட்ஸ், புலிவளம், திருவாரூர்.
1: நம்ம கிட்ட பேச போற அடுத்த நேயர் யாருன்னு கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம்.
2: வணக்கம் மேம், நான் சந்திரசேகர், வேலூர் கட்பாடியிலிருந்து.
1: வணக்கம், கேள்வி தெரியுமா?
2: தெரியும் மேம்,
1: சொல்லுங்க.
2: எனக்கே ஒரு பிஜிஎம் அப்படின்னு போட்டுக்கிட்டோம்னா, படையப்பாப்படம் இருக்குல்ல மேம்,
1: ஆமா,
2: அதுல சிங்க நடை போட்டு சிதறத்திலேயே அந்த அந்த பிஜிஎம் போட்டா அப்படியே கொஞ்சம் வானத்துல பிறக்கிற மாதிரி எனக்கு ரொம்ப பொருத்தமா இருக்கும்,
1: பயங்கர கம்பீரமா இருக்கும் இல்லையா?
2: கம்பீரமா இருக்கும். அந்த படையப்பாவுடைய அந்த மியூசிக் பிஜிஎம் போடும்பொழுது வரும் பாருங்க ஒரு சந்தோஷம், அதுதான் என்னுடைய லைஃப்க்கு மிகவும் பொருத்தமான ஒரு பிஜிஎம்னு நான் நினைக்கிறேன் மேம்.
1: ஓகே ஓகே, சூப்பர் சார், கால் பண்ணி ஷேர் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி, வாழ்த்துக்கள்.
2: தேங்க்யூ, தேங்க்யூ குழலி மேம்.
1: வணக்கம்.
3: வணக்கம் மேடம்.
1: வணக்கம், யார் எங்க இருந்து பேசுறீங்க சார்?
3: அரியலூர் மாவட்டம் சிரஞ்சீவி பேசுறேன் மேடம்.
1: வணக்கம், நீ கேள்வி தெரியுமா?
3: ஆ தெரியும் மேடம்,
1: சொல்லுங்க.
3: நானே ஒரு ஒன் படத்துல இருந்து ஒரு பிஜிஎம் வரல மேடம்.
1: ஆமா,
3: அந்த பிஜிஎம் தான் மேடம் எனக்கு பின்னணி. இப்ப எல்லாருக்கும், எனக்கு மட்டும் இல்ல எல்லாருக்குமே அந்த பிஜிஎம் ரொம்ப பிடிக்கும் மேடம்.
1: ஓகே, எல்லாம் சஜஸ்ட் பண்ணுவீங்களா அந்த பிஜிஎம்?
3: ஆ
1: ஓகே, சூப்பர் சார். ம், சொல்லுங்க.
3: அந்த பிஜிஎம் தான் அந்த டாங் அந்த அந்த பிஜிஎம் எப்படி சொல்லுனா ரொம்ப நல்லா இருக்கும் மேடம்.
1: ஓகே ஓகே ஓகே, சூப்பர், கால் பண்ணி ஷேர் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி.
3: ஆ ஓகே மேடம், நன்றி மேடம்.

0: நிகழ்ச்சியில பேச போற அடுத்த நேர் யாருன்னு கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம்.
1: ஹலோ,
0: வணக்கம். யார், எங்க இருந்து பேசுறீங்க?
1: நீலாங்கரையில இருந்து மகாராஜன் பேசுறேம்மா.
0: வணக்கம் சார், சொல்லுங்க. நீ கேள்வி தெரியுமா?
1: ஆ, நல்லா தெரியுமா. கடலோர கவிதையில வந்து சத்யராஜர் ஆஸ்பத்திரியில அடிபட்டு படுத்திருப்பாரு பாத்தீங்களா?
0: ஆமா.
1: அப்ப வந்து அவர் நினைச்சு பாப்பாங்க, ஒரு பிஜிஎம் ஒரு 5 மினிட்ஸ் ஓடும். அதுதான் அந்த ஹைலைட் தான், நல்லா இருக்கும்.
0: சூப்பர் சூப்பர் சார், அழகா காட்சியோட எங்களுக்கு சொல்லி

0: கால் பண்ணி ஷேர் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி. வணக்கம்.
1: ஹலோ
0: வணக்கம், யார் எங்க பேசுறீங்க? ஓகே ஓகே, சூப்பர் மேம், கால் பண்ணி டக்குன்னு ஷேர் பண்ணிட்டீங்க, நன்றி.
1: தேங்க்யூ சார், தேங்க்யூ மேடம்.

நிகழ்ச்சியில் தொடர்ந்து ஒரு பாடல் வந்துகிட்டே இருக்கு. கருப்பு திரைப்படத்திற்காக காட் மோட் வந்துட்டு இருக்கு. சாயா பேங்கர் மற்றும் கானா முத்துக்குரல்ல விஷ்ணு ஏடவன் வரிகளில் சாயா பேங்கருடைய இசையில கேட்டிணைந்திருங்கள். இது உத்பாரத தமிழகம் 102.3 மாநிலங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.

0: பாட்டுக்கு டான்
1: நேரம் 5:22 நீங்க இணைஞ்சிருக்கிறது பூந்தென்றல் நிகழ்ச்சியில. நம்ம கிட்ட பேச போற அடுத்த நேர் யாரு? வணக்கம். வணக்கம்.
2: ஹலோ. வணக்கம் மேடம்.
1: வணக்கம். யார் இங்க இருந்து பேசுறீங்க?
2: அய்யம்பேட்டை சங்கர் மேடம்.
1: சங்கர் சார், உங்க ரேடியோ வால்யூம் குறைச்சிடுறீங்களா?
2: இந்த வர்ணமையாளர் வாய்ஸ் எல்லாம் நல்லா தெளிவா இருக்கு மேடம். அப்புறம் வந்து இந்த பாட்டெல்லாம் அமைச்சு அப்படியே ரொம்ப திணறி திணறி வருது மேடம். எனக்கு பிடிச்சது பிஜிஎம் இளையராஜா பிஜிஎம் வந்து மடைதி ரெண்டு அந்த சந்திரசேகர்
1: கடல் கடல் ஓரமா ஓடி வந்துட்டு இருப்பாரு இல்லையா?
2: வணக்கம்.
1: யார் எங்க இருந்து பேசுறீங்க?
3: அரியலூர் மாவட்டம் ஏலாக்குட்டில இருந்து கணேசனுங்க.
1: வணக்கம் சார். கேள்விக்கு தெரியுமா
3: இன்னைக்கு சொல்லுங்க.
1: அதாவது உங்களுக்கு ஒரு ஒரு பின்னணி இசை போட்டுக்கணும்னா எந்த இசை போடுவீங்க?
3: இந்த கரகாட்டக்காரன் படத்துல இருந்து மாங்குயிலே பூங்குயிலே.
1: ஆமா.
3: அந்த அந்த அந்த பாட எனக்கு பிடிச்சிருக்குங்க.
1: ரொம்ப சூப்பர் சூப்பர் சார்.
3: ரொம்ப நன்றி.
1: நன்றி நன்றி. வணக்கம்.
4: அன்பு அறிவாளருக்கும் மாலை வணக்கம்.
1: மாலை வணக்கம். யார் எங்க இருந்து பேசுறீங்க?
4: அடையாளம் மட்டும்தான். ஆசீர்வாதம் ராஜேஷ் பேசுறேன் மேடம்.
1: வணக்கம்.
4: சூப்பரா இருக்குது மேடம். எனக்கு அரண் பொட்டினா ரொம்ப பிரியம் மேடம். என் பாய் ராஜேஷ் வேற ஆந்தியை நாட்கள்ல.
1: ஆமா.
4: அது ஒண்ணு. எம்ஜிஆர் ஒரு படத்துல வச்சிருப்பாரு நாடோடி படத்துல. நாடு அதை நாடு அந்த பாட்டு சூப்பரா வாசிப்பாரு மேடம் எம்ஜிஆர்.
1: சூப்பர் சூப்பர் சூப்பர். அந்த பாடலாம் உங்களுக்கும் பிடிக்கும் இல்லையா?
4: ஆமா ஆமா மேடம்.
1: ரொம்ப நன்றி சார் கால் பண்ணி ஷேர் பண்ணதுக்கு.
4: வாய்ப்பு கொடுத்து நன்றி மேடம்.
1: நன்றி நன்றி.

0: திருவாரூர் காமராஜ் ஃபுட்ஸ். கடலை மிட்டாய், எள்ளு மிட்டாய், கமர்கட்டு மிட்டாய், பொரி உருண்டை, மசாலா பொரி, குழந்தைகளை கவரும் ஏராளமான மிட்டாய் ரகங்களுடன் காமராஜ் ஃபுட்ஸ், புலிவளம், திருவாரூர்.
1: நிகழ்ச்சியில பேச போற அடுத்த நேயர், வணக்கம்.
2: ஹலோ,
1: வணக்கம். யார் இங்க இருந்து பேசுறீங்க?
2: வணக்கம் மேடம், நான் பானு பேசுறேன் மேடம், மாவடில இருந்து.
1: பானு மேம் சொல்லுங்க.
2: நல்லா இருக்கீங்களா மேடம்?
1: நல்லா இருக்கு, நல்லா இருக்கீங்களா?
2: நல்லா இருக்கேன் மேடம். வாய்ஸ் சூப்பரா இருக்கு.
1: ரொம்ப நன்றி, ரொம்ப நன்றி. நீ கேள்வி தெரியுமா?
2: தெரியும் மேடம், சொல்றேன் மேடம்.
1: சொல்லுங்க
2: மேடம். எனக்கு என்ன பிடிச்சதுன்னா மௌனராகம் படத்துல மேடம், லாஸ்ட்ல அந்த ட்ரெயின் சீன் வரும் இல்ல, ரேவதி மேடமும் மோகன் சாரும்
1: கிளம்பி போற அந்த லாஸ்ட்
2: சீன், அதுல வந்து மியூசிக் வருங்களா மேடம்?
1: ஆமா,
2: அந்த மியூசிக் அந்த படம் ஃபுல்லா கூட வரும், லாஸ்ட்ல அந்த மாதிரி வரதுன்னு ரொம்ப பிடிக்கும் மேடம். அந்த மியூசிக் எனக்கு அந்த மாதிரி ரொம்ப ரொம்ப பிடிக்கும் மேடம். எனக்கு பிடிச்ச மியூசிக் அதுதான் மேடம்.
1: சூப்பர் சூப்பர் பானு மேம்,
2: அதை
1: போட்டுட்டேன். கால் பண்ணி ஷேர் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி.
2: தேங்க்யூ மேடம், தேங்க்யூ மேடம்.
1: வணக்கம்.
3: வணக்கம் மேடம்.
1: வணக்கம், யார் எங்க இருந்து பேசுறீங்க?
3: நெற்குண்டத்திலிருந்து முருகன் பேசுறேன் மேடம்.
1: வணக்கம் சார், நீ கேள்வி தெரியுமா?
3: தெரியும் மேடம்,
1: சொல்லுங்க.
3: எனக்கு எம் எஸ் விஸ்வநாதன் மியூசிக், டி எம் சவுந்தரராஜன் பாட்டு, எல்லா பாட்டுமே மியூசிக் பிடிக்கும் மேடம்.
1: ஓகே,
3: பழைய பாட்டு. எந்த
1: ஏதாவது குறிப்பிட்ட பாடல் இருக்கா உங்களுக்கு பின்னணி செய்ய போட்டுக்கணும்னு?
3: எல்லா பாட்டுமே நல்லா தான் மேடம் இருக்கும், பழைய பாட்டு.
1: ஓகே ஓகே, சூப்பர் சார், கால் பண்ணி ஷேர் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி.
3: நன்றி மேடம்.
1: வணக்கம்.
4: வணக்கம் மேடம், நல்லா இருக்கீங்களா?
1: நல்லா இருக்கேன். யார் இங்க இருந்து பேசுறீங்க?
4: செங்கல்பட்டு மாவட்டம் சிட்லப்பாக்கம் பேசுறேன் மேடம்.
1: வணக்கம். வணக்கம் வணக்கம், நீ கேள்வி தெரியுமா?
4: தெரியும் மேடம். அதாவது எனக்கு மியூசிக்ல பாத்தீங்கன்னா இந்த காலத்துல எல்லாம் இளையராஜா ரொம்ப லைக் பண்ணுவேன். அந்த காலத்து மியூசிக் பாத்தீங்கன்னா அந்த ஜேம்ஸ் பாண்ட் படத்துல வர மியூசிக் ரொம்ப பிரமாதமா, அந்த வாய்ஸுக்கு நடனத்துக்கு நடக்கிறதுன்னு ஒரு மியூசிக் படம்,
1: ஆமா
4: ரொம்ப பிரமாதமா இருக்கும் மேடம். மியூசிக் இப்ப நம்ம செட் பண்ணி ஒரு வீட்டுல நடக்கணும் எப்படி போனா அத கற்பனை பண்ணி கூட இன்னும் பர்ஃபெக்டா மியூசிக் எல்லாம் பண்றது இன்னும் ஃபர்ஸ்டா தான் இருக்கும் அந்த ட்ரெண்டு.
1: ஓகே ஓகே, சூப்பர் சார், அப்படியே காட்சியை மட்டும் கொண்டு வந்துட்டீங்க. கால் பண்ண

0: நிகழ்ச்சியில நம்ம கிட்ட பேச போற அடுத்த நேயர் யாரு?
1: ஹலோ, வணக்கம் மேடம்.
0: வணக்கம், யார் இங்க இருந்து பேசுறீங்க?
1: நாங்க அரியலூர் மாவட்டம், அருண் பேசுறேன்.
0: அருண் சார் வணக்கம்.
1: மௌனராகம் படத்துல இருந்து அந்த சின்ன சின்ன வண்ண குயில்ல அந்த ஸ்டார்டிங்ல லா லா லா லா,
0: ஆமா,
1: அது எனக்கு ரொம்பவே பிடிச்ச பாடல் மேடம், ரொம்ப ரொம்ப பிடிக்கும் மேடம்.
0: ஓ சூப்பர்,
1: அதான் எனக்கு பின்னணி இசையா இருக்குன்னா.
0: சூப்பர் சூப்பர் அருண் சார், ரொம்ப அழகா எக்ஸ்பிளைன் பண்ணீங்க. கால் பண்ணி ஷேர் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி.
1: ஓகே மேடம், நான் இப்பதான் மேடம் புதுசா புதிய நேரா வந்திருக்கேன்.
0: வாங்க வாங்க, வெல்கம். தொடர்ந்து விபத் பாரதி கேளுங்க.
1: ஓகே மேடம், ரொம்ப ரொம்ப நன்றி மேடம்.
0: நன்றி. என்னங்க,
1: நல்லா இருக்கீங்களா மேடம்?
0: நல்லா இருக்கு, நீங்களா இருக்கீங்களா?
1: நல்லா இருக்கு மேடம்.
0: சூப்பர் சூப்பர் அருண் சார், தொடர்ந்து விபத் பாரதி கேளுங்க, எல்லா ஷோ கால் பண்ணி பேசுங்க. நன்றி.
1: ஓகே மேடம், ரொம்ப நன்றி மேடம்.
0: வணக்கம்.
2: வணக்கம், கவி சுந்தரமூர்த்தி, சென்னை கொளத்தூர்ல இருந்து. மாலை வணக்கம்.
0: வணக்கம் மாலை, வணக்கம் சார், சொல்லுங்க.
2: எனக்கு சிறு வயதுல இருந்து எங்க வீட்டுல அந்த நாள்ல வந்து இந்த பால்வ ரேடியோ இருக்கு ஒரு பாடல் வரும் பாருங்க, இந்த மங்கள சிறகம் படத்துல ஒரு வரும். இன்னைக்கு அந்த பாடல் தினம் ஒரு நாளைக்கு ஒரு தடவை பாத்துட்டு இருப்பேன் நான் வந்து. நான் தடுக்க இப்ப சின்ன வயசுல இருந்து அந்த ஒரு மங்கள சிறகத்தில் பி சுஷில் அம்மா பாடல காதல் பாடல் இப்பதான் தெரியுது எனக்கு வந்து. அது என்னவோ அது ஒரு மெட்டு எனக்கு வந்து ஒரு கவர்ந்துச்சு. எனக்கு வந்து எவ்வளவு பாடல் இருந்தாலும் அது ஒரு நாள்ல பாடுறோம் பாருங்க. ஒரு முறைதான் வரும் கதை பல கூறும் உல்லாச புதுமைகள் காட்டும் இளமை வையார வண்ணங்கள் பாடும் இளமை இருமலர் பேசும் செய்தி கூறும் சிங்கார இன்பங்கள் சேர்க்கும் இளமை காலம் இனிமையாகும் இன்பம் கூறும் கவிதையாகும். அதுவும் அந்த பாடல் குறிச்சு எங்க கேட்டாலும் அப்படியே நின்றுடுறேன் மேடம்.
0: ஓகே ஓகே சார், கால் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி, வாழ்த்துக்கள்.
2: ஓகே ஓகே ஓகே.
3: திருவாரூர் காமராஜ் ஃபுட்ஸ், கடலை மிட்டாய், எள்ளு மிட்டாய், கமர்கட்டு மிட்டாய், பொரி உருண்டை, மசாலா பொரி, குழந்தைகளை கவரும் ஏராளமான மிட்டாய் ரகங்களுடன் காமராஜ் ஃபுட்ஸ், புலிவளம், திருவாரூர்.
0: போந்தென்றல் நிகழ்ச்சியில் தொடர்ந்து ஒரு பாடல் வந்துகிட்டே இருக்கு. என்ன பாடல் அப்படின்னா, டிசி திரைப்படத்திற்காக ஹேங்கோவர் வந்துகிட்டே இருக்கு. அனிருத் ரவிச்சந்திரனுடைய இசை மற்றும் குரல்ல ஹேசன்பர்க்குடைய வரிகளில் கேட்டிணைந்திருங்கள். இது உத்பாரத தமிழகம் 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.

மித்லோ திரைப்படத்திற்காக ஐயோ காதலி பாடல் விஜய் நாராயண் மற்றும் ஷான்ரோடன் குரல்ல மோகன்ராஜனுடைய வரிகளில் கேட்டு ரசிச்சிருப்பீங்க. நேரம் 5:38.

இன்னைக்கு பூந்தென்றல் நிகழ்ச்சியில் என்ன கேள்வி கேட்டிருந்தோம் அப்படின்னா, உங்களுக்கு நீங்களே ஒரு பிஜிஎம், அதாவது பின்னணி இசை போட்டுக்கணும்னா என்ன திரைப்படத்திலிருந்து போட்டுப்பீங்க, அவர் என்ன இசை போட்டுப்பீங்கன்னு கேட்டிருந்தோம். நிறைய பேர் அழகாக கால் பண்ணி, நான் இந்த படத்துலேயும் போட்டுப்பேன், நான் இந்த இசை இந்த வாத்தியை கருவிட்டு ரொம்ப பிடிக்கும், அந்த அதோட இசை நான் போட்டுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அழகாக ஷேர் பண்ணாங்க. நிறைய பேர் உங்களுக்கு ஃபேஸ்புக்லேயும் கமெண்ட்ஸ் போட்டிருக்காங்க, அதையும் நம்ம அப்படியே வாசிச்சிடலாம் இல்லையா. எஸ் செந்தில் கண்ணன் ஷோபா நிகழ்ச்சியிலேருந்து நிகழ்ச்சிக்கு வந்து வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காங்க. இன்பா இலக்கியா வந்து அழகாக ஸ்டிக்கர் ஒன்று அமைச்சிருக்காங்க. ரங்கராஜன் தித்திக்கும் மாலை வணக்கம் சொல்லிட்டு ஷேர் பண்ணியிருக்காரு. பாசமலர் திரைப்படத்தில் வரும் எங்களுக்கும் காலம் வரும், காலம் வந்தால் வாழும் வரும் அந்த பாடல் வந்து ரொம்பவே பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஷேர் பண்ணியிருக்காரு.

0: சாந்தி ரமேஷ் இனிய மாலை வணக்கம் சொல்லியிருக்காங்க. பிரேம்நாத் பிரேம் மாலை வணக்கம் சொல்லிட்டு நல்லவருக்கெல்லாம் சாட்சிகள் இரண்டு ஒன்று மனசாட்சி அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாடலை ஷேர் பண்ணியிருக்காரு. ஜி கதிரவன் வாரியங்காவிலிருந்து நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காரு. அதே போல பிரபாகரன் பிரபாகரன் ஆண்டவன் படைச்சா என்கிட்ட கொடுத்தான் அப்படின்ற அந்த பாடல் வந்து எனக்கு பின்னணி இசையாக போட்டுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு ஷேர் பண்ணியிருக்காங்க பிரபாகரன் பிரியதர்ஷன். அந்தோடிராஜ் காட்டுப்பக்கம் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காங்க. அதே போல மீரா வெங்கட்ராமன் ஓ சின்னஞ்சிறு மலரை மறந்து விடாதே படம் நீங்காத நினைவு அந்த பாடல்லாம் பிடிக்கும் சொல்லிட்டு ஷேர் பண்ணியிருக்காங்க. ரவி பி வந்து அதாவது அம்பத்தூர்லேருந்து குட் ஈவினிங் சொல்லியிருக்காரு நம்மளுக்கு. குட் ஈவினிங் டு என் புரசைவக்கம் சவுந்தரராஜன் வந்து வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காரு. நிகழ்ச்சியில் நம்ம கிட்ட பேச போற அடுத்த நேர் யாருன்னு கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம்.
1: ஹலோ.
0: வணக்கம். யார் எங்கிருந்து பேசுறீங்க?
1: மனசுக்குள் ஆசை வைக்க மன்னன் வந்தானா.
0: அழகா அழகா பாடிட்டீங்க.
1: அந்த பாடல்
0: நன்றி நன்றி நன்றி. வணக்கம்.
2: வணக்கம்.
0: வணக்கம். யார் இங்கிருந்து பேசுறீங்க?
2: தஞ்சை மாவட்டம் உப்பிலிப்பூங்கிலிருந்து வாழ்கோளம்ன தையக்கலைஞர் ராமன் பேசுறோமா.
0: வணக்கம் சார். கேள்வி தெரியுமா?
2: ஆமா, அந்த ஏழு நாட்கள்ல பாக்கியராஜ் மிஸ்ஸிங்மா. லாஸ்ட் சிச்சுவேஷன்ல ராஜேஷ்கிட்ட கேப்பாரு, அம்மா செத்து போயே குணமாயேன்னு. அப்ப ஒரு மிதி கூட தன்னம் தன்னம் தன்னம் தானே தானானேன்னு அத போட்டு.
0: சூப்பர் சூப்பர் சார். கால் படி ஷேர் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி. வாழ்த்துக்கள். ஓகே, நேயர்களெல்லாம் அழகாக கால் பண்ணி ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க. நீங்களும் ஷேர்

0: 84952523283878 நம்பர்ஸ்க்கு கால் பண்ணுங்க. வணக்கம். வணக்கம். யாரங்கிறது பேசுறீங்க? வணக்கம் மேம்.
1: நல்லா
0: இருக்கீங்களா நீங்க? நீ கேள்வி தெரியுமா? அந்த படம் உங்களுக்கு பிடித்த படம் இல்லையா? ரொம்ப நன்றி கால் பண்ணி ஷேர் பண்ணதுக்கு. வணக்கம்.
2: ஹலோ.
0: வணக்கம்.
2: வணக்கம், வாழ்த்துக்கள் மேடம். எப்படி இருக்கீங்க? நலமா?
0: நல்லா இருக்கு. நல்லா இருக்கீங்களா நீங்க?
2: பிஜிஎம் வந்து வான் நீலா நீலா அல்ல, அது ஒண்ணு டங் டங் டங் டங் டங் டங் டங் டங் டங் டங் டங் டங். அது ரெண்டே என் லைஃப்ல நெருக்கமான பாடல்கள்.
0: ஓகே, சூப்பர். ஆனா முதல்ல யார் எங்க இருந்து பேசுறீங்க?
2: அம்பத்தூர் எம்டி ரவிச்சந்திரன் மேடம்.
0: ஓகே ஓகே, சூப்பர் சார். அழகா கால் பண்ணி டக்குன்னு பாடி கூட காமிச்சிட்டீங்க, ரொம்ப நன்றி.
2: நன்றி மேடம்.
0: நன்றி. வணக்கம். ஓகே, நீங்களும் ஷேர் பண்ணிக்கணும். ஆல்ரெடி சொன்ன அந்த நம்பர்ஸ்க்கு கால் பண்ணி சொல்லுங்கள். அதே போல் இங்கே கொஞ்சம் கமெண்ட்ஸ் வந்திருக்கு. பாக்கியராஜ் வேதாரண்யம்லேருந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காங்க. கும்பகோணம் மலை வயசில் கேட்டுகிட்டே இருக்குன்னு சொல்கிறாங்க, கேட்டணிந்துருங்க. அண்ட் ராமகிருஷ்ணன் குழமங்கொண்டான், சோலை குயிலே காலை கதிரை, அந்த பாடலுடைய பின்னணி இசை தான் எனக்கு அப்பப்போ கேட்க தோணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மேலப்பேடு தயாளன், சலங்கையொலி பாடலில் வர மௌனமான நேரம், அதில் வர டியூன் எனக்கு ரொம்ப பிடிக்கும்னு சொல்லிட்டு ஷேர் பண்ணியிருக்காரு. அதே போல் வந்து விரதம் படத்தில் இடைப்பெற்ற சங்கர் கணேஷ் மியூசிக்கில் வந்து பிஜிஎம் தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும்னு சொல்லிட்டு செங்கல்பட்டுலேருந்து சி பன்னீர்செல்வம் ஷேர் பண்ணியிருக்காரு. பூந்தென்றல் நிகழ்ச்சியில் ஒரு பாடல் ஒன்று கேட்டு வந்துடுவோம். டிராகன் திரைப்படத்திற்காக சித் ஸ்ரீராம் சஞ்சனா கல்மாஞ்சி இணைந்து பாடிய விக்னேஸ்வரன் வரிகளில் லியோன் ஜேம்ஸ் இசையில் பாடின அந்த பாடலாம் வந்துகிட்டே இருக்கு. ஸ்டேட்யோன் பாரதி தமிழகம் 2.3.

0: என்ன பிரபாகரன், ஏதோ யோசனையா இருக்கீங்களே?
1: ரோட்ல நடுவுல கோடுகள்லாம் இருக்குல்ல, அதை பத்தி தான் யோசிச்சுட்டு இருந்தேன்.
0: அதை பத்தி அப்படி என்ன யோசிச்சுட்டு இருக்கீங்க?
1: சில இடங்கள்ல வந்து கோடுகள் விட்டு விட்டு இருக்கு, சில இடங்கள்ல தொடர்ச்சியா இருக்கு. ஏன் இந்த மாதிரி போட்டிருக்காங்க? இதுக்கெல்லாம் என்ன வித்தியாசம்? அதை பத்தி தான் கொஞ்சம் யோசிச்சுட்டு இருக்கேன்.
0: இது ரொம்ப சிம்பிள். ஒரே திசையில போற ரோட்டுக்கு நடுவுல இந்த மாதிரி கோடுகள் விட்டு விட்டு போட்டிருப்பாங்க. அந்த மாதிரியான ரோட்ல நம்ம ஒரு வாகனத்தை முந்தி செல்லலாம். அதுவே கோடுகள் விட்டு விட்டு போடாம ஒரே கூடா தொடர்ச்சியா இருந்துச்சுன்னா அந்த மாதிரியான ரோட்ல நம்ம வாகனங்களை முந்தி செல்லக்கூடாது. சில நேரங்கள்ல எமர்ஜென்சி அப்படின்னா வேணா நம்ம முந்தி செல்லலாம்.
1: இதே மாதிரி ரெண்டு கோடுகள் தொடர்ச்சியா போதே, அதுக்கு என்ன அர்த்தம்?
0: அந்த மாதிரி ரோட்டுக்கு நடுவுல ரெண்டு கோடுகள் தொடர்ச்சியா போச்சுன்னா அந்த ரோட்ல எக்காரணத்தை கொண்டு நம்ம வாகனங்களை முந்தி செல்லக்கூடாது. அதுதான் அந்த ரெண்டு கோடுகளுக்கான அர்த்தம். இந்த விதிகள் எல்லாம் தெரிஞ்சுட்டு அதை ஃபாலோ பண்ணாவே விபத்துகள் கண்டிப்பா குறைய ஆரம்பிச்சிடும்.
1: சாலை விதிகளை பின்பற்றுவோம்,
0: மகிழ்ச்சியான பாதுகாப்பான பயணத்தை மேற்கொள்வோம்.
2: வணக்கம்.
3: வணக்கம் மேடம்.
2: வணக்கம், யாருங்க வந்து பேசுறீங்க?
3: அம்பத்தூர்ல இருந்து தேவராஜ் பேசுறேன்.
2: வணக்கம் சார்.
3: எனக்கு வந்து இந்த அக்கார்டி நியூஸே ரொம்ப பிடிக்கும். அதுல வந்து எம்ஜிஆர் வந்து பாடுவார், கண் போன புக்கிலே கால் போகலாம் அதை வாசிக்கிட்டு பாடுவார் பாத்தீங்களா? எனக்கு பேக்ரவுண்ட் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும், அதுவும் பிடிக்கும். அந்த மாதிரி இன்னொரு பாட்டு இருக்குது, பாடினால் ஒரு பாட்டுன்னு சொல்லிட்டு ஒரு தாய் மக்கள் படத்துல பாடுவார், அதுவும் அக்கார்டி
2: தான்.
3: அந்த அக்கார்டி ரொம்ப எனக்கு இன்ட்ரெஸ்ட் ஆனது, எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு
2: மியூசிக்
3: மேடம்.
4: நன்றி.
2: தெரியுமா? சொல்லுங்க.
4: எனக்கு வந்து குறையன்றும் இல்லை மறை மூட்டி கண்ணா, குறையொன்றும் இல்லை கண்ணா, குறையொன்றும் இல்லை கோவிந்தா.
2: ஓகே மேம், சூப்பர் சூப்பர். கால் பண்ணி ஷேர் பண்ணதுக்கு ரொம்பவே நன்றி.
4: தேங்க் யூ மேம்.
2: வணக்கம், உத்பாரி தமிழ் எஃப்எம்.
5: வணக்கம். வணக்கம் மேம். மாலை வணக்கம்.
2: மாலை வணக்கம். யார் இங்க இருந்து பேசுறீங்க?
5: இமயத்து உடம்பு தொட்டுக்குள்ள நம்ம வானொலி பிரிகிறது பெரும்படம்
2: பிடிச்சிட்டீங்களே. யார் இங்க இருந்து பேசுறீங்க?
5: அரியலூர் மாவட்டம் வாரியங்காவல் என்எஸ் கொளிஞ்சிநாதன் சகோதரி.
2: ஓகே, கேள்வி தெரியுமா? இன்னைக்கு
5: தெரியும் தெரியும், கேள்விட்டா கேள்விட்டீங்க. கடைசியில ஒரு பேர் விட்டுட்டீங்க, கதிரவன் பேருக்கு அப்புறம் என் பேர் வந்தது மெசேஜ்ல.
2: வாரியங்காவல்ல இருந்தா?
5: ஆமா ஆமா, நாங்க ரெண்டு பேரும் தான் போனோம், மெசேஜ் விட்டுட்டீங்க.
2: ஓகே ஓகே, சொல்லுங்க சொல்லுங்க.
5: அதனால லைன் பிடிச்சிருந்தேன். எனக்கு வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா, திருவிளையாடன் சொல்லக்கூடிய படத்துல அந்த தருக்கு நடிச்சிருப்பாருல்ல,
2: ஆமா,
5: அந்த ஒரு டாப்பிங் அந்த
2: இதுதான்
5: எனக்கு பிடிச்சதுமா.
2: ஓகே ஓகே, சூப்பர் சார்.
5: நன்றி,
2: ரொம்பவே நன்றி.

மாதவரம் வீரராகவன் அஞ்சு சயம் நேரம் அழகு பூதென்றல் வாசம்னு அழகாக ஒரு கவிதை மாதிரி எழுதிட்டு அடுத்ததாக வந்து என்னதான் நடக்கும் நடக்கட்டுமே அந்த பாடல் எதிரொலிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஷேர் பண்ணியிருக்காரு. ஆண்டி மேடம் கார்த்திகேயன் கேப்டன் பிரபாகரன் திரைப்படத்திலிருந்து பாசமுள்ள பாண்டியரை இந்த பாடலுடைய பின்னணி இசை அவருக்கு ரொம்ப பிடிக்கும்னு சொல்லிட்டு ஷேர் பண்ணியிருக்காரு. நிவேதா ராஜு அவங்க வந்து கில்லி படத்தில் வரும் ஷாலாலா அந்த பாடல் வந்து பின்னணி இசையாக போட்டுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு ஷேர் பண்ணியிருக்காங்க. நிறைய கேர்ள்ஸ்க்கு அந்த பாடல் வந்து பேக்ரவுண்டில் ஓடிட்டே இருக்கும். அதே போல் புரசைவாக்கம் சௌந்தரராஜன் வந்து நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காரு.

பொர்சிவக்கம் ரீஜா மனோகரன் நிகழ்ச்சிக்கு மாலை வணக்கம் சொல்லிட்டு அதே போல நலமா சகோதரின்னு கேட்டிருக்கா. ரொம்ப நலமா இருக்கேன், நீங்களும் நலமா இருப்பீங்கன்னு நம்புறேன். அண்ட் கண்ணன் பி என் மேட்டுப்பட்டியிலிருந்து நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காரு. சுந்தரராசு மெர்சல் படத்துல வர இசை எனக்கு ரொம்ப பிடிக்கும் சொல்லி ஷேர் பண்ணியிருக்காரு. பொன்னியம்மன் மேடு அன்னை கணேசன் மாலை வணக்கம் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள். அதே போல அடையாளம்பட்ட ஆசீர்வாத பாஜேஸ்வரி ஷேர் பண்ணியிருக்காங்க. வண்ணை கணேசன் ஆனந்த ஜோதி திரைப்படத்திலிருந்து பணியில்லாத மார்கழியா அந்த பின்னணி இசை ரொம்ப பிடிக்கும் சொல்லிட்டு ஷேர் பண்ணியிருக்காரு. புவனகிரி சுமதி பாபு வந்து அலைப்பாய்தே மூவில உள்ள பிஜிஎம் பிடிக்கும் சொல்லிட்டு ஷேர் பண்ணியிருக்காங்க. அந்த படத்துல எல்லா பிஜிஎம்ஸும் சூப்பராகவே இருக்கும் ஏ ஆர் ரஹ்மான் அவருடைய இசையில. ரமேஷ் ரமேஷ் இன்று மதியத்திலிருந்து எஃப்எம் வேலூர்ல வரவே இல்லை அப்படின்னு சொல்லி ஷேர் பண்ணியிருக்காங்க. கண்டிப்பா கேட்க சொல்றேன் என்னன்னு. சேது செல்வி செல்வன் பெங்களூர்ல இருந்து மௌனராகம் திரைப்படத்தை சொல்லியிருக்காங்க. நடராஜன் சுப்பையா புத்தகரம் வந்து இளையராஜா இசை கரகாட்டக்காரன் திரைப்படத்துல வர மாங்குயிலை பூங்குயிலை பாடல் தான் பின்னணி இசையா போட்டுப்பேன் அப்படின்னு சொல்லி ஷேர் பண்ணியிருக்காரு. முரளிதரன் விழுப்புரத்திலிருந்து வழக்கம் போல அழகா ஒரு கியூட்டான ஒரு போஸ்டர் ரெடி பண்ணி போட்டிருக்காங்க. ஆனிமடம் கார்த்திகேயன் மறுபடியும் பின்னணி இசையாக வரும் புல்லாங்குழல் இசைக்குடன் ரொம்ப பிடிக்கும் சொல்லி ஷேர் பண்ணியிருக்காரு. ராஜா கணேஷ் தஞ்சாவூர்லேருந்து அவருக்கு பிடித்த பின்னணி இசை வந்து அஜித் சார் படத்தில் உள்ள விடாமுயற்சியில் வர விடாமுயற்சி பாடல் ரொம்ப பிடிக்கும். அந்த பேக்ரவுண்ட் மியூசிக் ரொம்ப பிடிக்கும் சொல்லிட்டு ஷேர் பண்ணியிருக்காங்க. கமலாவரதன் வந்து அழைக்காதே பாடல் படம் வந்து மணாலனே அந்த மணாலனே மங்கையின் பாக்கியம் அப்படின்ற அந்த பாடல் பிடிக்கும் சொல்லி ஷேர் பண்ணியிருக்காங்க. இன்பா இலக்கியா வந்து மெல்ல மெல்ல எண்ணெய் தொட்டு அப்படின்ற அந்த பிஜிஎம் வந்து ரொம்ப பிடிக்கும் சொல்லி ஷேர் பண்ணியிருக்காங்க.

0: இன்னைக்கு ஃபேஸ்புக்கில் வந்திருக்க கமெண்ட்ஸ் அவ்வளோதான். நம்ம கேட்ட கேள்வி, ஏதாவது உங்கள் வாழ்க்கையில் என்ன பிஜிஎம் பேக்ரவுண்ட் மியூசிக்காக போட்டுப்பீங்க அப்படின்னு கேட்டிருந்தோம். ஸோ நம்ம நிகழ்ச்சியில் நேயர்கள் கிட்ட கொஞ்சம் பேசிடுவோம். வணக்கம்.
1: ஹலோ.
0: வணக்கம், யார் எங்கிருந்து பேசுறீங்க?
1: வணக்கம், புன்னேரி ஜெகண்டையில இருந்து கலிராமர் பேசுறோம். நல்லா இருக்கீங்களா?
0: நல்லா இருக்கு சார். நல்லா இருக்கீங்களா?
1: நல்லா இருக்கம்மா. எனக்கு பாத்தீங்கன்னா இப்ப லேட்டஸ்டா ஜென்ஜிக்குலாம் இந்த பாட்டு ரொம்ப பிடிக்கும். இப்ப பாத்தீங்கன்னா டெய்லர் டூல இருந்து ஒரு பாட்டு வந்துருக்குது,
0: வணக்கம். யார் எங்க இருந்து பேசுறீங்க?
2: நான் போரூர்ல இருந்து பொன்ராஜ் பேசுறேன்.
0: வணக்கம் சார், சொல்லுங்க.
2: அதாவது இப்ப அழிஞ்சு போச்சுன்னு சொன்னா குறைஞ்சு போச்சுன்னு சொல்லலாம். அந்த இசை தான் எனக்கு வந்து பேக்ரவுண்டா போடணும். என்ன இசைன்னு பாத்தீங்கன்னா
0: உரிமை. ஆமா,
2: கருத்த மச்சான் அந்த பாட்டுல பாத்தீங்கன்னா டுர்ரும் டுர்ரும் அழகா அந்த இளையராஜா இசை அமைச்சிருப்பாரு.
0: ஆமா,
2: கேட்டு கோடி உரிமை மேலும் அந்த மாதிரி அந்த உரிமை மேல நான் வரும்போது அந்த உரிமை இசைய போடணும்.
0: சூப்பர் சூப்பர்.
2: போட்டா நல்லா இருக்கும்.
0: ரொம்ப நீங்க ரொம்ப ரொம்ப ஆசையா சொல்றீங்க, கேட்க ரொம்ப நல்லா இருக்கு. கால் பண்ணி சொன்னதுக்கு ரொம்பவே நன்றி, வாழ்த்துக்கள். பூந்தென்றல் நிகழ்ச்சியுடைய நிறைவு பகுதிக்கு வந்தாச்சு. நிறைய பேர் கால் பண்ணி அழகா சூப்பரா ஆன்சர் சொல்லிங்க. அடுத்தது பக்தி நேரத்தை வந்து தொகுத்து வழங்குறதுக்காக உங்களுக்கு ஆர்ஜி கனிமொழி தயாரா இருக்காங்க. நம்ம மறுபடியும் 8 மணிக்கு நீக்கொருநாள் நிகழ்ச்சியில பேசலாம். நிகழ்ச்சியில நிறைவு பாடலா வரப்போறது முகை மழை, ஷான்டோனல் மற்றும் சைந்தவி குரல்ல மோகன்ராஜன் வரிகள்ல. டூரிஸ்ட் தமிழ் திரைப்படத்துக்காக வந்துகிட்டே இருக்கு. கேட்டு இணைந்திருங்கள். உத்பாரு தமிழ்ஃபம் 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.

0: கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: நேரம் 6 மணி. நேர்களின் கேட்கலாம் பக்தி மாலை. பக்தி மாலை.

0: இறையருளும் இசையருளும் ஒரு சேர பக்தி மாலையாய் இன்னிசை பாடல்களின் தொகுப்பு.
1: பக்தி மாலை.
0: பக்தி மாலை நிகழ்ச்சியின் தொடக்கமாக ஒலிக்கக்கூடிய பாடல் சலங்கை ஒலி திரைப்படத்திலிருந்து. ஜானகி பாடிய பாடல், வைரமுத்து எழுதியது, இளையராஜாவின் இசையில் ஒலிக்கிறது.

0: இறை மாலையும் இசை மாலையும் ஒரு சேர பக்தி மாலையாய் கேட்டுக்கொண்டிருக்கிறோம் நேர்களே. திரை இசை பாடல்களின் வழி இறையருள் நாடிக்கொண்டிருக்கிறோம் பக்தி மாலை நிகழ்ச்சியில். தொடரும் பாடல் சமயபுரத்தாலே சாட்சி என்கிற திரைப்படத்திற்காக டாக்டர் எஸ் சீர்காழி கோவிந்தராஜன் குழுவினரோடு பாடிய பாடல், கவிஞர் வாலி எழுதிய பாடல், கே வி மகாதேவன் இசையில் உங்களுக்காக.
1: பெஞ்சேலை புடுத்திய பேர்க்கு காப்பாய் நிற்கும் தயவல்லவோ, உரியவர் கருணும் பெரிய பாளையத்திரு நகர் வாழும்

தேவ கருணும் பெரிய பாளைய திருநகர் வாழும் தாயல்லவோ கேட்டை களையும் கோட்டை மாறியாய் சேலத்தில் வளரும் சுடர் அல்லவோ கேட்டை களையும் கோட்டை மாறியாய் சேலத்தில் வளரும் சுடர் அல்லவோ பார்ப்புடன் பொங்கல் படைப்பவர் புதம் போல விழியம்மன் அவள் அல்லவோ சமயபுரத்து நாயகியே சமயத்தில் காத்து

ஆடி தேர் கொண்டு அழகாய் வலம் வரும் ஏற்காடு அமர்ந்த அருள் அல்லவோ, திரு ஏற்காடு அமர்ந்த அருள் அல்லவோ, ஆலயம்மன் என திருப்பெயர் விளங்க அருமறைபாடும் பொருள் அல்லவோ.

அழகான பாடல் கேட்டு முடித்தோம். சமயபுரத்தாலே சாட்சி என்கிற திரைப்படத்திலிருந்து ஒலித்தது அந்த பாடல். நம்முடைய ஆன்மீக பயணம் என்பது, ஆன்மீகம் என்பதற்கான அடித்தளமே அன்புதான். உங்களுக்கு தொழில் இங்கே அன்பு செய்தல் கண்டீர் அப்படின்னு மகாகவி பாரதியார் கூட அன்பினுடைய அடிப்படை ஆன்மீகம், ஆன்மீகத்தின் அடிப்படை அன்பு அப்படின்னு சொல்லியிருக்காரு. நம்ம எந்த கடவுளை தொழுதாலும், எந்த கடவுளை வணங்கினாலும் பரம்பொருள் என்பவன் ஒன்றே. அந்த பரம்பொருள் என்பதன் அடித்தளம் என்பது அன்பு என்பதை நாம் மனதால் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதையே ஆன்மீகம் அனைத்துமே நமக்கு சொல்லிக் கொடுக்கிறது என்பதை மனதில் வைப்போம். நேர்களே, இணைந்திருங்கள். இது விவித் பாரதியின் தமிழ் பண்பலை 102.3 பக்தி மாலை நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறோம். நிகழ்ச்சியில் தொடரும் பாடல் ராமானுஜன் திரைப்படத்திற்காக வாணி ஜெயராம் மற்றும் கார்த்திக் சுரேஷ் இணைந்து பாடிய பாடல். கவிஞர் வாலி எழுதியது, ரமேஷ் விநாயகம் இசையில். கேட்போம்.

பக்தி மாலை நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறோம் நேயர்களே. இறையருளும் இசையருளும் ஒரு சேல பக்தி மாலையாய் திரை இசை பாடல்களின் வழி இறைவனை அணுகி கொண்டிருக்கிறோம். அன்பின் பெயரே கடவுள் சுடர், அறிவின் தெளிவே கடவுள், தன் சேய் நலனே நினையும் ஒரு தாயின் பரிவே கடவுள், என்றும் மகிழ்வே நிறையும் புது இதய பொலிவே கடவுள், துன்பம் அலைப்போல் வரினும் மனம் துவளா துணிவே கடவுள், அன்பே கடவுள் என்பதை மறவோம். நேரம் 6:15 விவித் பாரதியின் தமிழ் பண்பலை 102.3 பக்தி மாலை நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறோம்.

வெள்ளித்திரையில் அரங்கேறிய பக்தி பாடல்கள் நம் இல்லங்களில் அலங்கரித்துக் கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி பக்தி மாலை. வழங்கிக் கொண்டிருப்பது 102.3 விவத் பாரதி.

அன்பு மட்டும் இருந்தால் போதுமா? இறைவனை அடைந்து விடலாமா? அன்போடு சேர்ந்து நம்முடைய எண்ணமும் நம்முடைய செயலும் நம்முடைய நோக்கமும் நல்லவையாக இருக்க வேண்டும். அப்போதுதான் நாம் முழுமையான இறை அடியை அடைய முடியும் என்று முன்னோர்கள் அனைவரும் கூறுகிறார்கள். நாம் நல்ல நெறியோடு அன்பு நெறியை சேர்த்து கடைபிடிப்போம். இறைவனின் இறையடியை சேர்ந்து மகிழ்வோம். சரணமையப்பா திரைப்படத்திலிருந்து வருகிறது பக்தி மாலையில் தொடரும் பாடல். கே.ஜே. யேசுதாஸ் பாடியது, தசரதன் எழுதியது, சந்திரபோஸ் இசையில் ஒலிக்கிறது.

பக்தி மாலை நிகழ்ச்சியின் நிறைவு பகுதியில் புனித அந்தோனியார் திரைப்படத்திலிருந்து வரும் பாடல் வாணி ஜெயராம் பாடியது. தஞ்சை வாணன் எழுதிய பாடல் எம் எஸ் விஸ்வநாதன் இசையில் வருகிறது. தொடரும் அந்த பாடலோடு நிறைவு பெறுகிறது பக்தி மாலை நிகழ்ச்சி.

நிறைவு பெறுகிறது பக்தி மாலை நிகழ்ச்சி. இன்னும் சில நொடிகளில் தொடர்வது மாலை 6:30 நிமிடத்திற்கான மாநில செய்திகள்.

வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் ஷியாமளா. தலைப்புச் செய்திகள். வேளாண் பணிகளுக்கு தேவையான உரங்கள் போதிய அளவில் கையிருப்பில் உள்ளதாக மத்திய அரசு கூறியுள்ளது. நடப்பு நிதியாண்டின் முதல் 6 மாதங்களில் ஏற்றுமதி 15% வளர்ச்சி கண்டுள்ளது. முதலமைச்சர் திரு விஜய் மதுரையில் 10 கோடி ரூபாய் செலவில் புதுப்பிக்கப்பட்ட காந்தி நினைவு அருங்காட்சியகத்தை இன்று திறந்து வைத்தார். தாய்மாமன் தங்க மோதிரம் திட்டத்தின் கீழ் முதல்கட்டமாக 1 லட்சத்திற்கும் மேற்பட்ட தங்க மோதிரங்கள் கொள்முதல் செய்யப்பட்டுள்ளதாக மாநில அரசு கூறியுள்ளது. ஆசிய விளையாட்டுப் போட்டிகளில் இந்தியா 3 வெள்ளி 3 வெண்கலப் பதக்கம் வென்றது. இனி விரிவான செய்திகள். வேளாண் பணிகளுக்கு தேவையான உரங்கள் போதிய அளவில் கையிருப்பில் உள்ளதாக மத்திய வேளாண் துறை அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் கூறியுள்ளார். இன்று புதுதில்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், சவாலான சூழலில் உரங்கள் போதிய அளவில் கையிருப்பில் இருப்பதற்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி மேற்கொண்ட நடவடிக்கைகளே காரணம் என்று தெரிவித்தார். மண் வளத்தை பாதுகாக்க உரிய வகையில் உரங்களை பயன்படுத்த வேண்டும் என்று அவர் கேட்டுக் கொண்டார். இதற்கென இயக்கம் ஒன்று மேற்கொள்ளப்பட உள்ளதாக அவர் தெரிவித்தார். மண்வள அட்டையில் தெரிவித்துள்ள பரிந்துரைகளின் அடிப்படையில் உரங்கள் பயன்படுத்தப்படுவதை இந்த இயக்கம் உறுதி செய்யும் என்றும் திரு சிவராஜ் சிங் சௌஹான் கூறினார். நடப்பு நிதியாண்டின் முதல் 6 மாதங்களில் மட்டும் ஏற்றுமதி 15% வளர்ச்சி கண்டுள்ளதாக மத்திய அமைச்சர் திரு பியூஷ் கோயல் கூறியுள்ளார். மும்பையில் இந்தியா ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் இடையே முதலீடுகளை ஈர்ப்பது தொடர்பான உயர்நிலை பணிக்குழு கூட்டத்தில் பங்கேற்ற பின்னர் செய்தியாளர்களிடம் அவர் பேசினார். இரு நாடுகளுக்கு இடையேயான வர்த்தகம் 2 மடங்காக அதிகரித்துள்ளது என்று அவர் தெரிவித்தார். விண்வெளி தொழில்நுட்பம், கப்பல் கட்டுமானம், வேளாண் துறையில் புதுமை கண்டுபிடிப்புகள், எரிசக்தி பாதுகாப்பு, நிதி தொழில்நுட்பம் ஆகிய துறைகளில் ஒத்துழைப்பை வலுப்படுத்துவதற்கான வாய்ப்புகளை பரஸ்பரம் கண்டறிவதென தீர்மானிக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறினார். இந்தியா ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் இடையேயான தடையற்ற வர்த்தக ஒப்பந்தம் தொடர்பான பேச்சுக்கள் 90 நாட்களுக்குள் முடிவடைந்ததாகவும் அமைச்சர் தெரிவித்தார். மின் உற்பத்திக்கு தேவையான நிலக்கரி போதிய அளவில் கையிருப்பில் உள்ளதாக மத்திய அமைச்சர் திரு கிஷன் ரெட்டி கூறியுள்ளார். இன்று கொல்கத்தாவில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், மின் தேவை 12 முதல் 15% வரை அதிகரித்துள்ளதாக கூறினார். இருப்பினும் மின் உற்பத்திக்கு தேவையான நிலக்கரி விநியோகம் சீராக நடைபெற்று வருவதாகவும் திரு கிஷன் ரெட்டி தெரிவித்தார். முதலமைச்சர் திரு விஜய் மதுரையில் 10 கோடி ரூபாய் செலவில் புதுப்பிக்கப்பட்ட காந்தி நினைவு அருங்காட்சியகத்தை இன்று திறந்து வைத்தார். பழமை மாறாமல் நவீன முறையில் இந்த அருங்காட்சியகம் புதுப்பிக்கப்பட்டுள்ளதாக மாநில அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. தாய்மாமன் தங்க மோதிரம் திட்டத்தின் கீழ் முதல்கட்டமாக 1 லட்சத்திற்கும் மேற்பட்ட தங்க மோதிரங்கள் கொள்முதல் செய்யப்பட்டு தயார் நிலையில் உள்ளதாக மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் திரு அருண்ராஜ் கூறியுள்ளார். இன்று மதுரையில் இந்த திட்டத்தின் தொடக்க விழாவில் பங்கேற்று அவர் பேசினார். இந்த திட்டத்திற்காக 4 லட்சம் மோதிரங்கள் கொள்முதல் செய்வதற்கு வகை செய்யும் அரசாணைகள் பிறப்பிக்கப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்தார். அரசு மருத்துவமனைகளில் பிரசவங்கள்

0: எண்ணிக்கையை அதிகரிக்கும் நோக்கில் இந்த திட்டம் செயல்படுத்தப்பட்டு வருவதாகவும் திரு அருண்ராஜ் கூறினார். வன்முறையால் பாதிக்கப்படும் பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கான ஒருங்கிணைந்த சேவை மையத்தில் பணியாற்றி வரும் ஊழியர்களுக்கு கடந்த 3 மாதங்களாக ஊதியம் வழங்கப்படவில்லை என்று பாமக தலைவர் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் கூறியுள்ளார். இது தொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், இதற்கான நிதியை மத்திய அரசு வழங்கி வந்த போதிலும் ஊதியம் வழங்கப்படாதது ஏன் என்று வினவியுள்ளார். திருப்பத்தூர் சட்டப்பேரவைத் தொகுதியில் தாவேக்காவைச் சேர்ந்த திரு ஸ்ரீனிவாச சேதுபதியின் வெற்றியை எதிர்த்து தாக்கல் செய்யப்பட்ட வழக்கினை சென்னை உயர்நீதிமன்றம் நிராகரித்துள்ளது. இது தொடர்பாக திமுக வேட்பாளர் திரு பெரிய கருப்பன் தாக்கல் செய்த மனுவினை விசாரணை செய்த நீதிபதி திரு இளந்திரையன் இதற்கான உத்தரவினை பிறப்பித்தார். இந்த தொகுதியில் தாவேக்கா வேட்பாளர் 1 வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற்றிருந்தார். போக்சோ வழக்கில் கைது செய்யப்பட்டுள்ள திரு வீரமணிக்கு எதிராக புகார் அளிக்க விரும்புவோருக்கென தொலைபேசி எண்ணை சிறப்பு புலனாய்வுக் குழு அறிவித்துள்ளது. இதன்படி 9345319676 என்ற வாட்ஸ்அப் எண்ணில் புகார்கள், தகவல்கள் மற்றும் ஆவணங்களை சமர்ப்பிக்கலாம் என்று காவல்துறையின் செய்திக்குறிப்பில் கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளது. தகவல் கொடுப்பவர்கள் குறித்த விவரங்கள் ரகசியமாக வைக்கப்படும் என்றும், பெறப்படும் புகார்கள் மீது உடனடியாக நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
1: நாடு போற்றும் நல்லாட்சி. பிரதமர் திரு நரேந்திர மோடியின் 25 ஆண்டு கால பொது வாழ்வே சாட்சி. சரக்கு மற்றும் சேவை வரி விதிப்பு செயலாக்கம், வருமான வரி சீர்திருத்தங்கள், உற்பத்தியுடன் இணைந்த ஊக்கத்தொகை திட்டங்கள், தேசிய கல்விக் கொள்கை, நேரடி பண பரிமாற்றம், தேசிய மருத்துவ ஆணையம், புதிய குற்றவியல் சட்டங்கள் மற்றும் புதிய தொழிலாளர் நலச்சட்டங்கள், விண்வெளி மற்றும் பாதுகாப்பு துறை சீர்திருத்தங்கள், செமிகண்டக்டர் இயக்கம், இது மட்டுமின்றி சாதனைகள் பல. நாட்டு நலன் மற்றும் மக்கள் சேவை, இதுவே பிரதமரின் தாரக மந்திரம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சாதனைகள்.
0: மத்திய அரசின் ஊட்டச்சத்து திட்டம் சேலம் மாவட்டத்தில் சிறப்பாக செயல்படுத்தப்பட்டு வருகிறது. இந்த திட்டத்தின் கீழ் இம்மாவட்டத்தில் உள்ள அங்கன்வாடி மையங்களில் 60,000-க்கும் மேற்பட்ட குழந்தைகள் பயனடைந்து வருவதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
2: இந்த மையங்களுக்கு வருகை தரும் குழந்தைகளுக்கு அடிப்படை கல்வி, சுகாதார பழக்கங்கள், சிறு விளையாட்டுகள் மூலம் பாடல் பயிற்சி, ஊட்டச்சத்து மிக்க உணவு வழங்குதல், உணவை வீணாக்காமல் உண்ண கற்றுக் கொடுத்தல் என தாங்கள் பெற்ற குழந்தைகளைப் போல அன்னையாகவே மாறி அங்கன்வாடி பணியாளர்கள் சிறப்பாக பணியாற்றி வருகின்றனர். குழந்தைகளின் உயரம், எடையை கணக்கிட்டு அதற்கேற்ற வகையில் அவர்களின் வளர்ச்சியும் தொடர்ந்து கண்காணிக்கப்பட்டு வருகிறது. சேலம் மாவட்டத்தில் உள்ள அங்கன்வாடி மையங்களில் 60,000-க்கும் மேற்பட்ட குழந்தைகள் முன்பருவ கல்வியை ஊட்டச்சத்துடன் பயின்று வருகின்றனர். புரோட்டீன் நிறைந்த உணவுகள் நாள்தோறும் வழங்கப்படுவதுடன் அவர்களுக்கு ஊட்டச்சத்து கிடைப்பது உறுதி செய்யப்படுகிறது. நாட்டின் எதிர்காலத்தை நிர்ணயிக்கும் இன்றைய குழந்தைகள் நலமுடனும் வளமுடனும் வளர்வதை போஷன் அபியான் திட்டம் சேலம் மாவட்டத்தில் வெற்றிகரமாக நிறைவேற்றி வருகிறது. சேலத்தில் இருந்து விஜயகுமார், குணசேகரன்.
0: இந்த திட்டத்தின் கீழ் குழந்தைகளுக்கு புரதச்சத்து நிறைந்த உணவுகள் வழங்கப்படுவதாக அங்கன்வாடி பணியாளர் திருமதி மோகனா தெரிவித்தார்.
3: நுண்தசை வளர்ச்சிக்காக மணி கோர்க்கிறது, அறிவுத்திறன் வளர்ச்சிக்காக டிராயிங் பண்றது, பாட்டு கதை, இது மூலியமா நாங்க முன்பருவ கல்வி சொல்லி தருவோம். அவங்க குழந்தைங்களுக்கு சாப்பிட முடியாத 2 வயசுல இருந்து 3 வயசு வரைக்கும் வர குழந்தைங்களுக்கு பாத்ரூம் எப்படி யூஸ் பண்ணணும், எப்படி சாப்பிடணும், நல்ல பழக்க வழக்கங்கள், இது மாதிரியான நல்ல விஷயங்கள்லாம் சொல்லி கொடுப்போம். ஒரே மாதிரியான சாப்பாடு கொடுக்காத, 5 நாளைக்கு 5 வகையான சாப்பாடு கொடுப்போம். பச்சை பயிறு, கொண்டைக்கடலை, வாரத்துக்கு 3 முட்டை, இது மாதிரி புரோட்டீன் கலந்தது, உருளைக்கிழங்கு எல்லாம் சேர்ந்து சாப்பாடு கொடுப்போம்.
0: மாவட்ட செய்திகள். சென்னை மாநகராட்சிக்கு உட்பட்ட தண்டையார்பேட்டை மண்டலத்தில் 1,95,00,000 ரூபாய் செலவில் கட்டப்பட்டுள்ள புதிய பகுதி மற்றும் வார்டு அலுவலகத்தினை மாநில நிதியமைச்சர் திரு மரிய வில்சன் இன்று திறந்து வைத்தார். திருவண்ணாமலையில் உள்ள பௌர்ணமி கோஆப்டெக்ஸ் விற்பனை நிலையத்தில் தீபாவளி சிறப்பு விற்பனையை ஆட்சியர் திருமதி வந்தனா கர்க் இன்று தொடங்கி வைத்தார். தென்காசி கோஆப்டெக்ஸ் விற்பனை நிலையத்தில் தீபாவளி பண்டிகையை முன்னிட்டு 30% சிறப்பு தள்ளுபடி விற்பனை திட்டம் செயல்படுத்தப்படுவதாக ஆட்சியர் திரு ரஞ்சித் சிங் கூறியுள்ளார். கன்னியாகுமரி மாவட்டம் கேசவன் புத்தன்துறை கடற்கரையில் விளையாடிக் கொண்டிருந்த சிறுமி கடல் அலையில் சிக்கி உயிரிழந்தார். பெரம்பலூர் மாவட்டத்தில் சைகை மொழி விழிப்புணர்வு குறித்த பல்வேறு சிறப்பு நிகழ்ச்சிகள் நடத்தப்பட்டு வருகின்றன. விழுப்புரத்தில் ராபிஸ் நோய் குறித்த விழிப்புணர்வு பேரணி இன்று நடைபெற்றது. விளையாட்டுச் செய்திகள். ஆசிய விளையாட்டுப் போட்டிகளில் இந்தியா 3 வெள்ளி 3 வெண்கலப் பதக்கம் வென்றது. ஜப்பானில் நடைபெற்று வரும் இப்போட்டிகளின் ஆடவர் 1500 மீட்டர்

ஓட்டத்தில் குல்வீர் சிங்கும் ஆடவர் நீளம் தாண்டுதலில் முரளி ஸ்ரீசங்கரும் வெள்ளிப்பதக்கம் வென்றனர். மகளிர் 400 மீட்டர் தடை ஓட்டத்தில் வித்யா ராமராஜும் மகளிர் 5000 மீட்டர் ஓட்டத்தில் பாருள் சௌத்ரியும் வெண்கலப்பதக்கம் வென்றனர். ஆடவர் ஈட்டி எறிதலில் யஷ்வீர் வெள்ளிப்பதக்கத்தையும் ரோஹித் யாதவ் வெண்கலப்பதக்கத்தையும் வென்றனர். ஸ்குவாஷ் போட்டியின் ஆடவர் மற்றும் மகளிர் பிரிவில் இந்தியா கால் இறுதிக்கு முன்னேறியுள்ளது. குத்துச்சண்டை போட்டியின் மகளிர் பிரிவில் பிரியா கேங்கஸ் மற்றும் லவ்லினா போர்கோஹெய்னும் ஆடவர் பிரிவில் கபில் புகாரியாவும் அரையிறுதிக்கு முன்னேறி பதக்கத்தை உறுதி செய்துள்ளனர். 400 மீட்டர் தொடர் ஓட்டத்தில் இந்தியா இறுதிச் சுற்றுக்கு முன்னேறியுள்ளது. ஆடவர் வாலிபால் போட்டியில் இந்தியா காலிறுதிக்கு தகுதி பெற்றுள்ளது. மகளிர் 800 மீட்டர் ஓட்டத்தில் பூஜா இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறியுள்ளார். ஆடவர் ஹாக்கி போட்டியின் கடைசி லீக் ஆட்டத்தில் இந்தியா 10-0 என்ற கோல் கணக்கில் பங்களாதேஷை வென்றது. இப்போட்டியில் இந்தியா இதுவரை 4 தங்கம், 20 வெள்ளி, 21 வெண்கல பதக்கங்களுடன் பதக்கப்பட்டியலில் 12வது இடத்தில் உள்ளது. உலக துப்பாக்கிச் சுடும் போட்டியில் பங்கேற்பதற்கான இந்திய அணி அறிவிக்கப்பட்டுள்ளது. மைராஜ் அகமது கான், ரைசா தில்லான், விவான் கபூர் உள்ளிட்டோர் இதில் இடம்பெற்றுள்ளனர். இப்போட்டி கத்தாரின் தோஹாவில் நவம்பர் 1 தொடங்கி 14 வரை நடைபெறவுள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். வேளாண் பணிகளுக்கு தேவையான உரங்கள் போதிய அளவில் கையிருப்பில் உள்ளதாக மத்திய அரசு கூறியுள்ளது. நடப்பு நிதியாண்டின் முதல் 6 மாதங்களில் ஏற்றுமதி 15% வளர்ச்சி கண்டுள்ளது. முதலமைச்சர் திரு விஜய் மதுரையில் 10 கோடி ரூபாய் செலவில் புதுப்பிக்கப்பட்ட காந்தி நினைவு அருங்காட்சியகத்தை இன்று திறந்து வைத்தார். தாய்மாமன் தங்க மோதிரம் திட்டத்தின் கீழ் முதல் கட்டமாக 1 லட்சத்திற்கும் மேற்பட்ட தங்க மோதிரங்கள் கொள்முதல் செய்யப்பட்டுள்ளதாக மாநில அரசு கூறியுள்ளது. ஆசிய விளையாட்டுப் போட்டிகளில் இந்தியா 3 வெள்ளி, 3 வெண்கல பதக்கம் வென்றது. செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.

0: கேட்டுக்கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: நேரம் 6:40. இது என் விருப்பம் நிகழ்ச்சி. நிகழ்ச்சியில் உங்களோடு காற்றலையின் நேரலையில் நான் ஆர்ஜே கனிமொழி. என் விருப்பம் நிகழ்ச்சியில் எனக்கு பிடித்த பாடல்கள் ஒளிபரப்பாக போகுது. எனக்கு பிடித்த பாடல்கள் அப்படின்னா எனக்கு மட்டுமே பிடிக்காதுங்க, உங்களுக்கும் கண்டிப்பாக பிடிக்கும். அந்த மாதிரியான பாடல்களை தான் நான் வந்து தேர்வு செய்து இந்த நிகழ்ச்சியில் ஒளிபரப்ப போகிறேன். கேட்குறதுக்கு தயாராக இருங்க. ரொம்பவே அழகான பாடல்கள் இன்றைக்கி குறிப்பாக யாருடைய பாடல்களை இந்த 20 நிமிஷமும் கேட்க போகிறோம் அப்படின்னா, ரொம்பவே புகழ்பெற்ற ஒரு பின்னணி பாடகர் அவருடைய பாடலை தான் நம்ம கேட்க போகிறோம். முதல் பாடலை கேட்டுட்டு வாங்க, அடுத்த பாடலில் அது யாரு அப்படின்னு நீங்கள் கண்டுபிடிச்சிடுவீங்க. ரெண்டே ஆப்ஷன் தான் இருக்கு. கேட்டு மகிழுங்கள். இது விவித் பாரதியின் தமிழ் பண்பலை 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டத்தோடு. கும்பகோணம் பண்பலை 101.6, வேலூர் பண்பலை 100.4, திருப்பத்தூர் பண்பலை 100.1, விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3 நிகழ்ச்சிகளை கேட்டு ரசித்து கொண்டிருக்கிறீர்கள் நேயர்களே.

என் விருப்பம் நிகழ்ச்சியில் செவ்வந்தி திரைப்படத்திலிருந்து அந்த பாடலை கேட்டோம். பி ஜெயச்சந்திரன் மற்றும் சுனந்தா இணைந்து பாடிய பாடல், கவிஞர் வாலி எழுதியது, இளையராஜாவின் இசையில் ஒலித்தது அந்த பாடல். நம்ம வந்து என் விருப்பம் நிகழ்ச்சியில் கேட்கக்கூடிய பாடல்கள் என்னவா இருக்கும் அப்படிங்கிறத கெஸ் பண்ணி இருப்பீங்க. ஆமாம், அதுலேயும் சிலர் வந்து குழப்பமாக யோசிச்சிருப்பீங்க, யார் அந்த ரெண்டு பேரில் யாருடைய பாடல்களை கேட்க போகிறோம் அப்படின்ட்டு நினச்சிருப்பீங்க. வேறு யாரும் இல்லை, ஜெயச்சந்திரன் மற்றும் சுனந்தான் சொன்னேன் இல்லையா, இதில் ஜெயச்சந்திரன் பாடிய பாடல்களை தான் நம்ம இந்த நிகழ்ச்சியில் கேட்க போகிறோம். நிகழ்ச்சி தரும் அடுத்த பாடலும் அதே மாதிரி ஒரு இனிமையான பாடல் தான். ஜெயச்சந்திரன் பி சுசிலா அவர்களோடு இணைந்து பாடிய பாடல், கவிஞர் வாலி எழுதியது, இளையராஜாவின் இசையில் வருகிறது, நானே ராஜா நானே மந்திரி திரைப்படத்திலிருந்து.

பின்னணி பாடகர் ஜெயச்சந்திரன் அவர்களுடைய பாடல்களை தான் என் விருப்பமாக கேட்டு மகிழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள் நேயர்களே. அவருடைய பாடல்கள், நிறைய பாடல்கள் ரொம்பவே ஹிட் கொடுத்த சாங்ஸ் அப்படின்னு சொல்லலாம். அதுலேயும் குறிப்பாக இப்போ வரக்கூடிய ரயில் பயணங்களில்னு அந்த திரைப்படத்தில் அவர் பாடின பாடல் ரொம்பவே அந்த காலத்தில் ஃபேமஸ். டி ராஜேந்திர அவர்கள் எழுதி இசையமைத்து கொடுத்த பாடல் அது. ஜெயச்சந்திரன் பாடியிருக்காங்க, கேட்போம். இணைந்திருங்கள். இது விவித் பாரதியின் தமிழ் பண்பலை 102.3 மனங்களில் என்றென்று முழுமையான கொண்டாட்டத்தோடு.

ஜெயச்சந்திரன் அவர்களுடைய பாடல்களை என் விருப்பம் நிகழ்ச்சியில் கேட்டு ரசித்து கொண்டிருக்கும் நேயர்களே, நிகழ்ச்சியின் நிறைவு பகுதிக்கு வந்துட்டோம். சொல்ல துடிக்குது மனசு என்கிற திரைப்படத்திற்காக ஜெயச்சந்திரனும் எஸ் ஜான்கியோ அவர்களோடு இணைந்து பாடிய பாடல் கங்கை அமரன் எழுதியது இளையராஜாவின் இசையில் வருகிறது. தொடரும் அந்த பாடலோடு நிறைவு பெறுகிறது என் விருப்பம் நிகழ்ச்சி.

0: கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழகம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: நேரம் 7 மணி. தொடர்வது திரைகானம். நிகழ்ச்சி தரும் முதல் பாடல் சின்ன ஜமீன் திரைப்படத்திற்காக மனோ மற்றும் எஸ் சித்ரா இணைந்து பாடிய பாடல். கவிஞர் வாலி எழுதியது. இளையராஜாவின் இசையில் ஒலிக்கிறது. இணைந்திருங்கள், இன்பம் நிறைந்திருங்கள். இது பாரதியின் தமிழ் பண்பலை 102.3 மனங்களில் என்றென்று முழுமையான கொண்டாட்டத்தோடு.

இனிமையான பாடல் கேட்டு மகிழ்ந்தோம். நிகழ்ச்சி தரும் அடுத்த பாடல் அரண்மனை கிளி திரைப்படத்திலிருந்து எஸ் ஜானகி பாடிய பாடல். கவிஞர் வாலி எழுதியது, இளையராஜாவின் இசையில் வருகிறது.

திரை கானம் கேட்டுட்ருக்கீங்க. வழங்கி கொண்டிருப்பது விவத் பாரதியின் தமிழ் பண்பலை 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டத்தோடு இனிமையான பாடல்கள் உங்களுக்காக. காற்றலையின் நேரலையில் வலம் வந்து கொண்டிருக்கிறது. கும்பகோணம் பண்பலை 101.6, வேலூர் பண்பலை 100.4, திருப்பத்தூர் பண்பலை 100.1 விவத் பாரதியின் நிகழ்ச்சிகளை கேட்டு ரசிச்சுக்கிட்டு இருக்கீங்க. நேரலை நிகழ்ச்சி தரும் அடுத்த பாடல், நிகழ்ச்சியின் அடுத்ததாக வரக்கூடிய பாடல், செந்தூர பாண்டி திரைப்படத்திலிருந்து மனோ மற்றும் ஸ்வர்ணலதா இணைந்து பாடிய பாடல், கவிஞர் வால் எழுதியது, தேவாவின் இசையில் கேட்போம்.

செய்திகள் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். தலைப்புச் செய்திகள். நாடு முழுவதும் சாலை கட்டமைப்பு வசதிகள் மேம்படுத்தப்பட்டுள்ளதால் சரக்கு போக்குவரத்திற்கான செலவினங்கள் குறைந்துள்ளதாக மத்திய அரசு கூறியுள்ளது. கால்நடைகளுக்கான காப்பீட்டு திட்ட ஒருங்கிணைந்த இணையதள சேவையை மத்திய மீன்வளத்துறை அமைச்சர் திரு ராஜீவ் ரஞ்சன் சிங் இன்று புதுதில்லியில் தொடங்கி வைத்தார். சுங்கச்சாவடி கட்டணங்களுக்காக வழங்கப்படும் வருடாந்திர ஃபாஸ்டாக் எண்ணிக்கை 1 கோடியை தாண்டியுள்ளது. இந்தியா கசகஸ்தான் இடையேயான கூட்டு ராணுவ பயிற்சி இன்று தொடங்கியது. ஆஸ்திரேலியாவுக்கு எதிரான முதலாவது இளையோர் டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் இந்தியா வலுவான நிலையில் உள்ளது. இனி விரிவான செய்திகள். சாலை கட்டமைப்பு வசதிகள் மேம்படுத்தப்பட்டுள்ளதால் சரக்கு போக்குவரத்திற்கான செலவினங்கள் குறைந்துள்ளதாக மத்திய அமைச்சர் திரு நிதின் கட்கரி கூறியுள்ளார். இன்று புதுதில்லியில் நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர், முன்னர் 16% இருந்த சரக்கு போக்குவரத்திற்கான செலவு தற்போது 6% குறைந்துள்ளதாக தெரிவித்தார். IIT நடத்திய ஆய்வுகளில் இது தெரியவந்துள்ளதாக அமைச்சர் கூறினார். விவசாயிகளின் நலனை கருத்தில் கொண்டு கால்நடைகளுக்கான காப்பீட்டு திட்ட ஒருங்கிணைந்த இணையதள சேவை அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளதாக மத்திய மீன்வளத்துறை அமைச்சர் திரு ராஜீவ் ரஞ்சன் சிங் கூறியுள்ளார். இன்று புதுதில்லியில் இந்த இணையதள சேவையை அறிமுகப்படுத்திய பின்னர் செய்தியாளர்களிடம் அவர் பேசினார். கால்நடைகளுக்கான காப்பீட்டு திட்டத்திற்கான சேவையில் இந்த இணையதளம் உதவிடும் என்று அவர் கூறினார். விவசாயிகளின் வருமானத்தை 2 மடங்காக அதிகரிக்க வேண்டும் என்பதில் மத்திய அரசு உறுதியுடன் உள்ளதாகவும் திரு ராஜீவ் ரஞ்சன் சிங் தெரிவித்தார். மகாராஷ்டிரா மற்றும் கர்நாடகாவில் வறட்சி பாதிப்பு குறித்து ஆய்வு செய்வதற்காக மத்திய குழுக்கள் அனுப்பப்பட உள்ளதாக வேளாண் அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் கூறியுள்ளார். இன்று புதுதில்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், இவ்விரு மாநிலங்களிலும் உள்ள பெரும்பாலான பகுதிகள் வறட்சியால் பாதிக்கப்பட்டுள்ளதாக அம்மாநில அரசுகள் அறிவித்துள்ளதை சுட்டிக்காட்டினார். இதன் காரணமாக மத்திய குழு அடுத்த மாதம் 3ஆம் தேதி கர்நாடகாவிற்கு செல்ல உள்ளதாக அவர் தெரிவித்தார். வறட்சியால் பாதிக்கப்பட்ட மாநிலங்களுக்கு தேவையான அனைத்து உதவிகளையும் மத்திய அரசு வழங்கும் என்றும் திரு சிவராஜ் சிங் சௌஹான் கூறினார். மேற்காசியாவில் நிலவும் பதற்றமான சூழலின் போதும் நாட்டில் பெட்ரோலிய பொருட்களின் விநியோகம் தடையின்றி நடைபெற்று வருவதாக பெட்ரோலியத்துறை அமைச்சர் திரு ஹர்தீப் சிங் புரி கூறியுள்ளார். இன்று கொல்கத்தாவில் நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர், வரும் காலங்களிலும் பெட்ரோலிய பொருட்கள் தடையின்றி விநியோகம் செய்யப்படுவதை உறுதி செய்வதற்கான அனைத்து நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்பட்டிருப்பதாக தெரிவித்தார். பிரான்சுடனான விண்வெளித்துறை ஒத்துழைப்பு தொடர்ந்து வலுவடைந்து வருவதாக பிரதமர் அலுவலக இணையமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் கூறியுள்ளார். அரசுமுறை பயணமாக புதுதில்லி வந்துள்ள பிரான்ஸ் நாட்டு அமைச்சர் திரு பிலிப் பாப்டிஸ்ட் குழுவினருடன் நடத்திய பேச்சுகளுக்கு பின்னர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் அவர் இதனை தெரிவித்துள்ளார். விண்வெளித்துறையில் மேற்கொள்ளப்பட்ட சீர்திருத்தங்களையும் அமைச்சர் பட்டியலிட்டுள்ளார். விண்வெளித்துறையில் தனியார் பங்களிப்புக்கு ஊக்கம் அளிக்கப்பட்டு வருவதாகவும் டாக்டர் ஜிதேந்திர சிங் தெரிவித்துள்ளார். நாடு முழுவதும் சுங்கச்சாவடி கட்டணங்களுக்காக வழங்கப்படும் வருடாந்திர ஃபாஸ்டாக் எண்ணிக்கை 1 கோடியை தாண்டியுள்ளதாக மத்திய அரசு கூறியுள்ளது. இந்த வருடாந்திர பாஸ் கடந்த ஆண்டு சுதந்திர தினத்தன்று அறிமுகப்படுத்தப்பட்டதாக சாலை போக்குவரத்து துறையின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. இந்தியா கசகஸ்தான் இடையேயான கூட்டு ராணுவ பயிற்சி இன்று தொடங்கியது. இந்த கூட்டு பயிற்சி கசகஸ்தானின் உஸ்கிமனில் அடுத்த மாதம் 11ஆம் தேதி வரை நடைபெற உள்ளது. இரு நாடுகளுக்கு இடையேயான ராணுவ ஒத்துழைப்பை வலுப்படுத்தும் நோக்கில் இந்த கூட்டு பயிற்சி நடைபெறுகிறது. இந்தியாவின் சார்பில் 60 பேர் கொண்ட பாதுகாப்பு படையினர் இதில் பங்கேற்கின்றனர். தில்லியில் தூசியை ஏற்படுத்தும் கட்டிடங்களை இடிக்கும் பணிகளுக்கு நவம்பர் மாதம் 1ஆம் தேதி தொடங்கி அடுத்த

0: ஆண்டு ஜனவரி மாதம் 31ஆம் தேதி வரை தடை விதிக்கப்படுவதாக அரசு அறிவித்துள்ளது. இன்று புதுதில்லியில் மத்திய சுற்றுச்சூழல் துறை அமைச்சர் திரு புபேந்தர் யாதவ் மற்றும் தில்லி முதலமைச்சர் திருமதி ரேகா குப்தா இடையே நடைபெற்ற ஆலோசனைக்கு பின்னர் இதற்கான அறிவிப்பு வெளியிடப்பட்டது. இந்த ஆலோசனை கூட்டத்திற்கு பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய திருமதி ரேகா குப்தா, தூய்மையான ஆரோக்கியமான சூழலை தில்லி மக்களுக்கு ஏற்படுத்தி தர வேண்டும் என்பதில் தமது அரசு உறுதியுடன் உள்ளதாக கூறினார். காற்று மாசுபடுவதை தடுப்பதற்காக பல்வேறு நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளதாகவும் திருமதி ரேகா குப்தா தெரிவித்தார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை. நாடு போற்றும் நல்லாட்சி, பிரதமர் திரு நரேந்திர மோடியின் 25 ஆண்டுகால பொது வாழ்வே சாட்சி. சரக்கு மற்றும் சேவை வரி விதிப்பு செயலாக்கம், வருமான வரி சீர்திருத்தங்கள், உற்பத்தியுடன் இணைந்த ஊக்கத்தொகை திட்டங்கள், தேசிய கல்விக் கொள்கை, நேரடி பண பரிமாற்றம், தேசிய மருத்துவ ஆணையம், புதிய குற்றவியல் சட்டங்கள் மற்றும் புதிய தொழிலாளர் நலச்சட்டங்கள், விண்வெளி மற்றும் பாதுகாப்பு துறை சீர்திருத்தங்கள், செமிகண்டக்டர் இயக்கம், இது மட்டுமின்றி சாதனைகள் பல, நாட்டு நலன் மற்றும் மக்கள் சேவை, இதுவே பிரதமரின் தாரக மந்திரம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு, தொடரும் சாதனைகள். மக்கள் நலனே தேசத்தின் நலன் என்பதை தாரக மந்திரமாக கொண்டு செயல்பட்டு வரும் பிரதமர் திரு நரேந்திர மோடி 25 ஆண்டுகள் பொது சேவையை நிறைவு செய்துள்ள நிலையில், அவரது தொலைநோக்கு பார்வையின் கீழ் வளர்ச்சியடைந்த இந்தியாவை உருவாக்க வேண்டும் என்ற நோக்கில் மத்திய அரசு செயல்பட்டு வருகிறது. இதன் காரணமாக மக்களின் வாழ்க்கையில் பெரும் மாற்றங்கள் ஏற்பட்டுள்ளன. இது தொடர்பான சிறப்பு தொகுப்பில் இன்று இடம்பெறுகிறது கூட்டுறவுத்துறை சீர்திருத்தங்கள்.
1: கூட்டுறவுத்துறை வளர்ச்சிக்காக மத்திய அரசு மேற்கொண்ட நடவடிக்கைகள் காரணமாக நாடு முழுவதும் 850,000 பதிவு செய்யப்பட்ட கூட்டுறவு சங்கங்கள் செயல்பட்டு வருகின்றன. 32 கோடிக்கும் மேற்பட்ட உறுப்பினர்கள் இந்த சங்கங்களில் இடம்பெற்றுள்ளனர். 2021ஆம் ஆண்டு கூட்டுறவுத்துறைக்கென தனி அமைச்சகம் உருவாக்கப்பட்டது. இதன் பின்னர் தேசிய கூட்டுறவு தரவு மையம் ஏற்படுத்தப்பட்டது. தொடக்க வேளாண் கூட்டுறவு சங்கங்கள் கணினிமயமாக்கப்பட்டன. இதன் காரணமாக மத்திய அரசின் திட்ட பலன்கள் நேரடி பண பரிமாற்ற திட்டத்தின் கீழ் இடைத்தரகர்களின் குறுக்கீடின்றி பயனாளிகளுக்கு சென்றடைந்தது. சர்வதேச கூட்டுறவு மாநாடு புதுதில்லியில் 2024ஆம் ஆண்டு நடத்தப்பட்டது. கிராமப்புற மேம்பாட்டை உறுதி செய்வதோடு மகளிர் மற்றும் விவசாயிகளின் வாழ்வாதாரத்தை உறுதி செய்வதிலும் இந்த துறை முக்கிய பங்கு வகித்து வருகிறது. கூட்டுறவுத்துறையின் சிறப்புமிக்க நடவடிக்கையாக பாரத் டாக்ஸி அறிமுகப்படுத்தப்பட்டது. குறைந்த செலவில் ஓட்டுநர்களின் வருவாயை அதிகரிப்பதற்கு பாரத் டாக்ஸி உதவி வருகிறது. பாரத் டாக்ஸியில் இணைந்துள்ள புதுதில்லியைச் சேர்ந்த ராஜீவ்குமார், இதர ஓட்டுநர்களும் இதில் இணைந்து பயனடைய வேண்டும் என்றார். நாட்டின் வளர்ச்சியில் முக்கிய பங்கு வகித்து வரும் கூட்டுறவுத்துறை கடந்த 5 ஆண்டுகளில் பெரிய அளவில் சீர்திருத்த நடவடிக்கைகளை மேற்கொண்டு பொருளாதார வளர்ச்சிக்கு உத்வேகம் அளித்து வருகிறது என்றார். அது மிக இல்லை.
0: பீகாரில் ஏற்பட்டுள்ள வெள்ள பாதிப்பு குறித்து அம்மாநில முதலமைச்சர் திரு சாம்ராஜ் சௌத்ரி இன்று ஆய்வு மேற்கொண்டார். கோபால்கஞ்ச் மற்றும் கிழக்கு சம்பாரன் மாவட்டங்களுக்குட்பட்ட பகுதிகளில் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட இடங்களில் முதலமைச்சர் ஆய்வு மேற்கொண்டதாக அம்மாநில அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. எந்தவொரு சூழ்நிலையையும் எதிர்கொள்வதற்கு தேவையான அனைத்து முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளையும் மேற்கொள்ளுமாறு முதலமைச்சர் அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தியதாக அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. யுக்ரைன் மீது ரஷ்யா நடத்திய ட்ரோன் தாக்குதலில் 2 பேர் உயிரிழந்தனர். 9 குழந்தைகள் உட்பட 28க்கும் மேற்பட்டோர் காயமடைந்தனர். நேற்றிரவு முழுவதும் ரஷ்யா இந்த தாக்குதலை நடத்தியதாக யுக்ரைன் அதிபர் திரு விளாடிமிர் ஜெலன்ஸ்கி சமூக வலைதளத்தில் கூறியுள்ளார். கீவ் மற்றும் கார்கீவ் நகரங்களை குறிவைத்து இந்த தாக்குதல் நடத்தப்பட்டதாகவும் அவர் அதில் குறிப்பிட்டுள்ளார். இதற்கிடையே யுக்ரைன் நடத்திய ட்ரோன் தாக்குதல்கள் முறியடிக்கப்பட்டுள்ளதாக ரஷ்யா கூறியுள்ளது. 16 மாகாணங்களை குறிவைத்து யுக்ரைன் ஏவுகணை தாக்குதலை நடத்தியதாகவும் இவை அனைத்தும் முறியடிக்கப்பட்டதாகவும் ரஷ்ய பாதுகாப்பு படை வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஆஸ்திரேலியாவுக்கு எதிரான முதலாவது இளையோர் டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் இந்தியா வலுவான நிலையில் உள்ளது. ராஜ்கோட்டில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் 2ஆம் நாளான இன்று ஆட்ட நேர இறுதியில் இந்தியா முதல் இன்னிங்ஸில் 8 விக்கெட் இழப்பிற்கு 430 ரன் எடுத்துள்ளது. லக்ஷயா ராய்சந்தானி இரட்டை சதம் அடித்து 210 ரன்னுடன் ஆட்டமிழக்காமல் உள்ளார். ஆஸ்திரேலியா முதல் இன்னிங்ஸில் 217 ரன்னுக்கு ஆட்டமிழந்தது. ஜப்பானில் நடைபெற்று வரும் ஆசிய விளையாட்டுப் போட்டிகளில் மகளிர் 400 மீட்டர் தடை ஓட்டத்தில் வெண்கலப் பதக்கம் வென்ற வித்யா ராம்ராஜுக்கு 30 லட்சம்

ரூபாய் ஊக்கத்தொகை வழங்கப்படும் என்று தமிழக அரசு அறிவித்துள்ளது. ஜப்பானில் நடைபெற்ற சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் மாயா ராஜேஸ்வரன் அமெரிக்காவின் ஜோர்டின் ஜாஸ்லிட் இணை பட்டம் வென்றது. மகளிர் இரட்டையர் பிரிவு இறுதி ஆட்டத்தில் இந்த இணை 6-2, 6-2 என்ற செட் கணக்கில் ஜப்பானின் ரீ சட்டோ நகீசா ஷியோமி இணையை வென்றது. செஸ் ஒலிம்பியாட் போட்டியில் பதக்கம் வென்ற இந்திய அணிக்கு உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா பாராட்டு தெரிவித்துள்ளார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். நாடு முழுவதும் சாலை கட்டமைப்பு வசதிகள் மேம்படுத்தப்பட்டுள்ளதால் சரக்கு போக்குவரத்திற்கான செலவினங்கள் குறைந்துள்ளதாக மத்திய அரசு கூறியுள்ளது. கால்நடைகளுக்கான காப்பீட்டு திட்ட ஒருங்கிணைந்த இணையதள சேவையை மத்திய மீன்வளத்துறை அமைச்சர் திரு ராஜீவ் ரஞ்சன் சிங் இன்று புதுதில்லியில் தொடங்கி வைத்தார். சுங்கச்சாவடி கட்டணங்களுக்காக வழங்கப்படும் வருடாந்திர ஃபாஸ்டாக் எண்ணிக்கை 1 கோடியை தாண்டியுள்ளது. இந்தியா கசகஸ்தான் இடையேயான கூட்டு ராணுவ பயிற்சி இன்று தொடங்கியது. ஆஸ்திரேலியாவுக்கு எதிரான முதலாவது இளையோர் டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் இந்தியா வலுவான நிலையில் உள்ளது. செய்தியறிக்கை நிறைவடைகிறது.

0: காட்சி வீதியில் கவிதை உலா வர,
1: கற்பனை தேரினில் கனவுகள் வளம் வர,
0: இசையோடு ஓர் இனிய பயணம்.
1: இது 102.3
0: விவித் பாரதியின் தமிழ் பண்பலை.

0: நேரம் 7:30. நேர்களினி கேட்கலாம் நம்மை சுற்றி சூழல் விழிப்புணர்வு தகவல்கள். வழங்குபவர் சரவணன் அவர்கள்.
1: நம்மை சுற்றி சூழல் விழிப்புணர்வு தகவல்கள்.
2: அன்புள்ளம் கொண்ட தம்பி விக்னேஷ் அவர்களுக்கு உங்கள் மாணிக்கம் எழுதும் மடல் நலம் நலமறிய ஆவல். இங்கிலாந்து நாட்டில் இருக்கும் ஆங்கிலியா ரஸ்கின் பல்கலைக்கழக ஆராய்ச்சியாளர்கள் சூழல் பற்றி மேற்கொண்ட ஆராய்ச்சியில் பிளாஸ்டிக்கில் மேக்ரோ பிளாஸ்டிக் மைக்ரோ பிளாஸ்டிக்னு ரெண்டு வகையாக பிரிச்சிருக்காங்க. மேக்ரோ பிளாஸ்டிக் அரக்கன் எந்த அளவுக்கு நமக்கும் நாம் வாழும் சூழ்நிலைக்கும் கேடு விளைவிக்கிறதோ அதே அளவுக்கு சளைக்காமல் மைக்ரோ பிளாஸ்டிக்கும் நிலம் நீர் காற்று ஆகியவற்றை மாசுபடுத்துவதோடு மனித இனத்துக்கும் கேடு விளைவிக்குதுன்னு கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. இதில் விவசாயிகளின் நண்பன் அழைக்கப்படும் சூழல் இன்ஜினியர்கள் மண்புழுக்களுக்கும் இந்த மைக்ரோ பிளாஸ்டிக்குகள் கடும் அச்சுறுத்தலாக இருக்குதான். மண்புழுக்கள் உயிரற்ற கரிம பொருட்களை உட்கொண்டு மண்ணை நிலத்தை உயிர்ப்புடன் இருக்க செய்கின்றன. தாவரங்களுக்கு தேவையான ஊட்டச்சத்துக்கள் மண்ணில் கலக்க செய்கின்றன. மண்புழுக்கள் நிலத்தில் ஊடுருவி செல்வதால் மண்ணுக்குள்ள காற்றோட்டத்தை உண்டாக்குகின்றன. இப்படியாப்பட்ட மண்புழுக்களுக்கு பாதிப்பு உண்டாக்கும் மைக்ரோ பிளாஸ்டிக்குகள் தாவர வளர்ச்சியையும் பாதிக்க செய்கின்றன. கூடவே மண் சூழல் அமைப்பின் செயல்பாடும் சீர்கேடு அடையுது. போலூர் விக்னேஷ், நாமெல்லாம் அப்படியே போறோம் வர்றோம், மேலோட்டமா இருக்கிறோம். நாம் நமது வாழ்க்கை, நம்மை சார்ந்தவர்கள் வாழ்க்கையை மட்டும் பார்க்கிறோம். அப்படி அல்ல, நிறைய செயல்கள் உள்ளுக்குள்ள நடைபெற்றுக்கிட்டு இருக்குது. அவற்றால் நமக்கு நன்மை தீமை ரெண்டும் ஏற்படும். தீமைன்னா வருத்தப்படுறோம், குறை சொல்றோம். நன்மைனா நாம மட்டும் ஆகா ஓகோன்னு அனுபவிச்சுக்கிறோம். எல்லாத்தையும் சீர்தூக்கி பார்க்கணும். இங்கிலாந்து பல்கலைக்கழகத்தில் வெவ்வேறு விதமான நுண்ணிய பிளாஸ்டிக் இழைகள் மைக்ரோ பிளாஸ்டிக்குகளை ஆய்வுக்கு உட்படுத்தி இருக்கிறாங்க. இவை கலந்த மண்ணில் ஒரு வகை புற்களின் விதைகளை விதைச்சிருக்காங்க. மைக்ரோ பிளாஸ்டிக் கலக்காத மண் வகையிலும் விதைகளை விதைச்சிருக்காங்க. ஒரு மாதம் கழித்து பார்த்தப்போ மைக்ரோ பிளாஸ்டிக் கலந்த மண் வகையில் ஒரு சில விதைகள் தான் முளைச்சிருக்கு. அதோட அவற்றின் வளர்ச்சியும் குன்றி இருந்திருக்கு. மைக்ரோ பிளாஸ்டிக்கினால் பாதிப்புக்குள்ளான மண்புழுக்களின் எடையும் 3.1% குறைந்து காணப்பட்டதான். மைக்ரோ பிளாஸ்டிக் கலப்பில்லாத மண்ணில் இருந்த மண்புழுக்களின் எடை 5.1% வரை அதிகரித்து இருந்ததான். மைக்ரோ பிளாஸ்டிக்கினால் மண்புழுக்களின் செரிமான குழாய்களில் அடைப்பு எரிச்சல்லாம் ஏற்பட்டிருக்கு. இதனால் அவை உணவு உட்கொள்வதில் சிரமம் ஏற்பட்டிருக்கு. எடை குறைவு செயல்பாடுகளின் தொய்வினால் மண்புழுக்கள் மூலம் மண்ணிற்கு கிடைக்கும் சத்துக்கள் பயிர் வளர்ச்சி எல்லாமே குறைஞ்சிருக்கு. பிளாஸ்டிக் அது மைக்ரோ மேக்ரோ எதுவாக இருந்தாலும் நமக்கும் நமது சூழலுக்கும் பாதிப்பு தான். இதன் காரணமாக தான் அரசாங்கம் அதற்கு தடை விதிச்சிருக்கு. அரசுக்கு ஒத்துழைப்பு கொடுத்து எந்த பிளாஸ்டிக்கையும் பயன்படுத்தாமல் நம்மையும் நமது சந்ததியினரையும் நமது நாட்டையும் பாதுகாக்கணும். எதிரிகள்டேருந்து மட்டும் நாட்டை காப்பாத்தினா பத்தாது. தம்பி விக்னேஷ், உள்ளிருக்கும் எதிரிகளிடமிருந்தும் நமது நாட்டை பாதுகாப்பது நமது கடமை. வள்ளுவரின் குரல் ஒன்று நினைவுக்கு வருது. மணி நீரும் மண்ணும் மலையும் அணிநிழற்காடும் உடையது அரண், ஆழமான அகழி நீர், அகன்ற நிலப்பரப்பு, உயரமான மலை, அடர்ந்த காடு, இவையாவும் தான் நல்ல அரண், சரியான பாதுகாப்புன்னு வள்ளுவர் சொல்லியிருக்கிறார். சுத்தமான நீர், குடிப்பதற்கு உகந்த நீர் உடைய நீர்நிலை, ஏகத்துக்கு பயிர் செய்வதற்கு ஏற்ற அதிகமான நிலப்பரப்பு, சுத்திலும் உயரமான மலை, அடர்ந்த வனப்பகுதி, இதெல்லாம் நம்ம நாட்டில் ஓர

0: அளவுக்கு இருக்குது. இருக்கிறத இழந்துடக்கூடாது, பத்திரமா பார்த்துக்கணும். எந்த பிளாஸ்டிக் அரக்கணும் உள்ளே நுழைஞ்சி, ஏற்கனவே நுழைஞ்சாச்சு, இனியாவது அவற்றை கட்டுப்படுத்தி இந்த பாதுகாப்பு அரண்களை பத்திரப்படுத்தி வச்சுக்கிறது எல்லாருக்கும் நல்லது. சரிதானுங்களா? இப்படிக்கு மடல் மாணிக்கம்.
1: நம்மை சுற்றி சூழல் விழிப்புணர்வு தகவல்கள்

0: காட்சி வீதியில் கவிதை உலா வர,
1: கற்பனை தேரினில் கனவுகள் வளம் வர,
0: இசையோடு ஓர் இனிய பயணம்.
1: இது 102.3
0: விவித் பாரதியின் தமிழ் பண்பலை.

பாட்டும் பயணமும் நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறோம். நேரம் 7:40 ஆயிட்டுருக்கு. பாட்டும் பயணமும் நிகழ்ச்சி அப்படின்னாலே உங்களுக்கு தெரியும், நம்ம வந்து இனிய பாடல்கள் எல்லாம் நம்மோடு பயணிக்க தொடங்குது அப்படின்னே சொல்லலாம். விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3 கேட்டிங்கன்னா ஒரு நாள் பூராவே வந்து இந்த இசை உங்களோடு பயணம் செய்யும் அப்படின்னே சொல்லலாம். அதில் வரக்கூடிய பாடல்கள் எல்லாமே உங்களுக்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட முத்தான இனிமையான பாடல்கள் தான் இந்த நிகழ்ச்சியில் விவித் பாரதி வழங்கி கொண்டிருக்கிறது அப்படிங்கிறதையும் சொல்லிக்கிறேன். நம்முடைய பயணம் ஒரு பக்கம் தொடர்ந்துட்டுருக்க, ஒரு பக்கம் வந்து இந்த மாதிரியான இனிய பாடல்கள் கேட்கும்போது, அதுவும் ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்திற்கு செல்லும்போது இந்த பாடல் அப்படிங்கிறது நம்முடைய பயணத்தை மேலும் மேலும் வந்து அழகாக மாற்றுது அப்படின்னே சொல்லலாம். ஏதாவது நம்ம வந்து நெகட்டிவ் தாட்ஸோ இல்லை வேறு ஏதோ வந்து விஷயங்கள் வந்து நம்ம எதிர்கொள்ள போகிறோம் அப்படின்னாலும் அந்த பயண கேப்பில் நம்ம கேட்கக்கூடிய இந்த இசை அப்படிங்கிறது நம்முடைய மனதை எப்படியுமே ஒரு பாசிட்டிவ் வைபில் வந்து வச்சுருக்கோம் அப்படின்னே சொல்லலாம். கேளுங்க, பாடல்களை வந்து அதிகமாக கேளுங்க அப்படின்னு சொல்கிறோம். பாட்டும் பயணமும் நிகழ்ச்சியில் வர பாடல்களும் உங்களுக்காக தேர்ந்தெடுக்கப்பட்ட பாடல்களாகவே அமைகிறது. காற்றலையின் நேரலையில் வளம் வந்து கொண்டிருக்கிறது அப்படின்னே சொல்லலாம். கும்பகோணம் பண்பலை 101.6, வேலூர் பண்பலை 100.4, திருப்பத்தூர் பண்பலை 100.1, விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3 நிகழ்ச்சிகளை கேட்டுட்ருக்கீங்க. தொடர்ந்து இணைந்திருங்கள். இது விவித் பாரதியின் தமிழ் பண்பலை.

அழகான பாடல்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறோம் நேர்களே. இது விவித் பாரதியின் தமிழ் பண்பலை 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டத்தோடு இணைந்திருக்கிறோம். பாட்டும் பயணமும் நிகழ்ச்சி வழங்கி கொண்டிருக்கிறோம். சில அழகான தருணங்களை எல்லாம் இந்த பாடல்கள் வந்து நமக்கு வந்து இந்த பயணத்தில் வந்து கொடுக்கும் அப்படின்னே சொல்லலாம். சில பாடல்கள் கேட்கும்போது அது நம்முடைய வாழ்க்கையோடு இணைத்து கொள்ளக்கூடிய ஒரு தருணத்தை கொடுக்கும். சில பாடல்கள் கேட்டாலே ஒரு குறிப்பிட்ட பகுதி நமக்கு நினைவுக்கு வரும். சில பாடல்களை கேட்டாலே ஒரு மழைக்கால பயணமோ அல்லது கோடைக்கால பயணமோ நமக்கு நினைவுக்கு வரும். இன்னும் நிறைய பாடல்கள் நம்மை வந்து பல ஆண்டுகளுக்கு பின்னோக்கி நம்மளை வந்து அழைத்து செல்லும். அந்த மாதிரியான பாடல்கள் ஒலித்து கொண்டே இருக்கிறது, பாதைகள் நகர்ந்து கொண்டே இருக்கிறது, நம்முடைய நினைவுகளும் அந்த பாடல்களோடு பயணித்து கொண்டே இருக்கின்றன. அதுதான் அந்த இசையினுடைய அழகு. அதிலும் குறிப்பாக விவித் பாரதி பண்பலை 102.3 அழகு அப்படின்னே சொல்லலாம். அந்த பயணத்தினுடைய இனிமையான பாடல்களோடு நாம் நகர்ந்து கொண்டே

இருக்கிறோம். இன்றைய இந்த இரவு பொழுதில் வந்து பாட்டும் பயணமும் நிகழ்ச்சியில் அழகான இந்த இசை பயணமும் தொடர்ந்து கொண்டே இருக்கிறது அப்படின்னே சொல்லலாம். நேரம் 7:49. நம்முடைய பாட்டும் பயணமும் நிகழ்ச்சியுடைய நிறைவு பகுதிக்கு வந்துட்டோம். பயணம் எப்போது முடிந்தாலும் அதனுடைய நினைவுகள் என்றும் தொடரட்டும். பாதைகள் எங்கே சென்றாலும் நம்முடைய இந்த பாடல் என்பது நம்மோடு எப்போதுமே வரட்டும். காற்றலையின் நேரலையில் இதுவரை உங்களோடு ஆர்ஜே கனிமொழி. பயணம் தொடரட்டும், பாடல்கள் ஒலிக்கட்டும், நினைவுகள் மலரட்டும். இணைந்திருங்கள். இது விவித் பாரதியின் தமிழ் பண்பலை 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டத்தோடு.

0: நிறைவு பெறுகிறது பாட்டும் பயணமும் நிகழ்ச்சி. காற்றலையின் நேரலையில் இதுவரை உங்களோடு ஆர்ஜே கனிமொழி. நன்றி, மீண்டும் சந்திப்போம். நேரம் 7:55. நேர்களினி கேட்கலாம். இன்று ஒரு தகவல் வழங்கியவர் திரு தென்கச்சிக்கோ சுவாமிநாதன் அவர்கள்.
1: அன்பா இருக்கணும்னு அநேக பெரியவங்க சொல்லியிருக்கிறாங்க. நாமளும் அதை கேட்டுட்டு அன்பு காட்டுறதுக்கு தயாராக தான் இருக்கிறோம். அதை வாங்கறதுக்கு தான் ஆளை காணும். இருந்தாலும் அன்புல எத்தனையோ வகை உண்டு. அதை சரியாக புரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் அன்பு காட்ட ஆரம்பிக்கணும். வகையை புரிஞ்சிக்காமல் அன்பு காட்டினா வம்புல மாட்டிக்க வேண்டியது தான். அன்புன்னா சாதாரணமாக நினச்சி விடாதீங்க. அதில் எவ்வளவு விதம் தெரியுமா? இரக்கம், கருணை, காருண்யம், பந்துத்துவம், பட்சம், பாசம், நேசம், விசுவாசம், அபிமானம், காதல், பக்தி, இப்படி பல விதமாக அதை பற்றி சொல்லி வச்சிருக்கிறாங்க பெரியவங்க. இந்த வார்த்தைகள்லாம் நாம் கேள்விப்பட்டது தான். இருந்தாலும் அதுகளுக்குள்ள என்ன வித்தியாசம்னு கேட்டால் சரியாக சொல்ல தெரியாது. அதனால் இந்த வார்த்தைகளுக்கெல்லாம் பெரியவங்க என்ன விளக்கம் சொல்கிறாங்கன்னு இப்போ பார்க்கலாம். எளியவர்கள் மேலே செலுத்துகிற அன்பு இருக்கு பாருங்க, அதுக்கு இரக்கம்னு பேர். அறிவு பலம், சரீர பலம், இது ரெண்டும் இல்லாதவங்க மேலே, அதாவது வலிமையற்றவர்கள் மேலே செலுத்துகிற அன்பு இருக்கு பாருங்க, அதுதான் கருணை. எறும்புலேருந்து யானை வரைக்கும் சகல ஜீவராசிகள் மேலேயும் காட்டுற அன்புக்கு காருண்யம்னு பேர், ஜீவகாருண்யம். சிவி சக்கரவர்த்தி காட்டின அன்பு இந்த ரகம். உறவினர்கள், சொந்தக்காரங்க, அவங்க வசதியாக இருந்தாலும் வறுமையில் இருந்தாலும் வித்தியாசம் இல்லாமல் காட்டுற அன்பு இருக்கு பாருங்க, அதுக்கு பேர் பந்துத்துவம். ஒரு எஜமானன் வேலையாள்கிட்ட காட்டுற அன்பு இருக்கு பாருங்க, அதுக்கு பேர் தான் பட்சம். அவனும் தன்னை மாதிரி மனுஷன்தாங்கிற நினப்பு வேணும். ஒரு தாய் தன்னுடைய குழந்தை மேலே, ஒரு குழந்தை தன்னுடைய தாய் மேலே செலுத்துகிற அன்புக்கு பாசம்னு பேர். ஈருடல் ஓர் உயிர்னு நினைக்கிறது இது. ராமரும் கௌசலையும் இதுக்கு உதாரணம். தம்மை ஒத்த நண்பர்கள்கிட்ட செலுத்துகிற அன்புக்கு நேசம்னு பேர். வயசு, செல்வம், அந்தஸ்து இந்த வித்தியாசமெல்லாம் பார்க்காம அவங்க சுகதுக்கத்தில் சமபங்கு எடுத்துக்கிறது இது. கிருஷ்ணன் குசேலர்கிட்ட காட்டினது இந்த ரகம். வேலை செய்கிறவன் முதலாளிகிட்ட காட்டுற அன்புக்கு விசுவாசம்னு பேர். தேசத்து மேலேயும் தாய்மொழி பேர்லையும் செலுத்துகிற அன்புக்கு அபிமானம்னு பேர். தேசாபிமானம்னு சொல்கிறோமே இதுதான். ஒரு கணவன் மனைவி பேரில் காட்டுற அன்புக்கு காதல்னு பேர். கடவுள் பேரில் செலுத்துகிற அன்புக்கு பக்தின்னு பேர். இப்படி அன்புல பல ரகம் இருக்கிறப்போ அதில் உள்ள வித்தியாசம் தெரியாமல் இடம் மாற்றி அன்பு காட்டினா இடைஞ்சல் தான். சரி, இந்த அன்பை பற்றி விஞ்ஞானம் என்ன சொல்லுது தெரியுமா? இதயத்தை பாதுகாக்கிறதுக்கு முக்கியமாக தேவைப்படுற ஒன்று இந்த அன்பு தான்னு சொல்லுது. நெதர்லாந்து விஞ்ஞானிகள் இதை ஆராய்ச்சி பண்ணியே கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. கொஞ்சம் முயல் குட்டிகளை ரெண்டு பிரிவாக பிரித்தாங்க. ரெண்டு குரூப்புக்கும் கொழுப்பு அதிகமாக உள்ள ஆகாரத்தையே கொடுத்துக்கிட்டு வந்தாங்க. ஆனால் ஒரு குரூப்புக்கு வெறுமனை ஆகாரத்தை கொடுத்ததோடு சரி, இன்னொரு குரூப்பு முயல்களுக்கு ஆகாரம் கொடுத்ததோடு நிறுத்திக்கல. அதுக்கு முன்னாடி கூண்டுகளை திறந்து விட்டு முயல்களை கொஞ்ச நேரம் எடுத்து கொஞ்சி விட்டு அதுக்கப்புறமா ஆகாரம் கொடுத்தாராம் ஆராய்ச்சியாளர். இந்த குரூப்புக்கு இதய பாதிப்பு 60% குறைச்சலாக இருந்துதான். சில நோயாளிகளுக்கு ஹார்ட் அட்டாக் வந்தாலும் அதை தாங்கிக்கிட்டு குணமாகிற சக்தி அதிகமாக இருக்குது. இது எப்படின்னு ஆராய்ச்சி பண்ணி பார்த்துருக்குறாங்க. அவங்கெல்லாம் மனைவி தன் பேரில் ரொம்ப அன்பாக இருக்கிறதாக நினைக்கிறவங்களாம் இருக்கிறாங்களாம். இதய நோயாளிகள் பல பேரை சந்தித்து இதய நோய் ஏற்பட என்ன காரணம்னு கேட்டிருக்கிறாங்க. அவங்க சொன்ன காரணம்லாம் சாப்பாடு சம்மந்தமாக இல்லையா, மனைவி அன்பா இல்லை, இப்படிப்பட்ட காரணத்தை தான் சொல்கிறாங்களாம். அதனால் இதயத்தை பாதுகாக்கணும்னு நினைக்கிறவங்க அடுத்தவங்க அன்பாக இருக்கிறது மாதிரி பார்த்துக்குங்க, அதுதான் முக்கியம். ஒருத்தர் முகம் பூரா பிளாஸ்டரி போட்டுக்கிட்டு வந்தார். ரொம்ப கோபமாக என்னங்க ஆச்சுன்னு விசாரித்தேன். எல்லாம் உங்களால் தான் சார்னார். விவரமாக சொல்லுங்களேன், என்ன உங்கள் தகவலை கேட்டுட்டு ஒரு பூனைக்குட்டியை கையில் எடுத்தேன் அன்பாக அதை தடவி கொடுக்கறதுக்காக. ஆனால் அது முந்திக்கிட்டது, அது என் முகத்தை தடவி கொடுத்துட்டுது, முகம் பூரா நகை கீறல், அதுதான் இப்படி அப்படின்னார்.

0: அன்புல அறிவு சேராததுனால வந்த கோளாறு இது.
1: இன்று ஒரு தகவல் கேட்டீர்கள். வழங்கியவர் திரு தென்கச்சிக்கோ சுவாமிநாதன் அவர்கள்.
2: ஹாய் நிஷா, ரேடியோல என்ன கேட்டு
3: வானிறை? விவத் பாரதி தமிழ் எஃப்எம் தான் கேட்டுட்டு இருக்கேன். உனக்கு ஒண்ணு தெரியுமா, இன்னைக்கு நான் ஒரு க்வெஸ்சனுக்கு கரெக்டா ஆன்சர் பண்ணிட்டேன்.
2: அட அப்படியா? அவங்க டாபிக்ஸ், கேக்குற க்வெஸ்சன் எல்லாம் சூப்பரா இருக்கும். எனக்கும் கலந்துக்கணும்னு ஆசையா இருக்கு.
3: அப்ப கலந்துக்க வேண்டியது தானே?
2: நானும் நிறைய தடவை போன் பண்ணி ட்ரை பண்ணிட்டேன், எங்க போன் லைனே கிடைக்க மாட்டேங்குது. என்ன பண்றது, எனக்கும் பேசணும்னு ஆர்வமா இருக்கும்ல.
3: விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3
4: அனைவரையும் வரவேற்போம்,
3: வாய்ப்பளித்து மகிழ்வோம்,
4: புதியவர்களும் நம்மோடு இணையட்டும்.

0: நீ கோரினால்.
1: புவத் பாரதி நேயர்கள் அனைவருக்கும் இணையிறவு வணக்கம் சொல்லிக்கிறது. நான் உங்கள் ஆர்ஜே குழலி. நீங்கள் இணைஞ்சிருக்கிறது நீ கோரினால் நிகழ்ச்சியில். நம்ம நிகழ்ச்சியில் வழக்கம் போல் உங்களுக்கு இந்த ஒரு மணி நேரம் சூப்பர் சூப்பரான பாட்டெல்லாம் வரிசையாக காத்துட்ருக்கு. அது மட்டும் இல்லாமல் நான் உங்கள்கிட்ட ஒரு கேள்வி கேட்பேன், அந்த கேள்விக்கான பதிலை நீங்கள் எங்கிட்ட பகிர்ந்துக்கணும். அப்படின்னா 0944-295-2 0853-2838-3878-71 அப்படின்னு நம்பர்ஸ்க்கு கால் பண்ணி நீங்கள் கிட்ட பேசி அந்த பதிலை தெரிவிக்கலாம். கால் பண்ண முடியாதவங்க வித் பாரதி தமிழ் எஃப்எம் 2.3 அப்படின்ற ஃபேஸ்புக் பேஜில் போஸ்ட் ஒன்று போட்டிருப்பேன். அந்த போஸ்ட்டுக்கு கீழே கமெண்ட்ஸாகவும் உங்களுடைய பதில்களை பதிவிடலாம்.

இன்னைக்கு நான் உங்ககிட்ட கேட்க போகிற கேள்வி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வாழ்க்கையில் வந்து நம்ம ஃபஸ்ட்டு 5 to 6 மணி அந்த ஷோவில் வந்து உங்களுக்கு நீங்கள் என்ன பிஜிஎம் போட்டுப்பீங்க அப்படின்னு கேட்டிருந்தோம். இசை எவ்வளவு பெரிய பங்களிக்குது நம்ம வாழ்க்கையிலன்னு பேசிகிட்டு இருந்தோம் இல்லையா. இந்த ஒரு மணி நேரம் எதை பற்றி பேச போகிறோம்னா, சிரிப்பு. உங்களுடைய குடும்பத்தினர் அல்லது நண்பர்கள் இல்லை நீங்கள் அக்கம் பக்கத்தில் பார்த்தவங்க அல்ல, யாருடைய சிரிப்பு உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்? பிடிக்கும்னா அவங்க அவங்க சிரிக்கிறத பார்த்தாலே நானும் சிரிச்சிருவேன் மேடம், இல்லை அவங்க சிரிக்கிறத பார்த்து சந்தோஷமாக இருக்கும் நம்மளுக்கு. நமக்கே என்ன துக்கம் இருந்தாலும் அவங்க சிரிப்பு பார்த்தா நமக்கு தானே சிரிப்பு வந்துடும், ஒரு மகிழ்ச்சியான ஒரு மூடுக்கு போயிடுவோம் அப்படின்ற மாதிரி யாருடைய சிரிப்பு இருக்கும் உங்களது குடும்பத்தினர் அல்லது நண்பர்கள் அக்கம் பக்கத்தில் பார்த்தவங்களுடைய சிரிப்பு அப்படின்றது தான் இன்னைக்கான கேள்வியாக இருக்க போது. உங்களுக்கு கால் நம்பர்ஸ் தெரியும், 0444-295-2 0853-2838-3-8 9-8

0: நம்ம கிட்ட பேச போற முதல் நேயர் யாருன்னு கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம்.
1: வணக்கம் மேடம்.
0: வணக்கம். யார், எங்க இருந்து பேசுறீங்க?
1: மயிலாப்பூர்ல இருந்து பட்டாதீங்க.
0: வணக்கம்.
1: எங்க பெருமா பையன் ரகுபதினு ஒருத்தர் இருக்காரு, அவரு வந்தாலே எங்க வீட்டுல அவ்வளோ சந்தோஷமா இருக்கும். அவ்வளோ ஒரு கண்டினியூடா நகைச்சுவையா இருக்கும். அதே போல சிரிச்சுட்டே இருப்பாரு, ரொம்ப அருமையா ரசிக்கிறான் போல இருக்கும். அந்த மாதிரி ரொம்ப அழகா சிரிச்சுட்டே இருப்பாரு.
0: சிரிச்சுட்டே இருப்பாரு
1: இல்லையா? எனக்கு ரொம்ப பிடிக்கும் அவர். ஆமா,
0: சூப்பர் சார். அழகா கால் பண்ணி ஷேர் பண்ணிட்டீங்க, ரொம்ப நன்றி.
1: நன்றிங்க.
0: வணக்கம். விபத் பாரதி தமிழ் எஃப்எம்.
2: வணக்கம். வணக்கம்.
0: வணக்கம். யார், எங்க இருந்து பேசுறீங்க?
2: பாபுராஜ் முகமது இக்பால்.
0: வணக்கம் சார். கேள்வி தெரியுமா?
2: எங்க வீட்டுல ஒரு பேசி இருக்கு, அந்த பிள்ளை ஒரு மூணு வருஷம் வருதுங்க. அந்த பிள்ளை தெரியுமா பேசிக்கிட்டே செஞ்சிட்டு காமெடி காமெடியா ஏதாவது வேடிக்கை பண்ணி.
0: சூப்பர் சூப்பர். குழந்தைங்க சிரிப்பு

0: கண்டிப்பா நம்மளுக்கு சரி போந்துருவோம்ல.
1: கண்டிப்பா கண்டிப்பா.
0: சூப்பர் சார், கால் பண்ணி இது ஷேர் பண்ணிக்கிட்டது ரொம்ப நன்றி.
1: நன்றி.
0: கடைசி நேயர் சொன்ன மாதிரி குழந்தைங்களோட சிரிப்பை நம்ம வந்து பார்த்தோம்னா கண்டிப்பாக நம்மளுக்கு சிரிப்பு வந்துடும். எவ்வளோ கஷ்டத்தில் இருந்தாலும் அந்த பிஞ்சு முகத்தை பார்க்கும்பொழுது நம்ம மனசெல்லாம் தானாக இலகுன மாதிரி ஆகிடுது இல்லையா? நம்ம கிட்ட பேச போகிற அடுத்த நேயர் யாருன்னு கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம். வணக்கம்.
2: ஹலோ. வணக்கம்மா. திருவாரூர் மாவட்டம் வளைய மாதாக்கிலிருந்து கொஞ்சங்குடி கல்யாணம் பேசுகிறேம்மா.
0: வணக்கம். வணக்கம் சார், சொல்லுங்க.
2: நல்லா இருக்கீங்களாம்மா? நல்லா இருக்கீங்களாம்மா?
0: நல்லா இருக்கேன். நல்லா இருக்கீங்களா நீங்க?
2: நான் நல்லா இருக்கேம்மா. நீங்கள் ஒரு வாரம் நாலு நாளாக ட்ரை பண்ணாமல் எடுக்கல, நீங்கள் இப்போ தான் எடுத்துருக்கீங்க, எனக்கு ஒன்றும் புரியலம்மா பேச.
0: ஓ, இன்னைக்கு உங்களுக்கு லைன் கிடைச்சிட்டு கேள்வி தெரியுமா?
2: சரி, தெரியலம்மா, சொல்லுங்க. நான் சொல்கிறேம்மா.
0: உங்கள் குடும்பத்தினர் அல்லது நண்பர்கள்ட்ட யாருடைய சிரிப்பு உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்?
2: எனக்கு என் பிள்ளையோட குறிப்பு ரொம்ப பிடிக்குமா, ரெண்டாவது என் நண்பர்களோட குறிப்பு நல்லா பிடிக்குமா.
0: ஓ, சூப்பர் சூப்பர்.
2: ஆமாம்மா, ஏன்னா மெயின் வந்து என் பிள்ளைவா, என் பேர பிள்ளை, என் பொண்ணு எல்லாம். ரெண்டாவது என் நண்பர்கள், ஏன்னா ஆட்சிக்கிட்ட போன் பண்ணி பேசினியா அப்படி பண்ணி கேட்பாங்க, போவாங்க, எல்லாம் பேசுவோம்மா.
0: சூப்பர் சார்,
2: எல்லாம் ரொம்ப சந்தோஷமா இருக்கும்மா. உங்ககிட்ட இப்ப லைன் கிடைச்சு நான் நாலு நாளா ட்ரை பண்றேன், இடத்துல நீங்க டப்புனு எடுத்து பேச முடியலம்மா. ரொம்ப நன்றிம்மா.
0: எங்களுக்கும் ரொம்ப சந்தோஷம். தமிழ் பாரதி கேளுங்க. நன்றி.
2: நன்றிம்மா. நன்றிம்மா.
0: வணக்கம்.
3: வணக்கம் மேடம்.
0: வணக்கம். யாருங்க வந்து பேசுறீங்க?
3: கோயிலி மேடத்துக்கு இனி வணக்கம். கோயம்பேட்ல இருந்து பார்த்திபன். நலமா இருக்கீங்க மேடம்?
0: நலமா இருக்கீங்க. நலமா இருக்கீங்களா நீங்க?
3: ஓ, 526ல என்ன கிடைக்கல, அதுலதான் ட்ரை பண்ண. இசைக்கு ஏதாவது சொல்லலான்னு ஒரு பாட்டு, எனக்கு ரொம்ப பிடிச்ச பாட்டு ஒரு ஜீவன் ஐத்தன் ஒரு பாட்டு இருக்கு.
0: ஆமா.
3: அப்புறம் அந்த இது கூட, அந்த என்னது, இந்த ரேவதி போடுவாங்க, சின்ன சின்ன வண்ண குயில்,
0: மோனரகம் திரைப்படத்துல இருந்து.
3: மோனரகம்,
0: அது முடிஞ்சிருச்சு. இப்ப இதுக்கு பதில் சொல்லுங்க.
3: நான் சொல்றேன் மேடம், திருப்பி வந்து என் ஃப்ரெண்டு வந்து ஜோக் அடிப்பாங்க மேடம், வடிவேல் மாதிரி எல்லாம் காமெடி எல்லாம்
0: பண்ணுவான்.
3: அதான் பண்ணும் போதுல எனக்கு அந்த பிரின்ஸ் படத்தை ஞாபகம் வந்து மேடம், தூக்கி போட டம்மாலும்
0: உடைச்சிருவானுங்க,
3: பிடிக்கல அப்படின்னு ஒருத்தர் சொல்லுவான். அப்புறம் நான் பார்த்தேன் ஆனா சொல்லல அப்படின்னு பாத்து திட்டுவாரு, சொன்னா அப்படின்னு. சொல்லக்கூடாதான் அந்த காமெடி எல்லாம் எனக்கு சொல்லி சிரிக்கிப்பான்.
0: சூப்பர் சூப்பர். உங்க ஃப்ரெண்டோட சிரிப்பு தான் இல்லையா?
3: ஆமா மேடம்.
0: ஓகே பாத்திபன் சார், கால் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி. நீ ஒரு நாள் நிகழ்ச்சியில ஒரு பாடல் கேட்டு வந்துடலாம். பாடல் தொடர்ந்து நம்ம தொடர்ந்து பேசலாம். தர்பார் திரைப்படத்திற்காக சூப்பர் பாட்டு வந்துட்டு இருக்கு அனிருத் ரவிச்சந்திரன் மற்றும் அருண் சாண்டியுடைய ஒரு அல்ல விவேக் வரிகள்ல. அனிருத் ரவிச்சந்திரனுடைய இசையில என்ன பாட்டு தரம் மாறா சிங்கிள் வந்துட்டே இருக்கு. கேட்டு மகிழ்ச்சி. தமிழகம் 102.3.

0: தரம் மாறா சிங்கிள் பாடல் கேட்டாச்சு. நேரம் 8:11. நீங்க இணைஞ்சிருக்கிறது நீ கோரினால் நிகழ்ச்சியில. நம்ம கிட்ட பேச போற அடுத்த நேர் யாருன்னு கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம்.
1: வணக்கம்.
0: வணக்கம், யாருங்கிறது?
1: காஞ்சிபுரம் மாவட்டம் வாலாஜாபாத் ஜெய் இஸ்மாயிலுங்கோ.
0: இஸ்மாயில் சார் சொல்லுங்க.
1: நல்லா இருக்கீங்களா மேடம்?
0: நல்லா இருக்கு. நல்லா இருக்கீங்களா நீங்க?
1: நல்லா இருக்கு மேடம், நல்லா இருக்கு மேடம். என் பேர் தான் மேடம் சிரிச்சாவே. அவன் என்ன அட்டகாசம் பண்ண வந்துருக்கீங்களா? சென்னையில இருக்கான் அம்பத்தூர்ல. அவன் சிரிச்சானா அவ்வியோ என்ன அட்டகாசம் தெரியுங்களா? ரொம்ப சந்தோஷமா இருக்கும் மேடம்.
0: சந்தோஷமா இருக்கும், பார்க்கவே ரொம்ப அழகா இருக்கும் இல்லையா?
1: அழகா. ஆமா மேடம், 2 வயசு தான் ஆகுது. என்ன பேச்சு! அவ போன வாங்கி புடிங்க, அதுல காமிக்கிறதும் அதை காமிக்கிறதும் தாத்தா அதோ பாரு அதோ பாருன்னு. அதுலயே ஒரு சந்தோஷம் தான் மேடம்.
0: இப்ப உள்ள குழந்தைங்க எல்லாம் ரொம்ப இதா இருக்காங்களே, விவரமா இருக்காங்க இல்லையா?
1: என்ன விவரங்களா, ரொம்ப ஷார்ப்பு மேடம். எப்பயோ அந்த 1 வயசுல அவன் அதட்டினான், அதட்டினேன் தாத்தா எப்படா கத்தனா அதே மாதிரி சொல்லி காமிறான். அது எவ்வளவு லாபம் வச்சிருக்கான் பாருங்க.
0: கரெக்டா சொன்னீங்க. சூப்பர் இஸ்மாயில் சார், கால் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி.
1: தேங்க்யூ மேடம், தேங்க்யூ மேடம்.
0: வணக்கம்.
2: வணக்கம் மேம்.
0: வணக்கம்.
2: ஹேமலதா கள்ளக்குறிச்சி இருந்து 1 வாரம் ஆக போகுதுங்க மேம்.
0: பண்ணிட்டே
2: இருக்கேன், புது நேயர்களுக்கு வாய்ப்பு கொடுக்கலாம்னு சொல்லிட்டேன். சூப்பர் டாபிக், அதனால வந்துட்டேன்.
0: சொல்லுங்க சொல்லுங்க.
2: என்னோட சிரிப்பை எல்லாரும் பிடிக்குது, என்னோட சிரிப்பை எல்லா சிரிச்சு பேசிட்டு இருக்கு, எப்படி இவ்வளவு சந்தோஷமா இருக்கிறேன்னு
0: கேப்பாங்க. உங்களோட சிரிப்பு
2: எஃப்எம் கேளுங்க, உங்களுக்கும் சிரிப்பு வந்துட்டே இருக்கும், நல்ல மகிழ்ச்சியா இருக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அப்புறம் எங்க ஃபேமிலியில வந்து எங்க பெரியப்பா, பெரியப்பாவோட பையன், எங்க ஹஸ்பண்டு, 3 பேரும் நாத்தனார் பையன், எங்க மாமியார் வந்து பெரியமாவோட நாத்தனார் பையன், அதனால இவங்க 3 பேரும் சிரிப்பு ஒரே மாதிரியே இருக்கும். எங்கேயாவது தூரத்துல இருந்து சிரிக்கிறாங்கன்னா இவங்க 3 பேர்ல யாரு சிரிக்கிறாங்கன்னே தெரியாது. அந்த மாதிரி ஃபேமிலியில அந்த மாதிரி இருக்குங்க. அப்புறம் நிறைய சொல்லலாம், என்னோட பேரன், என்னோட பையன், அவங்க சிரிப்பெல்லாம் ரசிச்சுக்கிட்டே இருப்பேன். எப்போ
0: குழந்தைகள்லாம் எக்ஸ்ட்ராடினரி கேரக்டர்ஸ். அவங்கலாம் அவங்கலாம் வந்து எல்லாத்துலயும் மாண்டேட்டரியா வந்துருவாங்க. ஓகே, சூப்பர். எவ்வளவு தான் மேம் கால் பண்ணதுக்கு நன்றி.
2: தேங்க்யூ மேம், வாய்ப்பு கொடுத்ததுக்கு நன்றிங்க மேம்.
0: நன்றி நன்றி
2: நன்றி.
0: வணக்கம்.
3: வணக்கம். வணக்கம்மா,
0: யாருங்கிறது பேசுறீங்க?
3: கும்பகோணம் வட்டம் தாராசுரம் சமரசம்.
0: சமரசம் சார்,
3: நல்ல மட்டும் இருக்க வாழ்த்துக்கள் உங்களுக்கு.
0: நன்றி நன்றி, உங்களுக்கும் வாழ்த்துக்கள். இன்னைக்கு கேள்வி தெரியுமா?
3: எல்லோருக்கும் பிடிக்கும். எனக்கு பேர பிள்ளை 2 பேர் இருக்கான், நடுவில் நிறுத்தாம சிரிப்பது, தடுமாற்றம் இல்லாம சிரிப்பது, ரொம்ப பிடிக்குமா எனக்கு அது.
0: சூப்பர் சூப்பர் சார், ரொம்ப அழகா சொன்னீங்க, கால் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி.
3: நன்றிமா.
0: வணக்கம்.
4: ஹலோ.
0: வணக்கம், விபத் பாரதி தமிழ் எஃப்எம்.
4: புதுக்கோட்டை மாவட்டம் கந்தர்வ கோட்டை மரங்குறணி பாண்டியன்.
0: பாண்டியன் சார், கேள்வி தெரியுமா?
4: மேடம் இந்த தலைப்பெல்லாம் தெரியும் மேடம், சந்தோஷமா எப்படி இருக்கிறதுன்னு கேட்டிருக்கேன் மேடம்.
0: இல்லையே, உங்களுடைய உங்களுக்கு யாருடைய சிரிப்பு ரொம்ப பிடிக்கும்னு கேட்டிருக்கேன்.
4: ஓ சரி சரி சரி சரி, யாரோட சிரிப்பு உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்?
0: உங்க நண்பர்கள் இல்ல குடும்பத்தினர், இது மாதிரி யாருடைய சிரிப்பு உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்?
4: சரிங்க சரிங்க, எங்க குடும்பத்தை பொறுத்தளவுல நான் தாங்க ஏதாவது காமெடி சொல்லி ஏதாவது சிரிக்க வைப்பேன் பாக்கி அப்படி.
0: உங்க நீங்க சிரிக்க வைப்பீங்க இல்லையா?
4: ஆமா, நானே ஏதாவது சொல்லி ஒரு தொழில் பண்ணிட்டு இருக்கேன், பாலியாவரம் பண்ணிட்டு இருக்கேன், அதனால அது இந்த மாடுகள் பண்றது இந்த இது பண்றது இதுல வச்சு நான்
0: சொல்லுங்க சொல்லுங்க.

0: ஆமா, இந்த மாடுகள் வச்சிருக்கிறது இதுவளை வச்சு நான் காமெடி பண்ணிடுவேன். மாடு சாணம் போடுறத வச்சு பாருங்க, சந்தனம் தெளிக்குது பாருங்க, சந்தனம் தெளிக்குதுங்கிறது பாருங்க, பண்ணிடு
1: மாட்டுக்காரங்களே. ஷேர் பண்ணதுக்கு ரொம்பவே நன்றி.
0: நன்றிங்க.

நிகழ்ச்சி ரொம்ப அருமையாக போயிட்டு இருக்கு. நிகழ்ச்சியில் ஒரு பாடல் ஒன்று கேட்டு வந்துடலாம். வெந்து தனித காடு திரைப்படத்திற்காக சிலம்பரசன் மற்றும் ரக்ஷிதா சுரேஷ் இணைந்து பாடிய பாடல் தாமரை வரிகளில் ஏ ரஹ்மான் இசையில் வந்துகிட்டே இருக்கு. எல்லாரும் கேட்டு மகிழுங்கள். இது பாரதி தமிழகம் 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.

0: நோயே மேன்மை.
1: நோயற்ற மகிழ்ச்சியான வாழ்வை நாம் வாழ நம்மையும் நம்மை சேர்ந்த சுற்றுச்சூழலையும் சுத்தமாக வைப்பது மிகவும் அவசியமான ஒன்று.
0: சுகமான வாழ்விற்கு சுத்தமே வழிவகை செய்யும்.
2: ஆரோக்கியமான வாழ்விற்கு பொது இடங்களில் குப்பை போடாதீர்கள்.
3: நாட்டினை நலமாக்க இன்றே வீட்டையும் வீதியையும் சுத்தமாகவும் சுகாதாரமாகவும் வைத்திருப்போம். இதன் மூலம் நாடும் நலம் பெறும், நம் வாழ்வும் வளம் பெறும்.
0: தூய்மையே மேன்மை.
4: 102.3 FM. நேரம் 8:21. நீங்க கேட்டுட்டு இருக்கிறது நீ கொருநாள் நிகழ்ச்சி. உங்கள் குடும்பத்தினர் அல்லது நண்பர்கள் மிகவும் பிடித்த சிரிப்பு யாருடையது? அதுதான் இன்னைக்கான கேள்வி. நம்மளுடைய சொன்ன மாதிரி சில பேரை பார்த்தாலே சிரிச்சிருவோம், சில பேர்கிட்ட பேசினாலே சிரிச்சிருவோம். அந்த மாதிரி உங்களுக்கு யாருடைய சிரிப்பை பார்க்கும்பொழுது சந்தோஷமா இருக்கும் அப்படின்றதான் இன்னைக்கான கேள்வி. நிறைய பேர் அவங்களுடைய பேர குழந்தைகள் பேத்திகளை பத்தி சொல்லிட்டு இருக்கு, கேட்கவே ரொம்ப சூப்பரா இருக்கு. அடுத்து நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம்.
5: வணக்கம்
4: வணக்கம். யார் எங்க இருந்து பேசுறீங்க?
5: எனக்கு சிரிக்கணும்னா ரொம்ப கஷ்டம்.
4: ஆனா
5: அவங்க வந்து எனி அந்த சிரிச்ச முகமே தான் பிளஸ் பாயிண்ட். நான் ஏதாவது சொன்னா கூட யாருட்டாவது மருமகளை பத்தி அந்த ஒரு சிரிச்ச முகமே போதும் அப்படின்னுடுவாங்க. பொண்ணு பார்க்க போனப்ப நான் வந்து கொஞ்சம் பழைய காலம் மாதிரி கலர் கம்மியா இருக்கு விரும்பிட்டேன். அவங்க எங்க வீட்டுக்காரவங்க கலர் எல்லாம் உன்னோட வச்சுக்க, அந்த ஒரு சிரிச்ச ஒரு சிரிச்சிட்டு ஒரு கும்பிடு போட்டுட்டு போட்டுட்டு பாரு, அதுக்கே நீ அந்த பொண்ணை நீ ஓகே பண்ணிடலாம்.
4: சூப்பர்
5: சூப்பரே. அது வந்து எனக்கு பட்டமே கூட குடுக்கலாம். எந்த ஒரு பிரச்சனையா இருந்தாலும் எந்த ஒரு கவலையா இருந்தாலும் நான் வருத்தப்பட்டு கண்ணுல தண்ணி வந்துச்சுன்னா எதுக்கு இப்ப நீங்க அழுகுறீங்க, முதல்ல அழுவலை நிறுத்துங்க அப்படின்னு சின்ன பிள்ளைய சொல்றது மாதிரி என்ன அழுவலை நிறுத்த வச்சுட்டு அவ வேலையை பாக்குறது அது ரொம்ப ஒரு பிளஸ் பாயிண்ட்னு தான் சொல்லணும்.
4: இப்படி ஒரு ஆளுக்கும் வாழ்க்கையில தேவை.
5: அது வந்து எவ்வளவு கவலை எவ்வளவு பிரச்சனை அது இந்த இடத்துல சொல்லணும். ரெண்டு பசங்க ஒருத்தன் பெரியவன் கடவுள் பணியத்துல நல்ல பிள்ளையா பண்ணு MBBS முடிச்சுட்டு அடுத்த பரீட்சையும் எழுதிட்டான், பெரிய படிப்பு படிக்கிறது. சின்னவன் வந்து கொஞ்சம் நாட்டி சமஸ்டூடெண்ட் அப்படி அதெல்லாம் போராடுனா கூட யாரு வந்து எந்த நேரத்துல எப்ப கதவை தட்டி பேசணும்னாலும் கூப்பிட்டோம்னாலும் அந்த சிரிச்ச முகத்தோட வந்து பேசுறது ஒரு உபசரிப்பு சாப்பாடு கொடுக்கறதுங்க ரொம்ப அது இந்த இடத்துல நான் பதிவு பண்றது ரொம்ப சந்தோஷப்படுறேன்.
4: வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். கால் பண்ணதுக்கு ரொம்பவே நன்றி. வணக்கம். வணக்கம்
6: மேடம்.
4: வணக்கம். யாருங்க இருந்து பேசுறீங்க?
6: எழில் நகர் சண்முகத்துல பேசுறேன் மேடம். எப்படி இருக்கீங்க?
4: நல்லா இருக்கு. நல்லா இருக்கீங்களா நீங்க?
6: ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கிறேன். சிரித்து கொண்டே இருக்கிறேன்.
4: சிரித்து கொண்டே இருங்கள், அதுதான் வேணும். ஆனா உங்களுக்கு யார் சிரிப்பு பார்த்தா ரொம்ப பிடிக்கும்?
6: எனக்கு வந்து சிரிப்பு வந்து என்னுடைய அக்கா சசிபரன் அம்மா, ரெண்டாவது என்னுடைய மனைவி, மூணாவது என்னுடைய பேர குழந்தை வந்து புவனிக்கா. இவங்கெல்லாம் சிரிப்பை பார்த்தாலும் மலையாள சிரிப்பு மாதிரி குழந்தைங்க மாதிரி அழகா சிரிப்பாங்க. எந்த ஒரு காலையில எழுந்திரிச்சு ஏதாச்சும் ஒரு டீசர்ல போய் ஏதாச்சும் பிரச்சனை போதும் அவங்க சிரிப்பே
4: நன்றி.

0: வணக்கம்.
1: ஹலோ.
0: வணக்கம், யார் இங்கிருந்து பேசுறீங்க?
1: வணக்கம் மேடம், நான் கோயம்பேடு ராமகிருஷ்ணன் மேடம்.
0: வணக்கம் சார், கேள்வி தெரியுமா?
1: தெரியும் மேடம்,
0: சொல்லுங்க.
1: எனக்கு வந்து இந்த குழந்தைங்களை, சில குழந்தைங்களை கூட்டிட்டு கடைக்கு வருவாங்க. அப்ப அந்த குழந்தைங்களுக்கு அப்படியே கேட்டுக்கிட்டே இருக்கும், அந்த லாலிபப்பு வாங்கி கொடு, சாக்லேட் வாங்கி கொடு அப்படின்னு கொஞ்சிக்கிட்டு இருக்கும். அப்ப வாங்கி கொடுக்கலன்னொடனே கோபப்படுற மாதிரி இருக்கும், வாங்கி கொடுத்தோடனே அப்படியே சிரிக்கும் பாருங்க. அது அப்படியே நமக்கு ரொம்ப மனசு, இந்த குழந்தைங்க சிரிக்கிறது ஒரு அழகா இருக்கு அப்படின்னு நினைச்சு ரசிப்பேன் மேடம்.
0: சூப்பர் சூப்பர் சார், ரொம்பவே அழகா சொன்னீங்க. கடைக்கு வர குழந்தைங்களை பார்க்கும்பொழுது ஒரு சந்தோஷமா இருக்குன்னா சூப்பரான மேட்டர் இல்லையா? நம்ம வேலை பார்க்கும்பொழுது ஒரு குழந்தை வருதுன்னா கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆயிடுவோம்.
1: ஆமா, அதே மாதிரி நிறைய பார்த்துருக்கேன் மேடம்.
0: சூப்பர் சூப்பர் சார், நன்றி நன்றி.

நிகழ்ச்சியில் தொடர்ந்து வரப்போற பாடல் வாரணம் ஆயிரம் திரைப்படத்திற்காக ஹரிஹரன், தேவன் மற்றும் வி பிரசன்ன குரல்ல வந்துட்டு இருக்கு. தாமரை வரிகள்ல ஹாரிஸ் ஜெயராஜுடைய இசையில கேட்டணிந்திருங்கள். இது வித் பாரதி 102.3.

0: நீங்க கேட்டுட்டு இருக்கிறது நீ குரல் நிகழ்ச்சி. நம்ம கிட்ட பேச போற அடுத்த நேர் யாருன்னு கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம். வணக்கம். வணக்கம். வணக்கம். யார் எங்க இருந்து பேசுறீங்க?
1: அரியலூர் மாவட்டம் உடையார்பாளையம் முனியமுத்து பேசுறேன் மேடம்.
0: முனியமுத்து சார், சொல்லுங்க, நீ கேள்வி தெரியுமா? சொல்லுங்க.
1: எனக்கு மூணு பசங்க, மூணு பொண்ணு, ஒரு பையன். எங்க சின்ன பாப்பா, லாஸ்ட் பாப்பா சிரிப்பாங்க, சூப்பரா சிரிப்பாங்க. நல்லா சிரிக்கும், நல்லா இருக்கும், சிந்திக்கும், நல்லா பேசுவாங்க அவங்க.
0: சூப்பர்.
1: சிரிப்பாதையே நீங்க சிந்திக்க வைக்கின்ற அவ்வளவு யாருன்னு சொல்லுவாடி.

0: நல்லா பேசுவாங்க.
1: ஓ சூப்பர் சார், சூப்பர். கால் பண்ணி ஷேர் பண்ணிட்டு ரொம்ப நன்றி.
0: வாய்ப்பு நன்றி.
1: வணக்கம். ஸோ வந்து இன்னைக்கு எதை பற்றி பேசிகிட்டு இருக்கோம்னா, உங்கள் குடும்பத்தினர் அல்லது நண்பர்களுள் மிகவும் பிடித்த சிரிப்பு யாருடையது உங்களுக்கு அப்படின்றது தான் எனக்கான கேள்வி. வணக்கம். வணக்கம், லைனில் இருக்கீங்க?
2: ஹலோ.
1: ஹலோ
2: மேடம், என் பேச்சு சிரிப்பு தான் மேடம் எனக்கு ரொம்ப பிடிக்கும்.
1: உங்கள் பேச்சு சிரிப்பு உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். முதல்ல நீங்கள் யார், எங்கேருந்து பேசுகிறீங்க?
2: காவாங்கர்லேருந்து செல்வி பேசுகிறேன்.
1: செல்வி மேம் சொல்லுங்கள், இப்போ உங்கள் பேச்சு சிரிப்பு தான் ரொம்ப பிடிக்குமா?
2: ஆமா, 4 வயசு ஆகுது. போனா அப்படியே நான் கடை வச்சிருக்கேன், இங்க இருக்க நேரம் கிடையாது. காலையில போயிட்டோம்னா பார்த்த உடனே அப்படி ஒரு சிரிப்பு, நைட்டு முடிச்சிருந்தா அப்படி ஒரு சிரிப்பு சிரிப்பா.
1: சூப்பர் சூப்பர், கேட்கவே ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஷேர் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி, வாழ்த்துக்கள்.
2: தேங்க்யூ மேடம்.
1: வணக்கம்.
3: வணக்கம் மேடம்.
1: வணக்கம், யார், எங்க இருந்து பேசுறீங்க?
3: கும்பகோணம் இந்திரா காந்தி சிலேந்து பிஎம் சரவணன் பேசுறேன் மேடம்.
1: பிஎம் சரவணன் சார், எனக்கு கேள்வி தெரியும் இல்லையா?
3: தெரியும் மேடம்,
1: சொல்லுங்க சொல்லுங்க.
3: நான் மாப்பிள்ளையோட தாய்மாமா இருக்காரு மேடம் ஒருத்தர்.
1: ஓகே.
3: ஒரு குடும்ப விசேஷம்னா வந்துருவாரு, வந்து காமெடி அடிச்சுட்டே இருப்பாரு. என்னன்னா தண்ணி கொண்டாடுனா ஒண்ணு சொல்ல மாட்டாரு. உண்மையில மாப்பிள்ள தண்ணி கேட்பாங்க, விசேஷம்னா எல்லாம் சேர்ந்துக்குவாங்க. உண்மையில மாப்பிள்ளைங்க எல்லாரும் தண்ணி கேட்பாங்க. அவங்க தங்கச்சிட்ட உடனே மாப்பிள்ள சும்புல தண்ணி கேட்கிறாரு. உடனே காமெடி அடிப்பாரு. பிள்ளைங்க நிக்கிறாங்களா, டே ஆடுறான்பாரு. ஆடுறான்னாலும் டே போய் ஆடுடா ஆடுடாம்பாரு. ஆடு பாடுறானா அவன் திரும்பி திரும்பி பார்ப்பான். ஆடுறா ஆடுறாம்பாரு. ஒரு ஒரு வார்த்தையும் கவுண்டர் போடுவாரு மேடம். அவ்வளவு ஜாலியா இருக்கும். அவர் வந்துட்டானா விசேஷ நேரத்தில் சேர்ந்துட்டோம்னா எல்லாரும் சிரிச்சுக்கிட்டே உட்காந்துருப்போம்.
1: சூப்பர் சூப்பர்.
3: நான் பேசுறதும் காமெடியா
1: பேசுவேன்.
3: நான் பண்பலை நேரம் மேடம். உங்க பண்பலை நேரம் டெய்லி 4 மணிக்கு வந்துருவேன். ஒரு நாளைக்கு ஒவ்வொரு தடவை.
1: ஓகே,
4: என்ன சண்டை போட்டு என்ன பிரச்சனை, என்ன வீட்டுல என்ன பிரச்சனைனாலும் சரி அவன் வந்து மேல வந்து எட்டி பார்த்தானா போதும்.
1: ஓகே,
4: ஒரே கலகலப்பு தான் வீட்டுல.
1: சூப்பர். சொல்லும் போது நீங்க சிரிச்சுட்டே சொல்றீங்க, கேட்கவே சந்தோஷமா இருக்கு. வாழ்த்துக்கள்.
4: ஆமா மேடம், நிதிஷ் மேடம் அவன் பேர்.
1: நிதிஷ், நிதிஷ் சூப்பர்.
4: தேங்க்யூ மேடம்.
1: தேங்க்யூ. வணக்கம்.
5: வணக்கம் மேடம்.
1: வணக்கம், யார், எங்க இருந்து பேசுறீங்க?
5: நரேஷ் சொல்றேன். பாஷா ஜெய்புனி சாப்பிடு மேடம், இருக்கீங்க?
1: நல்லா இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா?
5: நீங்க
1: வணக்கம்.
6: நன்றி சார்,
1: நன்றி.

இன்னைக்கு ஒரு நாள் நிகழ்ச்சியில் தொடர்ந்து வர போகிற பாடல் சிறுத்தை திரைப்படத்துக்காக வந்துகிட்டு இருக்கு. ரஞ்சித் ரோஷன் மற்றும் சுசித்ரா குரல்ல பா விஜயுடைய வரிகளில் வித்யாசாகர் உடைய இசையில வந்துகிட்டே இருக்கு. ஸோ கேட்டு மகிழுங்கள். இது பாரதி தமிழகம் 102.3 மனங்கள் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.

நேரம் 8:39. நீங்க கேட்டுட்டு இருக்கிறது நீ ஒரு நாள் நிகழ்ச்சி. இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில வந்து உங்களுக்கு யாருடைய சிரிப்பு ரொம்ப பிடிக்கும் சொல்லி பேசிட்டு இருக்கோம். ஸோ நீங்கள் கால் பண்ணி இதுக்கான பதில் சொல்லணும் அப்படின்னா 044-295-2083-2838-3-8-9-8-7-1 அப்படின்னு நம்பர்ஸ்க்கு நீங்கள் கால் பண்ணி ஆன்சர் பண்ணலாம். கால் பண்ண முடியாதவங்க வித் பாரத் தமிழகம் நான் 2.3 அப்படின்ற ஃபேஸ்புக் பேஜில் இப்போ ஒரு போஸ்ட் போட்டிருப்பேன். அந்த போஸ்ட்டு கீழே கமெண்ட்ஸாகவும் உங்களுடைய பதில்களை நீங்கள் பதிவிடலாம்.

0: ஓகே, இன்னைக்கு நம்ம சொன்ன மாதிரி ஃபேஸ்புக்கில் நிறைய கமெண்ட்ஸ் வந்திருக்கு, அதை நம்ம சைடில் வாசிச்சிடலாம். அடையாளப்பட்ட ஆசிரியர் ராஜேஸ்வரியினுடைய மகன் வெங்கடேஷ் அவருடைய சிரிப்பு தான் ரொம்பவே நல்லா இருக்கும், சத்தமாகவும் இருக்காது, மௌனமாக சிரிப்பார், பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஷேர் பண்ணியிருக்காரு. ரங்கராஜன் இனிய இரவு வணக்கம் சொல்லியிருக்காங்க, டி நகர்லேருந்து தலைப்பருமையாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க, ரொம்பவே நன்றி. நம்ம கிட்ட பேசுறதுக்கு நேர் வந்தாச்சு, தொடர்ந்து பேசிடலாம். வணக்கம். வணக்கம்.
1: வணக்கம்.
0: வணக்கம். யார் எங்கிருந்து பேசுறீங்க?
1: என்ன
0: பண்றீங்க நீங்க?
1: என்ன
0: ஸ்டாண்டர்ட் படிக்கிறீங்கன்னு கேட்டேன். உங்களுக்கு சொல்லுங்க, ஆன்சர் சொல்லுங்க பாப்போம். இன்னைக்கான கேள்வி தெரியுமா? நான் கேட்டுட்டு இருக்கிற கேள்வி தெரியுமா? நிகழ்ச்சியில அதனாலயா? சரி, இப்ப நான் கேள்வி கேட்கற பதில் சொல்றீங்களா? உங்களுக்கு யாருடைய சிரிப்பு ரொம்ப பிடிக்கும்? உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸா இருக்கலாம், இல்ல உங்க ஃபேமிலி மெம்பர்ஸா இருக்கலாம், யாருடைய
2: சிரிப்பு பிடிக்கும் சொல்லுங்க.
0: சந்தோஷமா இருக்கு. அதே போல நம்ம Facebook comments பார்த்தோம்னா, பொன்னிமன் மேடு வண்ணி கணேசன் வந்து நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் சொல்லிட்டு, என்னுடைய மகள் சுகன்யாவோட சிரிப்பு ரொம்ப பிடிக்கும், பாத்துக்கிட்டே இருக்கலாம் போல இருக்கும் சொல்லிட்டு ஷேர் பண்ணிருக்காரு. நிகழ்ச்சியில் நம்ம கிட்ட பேச போற அடுத்த நேயர், வணக்கம்.
3: ஹலோ.
0: வணக்கம்.
3: விம்கோனகர் ஹேமாஸ்ரீ.
0: விம்கோனகர்லேருந்து ஸ்ரீஜன் பேசுனாங்களே, அவங்களோட சொந்தக்காரங்களா நீங்க?
3: இல்ல இல்ல இல்ல.
0: ஓகே, அடுத்த ஹேமாஸ்ரீ சொல்லுங்க, நீங்க என்ன பண்றீங்க?
3: நான் 7th.
0: 7th ஸ்டாண்டர்டா? ஓகே, இன்னும் கேள்வி தெரியுமா உங்களுக்கு? சொல்லுங்க.
3: எங்களோட எனக்கு அக்கா சிரிப்பு தான் ரொம்ப பிடிக்கும்.
0: உங்க அக்கா சிரிப்பு பிடிக்குமா?
3: ஆமா.
0: என்ன தங்கச்சிக்கு அக்கா சிரிப்பு பிடிக்கும் சொல்றது சந்தோஷமா இருக்குதா? ஓகே, தேங்க் யூ ஃபார் காலிங்.
3: தேங்க் யூ.
0: ஃபேஸ்புக்கில் அடுத்தது அடையாளம்பட்டு ஆசிரியர் ராஜேஸ்வரி நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்க சொல்லியிருக்காங்க. குமரன் கும்பகோணம்லேருந்து இணைவருக்கு சொல்லியிருக்காங்க. அதே போல் வந்து அவங்களுடைய மனைவியுடைய சிரிப்பு ரொம்ப பிடிக்கும் சொல்லி ஷேர் பண்ணியிருக்காங்க. மீரா வெங்கட்ராமன் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் சொல்லிட்டு, என் குழந்தைகள் சிரிப்பு தான் எனக்கு தேவகானம் அப்படின்னு சொல்லிட்டு ஷேர் பண்ணியிருக்காங்க. நிகழ்ச்சியில் நம்ம கிட்ட பேச போகிற அடுத்த நேயர், வணக்கம்.
4: வணக்கம்.
0: வணக்கம். யார் எங்கிருந்து பேசுறீங்க?
4: நான் திருப்பத்தூர் மாவட்டம் மூக்குநல் ஜெயராம் மேடம்.
0: ஜெயராம். நல்லமா இருக்கு சார். நல்லமா இருக்கீங்களா நீங்க?
4: நல்லமா இருக்கேன் மேடம்.
0: சொல்லுங்க, உங்களுக்கு யாருடைய சிரிப்பு ரொம்ப பிடிக்கும்? உங்களுடைய உறவினர் அல்லது நண்பர்கள்?
4: என் நண்பர் இல்ல, எங்க சொந்த பெரியப்பா பெரியவர் இருந்தாரு.
0: ஓகே.
4: அவர் வந்து ஒரு பண்டிகை நாள்ல சாமி கும்பிடும் போது தீர்த்தம் நடக்கணும் இல்லையா, அதுக்கு துளசி ஆர்த்தனா சொன்னாங்க.
0: சரி.
4: அந்த துளசாத்தினா வரும்போது அவங்க பேர என்ன பண்ணிதான் போய் நம்ம துணைச்சி துளசாத்தினா இருக்கு, துணைச்சி நாய் துணைக்கிறது துணைச்சி புஷ்மெண்ட்டுக்கு வந்தாலே இது எடுத்து எங்க வைக்கணும் எங்க வைக்கணும்னு கேட்டு நாங்களும் அங்க சாமி மட்டும் நின்றுங்க. அப்புறம் வந்து தாத்தா எங்க வைக்கிறது எங்க வைக்கணும்னா தண்ணியில போடுறாங்க தேனா தண்ணியில சொன்னா துணைச்சி ஏற்றுக்கும் அவங்க சிரிப்பு. எல்லாரும் சிரிப்பு ரொம்ப வேண்டி பாருங்க. அப்போ
0: நீ கோரல் நிகழ்ச்சியில் தொடர்ந்து வரப்போற பாடல் கேடிவில்லா கிளடி ரங்க திரைப்படத்திற்காக கொஞ்சம் கிளி வந்துகிட்டே இருக்கு. வேல்முருகன் குரல்ல, யுகபாரதியுடைய வரிகள்ல, யுவன் சங்கர்

0: 102.3 FM.
1: நீ கொரோனா நாள் நிகழ்ச்சியில் நம்ம கிட்ட பேச போற அடுத்த நேர் யாருன்னு கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம். வணக்கம். வணக்கம்.
2: வணக்கம் மேடம்.
1: யார் இங்க இருந்து பேசுறீங்க?
2: நாயகனி பிரியாலிருந்து ராஜலட்சுமி பேசுறேன் மேடம்.
1: வணக்கம் மேம், சொல்லுங்க. நீ கேள்வி தெரியுமா?
2: சொல்லுங்க மேம்.
1: அதாவது உங்களுடைய குடும்பத்தினர் இல்ல நண்பர்கள் இவங்க யார்கிட்டயாவது உங்களுக்கு ரொம்ப பிடித்த சிரிப்பு யாருடையது?
2: என் பொண்ணும் என் பையனும் சிரிச்சா நல்லா இருக்கும் மேம்.
1: ஓகே சூப்பர். ரெண்டு பேர் சிரிப்புமா?

0: குடமாண்டப்பட்டியிலிருந்து கேவி ஜெயசீரன் எனது பேத்தி ரூபிகாவோட சிரிப்பு வந்து என்ன மறக்க செய்யும் சொல்லிட்டு ஷேர் பண்ணிருக்காரு. நம்ம கிட்ட பேச போற அடுத்த நேர் யாருன்னு கேட்டு தெரிஞ்சு போக முடியும். வணக்கம்.
1: வணக்கம் மேடம். கிழக்கு தாமர் ராஜசேகர் மேடம்.
0: வணக்கம் சார், சொல்லுங்க.
1: பேச்சி நல்லா சிரிப்பா, அட்டகாசமா சிரிப்பா. மாப்பிள்ள வந்து மெதுவா சிரிப்பாரு, பல்லையே காட்ட மாட்டாரு. நான் வந்து நாலஞ்சு பல்லு வச்சிருக்கேன், பேச்சி திட்டுவாரு. பல்லு வச்சுக்கணும் நேர் தாத்தா சிரிக்கணும், பயமுடி சிரி தாத்தா அப்படின்னு. அதான் மேடம், தேங்க்யூ மேடம்,
0: தேங்க்யூ, தேங்க்யூ.
1: அடுத்த வாரம், அடுத்த மாசம் நான் ஒரு வாட்டி வரலான்னு இருக்கேன் மேடம். ஓல்டு
0: ஓகே ஓகே.
2: பேசுறீங்க தங்கையோட சிரிப்பு தான் பிடிக்கும்.
0: ஓ, தங்கச்சி சிரிப்பு பிடிக்குமா? ரொம்ப பாசக்கார அண்ணனா இருப்பீங்க போலயே. ஓகே, நன்றி கால் பண்ணதுக்கு.
2: ஓகே, நன்றி.
0: ஃபேஸ்புக்கில் ஆண்டி மேடம் கார்த்திகே, நகைச்சுவை நடிகர் விவேக் அவருடைய நகைச்சுவை எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் சொல்லிட்டு அது நிறைய சிரிப்பு வரும்னு சொல்லிட்டு ஷேர் பண்ணியிருக்காங்க. நிகழ்ச்சியில் நம்ம கிட்ட பேச போகிற அடுத்த நேயர், வணக்கம். வணக்கம், லைனில் இருக்கீங்க? ஓகே, என்ன மட்டும் பேச மாட்றாங்க. மாதவரம் வீரராகவன் சார் வந்து, குதூகல இறைவனுக்கும் சிரித்து வாழ வேண்டும், எனது சிரிப்பில் பிறர் மகிழ்வர், என் தன்னம்பிக்கையே எனது வலிமைன்னு சொல்லிட்டு அவருடைய சிரிப்பை பற்றி அவர் போட்டிருக்காரு. ரெடில்ஸ் ஹயா பாட்ஷா வந்து இப்போ பேசினாங்க இல்லையா, அவருடைய கடைக்கு வர ஒருத்தவர் வந்து இன்ஸ்டால்மெண்ட்டில் சிரிப்பார் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்காங்க. கதிரவன் ஜி, கதிரவன் வாரியங்காவிலிருந்து கொலஞ்சிநாதன் இனிய இறைவனுக்கும் சொல்லிட்டு நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காங்க. பிரேம்நாத் பிரேம் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் சொல்லிட்டாங்க. எனது பேத்தியோட சிரிப்பு தான் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஷேர் பண்ணியிருக்காரு. பன்னீர்செல்வம், அம்மாவின் சிரிப்பு அதான் பிடிக்கும் சொல்லியிருக்காங்க. சமையல் நன்றாக செய்திருந்தாலும் அவர்களுக்கு பிடித்த புடவையோ வேறு ஏதேனும் பொருள் வாங்கி வாங்கி கொடுத்ததுக்கு அப்புறமா அவங்க முகத்தில் தோன்ற அந்த சிரிப்பு வந்து மன நிறைவாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு செங்கல்பட்டுலேருந்து சி பன்னீர்செல்வம் ஷேர் பண்ணியிருக்காரு. பிரபாகரன் பிரியதர்ஷன், என்னுடைய கலகலப்பான குணமும் எதற்கெடுத்தாலும் சிரிக்கும் தன்மையும் என் குடும்பம் மற்றும் நண்பர்கள் வட்டாரத்தில் மிக பிரசித்தி பெற்றது அப்படின்னு சொல்லிட்டு ஷேர் பண்ணியிருக்காங்க. தஞ்சை தேனே பிரகாஷ்குமாரன், டிவி குமரன் மகர் நோம்புச்சாவடியிலேருந்து சொல்லியிருக்காங்க. என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காங்க. அதே போல் ஃபஸ்ட்டு நம்ம கேட்டோம்ல அந்த கேள்விக்கு பதில் சொல்லியிருக்காங்க. எனக்கு பிடித்த பின்னணி இசை வந்து படையப்பா படத்தில் வர வெற்றிக்குடி கட்டு பாடல் அப்படின்னு சொல்லிட்டு ஷேர் பண்ணியிருக்காங்க. பழனி கவிதா, அவங்க பாப்பாரப்பட்டியிலேருந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நிகழ்ச்சி மகிழ்ச்சி அளிக்கிறது சகோதரின்னு சொல்லி ஷேர் பண்ணியிருக்காங்க. ரொம்பவே நன்றி. அண்ட் கமலாவர்தன், பக்திமாலி நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காங்க. சூப்பர்.

இன்னும் சில பேர் நம்ம 5 மணி பூந்தென்றல் நிகழ்ச்சியில் கேட்டதுக்கு பதில் சொல்லியிருக்காங்க. நம்ம அப்படியே சைடில் இதை வாசிச்சிடலாம். திருமழிசை அஸ்வினி நாகராஜன் வந்து அவங்களுக்கு வந்து பொக்கிஷம் படத்துல இருந்து நிலா நீ வானம் காற்று மழை கேட்கவே ரொம்ப பீஸ்ஃபுல்லாக இருக்கும் அந்த பாட்டு கேட்கறதுக்கு. அந்த பாடல் தான் வந்து அவங்க பிஜிஎம்ஐ யூஸ் பண்ணணும்னு சொல்லி ஷேர் பண்ணியிருக்காங்க. இனிய மாலை வணக்கம் போட்டிருக்காங்க கோவில்பட்டியிலேருந்து உதயகுமார், தலை போல வருமா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாடல் ஷேர் பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். அதே போல் அடையாளம் பட்ட ஆசீர்வாதம், புதிய வானம் புதிய பூமி, இந்த பாடல் தான் பின்னணி இசையாக போட்டுப்பேன்னு சொல்லிட்டு ஷேர் பண்ணியிருக்காங்க. செல்வகுமார் எம்ஜி கார்டன்லேருந்து இதே கணி திரைப்படத்தில் இடம்பெற்ற இன்பமே உந்தன் பேர் பெண்மையோ அப்படின்ற பின்னணி இசை தான் ஷேர் போட்டுப்பேன் அப்படின்னு சொல்லி ஷேர் பண்ணியிருக்காங்க. அதே போல் எஸ் செந்தில்கண்ணன் ஷோபா, ஆனந்தம் தொல்லாத மனமும் தொல்லும் பிஜிஎம் வந்து போட்டுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு ஷேர் பண்ணியிருக்காங்க. இன்னைக்கு நிகழ்ச்சி ரொம்பவே அருமையாக போச்சு. உங்களுக்கு யாருடைய சிரிப்பு ரொம்ப பிடிக்கும்னு கேட்டிருந்தோம். நிறைய பேர் காமனாக சொன்ன ஆன்சர்ஸ் என்னுடைய பேரன் சிரிப்பு, பேத்தி சிரிப்பு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொன்னது. குழந்தைகளை பார்த்தா கண்டிப்பாக மனசு ரொம்பவே லேசாயிடும். அதே போல் நிறைய சிரிக்கணும், சிரிக்க சிரிக்க தான் வந்து நோய் விட்டு போகும். அதே போல் வந்து நம்ம ரொம்ப சந்தோஷமாக இருக்கலாம், நம்ம காரணமே இல்லாமல் சிரித்தா கூட சந்தோஷமாக இருக்கலாம் இல்லையா. ஸோ நிறைய சிரிங்க, தொடர்ந்து விபத் பாரதி கேளுங்க. நிகழ்ச்சியுடைய நிறைவு பாடலாக வரப்போகிறது சப்போஸ் அப்படின்ற ஒரு பாடல். இந்த பாடல் நிறைய பேர் கேட்டிருப்பீங்க, கேட்கவே ரொம்ப ஜாலியாக

இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். சுக்ரன் திரைப்படத்திலிருந்து வினயா மற்றும் ரஞ்சித் குரலில் விஜய் ஆண்டனியுடைய இசையில் விஜய் ஆண்டனியுடைய வரிகளில் வந்துகிட்டே இருக்குது. கேட்டிணைந்திருங்கள். இது விவத்பாரு தமிழ்ஃபம் 102.3 மனங்கள் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.

0: சொல்ல.
1: நேர்கள் இதுவரை கேட்டு ரசித்தது
2: நீ போரினால்.
1: நேரம் 9 மணி. நேர்கள் கேட்கவிருப்பது பொன்னியின் செல்வங்கள் வாசிப்பும் ஆய்வும்.
3: ஆகாஷ்வாணி பொன்னியின் செல்வங்கள் வாசிப்பும் ஆய்வும். வாசிப்பவர் ராமசுவாமி சுதர்சன் அவர்கள்,

0: சூளாமணி புத்த விகாரத்திலே பல ஓவியங்கள் சுவரிலே தீட்டப்பட்டிருந்தன. அவற்றை பற்றி தமக்கு விளக்குமாறு அருள்மொழிவர்மர் தலைமை புத்த பிக்ஷுவிடம் வேண்டி கேட்டுக் கொள்ளுகிறார். அதன்படி ஒவ்வொன்றாக விளக்கிக் கொண்டு வருகிறார். அப்பொழுது தான் ஒரு வினாவை எழுப்பினால் அது தங்களுக்கு கோபம் ஏற்படுத்தக்கூடாது என்று அருள்மொழிவர்மன் கூற, தனக்கு அப்படி எந்த ஒரு கோபமும் ஏற்படாது, ஏனென்றால் ஐம்புலன்களை வென்று மனதை அடக்கியவன் என்று தன்னை பற்றி விவரித்தார் தலைமை புத்த பிக்ஷு. போதி விருட்சத்தின் அடியில் வீற்றிருந்தபோது சித்தார்த்தர் ஞான ஒளி பெற்றார் என்பதை நான் நம்பவில்லை என்றார் அருள்மொழிவர்மர். ஐம்புலன்களையும் உள்ளத்தையும் அடக்கியவராயிருந்த போதிலும் பிக்ஷுவின் முகம் சுருங்கியது. இளவரசே, மகாபோதி விருட்சத்தின் ஒரு கிளை அசோகவர்தனரின் காலத்தில் இலங்கைக்கு கொண்டு வரப்பட்டது. அந்த கிளை வேர்விட்டு வளர்ந்து 1000 ஆண்டுகளுக்கு மேலாகியும் இன்றைக்கும் பட்டு போகாமல் அனுராதபுரத்தில் விசாலமாக படர்ந்து விளங்கி வருகிறது. அந்த புனித விருட்சத்தை தாங்களே அனுராதபுரத்தில் பார்த்திருப்பீர்கள், பின்னர் நம்பவில்லை என்று ஏன் சொல்லுகிறீர்கள் என்று கேட்டார். குருதேவரே, போதி விருட்சமே இல்லை என்று நான் சொல்லவில்லை. அதன் அடியில் அமர்ந்து சித்தார்த்தர் தவம் செய்ததையும் மறுக்கவில்லை. அங்கேதான் அவர் ஞான ஒளி பெற்றார் என்பதைத்தான் மறுத்து கூறுகிறேன். இன்றைய தினம் சித்தார்த்தர் மக்களுடைய துன்பத்தை துடைக்க வழிகாண்பதற்காக கட்டிய மனைவியையும் பெற்ற மகனையும் உரிமையுள்ள ராஜ்யத்தையும் தியாகம் செய்து நள்ளிரவில் புறப்பட்டாரோ, அப்போதே அவர் ஞான ஒளி பெற்றுவிட்டார் என்றுதான் சொல்லுகிறேன். அதை காட்டிலும் ஓர் அற்புதமான செயலை நான் எந்த வரலாற்றிலும் கேட்டதில்லை. ராமர் தன் தந்தையின் வாக்கை பரிபாலனம் செய்வதற்காக ராஜ்யத்தை தியாகம் செய்தார். பரதர் தம் தமையனிடம் கொண்ட பக்தியினால் ராஜ்யம் வேண்டாம் என்றார். ஹரிச்சந்திர மகாராஜா தாம் கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றுவதற்காக ராஜ்யத்தை துறந்தார். சிபி சக்கரவர்த்தியும் புறாவுக்கு அடைக்கலம் கொடுத்துவிட்ட காரணத்தினால் தம் உடலை அறுத்து கொடுத்தார். ஆனால் சித்தார்த்தர் யாருக்கும் வாக்கு கொடுக்கவில்லை, யாரையும் திருப்தி செய்ய விரும்பவில்லை. மனித குலத்தின் துன்பத்தை போக்க வழி கண்டுபிடிக்கும் பொருட்டு தாமாகவே எல்லாவற்றையும் தியாகம் செய்துவிட்டு புறப்பட்டார். புத்த பகவான் போதி விருட்சத்தின் அடியில் ஞான ஒளி பெற்ற பிறகு இதை காட்டிலும் அற்புதமான செயல் ஏதேனும் செய்ததுண்டா? ஆகையால் அரண்மனையை விட்டு புறப்பட்ட போதே அவர் ஞான ஒளி பெற்றுவிட்டார் என்று சொல்லுவது தவறாகுமா? இவ்விதம் பொன்னியின் செல்வர் கூறிய மொழிகள் ஆச்சாரிய பிக்ஷுவின் செவிகளில் அமுதத் துளிகளைப் போல விழுந்தன. ஐயா, தாங்கள் கூறுவதில் பெரிதும் உண்மை இருக்கின்றது. ஆயினும் போதி விருட்சத்தினடியிலேதான் மக்களின் துன்பங்களை போக்கும் வழி இன்னதென்று புத்த பகவானுக்கு உதயமாயிற்று. அதிலிருந்துதான் மக்களுக்கு பகவான் போதனை செய்யத் தொடங்கினார்.
1: சுவாமி, புத்த பகவானுடைய போதனைகளை கேட்டிருக்கிறேன். அந்த போதனைகளைக் காட்டிலும் அவருடைய தியாகச் செயலிலேதான் அதிக போதனை நிறைந்திருப்பதாக எனக்கு தோன்றுகிறது. மன்னிக்க வேணும், நானும் அவருடைய செயலை பின்பற்ற விரும்புகிறேன். சற்று முன்னால் என் முந்தையரின் 3 வித குரல்கள் என் உள்ளத்தில் ஓயாமல் ஒலித்து என்னை வேதனைப்படுத்துவதாக சொன்னேன் அல்லவா? அந்த தொல்லையிலிருந்து விடுதலை அடைய விரும்புகிறேன். என்னை தங்கள் சீடனாக ஏற்றுக்கொள்ளுங்கள் என்றார் இளவரசர்.
0: இளவரசே,

0: தங்களையொத்த சீடனை பெறுவதற்கு நான் எவ்வளவோ பாக்கியம் செய்திருக்க வேண்டும். ஆனால் அதற்கு வேண்டிய தகுதியும் எனக்கு இல்லை, தைரியமும் இல்லை. இலங்கையில் புத்த மகாசங்கம் கூடும்போது தாங்கள் விண்ணப்பித்துக் கொள்ளலாம் என்றார் பிக்ஷு.
1: தங்கள் தகுதியை பற்றி எனக்கு சந்தேகமில்லை, ஆனால் தைரியத்தை பற்றி சொன்னீர்கள், அது என்ன?
0: ஆமாம், தைரியமும் இல்லைதான். இரண்டு தினங்களாக இந்த நாகைப்பட்டணத்தில் ஒரு வதந்தி பரவிக்கொண்டு வருகிறது. அதை யார் கிளப்பிவிட்டார்கள் என்று தெரியவில்லை. தாங்கள் இந்த விகாரத்தில் இருப்பதாகவும் தங்களை புத்த பிக்ஷுவாக்க நாங்கள் முயன்று வருவதாகவும் ஜனங்கள் ஒருவருக்கொருவர் பேசிக் கொள்ளுகிறார்களாம். இதனால் அநேகர் கோபம் கொண்டிருக்கிறார்களாம். இந்த விகாரத்தின் மீது மக்கள் படையெடுத்து வந்து உண்மையை அறிய வேண்டும் என்று பேசிக் கொள்ளுகிறார்களாம்.
1: ஆஹா, இது என்ன பைத்தியகாரத்தனம்?
0: நான் புத்த மதத்தில் சேர்வது பற்றி ஊரில் உள்ளவர்களுக்கு என்ன கவலை? நான் காவி துணி அணிந்து சந்நியாச ஆசிரமத்தை மேற்கொண்டால் இவர்கள் ஏன் கோபம் கொள்ள வேண்டும்? இத்தனைக்கும் எனக்கு கல்யாணம் கூட ஆகவில்லையே. மனைவி மக்களை விட்டு போகிறேன் என்று கூட குற்றம் சொல்ல முடியாதே என்றார் இளவரசர்.
1: ஐயா,
0: ஜனங்களுக்கு தங்கள் மீது கோபம் எதுவும் இல்லை. தங்களை ஏமாற்றி புத்த பிக்ஷுவாக்க முயல்வதாக எங்கள் பேரிலேதான் கோபம். வெறும் வதந்தியே இப்படிப்பட்ட கலக்கத்தை உண்டாக்கியிருக்கிறது. உண்மையாகவே நடந்துவிட்டால் என்னாகும்? இந்த விகாரத்தையே ஜனங்கள் தரைமட்டமாக்கி விடுவார்கள். ஏதோ தங்களுடைய தந்தையின் ஆட்சியில் நாங்கள் நிம்மதியாக வாழ்ந்து வருகிறோம். தினந்தோறும் போதியன் திருநிழற் புனித நற்பரவுதும் மேதகு நந்திபுரி மன்னர் சுந்தர சோழர் வன்மையும் வனப்பும் திண்மையும் உலகில் சிறந்து வாழ்கனவே என பிரார்த்தனை செய்து வருகிறோம். இந்த நல்ல நிலைமையை கெடுத்துக்கொள்ள நான் விரும்பவில்லை. அதனாலேதான் தைரியமில்லை என்று சொன்னேன் என்றார் பிக்ஷு. அவர் கூறி வாய் மூடுவதற்குள்ளே அந்த புத்த விகாரத்தின் வாசற்படியில் மக்கள் பலரின் குரல்கள் திரண்டு ஒருமித்து எழும் பேரோசை கேட்கத் தொடங்கியது. பிக்ஷு அதை செவி கொடுத்து சிறிது நேரம் கேட்டுவிட்டு, இளவரசே, நான் கூறுவது உண்மையென்று நிரூபிக்க மக்களே வந்து விட்டார்கள் போலிருக்கிறது. இதை எப்படி சமாளிக்கப் போகிறேனோ தெரியவில்லை. புத்த பகவான் தான் வழிகாட்டி அருள வேண்டும். சூடாமணி விகாரத்துக்கு வெளியே கடல் பொங்கும் போது எழும் ஓசையைப் போல மக்களின் இறைச்சல் ஒலி பெருகிக் கொண்டிருந்ததை சிறிது நேரம் ஆச்சாரிய பிக்ஷுவும் அருள்மொழிவர்மரும் கேட்டுக்கொண்டிருந்தார்கள். அந்த புத்த விகாரமும் அதில் உள்ள பிக்ஷுக்களும் தம்மால் இந்த பெரும் சங்கடத்துக்கு உள்ளாகியிருப்பதை எண்ணி இளவரசர் மிகவும் மனக்கலக்கம் அடைந்தார்.
1: சுவாமி, என்னால் உங்களுக்கு இந்த தொல்லை உண்டானதை பற்றி வருத்தப்படுகிறேன் என்றார்.
0: இளவரசே, தங்கள் காரணமாக இதுபோல 100 மடங்கு தொல்லை நேர்ந்தாலும் நாங்கள் பொருட்படுத்த மாட்டோம். தாங்களும் தங்கள் குடும்பத்தாரும் எங்களுக்கு செய்திருக்கும் உதவிகளுக்கு இது ஒரு கைமாறாகுமா என்றார் பிக்ஷு.
1: அது மட்டுமல்ல, இம்மாதிரி ஒளிவு மறைவாக காரியம் செய்வது எனக்கு எப்போதும் பிடிப்பதில்லை. நான் இங்கு இருந்து கொண்டே எதற்காக இல்லை என்று சொல்ல வேண்டும்? சத்தியத்துக்கு விரோதமான இந்த காரியத்தில் தங்களையும் எதற்காக நான் உட்படுத்த வேண்டும்? தங்களுடைய பரிவான சிகிச்சையினால் எனக்கு உடம்பும் நன்றாக குணமாகிவிட்டது. இப்போதே வெளியேறி சென்று ஜனங்களிடம் நான் தெரியப்படுத்திக் கொள்ளுகிறேன். தாங்கள் எனக்கு அடைக்கலம் அளித்து சிகிச்சை செய்து என் உயிரையும் காப்பாற்றினீர்கள் என்பதை மக்களிடம் அறிவிக்கிறேன். இந்த சூடாமணி விகாரத்துக்கு என் காரணமாக எந்தவித அபகீர்த்தியும் ஏற்படக்கூடாது என்றார் இளவரசர்.
0: ஐயா, இதில் சத்தியத்துக்கு விரோதமான காரியம் எதுவும் இல்லை. தங்களுடைய எதிரிகள் தாங்கள் இருக்கும் இடத்தை கண்டுபிடிக்க முயல்கிறார்கள். இந்த நாகைப்பட்டினத்தில் அவர்கள் சென்ற 2 நாளாக பரப்பியுள்ள வதந்தியிலிருந்தே அது நிச்சயமாகிறது. அப்படியிருக்க தாங்கள் இங்கே இருப்பதை தெரிவியாமல் வைத்திருப்பதில் தவறு என்ன? அரசகுலத்தினர் இம்மாதிரி சில சமயம் மறைந்திருக்க வேண்டியது ராஜரீக தர்மத்துக்கு உகந்தது. பஞ்சபாண்டவர்கள் 1 வருஷம் அஜ்ஞாதவாசம் செய்யவில்லையா? அப்போது தர்மபுத்திரர் சத்தியத்துக்கு மாறாக நடந்தார் என்று சொல்ல முடியுமா என்று பிக்ஷு கேட்டார்.
2: இப்பகுதியின் ஆய்வினை வழங்கு

0: ார் ஐங்கரன் அவர்கள்.
1: மனம், பேச்சு, செயல் மூணும் சூழலுக்கு ஏத்தபடி அமைவத கல்கியார் வெகு நேர்த்தியார் இந்த நெடுங்கதையில சித்தரிப்பது முக்கியமான அம்சங்கள்ல ஒண்ணு. அந்த வகையில சத்தியம் தர்மம் என்னும் இரு பெண்களை காதலிக்கிறேன்னு அனுராதபுரத்துல வந்தியத்தேவனிடம் பொன்னியின் செல்வர் சொன்னது நினைவிருக்கும். இங்க நாகப்பட்டினம் சூடாமணி விகாரத்துல ஆச்சாரிய பிக்ஷுவிடம் புத்த பகவானுடைய போதனைகளை காட்டிலும் அவருடைய தியாக செயலிலேதான் அதிக போதனை நிறைந்திருப்பதாக எனக்கு தோன்றுகிறது சற்றும் தயங்காம அதே சமயம் அடக்கத்தோட தம் கருத்தை வெளியிடுறார். துன்பத்திற்கு காரணம் ஆசை, ஆசைக்கு காரணம் அச்சம் அல்லவா? அச்சமே இல்லாத வீரம், ஆன்ம வீரம் அருள்மொழிவர்மிடம் இருப்பதை அவர் பேச்சில் உணர்கிறோம். அன்பே தகழியாகவும் அஹிம்சையே நெய்யாகவும் என்புருகும்

0: துன்பத்திற்கு காரணம் ஆசை, ஆசைக்கு காரணம் அச்சம் அல்லவா? அச்சமே இல்லாத வீரம், ஆன்ம வீரம் அருள்மொழிவர்மரிடம் இருப்பதை அவர் பேச்சில் உணர்கிறோம். அன்பே தகழியாகவும் அகிம்சையே நெய்யாகவும் என்புருகும் தியாகமே எழுதிரியாகவும் கொண்டு ஓர் அமர தீபத்தை, அழியாத சத்திய விளக்கை மகாத்மா காந்தி ஏற்றி வைத்துவிட்டு சென்றிருக்கிறார். அந்த அமர தீபத்தின் ஒளியிலேயே நமது காரியங்களை எல்லாம் செய்வோம். 1948 கல்கி அவர்கள் எழுதின கட்டுரையின் ஒரு பகுதி இது. என் வாழ்க்கையே எனது செய்தின்னு மிகவும் அடக்கத்தோடு அண்ணல் காந்தியடிகள் சொன்னார். இதையெல்லாம் ஒரு தொகுப்பாக அருள்மொழிவர்மரின் ஆளுமையில பார்க்கிறோம். தியாகம் என்ற சொல் துரத்தல் என்ற பொருளை கொண்டது அல்லவா? வேர் சொல் தியஜ், கொடுத்து விடுதல், கைவிடுதல், துரத்தல். தியாகத்தின் பல நிலைகளை அருள்மொழிவர்மர் விளக்கிற பகுதி அவரது மன முதிர்ச்சியை காட்டுது. ராமர், பரதர், ஹரிஷ்சந்திரன், சிபி, சித்தார்த்தர் ஆகிய புண்ணிய புருஷர்கள் பண்ணின அரிய செயல்களை கேட்கும்போது பட்டினத்து சுவாமிகள் பத்ரகிரியார் வரலாறு நினைவுக்கு வருது. பட்டினத்தார் என்கிற பெயர்ல மூவர் வெவ்வேறு காலகட்டங்களில் வாழ்ந்திருக்காங்க. காலத்தால முற்பட்டவர் பட்டினத்து பிள்ளையார். இவர் பாடி அருளிய திருப்பாடல்கள் 11 திருமுறையில தொகுக்கப்பட்டிருக்கின்றன. பெரிய தன வணிக குடும்பத்தில் பிறந்த இவர் இறை அருளால நிலையாமையை உணர்ந்தார். செல்வம் அனைத்தையும் வறியவருக்கு கொடுத்துட்டு துறவி ஆயிட்டார். அரச குடும்பத்தில் பிறந்த ஒரு மன்னனும் இதே போல துறவியாகி சுத்தி அலைஞ்சு கடைசியில பட்டினத்தடிகளின் சீடர் ஆனார். பட்டினத்து சுவாமிகள் இறைவனை நேரே வழிபட்டாலும் குருவை வழிபட்ட பத்ரகிரியாருக்குத்தான் முதல்ல முக்தி கிடைச்சது. குரு வழிபாட்டின் மேன்மையை விளக்கிற அரிய வரலாறு இது. பொன்னியின் செல்வர் தம் மனச்சான்றிய ஆசானாக கொண்டிருக்கார். நேரம் ஆக ஆக தலைமை பிக்ஷுவின் வியப்பு கூடிக்கிட்டே போகுது.
1: செல்வங்கள் வாசிப்பும் ஆய்வும் கேட்டீர்கள். வாசித்தவர் ராமசுவாமி சுதர்சன் அவர்கள், ஆய்வினை வழங்கியவர் ஐங்கரன் அவர்கள். படைப்பு சென்னை வானொலி நிலையம்.
2: நேயர்களே, பொன்னியின் செல்வங்கள் நிகழ்ச்சியின் இன்றைய பகுதி உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறோம். நாளை ஒளிபரப்பாக போகிற அடுத்த பகுதிக்காக நீங்க ஆவலோட இருக்கிறதும் தெரியுது. எப்படின்னு கேக்குறீங்களா? நம்ம நிலையத்திற்கு நீங்கள் அனுப்பும் கடிதங்கள் தாங்க இதற்கு சாட்சி. அட என்னப்பா நீ சொல்லி தான் இதெல்லாம் தெரியணுமா அப்படிங்கிற உங்கள் மைண்ட் வாய்ஸும் கேட்குது. இதை விட இன்னும் தித்திப்பான செய்தி ஒன்று சொல்ல தானே நான் வந்திருக்கேன். மாமன்னர் ராஜராஜ சோழனின் 1040 சதய விழாவான கடந்த நவம்பர் 1 102.3 விவித பாரதி பண்பலையில் ஒலிபரப்பாகிற பொன்னியின் செல்வங்கள் நிகழ்ச்சி உங்களுடைய வேண்டுகோளுக்கு ஏற்ப சென்னை மத்திய அலை 720 kHz அலைவரிசையில் மாலை 6:10 to 6:25 வரை ஒலிபரப்பாகுது. அப்புறம் என்ன, ரெட்டிப்பு மகிழ்ச்சி தானே? சென்னை ஆகாஷவாணியின் பொன்னியின் செல்வங்கள் நிகழ்ச்சி பற்றிய உங்க கருத்துக்களை நிகழ்ச்சி இயக்குனர், சென்னை ஆகாஷவாணி, நம்பர் 4 காமராஜர் சாலை, சென்னை 604 என்ற முகவரிக்கு கடிதமாகவோ pschennai2025@gmail.com என்ற இமெயில் முகவரிக்கு மின்னஞ்சலாகவோ அனுப்பலாம். கூடவே ஆகாஷ்வாணி சென்னைங்கிற வாட்ஸ்அப் சேனலை இணைஞ்சிங்கன்னா இதுவரை ஒலிபரப்பான பொன்னியின் செல்வங்கள் நிகழ்ச்சியின் பகுதிகளோட யூடியூப் லிங்க் உங்களுக்கு கிடைக்கும். முத்தாய்ப்பா நியூஸ் ஆன் ஏருங்கிற செயலி மூலமா சென்னை ஆகாஷவாணியின் அனைத்து நிகழ்ச்சிகளையும் உலகம் முழுக்கவும் கேட்கலாம். அப்புறம் என்ன, கொண்டாட்டம் தானே?

0: 92.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம் மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: இரவின் அமைதியில்
2: இதயம் எழுதும்
1: இசை கவிதை
2: என் இனிய
1: பொன் நிலாவே.
3: விவத் பாரதி நேயர்கள் அனைவருக்கும் மீண்டும் இரவு வணக்கம். நான் உங்கள் ஆர்ஜே குழலி. நீங்கள் இணைஞ்சிருக்கிறது என் இனிய பொன்னிலாவை நிகழ்ச்சியில். நம்ம நிகழ்ச்சியில் இந்த நேரத்தில் மனதை வருடுற மாதிரி அழகான மெலடிஸ் எல்லாம் உங்களுக்காக வரிசையாக காத்துக்கிட்டு இருக்கு. அந்த வரிசையில் நிகழ்ச்சியில் இடம்பெற போகிற முதல் பாடல் ரஞ்சித் குரல் விவேகாவரி கல்ல தமன் எஸ் உடைய இசையில் வந்துக்கிட்டே இருக்கு. ஈரம் திரைப்படத்திற்காக மழையே மழையே கேட்டு ரசிகங்கள் இது விவத் பாரதி தமிழகம் 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.

என் இனிய பொன்னிலாவே நிகழ்ச்சியில் நீங்கள் கேட்டிருந்த பாடல் மழையும் மழி ஈரும் திரைப்படத்திற்காக. அடுத்த வரப்போகிற பாடல் இவன் வேறு மாதிரி திரைப்படத்திற்காக வந்துக்கிட்டே இருக்குது. மதுஸ்ரீ குரலில் நான் முத்துக்குமார் வரிகளில் சி சத்யாவோட இசையில் என்ன மறந்தேன் அப்படின்ற ஒரு சூப்பரான பாடல். ஒரு பெண்ணுடைய எண்ணங்களை வரிசையாக சொல்கிற மாதிரி இருக்கும். தன்னுடைய காதலனை பார்க்கும்பொழுது மறந்து போகிற விஷயங்கள் சொல்லிட்டு நிறைய பட்டியலிட்டிருப்பார் நான் முத்துக்குமார் அவர்கள். ரொம்பவே கேட்க அருமையாக இருக்கும். ஸோ கேட்டு நினைந்திருங்கள். உத்பார தமிழ்ஃபம் 102.3.

0: இதயங்களை உரசும் மனசு மயங்கும் மௌன கீதம் தினந்தோறும் இரவு 11 மணிக்கு பாடும் விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3
1: எங்கும் நெஞ்சில் நீங்காத தென்றல் நீதானா
0: மனசு மயங்கும்
2: மனசு மயங்கும்
3: ஹாய் கைஸ் ஹவ் ஆர் யூ

0: அனைவருக்கும் வணக்கம். நான் கலைமாமணி சின்ன பொண்ணு குமார் பேசுறேன், நாட்டுப்புற பாடகி. நீங்க கேட்டுக்கொண்டிருப்பது விவித் பாரதியின் தமிழ் பண்பலை 102.3. மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: நேரம் 9:27. நீங்க கேட்டுட்டு இருக்கிறது என் இனிய பொன்னிலாவே. நம்ம நிகழ்ச்சியில தொடர்ந்து வரப்போற பாடல் பிரதீப் குமார் மற்றும் அனந்து குரல்ல விவேக் வரிகள்ல சந்தோஷ் நாராயணனுடைய இசையில மேயாதமான் திரைப்படத்திற்காக மேகமோவல் வந்துகிட்டே இருக்கு. எல்லாரும் கேட்டு மகிழுங்கள். இது பாரதி தமிழகம் 102.3.

விக்ரம் ரேதா திரைப்படத்துக்காக யாஞ்சி பாடல் அனிருத் ராஜன் மற்றும் சக்தி ஸ்ரீ கோபாலன் குரலில் மோகன் ராஜ் வாரிகளில் சாம் சிஎஸ் உடைய இசையில கேட்டிருப்பீங்க. நிகழ்ச்சியில் அதாவது என் இனிய பொன்னிலாவே நிகழ்ச்சியில் தொடர்ந்து வரப்போகிற அடுத்த பாடல் சண்டியரே சண்டியரே விரும்பாண்டி திரைப்படத்துக்காக வந்துகிட்டே இருக்கு. ஸ்ரேயா கோஷல் மற்றும் குழுவினர் பாடிய பாடல். இளையராஜாவோட இசையில கேட்டு மகிழுங்கள். இது உட்பாரு தமிழகம் 102.3.

கண்ணுக்குள் இளவு திரைப்படத்திற்காக ரோஜா பூந்தோட்டம் பாடல் கேட்டிருப்பீங்க. உன்னி கிருஷ்ணன் மற்றும் அனுராதா ஸ்ரீராம் குரல்ல, பழனி பாரதி வரிகளை இளையராஜாவோட இசையில, நிகழ்ச்சியில தொடர்ந்து வரப்போற பாடல்

கஜினி திரைப்படத்திற்காக வந்துகிட்டே இருக்கு. ஸ்ரீராம் பார்த்தசாரதி மற்றும் பாம்பே ஜெயஸ்ரீ குரல்ல, நான் முத்துக்குமாருடைய வரிகள்ல, ஹாரிஸ் ஜெயராஜுடைய இசையில இந்த நேரத்தில் பாடல் கேட்கவே ரொம்ப அருமையா இருக்கும். கேட்டு மகிழுங்கள். இது பாரு தமிழகம் 102.3.

சிறகம் பத்தி கட்டி செடிக்கு செட்டி குஞ்சாங்கட்டி சீமானார் பெத்தேமவ அண்ணன் பொண்ணு நடையே. சிறகம் பத்தி கட்டி செடிக்கு செடி குஞ்சாங்கட்டி சீமானார் பெத்தேமவ அண்ணன் பொண்ணு நடையே. நீ செடிக்கு செடி குந்தலாமோ சின்ன பொண்ணு நடையே. கொத்தம்பள்ளி பாத்தி கட்டி கொத்து கொத்தா குஞ்சாங்கட்டி கோமானார் பெத்தேமவ அண்ணன் பொண்ணு நடையே. நீ கொட்டிக்கு கொட்டி குந்தலாமோ சின்ன பொண்ணு நடையே. நான் உங்கள் கிராமிய பாடகர் இசையமைப்பாளர் சுரேஷ்குமார். 102.3 விவித் பாரதி தமிழ் பண்பலை நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். அழகான தமிழ் பாடல்களை கேட்கணும்னா விவித் பாரதி கேளுங்க, சந்தோஷமா இருங்க.

டும் டும் டும் திரைப்படத்திற்காக ரகசியமாய் பாடல் ஹரிஹரன், சாதனா சர்க்கம் மற்றும் ராமநாதன் குரலில் கேட்டிருப்பீங்க. நான் முத்துக்குமார் வரிகள், கார்த்திக் ராஜாவோட இசையில். நிகழ்ச்சியுடைய நிறைவு பகுதிக்கு வந்தாச்சு. என் இனிய பொன்னிலாவோட நிறைவு பாடலாக வரப்போகிறது உருமையின் திரைப்படத்திற்காக ஹே உமையால், விஜய் யேசுதாஸ் குரலில், கவன் வரிகளில் அச்சு ராஜமணியுடைய இசையில். கேட்டு ரசித்திருங்கள். 22.3

0: கேட்டுக்கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: எங்கள் அழைப்பில் உங்கள் தேர்வு.

விபத் பாரத நேயர்கள் அனைவருக்கும் மீண்டும் ஒரு முறை இரவு வணக்கம் சொல்லிக்கிறது. நான் உங்கள் அர்ஜய குழலி. நீங்கள் இணைச்சிருக்கிறது எங்கள் அழைப்பில் உங்கள் தெரிவு நிகழ்ச்சியில். நம்ம நிகழ்ச்சியை பற்றி உங்களுக்கு நல்லாவே தெரியும் இல்லையா? அதாவது உங்களுடைய விருப்ப பாடல்கள் நம்ம நிகழ்ச்சியில் இடம்பெறணும் அப்படின்னா 9444400133 9444400123 அப்படின்ற நம்பருக்கு உங்களுடைய பெயர், எந்த ஊரிலிருந்து கூப்பிடுறீங்க, என்ன திரைப்படத்திலிருந்து எந்த பாடல் வேணும், இந்த 4 டீட்டெயிலும் எங்களுக்கு வாட்ஸ்அப் மூலமாக அனுப்பிவிட்டீங்க அப்படின்னா அந்த பாடல் நம்ம நிகழ்ச்சியில் வரும்.

அந்த வருஷத்தில் நம்ம நிகழ்ச்சியில் இடம் போகிற முதல் பாடலை விரும்பி கேட்டிருக்கவங்க கிருஷ்ணா நந்திபுரத்திலிருந்து. அவங்க கேட்டிருக்கிற பாடல் சர்வம் திரைப்படத்திற்காக சிறகுகள் வந்தது அப்படின்ற அந்த பாடல் தான். ஜாவேத் அலி மற்றும் மதுஸ்ரீ குரலில், பா விஜய் வரிகளில், யுவன் சங்கர் ராஜாவோட இசையில் கேட்டணைந்திருங்கள். இது உட்பாரு தமிழகம் 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.

எங்கள் அழைப்பில் உங்கள் தெரிவு நிகழ்ச்சியில் தொடர்ந்து வரப்போகிற பாடல் சிவாஜி திரைப்படத்திற்காக சஹானா சாரல் தூது அந்த பாடல் தான் வந்துக்கிட்டே இருக்குது. நேரத்தில் கேட்கவே ரொம்ப இனிமையாக இருக்கும். இந்த பாடலை விரும்பி கேட்டிருக்கவங்க சண்முகவேல் வெளிவாக்கத்திலிருந்து. உதித் நாராயணன் மற்றும் சின்மயி குரலில் வைரமுத்து வரிகளில் ஏ ரஹ்மான் இசையில் கேட்டு நினைந்திருங்கள். இது உட்பாரு தமிழ்ஃபம் 102.3.

0: நான் உங்கள் பாடலாசிரியர் பழனி பாரதி பேசுகிறேன். காற்றில் வருவது வானொலி அல்ல, நம் செவிகளை நினைக்கும் தேனொளி. திசைகள் இனிக்க, மனம் சிறகுகள் விரிக்க, கேளுங்கள் 102.3 விவித் பாரதி தமிழ் பண்பலை.
1: எங்கள் அழைப்பில் உங்கள் தேர்வு நிகழ்ச்சியில் தொடர்ந்து வரப்போகிற பாடலை விரும்பி கேட்டிருக்கவங்க சென்னையிலிருந்து கவினையா. இவங்க விரும்பி கேட்டிருக்கிற பாடல் 6-60 வரை திரைப்படத்திற்காக கண்மணியே காதல் என்பது அப்படின்ற அந்த பாடல் தான். எஸ் பாலசுப்ரமணியம் மற்றும் எஸ் ஜானகி குரலில் பஞ்சோருலாச்சலம் வரிகளில் இளையராஜாவோட இசையில் கேட்டிணைந்திருங்கள். இது எங்கள் அழைப்பில் உங்கள் தேர்வு.

எங்கள் அழைப்பில் உங்கள் தெரிவு நிகழ்ச்சியில் தொடர்ந்து வரப்போகிற பாடல் வள்ளி வள்ளி என வந்தான் தெய்வ வாக்கு திரைப்படத்திற்காக வந்துகிட்டே இருக்கு. இளையராஜா மற்றும் எஸ் ஜானகி இணைந்து பாடிய பாடல் வாலி வரிகளில் இளையராஜாவோட இசையில். இந்த பாடலை விரும்பி கேட்டிருக்கவங்க திருச்சி மாவட்டம் முசிறி வட்டம் மணமேடிலிருந்து அய்யனார் அவர்கள். அவங்களோட சேர்ந்து நீங்களும் இந்த பாட்டை கேட்டு மகிழுங்க.

நிகழ்ச்சியில் தொடர்ந்து வர பாடலை விரும்பி கேட்டிருக்கவங்க ஸ்வேதா சென்னையில இருந்து. அவங்க கேட்டிருக்கிற பாடல் சஹாயனி சாட்டை திரைப்படுத்திருக்காங்க. இந்த பாடலை பாடினவங்க ஸ்ரேயா கோஷல், யுகபாரதி வரிகளில் டி இமானுடைய இசையில். கேட்டிணைந்திருங்கள். இது பாரு தமிழகம் 102.3.

நேரம் 10:28, நீங்க கேட்டுட்டு எங்கள் அழைப்பில் உங்கள் தேர்வு. நம்ம நிகழ்ச்சியில் தொடர்ந்து வரப்போற பாடல விரும்பி கேட்டிருக்காங்க சென்னையில இருந்து சரண். அவர் கேட்டிருக்கிற பாடல் மயக்கம் என்ற திரைப்படத்திற்காக பிறை தேடும் இறைவிலே. ஜீவ பிரகாஷ் மற்றும் சைந்தவியுடைய குரல்ல, தனுஷ் வாரிகளில் ஜீவ பிரகாஷ் குமாருடைய இசையில கேட்டிணைந்திருங்கள். பாரத தமிழகம் 102.3.

0: என்ன செல்வா, போன மாசம் மரத்தெல்லாம் வெட்டிட்டு இருந்த, இப்ப பார்த்தா நிறைய மரக்கன்றுகள் நட்டு வச்சிருக்க. அதுவும் தோட்டத்துக்கு நடுவுல இலை தழையெல்லாம் அக்கம் பக்கம் வீட்டுல கொட்டாத மாதிரி.
1: ஆமா அக்கா, மரத்தை வெட்டினதால கொஞ்சம் மனசு சங்கடமாதான் இருந்துச்சு.
0: அது சரி செல்வா, நான் போன தடவை சொன்ன மாதிரி இலை தழை மற்ற காய்கறி பழத்தோள்கள் எல்லாத்தையும் கொட்டுற மாதிரி குழி அமைச்சியா?
1: அதோ பாருங்க, தோட்டத்துக்கு கடைசியில 4 அடிக்கு குழிய வெட்டி அதுல இலை தழையெல்லாம் கொட்டி 100 நாட்கள் ஆன உடனே இயற்கை உரம் ஆயிடும். அதை எடுத்து இந்த மரக்கன்றுகளுக்கு போட்டுருவேன்.
0: அதே சமயத்துல முள்ளு செடியா இருந்தா எரிச்சுதான் ஆகணும். அந்த அளவுக்கு அதுல இருந்து வெப்பம் இருக்காது. அந்த சாம்பலையும் இந்த குழியிலேயே போட்டுடு, இயற்கை உரமும் கிடைச்சிரும், நல்ல தரமான காய்கனியும் நமக்கு கிடைக்கும்.
1: அக்கா இன்னொன்னு யோசிச்சேன், மரத்தை வளர்க்கறதுனால கோடை காலத்துல குளிர்ச்சியான காத்து நமக்கு மட்டும் இல்லாம அக்கம் பக்கத்துல இருக்கிறவங்களுக்கும் கிடைக்கும் இல்லையா?
0: அது இல்லாம செல்வா, நீ செய்யறது மட்டும் இல்லாம உன்னோட கல்லூரியில படிக்கிற பசங்களுக்கும் சொல்லி கொடு, அவங்களும் அவங்கவுங்க வீட்டுல செய்வாங்கல்ல.
1: கண்டிப்பா சொல்லிட்டா போச்சு, இந்த கல்வியும் ரொம்ப முக்கியம் தானே அக்கா.
2: மரம் வளர்த்து மழை பெருக்கி நிலத்தடி நீரை காப்போம்.
3: எங்களை அழைப்பது உங்கள் தேர்வு நிகழ்ச்சியில் தொடர்ந்து வரப்போகிற பாடலை விரும்பி கேட்டிருக்கவங்க பாலாஜி வெங்கடேஷ் கபிஸ்தலத்திலிருந்து. அவங்க கேட்டிருக்கிற பாடல் வாழைத்தலை படத்திற்காக தென்கிழக்கு தேன் சிட்டு தி குரலில் யுகபாரதி வரிகளில் சந்தோஷ் நாராயணன் இசையில் வந்துகிட்டே இருக்கு. அவங்களோட சேர்ந்து நீங்களும் கேட்டு மகிழுங்க.

நிகழ்ச்சியில் வரப்போற அடுத்த பாடலை விரும்பி கேட்டிருக்கவங்க சாய் அடையார்லேருந்து. அவங்க கேட்டிருக்கிற பாடல் மின்னலை திரைப்படத்திற்காக வசீகரா. இந்த பாடலை பாடினவங்க பாம்பே ஜெயஸ்ரீ, தாமரை வரிகளில் ஹாரிஸ் ஜெயராஜுடைய இசையில்.

0: கட்டுப்பாடு.
1: நிறுத்து நிறுத்து நிறுத்து, சிட்டுக்குருவிக்கு கட்டுப்பாடு இல்ல, சிட்டுக்குருவிக்கே தட்டுப்பாடா இருக்குது. நீ வேற சிட்டுக்குருவிக்கு என்ன கட்டுப்பாடா, பாட்டு வேற பாடிட்டு இருக்கற.
0: ஏன் காசியக்கா இப்படி சொல்ற?
1: ஆமா, நம்ம தாத்தா பாட்டி காலத்துல வீட்டு வாசல் வரைக்கும் வந்தது, அப்பா காலத்துல வயல் வரைக்கும் வந்துச்சு, நம்ம காலத்துல எங்கேயோ ஒரு ஊர்ல வந்ததா சொல்லிக்கிறாங்க. இனிமே நம்ம பிள்ளைங்க அத ஜூல கூட பாக்க முடியுமான்னு தெரியல. நானே அதை யோசிச்சுட்டு இருக்கிறேன்.
0: புரியுது.

0: என்ன செய்யலாம், செல்போன் டவர், விண்டு மில்லு, இப்படி எங்க பார்த்தாலும் கரண்ட் மரமா மாறி போன பிறகு அந்த குருவிகளுக்கு ஏதுமா வீடும் ஊரும்.
1: இத சொல்ற நீயே முதல்ல செல்போனை பயன்படுத்துறத குறைச்சிருக்கியா? சிட்டுக்குருவி மட்டும் இல்லப்பா, எத்தனையோ விலங்குகளையும் பறவைகளையும் நாம இப்படி எல்லாம் கஷ்டப்படுத்திட்டு இருக்கிறோம். ஏதோ நல்லா பாதுகாக்கிறதா நாம நினைச்சுக்கிட்டு எந்த அளவுக்கு அதனுடைய இயல்புல இருந்து நாம அதை மாத்திட்டு இருக்கோம் தெரியுமா? என்னைக்காவது கொஞ்சம் யோசிச்சு பாத்திருக்கமா?
0: நல்லா புரிஞ்சிருச்சு, இனிமே யோசிச்சிருவோம், செஞ்சிருவோம்.

நிகழ்ச்சியில் வரப்போகிற அடுத்த பாடல் பம்பாய் திரைப்படத்திலிருந்து கண்ணாலனே. இந்த பாடலை விரும்பி கேட்டிருக்கவங்க ஊரப்பக்கம் பார்த்திபன். இந்த பாடலை பாடினவங்க சித்ரா அவர்கள், வைரமுத்து வரிகளில் ஏ ரஹ்மானுடைய இசையில்.

இன்றைக்கி நிகழ்ச்சி ரொம்பவே அருமையாக போச்சு. ஈவினிங்லேருந்தே பூந்தென்றல் நீ குரல் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா நிகழ்ச்சியும் உங்களுக்கு பிடித்திருக்கும். கேட்ட கேள்விகளும் போட்ட பாடல்களும் எல்லாமே உங்களுக்கு பிடித்திருக்கும் அப்படின்னு சொல்லி நம்புகிறேன். நம்ம நிகழ்ச்சியுடைய நிறைவு பாடலாக வரப்போகிறது விருமானி திரைப்படத்திற்காக உன்னை விட அப்படின்றத பாட்டு தான். இந்த பாட்டை பாடினவங்க கமல்ஹாசன் மற்றும் ஸ்ரேயா கோஷல். கமல்ஹாசன் வரிகளில் இளையராஜாவோட இசையில் கேட்க போகிறீங்க. இந்த பாடலை விரும்பி கேட்டிருக்கவங்க நாமக்கல்லிருந்து செல்வராஜ். அவரோடு சேர்ந்து எல்லாரும் கேட்டு மகிழுங்க. அது விபத் பாரு தமிழகம் 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம். இன்னொரு இதே மாதிரி சூப்பர் நிகழ்ச்சியில் உங்கள்கிட்ட பேசுறதுக்கு டாட்டாவை பேசிட்டு கிளம்புறது நான் உங்க அஜய் குழலி.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: கிழக்கிலும் மேற்கிலும் வடக்கிலும் தெற்கிலும் இருந்து இணைந்திருக்கும் அன்பு நேயர்களுக்கு வணக்கம். ஆகாஷவாணி சென்னை வானொலி விவித் பாரதி தமிழகம் 102.3, சென்னை ரெயின்போ பண்பலை 101.4, திருச்சி எஃப்எம் 102.1, கோயம்புத்தூர் எஃப்எம் 103, நாகர்கோவில் குமரி பண்பலை 101, மதுரை எஃப்எம் 103.3, கும்பகோணம் பண்பலை 101.6, வேலூர் பண்பலை 100.4, திருப்பத்தூர் பண்பலை 100.1 நாம் இணைந்திருக்கின்றோம். அன்பு நேயர்களே, இசை இன்பத்தை தர வேண்டும், நேயர்களின் மனதை கொள்ளை கொள்ள வேண்டும். அந்த வகையில் நேயர்கள் இணைந்திருக்கும் இந்த நிகழ்ச்சியை

0: மனசு மயங்கும்,
1: மனசு மயங்கும்.
2: அன்பு நேயர்களே, இசை இன்பத்தை தர வேண்டும், நேரில் மனதை கொள்ளை கொள்ள வேண்டும் சொன்னேன் அல்லவா. இதோ நிகழ்ச்சி தரும் முதல் பாடல் பி ஜெயச்சந்திரன், எஸ் ஜானகி பாடியுள்ள பாடல். வைரமுத்து ஏற்றி இளையராஜாவின் இசையில் கடலோர கவிதைகள் படத்திலிருந்து பாடல் ஒலிக்கின்றது. உங்களோடு பயணிப்பது இசையோடு ஆர்ஜி பீட்டர்.

102.3 என்ற முகநூல் பக்கமாக நாங்கள் பதிவிட்டிருக்கும் அந்த பதிவு கீழாக உங்களுடைய மேலான கருத்துக்களையும் விமர்சனங்களையும் அன்போடு வரவேற்கின்றோம். உங்கள் கருத்துக்களையும் விமர்சனங்களையும் வாசிக்க, இல்லை இல்லை சுவாசிக்க நாங்கள் காத்திருக்கின்றோம் மனசு மயங்கும் நிகழ்ச்சியின் வாயிலாக. நிகழ்ச்சி தரும் அடுத்த பாடல் புன்னகை மன்னன் படத்திலிருந்து எஸ் பி பாலசுப்ரமணியம் பாடியுள்ள பாடல். பாடலுக்கு இசை இளையராஜா.

ஆகாசம் மயங்கும் என்று சொல்லி பதிலை தந்துவிட்டீர்களோ என்னவோ. அடுத்து வரும் பாடல் இளையராஜாவின் இசையில் மு மேத்தா ஏற்றி மனோ சித்ரா பாடியுள்ள பாடல். ஒலிக்கவிருக்கும் இந்த பாடலின் படம் வேலைக்காரன். இதோ அன்பை வாவா என்று சொன்னால் அதில் அன்பான உறவும் இருக்கின்றதல்லவா?

அடுத்த பாடல் வேதம் புதிது படத்திலிருந்து தேவேந்திரன் இசையமைப்பில் வைரமுத்து இயற்றி எஸ்பி பாலசுனியும் சித்ரா பாடியுள்ள பாடல். இதோ, கண்ணுக்குள் 100 கனவு வரும்போது அது நிலவாயிருந்தால் என்ன, சூரியனாயிருந்தால் என்ன?

தேனிசையா இம்மூன்றும் கலந்து மனசு மயங்கும் நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறீர்கள் அன்பு நேயர்களே. மனோ சித்ரா பாடியுள்ள பாடல், பாடல் காளிதாசன், இசை தேவா. ஒலிக்கவிருக்கும் இந்த பாடலின் படம் வைகாசி பிறந்தாச்சு.

நேரம் 11:27:30. நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மனசு மயங்கும், வழங்கிக் கொண்டிருப்பது விவித் பாரதி தமிழகம் 102.3. மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டமாய் சென்னை ரெயின்போ பண்பல் 101.4, திருச்சி எஃப்எம் 102.1, கோயம்புத்தூர் எஃப்எம் 103, நாகர்கோவில் குமரி பண்பலை 101, மதுரை எஃப்எம் 103.3, கும்பகோண பண்பலை 101.6, வேலூர் பண்பலை 100.4, திருப்பத்தூர் பண்பலை 100.1 நாம் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கின்றோம் மனசு மயங்கும் நிகழ்ச்சியை. அடுத்து வரும் பாடல் எஸ்பி பாலசுப்ரமணியம் வித்யா பாடியுள்ள பாடல், ஆபாவாணன் இயற்றி மனோஜ் கியான் இசையமைப்பில் உழவன் மகன் படத்திலிருந்து இந்த செம்மறியாடு பாடல் உங்களுக்காக.

அடுத்து வரும் பாடல் ரெட்டைவால் குருவி படத்திலிருந்து இளையராஜாவின் இசையமைப்பில் நா காமராசன் இயற்றி எஸ் ஜானகியின் குரலில் பாடுகிறது இந்த கண்ணன் பாட்டு.

மனசு மயங்கும் நிகழ்ச்சியில் அடுத்து டி ராஜேந்தர் இயற்றி இசையமைத்த பாடல் இது. எஸ்பி பாலசுனும் சித்ரா பாடியுள்ள பாடல். ஒலிக்கவிருக்கும் இந்த பாடலின் படம் ஒரு தாயின் சபதம்.

நிகழ்ச்சியில் இனி இளையராஜாவின் இசையில் புலமை பித்தன் ஏற்றி மனோ சித்திரா பாடியுள்ள பாடல் ஒலிக்கவிருக்கும் இந்த பாடலின் படம் நாயகன்.

இசையை ரசித்து கொண்டே முகநூல் வாயிலாக ஒவ்வொரு நேயர்களும் தங்களுடைய கருத்துக்களையும் விமர்சனங்களையும் பதிவிட்டிருக்கிறார்கள். பதிவு செய்த ஒவ்வொரு அன்பு நேயர்களுக்கும் வாழ்த்துக்களும் பாராட்டுக்களும் என்று சொல்லும்போது, சென்னை சிவராம் நாகராஜன் என்ற அன்பு நேயர் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் என்று சொல்லியும், அதனைத் தொடர்ந்து சாந்தி ரமேஷ் அவர்கள் இரவு வணக்கம் என்று சொல்லியும், தேனி மாவட்டம் பண்ணைபுரம் ராதாகிருஷ்ணன் அவர்கள் வணக்கம் என்று சொல்லியும், மீரா வெங்கட்ராமன் இனிய இரவு வணக்கம் பீட்டர் சார் நலமா என்று கேட்டிருக்கிறார்கள். நலம் நலமறிய ஆவல். நாமக்கல் செல்வராஜ்.

என் அன்பு நேயரும் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் என்று சொல்லி தேனி ஹரிராம் அவர்களும் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் என பாராட்டியிருக்கின்றார். சரவணா அழகுமணி அவர் வைரப்பள்ளிப்பட்டியிலிருந்து அய்யலூர் மாவட்ட திண்டுக்கல் மாவட்டத்திலிருந்து நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் என பதிவிட்டிருக்கிறார்கள். அவர்களைத் தொடர்ந்து அடையாளம் பட்டு ஆசீர்வாதம் ராஜேஸ்வரி என்ற அன்பு நேயரும் இனி இரவு வணக்கம் பீட்டர் சார் வாழ்த்துக்கள் என சொல்லியிருக்கின்றார். காட்டுப்பாக்கத்திலிருந்து அந்தோனிராஜ் என்ற அன்பு நேயர் இசையால் இணையும் மனசுமையும் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் என சொல்லியிருக்கின்றார். திருமழிசை அஸ்வினி நாகராஜ் அவர்களும் நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறோம் சார் என பதிவிட்டிருக்கின்றார். பர்வதவர்த்தினி அவர்களும் வழக்கம் போல ஒவ்வொரு பாடல்களின் முதல்வரியை பதிவிட்டு ஒலித்த பாடல்கள் ஒவ்வொன்றும் அருமை மிக்க நன்றிகள் என சொல்லியிருக்கின்றார். ரங்கராஜன் தியாகராயனிலிருந்து தித்திக்கும் இனிய இரவு வணக்கம் வாழ்த்துக்கள், இனிமையான பாடல்கள் அனைத்தும் அருமை என சொல்லியிருக்கின்றார். கிணறு அபுதாகிர் என்ற அன்பினேயர் பூங்கொத்தை பரிசாய் கொடுத்திருக்கின்றார். மாதவரத்திலிருந்து வீரராகவன் என்ற அன்பினேயர் பண்பலை தோட்டத்தில் இரவு பாடல்கள் பூக்களாய் மலர, இதயம் அதனோடு தவழ, நித்திரை மறந்து செவிகள் சாய, இசைத்தென்றல் மனதில் வீச மனசு மயங்கியது, இதுவென பேச நள்ளிரவில் நாதங்கள் நலமாக அமைய, 102.3 பண்பலை நேயர்களுக்கு பூஞ்சோலையானது என சொல்லி பதிவிட்டிருக்கின்றார். அவர்களை தொடர்ந்து 59 முத்துலட்சுமி என்ற அன்பினையும் தொடர்ந்து எல்லா பாடல்களும் அருமை என சொல்லியிருக்கின்றார். இதுவரை ஒழித்த அனைத்து பாடல்களும் அருமை சூப்பர் சார் வாழ்த்துக்கள் என சொல்லியிருக்கின்றார். பதிவு செய்த ஒவ்வொரு அன்பு நேயர்களுக்கும் வாழ்த்துக்களும் பாராட்டுக்களும் என்று சொல்லி நிகழ்ச்சி தரும் அடுத்த பாடல் நினைவெல்லாம் நித்யா படத்திலிருந்து எஸ்பி பாலசுப்ரமணியம் குரலில் வைரமுத்து இயற்றி இளையராஜாவின் இசையமைப்பில் கேட்கலாமா?

நிகழ்ச்சி தரும் அடுத்த பாடல் எஸ் பி பாலசுனியும் எஸ் ஜானகி பாடியுள்ள பாடல். புலமைப்பித்தன் இயற்றி இளையராஜாவின் இசையமைப்பில் காதல் பரிசு படத்திலிருந்து பாடல் ஒலிக்கின்றது.

0: நிகழ்ச்சி நிறைவாக எஸ் வி பாலசுமின் குரலில் வைரமுத்து ஏற்றி இளையராஜாவின் இசையமைப்பில் பயணங்கள் முடிவதில்லை படத்திலிருந்து மனசு மயங்கும் நிகழ்ச்சியின் நிறைவான பாடல் கேட்கலாமா?
1: இளைய நிலா பொழிகிறதே.

நேயர்கள் இதுவரை இணைந்திருந்தது மனசு மயங்கும் நிகழ்ச்சியில். நேரம் நள்ளிரவு 12 மணி. ஆகாஷவாணி எமது ஒலிபரப்பில் மேற்கொள்ளப்படும் பராமரிப்பு பணிகள் காரணமாக 102.3 விவித் பாரதி அலைவரிசையில் தரைவழி ஒலிபரப்பு இத்துடன் நிறைவு பெறுகிறது. நியூஸ் ஆன் ஏர் செயலி வழியே நிகழ்ச்சிகளை நேயர்கள் தொடர்ந்து கேட்கலாம். மீண்டும் தரைவழி ஒலிபரப்பு காலை 5:54 ஆரம்பமாகும். வணக்கம் நேயர்களே, ஜெய்ஹிந்த்.

நியூஸ் ஆன் ஏர் செயலி வழியே கேட்கும் அன்பு நேயர்களுக்கு வணக்கம். தொடர்ந்து இடைவிடாத பாடல்கள் உங்களுக்காக காற்றின் மொழியாகவும் நீங்காத ரீங்காரமாகவும் தூங்காத விழிகளாகவும் இன்னிசீரவாகவும் இடைவிடாத பாடல்கள் உங்களுக்காய் அணிவகுத்து நிற்கின்ற முதலில் காற்றின் மொழியை கேட்கலாமா?

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: நீங்காத ரீங்காரம்.

எடுத்து நெஞ்சோடு அழைப்பேன், அழைச்சி எல்லாம் முடிப்பேன், அழைச்சி எல்லாம் முடிப்பேன். நேற்று பூத்தாலே ரோஜா முட்டு பறிக்க கூடாதோ.

கூடல் வரும் இந்த காதல் கணக்கு நமக்கு கண்ணில் இருக்கு இருக்கு காலம் எனக்கு நெருங்க நேரம் ஒதுக்கு நெருங்க நேரம் ஒதுக்கு நேத்து பூத்தாலே ரோஜா மொட்டு பறிக்க கூடாதோ.

நிலவுமே

கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழகம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம். தூங்காத விழிகள்.

இருக்கும் நம்பிக்கை. இது ஆழ்வோடு புது.

0: கேட்டுக்கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: இன்னிசை இரவு.

நேயர்கள் இதுவரை கேட்டது இன்னிசை இரவு. நேரம் 4 மணி. ஆகாஷவாணி சென்னை வானொலி நிலையத்தில் பாரதி தமிழப்பம் 102.3 இணைந்திருக்கின்ற அன்பு நேயர்களே, கும்பகோணம் பண்பலை 101.6, வேலூர் பண்பலை 104, திருப்பத்தூர் பண்பலை 100.1 இசையை ரசித்துக் கொண்டிருக்கின்றோம்.

0: கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழகம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: நேயர்கள் இனி கேட்கலாம் திரை இசையில் பக்தி பாடல்கள். கே வி மகாதேவன் இசையமைப்பில் கண்ணதாசன் இயற்றி பி சுசீலா குழுவோடு பாடியுள்ள பாடல் கந்தன் கருணை படத்திலிருந்து ஒலிக்கின்றது.

நிகழ்ச்சியில் அடுத்து அம்மன் என்ற திரைப்படத்திலிருந்து வால் ஏற்றி ஸ்ரீ இசையமைப்பில் எஸ் வி பாலசுரனின் சித்திர குழுவோடு பாடியுள்ள பாடல்கள்.

நேயர்கள், இதுவரை திரை இசையில் பக்தி பாடல்கள் கேட்டீர்கள். நேரம் இப்பொழுது 4:10:20. நேயர்கள், இனி கேட்கலாம் பொங்கும் மங்கலம். கண்டிலி ஆர். கோவிந்தராஜ் அவர்களின் நாகஸ்வர இசை கேட்கலாம். பள்ளிக்குளம் பிஜி சுப்பிரமணியன் அவர்கள் தவில்

பொங்கும் மங்களம் நிகழ்ச்சியில் கண்டிலி ஆர் கோவிந்தராஜ் அவர்களின் நாகஸ்வரிசை கேட்டோம். பள்ளிக்குளம் பிஜி சுப்பிரமணியம் அவர்கள் தவில்.

0: இனிதே புலர்ந்திடும் காலை பொழுது, இறை அருளால் நன்றாக தொடங்கிட, நலம் எங்கும் நிறைந்திட நல்லிசை கேட்போம்.
1: உங்கள் விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3 மெகாஹெர்ட்ஸில் காலை 6 மணி முதல் 6:45 மணி வரை
2: இறை சிந்தனையோடு நற்சிந்தனைகளையும் விதைக்கும் பக்தி பாடல்கள் ஒலிக்கும் அருள்மணி மாலை.
0: இனிதே புலர்ந்திடும் காலை பொழுது, இறை அருளால் நன்றாக தொடங்கிட, நலம் எங்கும் நிறைந்திட நல்லிசை கேட்போம்.
1: உங்கள் விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3 மெகாஹெர்ட்ஸில் காலை 6 மணி முதல் 6:45 மணி வரை
2: இறை சிந்தனையோடு நற்சிந்தனைகளையும் விதைக்கும் பக்தி பாடல்கள் ஒலிக்கும் அருள்மணி மாலை.

அன்பு நேயர்களுக்கு வணக்கம். நேரம் இப்பொழுது 5:10. நேயர்கள் இனி கேட்கலாம் அருள்மணி மாலை. இன்றைய அருள்மணி மாலையில் தெய்வீக ராகம் இறையருள் போற்றும் இன்னிசை பாமாலைகள் ஒலிக்கும் நேரம் இது. தெய்வீக ராகத்தில் முதலாவதாக ஸ்ரீ கந்தசஷ்டி கவசம் பாடியவர் நித்யஸ்ரீ மகாதேவன்.